இனிமையான காலை வணக்கம் அன்பணியர்களே. பூக்கள் சிரிக்கும் காலை இது, புதிய கனவுகள் பளிக்கும் நேரம் இது. உள்ளத்தில் உறுதி கொண்டு எழுவோம், உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நடப்போம். புலரும் இக்காலை பொழுது ஒரு புதிய விடியலை தந்து புதிய உற்சாகத்தை தரும் நாளாக அமையட்டும். இது ஆகாஷவாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948, சிராவண மாதம் 27 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி திங்கள் 1 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18 செவ்வாய்க்கிழமை. நிலையத்தில் நேரம் காலை 5:56.

ஏற்றத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 6 மணி பண்பலையில் முதல் நிகழ்ச்சியாக

குரலோசை இறை மாட்சி 39 அதிகாரம் 9 குரட்பா.

சான்றோர்கள் கண்டித்துச் சொல்வது கேள்விக்கு வெறுப்பாயிருந்தாலும் பொறுத்து அக்குறைகளை நீக்கும் பண்புள்ள வேந்தனின் குடை நிழலில் உலகம் தங்கும்.

இன்னைக்கு கேட்கலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். 6:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. 6:15 பக்தி மாலை. 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உள்ளவர்களுக்காக. 6:45 மாநில செய்திகள். 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு MS சுபிக்ஷா. காலை 7 மணிக்கு காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜிகே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்குடு அங்காடியின் விலை நிலவரம், உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை விளங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை. 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி விளங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். 8 மணிக்கு சை தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சிலமது. 9:05 வானொலியில் வசந்தம். நிகழ்ச்சியில் சேலம் தருண் மருத்துவமனை நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜி பரணிதரன் அவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றியை கேட்போம் இன்று கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை. 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூ

பின் பூவே. 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம். இன்று புதிய தடமாக தருமபுரியைச் சேர்ந்த இளம் பெண் தொழில் முனைவோர் அபிராமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்தி அறிக்கை, 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை. பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக வேளாண் அறிவியல் நிலையத்தின் பணிகள் பற்றி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் ஆர் திருமாவளவன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து எல் நினோ மற்றும் காலநிலைக்கேற்ற வேளாண் பயிர் மேலாண்மை பற்றி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் முனைவர் எம் வெங்கடேஸ்வரி அவர்கள் தரும் நிகழ்ச்சிகள் ஆகியன கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கர்சவியல் காலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை தீட்டு விழாக்கள், 5 மணிக்கு மாலை தின்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா சொல்லியிருக்கலாம்.

கருத்துக்கள் கேட்கலாம். தொடர்ந்து எல் நினோ மற்றும் காலநிலைக்கேற்ற வேளாண் பயிர் மேலாண்மை பற்றி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் முனைவர் எம் வெங்கடேஸ்வரி அவர்கள் தரும் நிகழ்ச்சி ஆகியனத்தை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3 கரிசவியல் காலக்கல் பாடல்கள், 4 விடை தீட்டுமிழாக்கள், 5 மாலை தின்றல், 6 தருமபுரி ராதாகிருஷ்ணா சிலையர் வழங்கும் தினமொரு திருக்கோயில், இவையாவும் நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஹாஜராக, அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க இடம்பெறும்.

0: நேரம் 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: வீடு வரனில் என்று ஔவையார் ஆத்திச்சூடியில் அருளியிருக்கிறார். வீடு என்பது இலக்கியங்கள் பேசும் நாற்பொருளில் ஒன்று. தர்மார்த்த காம மோக்ஷம் என்று சமஸ்கிருதத்திலும், அறம் பொருள் இன்பம் வீடு என்று தமிழிலும் வரும் நாற்பொருளில் நான்காம் பொருள் அது. பீடு பெறனில் என்று நான் அதற்கு பாட வேறுபாடு சொல்வேன். பீடு எனில் பெருமை. பெருமை பெற்று இளங்கும் விதமாக நம் பண்புகளும் செயற்பாடுகளும் அமைய வேண்டும். நேர்வழியில் செல், அறம் பிழையாத வழியில் செல், சான்றோர் பழிக்கும் செயல்களை விட்டொழி, ஊழியே பெயர்ந்தாலும் நேரிய நெறியை விட்டு விலகாது நில், அதுவே பீடு பெற நிற்றல். வீட்டை கட்டி வாழ்வதே பீடு பெறுவதுதான். அதனாலேயே வீடு அடைந்தால் பீடு அடைந்தது போலாகும் என்று எண்ணம் இப்போது மேலோங்கிவிட்டது போலும், நடுத்தர வர்க்கத்தின் தனி வீடு கனவும் அந்த கனவை நனவாக்க அவர்கள் படும் பாடும் நமக்கு தெரியாதது அல்ல. கட்டுமான பணிகளின் வளர்ச்சி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடையாளம் என்கிறார்கள் பொருளியல் மேதைகள். பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் விதமாக வட்டி விகிதங்களை குறைப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவிக்கும் போது, வீட்டுக்கடன் வாகன கடன்களுக்கு வட்டி குறைகிறது என்று ஊடகங்கள் தலைப்புச் செய்திகள் போடுகின்றன. இஎம்ஐ என்கிற சமவிகித மாதாந்திர தவணையில் திருப்பிச் செலுத்த உடன்பட்டு கடன்பட்டு வீடு கட்டுகிறவர் தன்னை அறியாமலேயே தனக்கான வாழ்நாள் சிறையை தானே கட்டிக்கொள்கிறார் என்கிறார் பொருளியல் பேராசிரியர் ஒருவர். ஒரு காலத்தில் அடைய வேண்டிய கனவாக இருந்தது, நனவான பின்னர் வாழ்நாள் முழுக்க சுமையாகி விடுகிறது. உடைமையாகிவிட்ட வீட்டை பராமரிப்பதும் மேம்படுத்திக் கொள்வதும் காலப்போக்கில் புதுப்புது செலவினங்களை உண்டாக்குகிறது. வாழ்க்கை தரத்தை மனிதன் உயர்த்தி கொள்ளும் போது அவசியம் என்பதற்கும் ஆடம்பரம் என்பதற்கும் இடையேயான கோடு அழிந்து மறைந்து விடுகிறது. ஆடம்பரங்கள் அன்றாட நியதிகளாகிவிட்டால் மற்றவரிடமிருந்து தனித்து காட்டிக்கொள்ள புதிய புதிய மேம்பட்ட ஆடம்பரங்களை கை கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் சொந்த வீடு கட்டி வாழ்க்கையை சுகமாக வாழ நினைக்கிறவர்கள் அந்த வாழ்க்கைக்கு தயாராகிக் கொள்வதிலேயே காலம் கழிந்து விடுகிறது. வீடு கட்டுகிறவர்கள் உடனடி நிகழ்கால தேவைகளுக்காக மட்டும் அவற்றை கட்டுவதில்லை. எதிர்காலத்தை கருத்தில் கொள்வதாக, உறவினர் வந்தால் தங்கிப்போவதற்கு என்பதாக பெரிய வீடுகளுக்கு நியாயம் கற்பித்துக் கொள்கிறார்கள். இன்னும் சிலரோ, நம்முடைய வீடு மற்றவர் பார்வைக்கு சிறியதாக இருந்தால் அண்டை அயலில் இருப்பவர்கள் மதிக்க மாட்டார்களே என்று தமக்குள்ளேயே சொல்லிக் கொள்கிறார்கள். சிறுக கட்டி பெருக வாழ் என்றும், இடம்பட வீடு எடேல் என்றும் முன்னோர் சொன்ன நன்மொழிகளின் அறியாமையே அதற்கு காரணம். சொந்த வீடு வந்துவிட்டால் மாதா மாதம் வீட்டுக்கு வாடகை கொடுக்கும் பிரச்சினை முடிவுக்கு வந்துவிடும் என்று குழந்தைத்தனமாக நம்பிவிடுகிறார்கள் பலர். அடுக்குமாடி குடியிருப்புகளாகட்டும், கேட்டட் கம்யூனிட்டி என்கிற தனித்த வளாகத்திற்குள் இருக்கும் வீடுகளாகட்டும், மாதாந்திர பராமரிப்பு கட்டணம் செலுத்துவதற்கு முடிவே கிடையாது. வீடு பூட்டியே கிடக்கிறது, யாரையும் வாடகைக்கு அமர்த்தவில்லை என்றாலும் பராமரிப்புக்கான மாத கட்டணம் சில ஆயிரம் செலவழித்தே ஆக வேண்டும். உரிமையாளருக்கு வயதாகிவிட்டால் கண்ணுக்கு தெரியாத வகையில் பல இழப்புகளும் ஏற்படுகின்றன. என் வீடு இருக்கும் வளாகத்திற்குள் நீச்சல் குளம் இருக்கிறது, உடற்பயிற்சி கூடம் இருக்கிறது என்று பெருமிதம் பொங்க ஒரு காலத்தை சொல்லிக் கொண்டவர்கள் முதுமையில் அந்த வசதிகளை பயன்படுத்த முடியாத நிலைக்கு வந்து விடுகிறார்கள். சிறுவர் பூங்காவில் விளையாடுவதற்கு வெளியூரில் இருக்கும் பேரப்பிள்ளைகளும் வரமாட்டார்கள். நமக்கு சொந்தம்தான், ஆனால் நாம் முழுமையாக பயன்படுத்த மாட்டோம். எதற்கும் பராமரிப்பு கட்டணம் செலுத்தாமல் தவிர்க்கவே முடியாது. உண்டிக்கும் உடைக்கும் அடுத்த அத்தியாவசியமான உறையுளை உடைமையாக்கி கொள்வது பற்றி கவலை கொள்ளலாகாதா என்று கேட்கலாம். சுட்டெரிக்கும் வெயிலிலிருந்தும், வாட்டி வதைக்கும் குளிரிலிருந்தும், கொட்டும் மழையிலிருந்தும் ஒதுங்கி தங்கிக் கொள்ள வீடு அவசியம்தான். வீடு

0: வெறும் கற்களாலும் மண்ணாலும் இரும்பு கம்பியாலும் சிமெண்ட் காரைகளாலும் மட்டும் கட்டப்படுவதில்லை. எத்தனை எத்தனையோ தொழிலாளர்களின் வியர்வையும் அதில் கலந்திருக்கிறது. நம் வாழ்நாள் கனவின் கம்பீர அடையாளம் வீடு. உறவும் நட்பும் கூடி மகிழும் அன்பின் ஊற்றுக்கண்ணது. ஆனால் அதுவே நம் மென்னியை பிடிக்கும் கடன் சுமையால் விழி பிதுங்கிடும்படி செய்யவிடலாமா? எனவே நம் பொருளாதார வல்லமையை, அதன் திறனை அறிந்து செயல்படுவோம். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல இல்லாகி தோன்றாக்கிடும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: நேரம் 6:15 நம்மிடம் 10 நொடி. ஆகாஷ்வாணி.

எட்டுக்கும் இசை முழுக்கும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 6:15. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிழா இடம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. விடுகின்ற இக்காலை பொழுது அனைவரது வாழ்விலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சுகத்தையும் தந்திட வாழ்த்துகிறது தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை. எண்ணிய எண்ணங்கள் ஈடேறட்டும், இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நேர்களின் கேட்டு ரசிக்கலாம் பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சூலமங்கலம் சகோதரிகள் பாடிய பாடல்.

ஏழுசையின் இளவரசி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பழமொழி கூட நம்ம கேட்டிருப்போம், கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கும் இல்லையா. நம்ம எவ்வளோதான் தெரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம நினச்சி பார்த்தோம்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கை மண்ணளவு அப்படிங்கிறவங்க, நம்ம உங்களுடைய உள்ளங்கையில் எவ்வளோ மண் வச்சுருக்கீங்களோ கையில் எடுத்து வைக்கும்போது நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் கற்றுருந்தாலும் அவ்வளோதான் நம்மகிட்ட கற்றுருக்கும். உலகில் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படின்றாங்க. அதனால் தெரியாத விஷயங்களை மற்றவர்கிட்ட, அதாவது வயது முதிர்ந்தவர்கிட்ட தான் கேட்கணும், நம்மளோட வயசானவங்கக்கிட்ட தான் கேட்கணும், நம்மளோட அதிகமாக வயதில் மூத்தவர்கள்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் இல்லை. தெரியாத விஷயத்தை யாராக கற்றுக் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பக்குவம் இருந்தால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். நிகழ்ச்சி நடத்ததாக ஏ.ஆர். ஷேக் முகமது அவர்கள் பாடிய பாடல்.

டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு

0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நீண்ட நாட்களாக உடல் வலி மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
3: சிம்பொனியும் சிலிர்க்கும் இசை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஒரு பாடல் இருக்கும் கண்ணதாசனுடைய வரிகளில், கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதில் கிடைத்தது என்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரிகள் கூட இருக்கும். கேள்விகள் கேட்கும்போது தான் நிறைய அதற்கான பதில்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தியமாகிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வகுப்பறையில் ஆசிரியர்கள்கிட்ட கேட்கலாம், இல்லை சிந்தனையாளர்கள்கிட்ட கேட்கலாம். ஆனால் வருகின்ற அந்த பதில் நம்மை காயப்படுத்துகிற ஒரு பதிலாக இருக்கும் என்றால் அந்த இடத்தில் நீங்கள் கேள்வியே கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க வாழ்க்கையில். வருகின்ற பதில் நம்மளை காயப்படுத்தும் அப்படின்னா மற்றவங்கக்கிட்டேயோ இல்லை உறவுகள்கிட்டையோ நம்ம கூட இருக்கவங்கக்கிட்டேயோ நண்பர்கள்கிட்டையோ அந்த கேட்குற கேள்வியை நீங்கள் தவிர்த்துட்டோம் அப்படின்னா அந்த பதில் நம்மளை காயப்படுத்தக்கூடிய அவசியம் என்பது கிடையாது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மின்மினி அவர்கள் பாடிய பாடல்.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
1: சப்தஸ்வரங்களின் சுரங்கம் தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7 நிலையத்தில் நேரும் காலை 6:30. ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அதாவது வருகின்ற பதில் நம்மளை காயப்படுத்தும் அப்படின்னா அந்த இடத்துல கேள்வியை கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ பதில் சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இருந்தோம்னா எந்த பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம் இல்லையா. ஒருத்தர் நம்மளை கேள்வி கேட்குறாங்க, அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கணும், காயப்படுத்தாத ஒரு பதிலை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது உங்களுக்கு அந்த யோசிப்பு வரல அப்படின்னா நல்ல பதிலை கொடுக்கக்கூடிய அந்த தருணத்தை நீங்கள் ஏற்படுத்தினாலும் பரவாயில்லை, அமைதியாக இருந்துட்டிங்கனாலே போதும், நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல பதிலாக தான் இருக்கும். யாரையும் காயப்படுத்தாத ஒரு பதில் அப்படிங்கிறது அவங்க கேள்விகளுக்கு அமைதியாக இருப்பது. அதுக்காக ஒரு இன்டர்வியூ போயிட்டு அந்த இடத்துல வந்து ஹையர் அஃபீஷியல்லாம் உங்களை ஒரு கேள்வி கேட்கும்போது ஒரு நல்ல பதில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அமைதியாக இருக்கக்கூடாது இல்லையா. நெல்சன் நிறைவாக எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடிய பாடல்.
2: இடமிருப்பான் குமரவேலு தானுங்க, நம குடிகாக்க தந்தனை போல் வேறு தெய்வம் ஏறுங்க. அங்கிருப்பான் இங்கிருப்பான் அழக வேலன் தானுங்க, அவன் அழைத்தவுடன் எதிரில் இருப்பான் அழக மயில் மீதுங்க.
3: வெற்றி வேல் முருகனுக்கு.

0: மலையம்
1: ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவுபெறுகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை ஒழித்த இடங்களிலெல்லாம் செல்வ வளமும் மகிழ்ச்சியும் பொங்கி பெருகட்டும். பாடலை தொடர்ந்து உள்ளவர்களுக்காக நாதன் கம்பெனி வழங்கும் உள்ளவர்களுக்காக நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
3: விவசாயிகளுக்கு ஓர் நற்செய்தி, தரம் நியாயமான விலைக்கு பெயர் பெற்றது நாதன் கம்பெனி. தர்மபுரியில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஆறுமுக ஆசாரி தெருவில் நாதன் கம்பெனி 63 வருடங்களாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதற்கு கிளைகள் கிடையாது. விவசாயிகள் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான விதை, உரம், பூச்சி மருந்து மற்றும் இயற்கை உரங்கள் கிடைக்கும் ஒரே நிறுவனம் நாதன் கம்பெனி. 221 ஆறுமுக ஆசாரி தெரு தர்மபுரி.
2: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
4: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். அமுக்கரா கிழங்கு சாகுபடிக்கு நிலம் தயாரிக்கும் முறை, இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அமுக்கரா கிழங்கினுடைய சாகுபடியில அதிக மகசூல், உயர்தர வேர்கள், அதிக மருத்துவ செயல்பாட்டு பொருட்கள், இதெல்லாம் பெற சரியான ரகத்தை தேர்வு செய்வது மிக முக்கியமானதாகும். இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்கள், மருத்துவ மூலிகை ஆராய்ச்சி மையங்கள், ஜவஹர் அஸ்வகந்தா 20 என்ற ரகம் அதிக வேர் மகசூல் தரக்கூடிய மேம்படுத்தப்பட்ட ரகமாகும். வேர்கள் தடிமனாக வளர்வதுடன் மருத்துவ தரமும் சிறப்பாக இருக்கும். ஜவஹர் அஸ்வகந்தா 134 என்ற ரகம் குறுகிய காலத்தில் அறுவடைக்கு வரக்கூடியது. வறட்சியை தாங்கும் திறன் அதிகம் என்பதால் மானாவாரி நிலங்களுக்கு மிகவும் ஏற்றதாகும். போசிதா என்ற ரகம் அதிக அளவு மருத்துவ செயற்பாட்டு வேதிப்பொருட்களை கொண்ட உயர் ரகம் ஆகும். மருந்து தயாரிப்பு நிறுவனங்கள் இந்த ரகத்தை அதிகம் விரும்புகின்றன. சிமாப் தேர்வு ரகம் என்பது உயர்தர விதநோலைகள் கொண்டதால் ஏற்றுமதி சந்தைக்கு மிகவும் ஏற்றதாகும். WS20 என்ற ரகம் அதிக கிளைப்பு, நல்ல வேர் வளர்ச்சி மற்றும் சீரான மகசூல் தரும் ரகமாகும். விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் பொருளினுடைய நோக்கத்தை பொறுத்து ரகத்தை தேர்வு செய்யணும். மருந்து நிறுவனங்களுக்கு விற்பனை செய்ய உயர்தர விதநோயர்கள் கொண்ட ரகங்களாகும். அதிக மகசூல் பெற ஜவஹர் அஸ்வகந்தா 20, போசிதா போன்ற ரகங்களும் சிறந்த தேர்வாகும். அஸ்வகந்தா சாகுபில் அதிக மகசூலும் உயர்தர மருத்துவ குணமுள்ள வேர்களும் கிடைக்க தரமான விதைகளை தேர்வு செய்வது மிக முக்கியமானதாகும். நோய் தாக்குதல் இல்லாத நல்ல முளைப்பு திறனுடைய 80% மேல் கொண்ட சான்று அளிக்கப்பட்ட விதைகளை மட்டுமே பயன்படுத்தணும். ஒரு ஏக்கருக்கு நேரடி விதைப்பிற்கு சுமார் 2-3 கிலோ விதை போதுமானதாகும். நாற்று நடவு செய்யும் முறையில 500-750 கிராம் விதை போதுமானது. விதைகளை விதைப்பதற்கு முன் ட்ரைகோடெர்மா விரடி அல்லது சூடாமோனாஸ் குளோரசன்ஸ் 10 கிராம் 1 கிலோ விதை கொண்டு விதை நேர்த்தி செய்யணும். முளைப்பு திறன் அதிகரிப்பதுடன் வேரல்கள் மற்றும் மண் மூலம் பரவும் நோய்களின் தாக்கமும் குறையும். மேலும் அசோஸ்பீரலம் மற்றும் பசுபெக்டீரியா போன்ற உயிர் உரங்களை கொண்டு விதைநேர்த்தி செய்ய ஆரம்ப வளர்ச்சியை மேம்படுத்தும். இதுக்கு நிலம் எப்படி தயாரிக்கிறது? நாற்று உற்பத்திக்காக 2 சென்ட் பரப்பளவில் உயர்மான மேடுகளை அமைத்து செம்மண் மற்றும் ஆற்று மணல் நன்கு மக்கியத்தூளும் சம அளவில் கலந்து விதைப்படுக்கை தயார் செய்யணும். விதைகளை மெல்லிய மணலுடன் கலந்து சீராக தூவி அதன் மேல் மிக மெல்லிய மணல் அடுக்கால் மூடணும். பின்னர் பூவாளி மூலம் மெதுவாக நீர் தெளிக்கணும். 25

0: முதல் 30 நாட்களில் 15 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஆரோக்கியமான நாற்று தயாராகிவிடும். அஸ்வகந்தா ஆழமான நல்ல வடிகால் வசதி கொண்ட மணற்பாங்கான செம்மண் அல்லது வண்டல் கலந்த செம்மண் நிலங்களில் சிறப்பாக வளர்கிறது. நீர்த்தேங்கும் களிமண் நிலங்களில் இதற்கு பொருத்தமல்ல. மண்ணின் கார அமிலத்தன்மை 6.5-8 இருப்பது ஏற்றதாகும். நிலத்தை 3-4 முறை நன்கு உழுது களைகள் மற்றும் பயிர் அச்சங்களை அகற்றணும். கடைசி உழவின் போது ஒரு ஏக்கருக்கு 5-10 டன் மக்கியத்தூள் உரம் போடணும். மக்கிய கம்போஸ்ட் உரம் அடலாம். இது மண்ணின் உயிர் செயல்பாட்டை அதிகரித்து வேர் வளர்ச்சிக்கு உகந்த சூழலை உருவாக்கும். மழைக்காலங்களில் நீர் தாங்காமல் வெளியேறும் வகையில் வடிகால்களை அமைப்பது மிகவும் அவசியம். நிலத்தை சமப்படுத்தி தேவைக்கேற்ப மேடுகள் அல்லது வரப்புகள் அமைத்து நடவு செய்தல் செடிகளின் வளர்ச்சி சீராக இருக்கும். அடுத்து, இந்த வெண்டை செடியில் காய்கள் சிறிதாக இருப்பதற்கு மஞ்சள் தேமல் வைரஸ் தொற்று, சத்து அல்லது நுண்ணுட் சத்து குறைபாடு, கடுமையான நீர்ப்பாசன பற்றாக்குறை இதெல்லாம் ஆகும். சில பாரம்பரிய அல்லது குறிப்பிட்ட பழங்களை கொண்ட ரகங்கள் இயற்கையாகவே சிறிய காய்களை உருவாக்கும். இந்த வகையில் அமைந்துள்ளன வெள்ளை ஈக்களால் பரவும் மஞ்சள் நரம்பு மொசைக் வைரஸ் செடியில் வளர்ச்சியை தடுத்து நரம்புகளை மஞ்சள் நிறமாக மாற்றி காய்களை சிறிதாகவும் கடினமாக மாற்றுகிறது. நிலைத்தத்து பூச்சிகள் போன்ற சாறு உறிஞ்ச பூச்சிகளின் தீவிர தாக்குதல் செடியின் ஆற்றலை உறிஞ்சு காய்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் பாதிக்கிறது. விதைப்பதற்கு முன் ஹெக்டேருக்கு தலா 2 கிலோ அசோஸ்பெரிலம் மற்றும் பாஸ்பேட்டரி ஆகியவற்றை 100 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்துடணும்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி. தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: ரகங்களுக்கு அடிவுரமாக ஹெக்டேருக்கு 25 டன் மக்கிய தொழுவரம், 20 கிலோ தலை சத்து, 50 கிலோ மணி சத்து, 30 கிலோ சாம்பல் சத்து ஆகியவற்றை இடணும். மேலும் விதைத்த 30 நாட்களுக்கு பிறகு ஹெக்டேருக்கு 20 கிலோ தலை சத்து இடணும். வீரிய ஒட்டு ரகங்களுக்கு அடிவுரமாக ஹெக்டேருக்கு 40 டன் மக்கிய தொழுவரம், 100 கிலோ தலை சத்து, 100 கிலோ மணி சத்து, 100 கிலோ சாம்பல் சத்து ஆகியவற்றை இடணும். மேலும் விதைத்த 30 நாட்களுக்கு பிறகு ஹெக்டேருக்கு 100 கிலோ தலை சத்து இடணும். நடவு செய்த 30-45 நாட்களில் 1% யூரியா லிட்டருக்கு 10 கிராம் மற்றும் மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் லிட்டருக்கு 10 கிராம் கரைசலை இலைவெளி தெளிக்கணும். வீரிய ஒற்றவங்களுக்கு நடவு செய்த 30 நாட்களுக்கு பிறகு 10 நாள் இடைவெளியில் நீரில் கரையக்கூடிய 19-19-19 உரத்தை 0.5% லிட்டருக்கு 5 கிராம் 3 முறை இலைவெளியாக தெளிக்கணும். இந்த செம்பருத்தி செடியில் பூ மொட்டுகள் நன்றாக விரியாமல் மொட்டு பருவத்திலேயே காய்ந்து உதிர்ந்துவிட பல காரணங்கள் உண்டு. உலர்ந்த மண் வகை, குறைந்த ஒளி, சுற்றுப்புற சூழலில் ஏற்பட்ட திடீர் மாற்றங்கள், மேலும் அதிகமான வெப்பநிலை போன்ற காரணங்களால் இதெல்லாம் ஏற்படுது. அது மட்டுமல்லாமல் ஒரு சில பூச்சி தாக்குதலினாலும் மொட்டுகள் காய்வதற்கு வாய்ப்புண்டு. அஸ்வினி மற்றும் மொட்டுகளை தாக்கக்கூடிய ஆணைக்கொம்பன் போன்ற சாறு உறிஞ்சும் பூச்சி தாக்குதலால் செம்பருத்தி பூ மொட்டுகள் உதிரக்கூடும். இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளுடைய பூ மொட்டுகளிலும் இளம் தளர்களிலும் அமர்ந்து சாறை உறிஞ்சு குடிப்பதால் மொட்டுகள் தாக்கப்பட்டு உதிர்ந்து விட வாய்ப்புள்ளது. இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்த இமிடாக்குளுபிரேட் பூச்சி மருந்தினை 0.5 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கணும். வாழைக்காய்கள் பிஞ்சிலே கருகிவிட காரணம் சிகார் என்று சொல்லக்கூடிய சுருட்டு வகை முனை அழுகல் நோயின் தாக்குதல் அறிகுறி ஆகும். இந்த நோய் முதிராத காய்களின் நுனியில் தோன்றி மேற்பரவு நோக்கி பரவக்கூடியது. அழுகிய பகுதிகளில் சாம்பல் நிற பூஞ்சாணம் மற்றும் பூசண வித்துக்கள் காணப்படும். எரிந்த சாம்பல் போன்ற சிகரெட் அல்லது சுருட்டு நுனி தோற்றத்துடன் அடர்ந்த கருப்பு நிற விளிம்புடன் காய்கள் காணப்படும். தாக்கப்பட்ட காய்களில் 1/3 பகுதிகள் அழுகிவிடும். மேலும் காய்களின் உட்புற திசுக்கள் உலர் அழுகல் நோயை உருவாக்கும். இந்நோயினை கட்டுப்படுத்த நோய் தாக்கப்பட்ட காய்கள் மற்றும் இறந்த பூவின் பகுதிகளை காய்களால் எடுத்து உடனடியாக எரித்து அழித்து விட வேண்டும். மற்ற பகுதிகளில் கார்பன்டைசம் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கணும். மேலும் கடைசி சீப்பு வெளிவந்தவுடன் குளிர்காலத்தில் 2%, கோடை காலத்தில் 4%, காற்றோடு கொண்ட பாலித்தீன் பைகள் கொண்டு மூட வேண்டும்.
1: உழவர்களுக்கான தகவல்கள் வழங்கினார் பி சின்னசாமி.
2: நேர்களை உங்கள் நினைவிற்கு இன்று 7:30 வயல்வெளி என்ற நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில் முதலாவதாக செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள் சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் பேராசிரியர் முனைவர் பி செல்வராஜ் அவர்களின் உரை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி வேளாண்

0: வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்கியத்து சாலிகா அவர்களின் உரை கேட்கலாம். கேட்க மறவாதீர்கள் நேயர்களே, இன்று 7:30 வயல்வெளி.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: இன்னும் சில நாட்களில் மாநில செய்திகள் தமிழில். சென்னை அஞ்சலாக
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவிக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் உள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், புதுமை கண்டுபிடிப்பு, தொடர்ச்சியான திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். போதைப்பொருள் பயன்பாட்டில் இருந்து விலகி இருக்குமாறும், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துமாறும் குடியரசு துணைத் தலைவர் மாணவர்களை கேட்டுக் கொண்டார். சாத்தியமில்லாததாக தோன்றுவதை சாதிப்பதற்கான சக்தியும் உறுதியும் இளைஞர்களிடம் உள்ள இக்காலத்தில் நேரம் மிகவும் மதிப்பு மிக்கது என்று அவர் குறிப்பிட்டார். அண்மையில் இயற்றப்பட்ட பொது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு திருத்த மசோதா பொது தேர்வு முறைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். நாட்டின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தற்போது 30% உள்ள நிலையில் அதை 2035 50% அதிகரிப்பதற்கான இலக்கு நிறைவேறும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், நில ஒதுக்கீடு, முதலீடு, உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய தொழில்துறை வழித்தட மேம்பாடு மற்றும் செயல்படுத்துதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். உற்பத்தியை விரிவுபடுத்துதல், உலக அளவில் போட்டித்தன்மையுள்ள தொழில்துறை சூழல்களை வளர்த்தல் ஆகியவற்றுக்கு தொழில்துறை வழித்தடங்கள் முக்கிய தூணாக திகழ்கிறது என்று அவர் கூறினார். இந்திய குழு என்ற உணர்வுடன் தொழில்துறை வழித்தட மேம்பாட்டை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இத்திட்டத்தின் கீழ் பணிக்கு வருபவர்களுக்கான வருகை பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இடைத்தரகர்கள் இன்றி பணியாளர்களின் ஊதியம் நேரடியாக வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தகுதியானவர்களுக்கு இத்திட்டத்தின் பலன்கள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநில அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 10,185 நீர்ப்பாசன கால்வாய்கள், 809 ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் நடைபெற இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதையொட்டி சில ரயில்களின் புறப்பாடு மற்றும் வருகையில் மாற்றங்களை செய்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி மன்னார்குடியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 4 முதல் அக்டோபர் 13 வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து இயக்கப்படும் மலைக்கோட்டை அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 9 முதல் 15 வரையும், அதன் பிறகு அடுத்த மாதம் 21 முதல் அக்டோபர் 14 வரையும் சென்னை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரில் இருந்து மன்னார்குடிக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 5

0: தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரை தாம்பரத்தில் இருந்து புறப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர பகுதிகளின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். சோமாலியாவின் பைடோவா நகரில் ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையில் 30 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. கேரளம் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகளை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் தொடங்கி வைக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,10,00,000 ரூபாய் மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட 452 கிலோ கடல் அட்டைகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் ஆடிப்பூர தேர் திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று புஷ்பயாகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 917 மனுக்களை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை, வெள்ளத்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஒருங்கிணைப்புக் குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. சென்னையில் இருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20,00,000 ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் நிக்கோல் காருலா கார்மென் மரியா இணையை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபெய்ரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகள் பங்கேற்றுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் 130 பேர் பங்கேற்றுள்ளனர். வரும் வியாழக்கிழமை வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள்

சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவைக்க அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் காலை 6:55. இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் இன்று திருமண நாள் கொண்டாடக்கூடிய நேயர்களுக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக வாழ்த்துக்கள்.

0: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: வணக்கம் நேயர்களே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலலைமை நிகழ்ச்சி. இன்றைய மலலைமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆண்டிக்கரை பள்ளி குழந்தை எம் எஸ் சுபிக்ஷா. வணக்கம் சுபிக்ஷா.
3: வணக்கம்
2: சுபிக்ஷா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: ஆமாம்மா, நல்லா இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க. தலையில் பூ வச்சுருக்கீங்க.
3: அம்மா வச்சுட்டுச்சு.
2: என்ன பூது?
3: தெரியல.
2: தெரியலையா? வெள்ளை கல்லில் வச்சுருக்கீங்க, என்ன பூனே தெரியல உங்களுக்கு?
3: மல்லிகைப்பூ.
2: ஆமாம், மல்லிகைப்பூ தான், நல்லா இருக்கு. சரி, எத்தனை படிக்கிறீங்க நீங்க?
3: யூகேஜி.
2: யூகேஜி, நல்லா படிப்பீங்களா? என்னென்ன நல்லா படிப்பீங்க?
3: பாட்டு கதையெல்லாம் படிப்பேன்.
2: ஓ, பாட்டு கதையெல்லாம் படிப்பீங்களா? சரி, எங்களுக்காக ஒரு பாட்டு சொல்லுங்க.
3: சப்பி சீக்ஸ் டிம்பிள் சின், ரோசி லீஃப்ஸ் டீ டீ டின், ஹரி ஹேர் எலிஃபர், ஐஸ் ஆர் ப்ளோ, ஈஸ் லைக் ஃப்ளிட்டோ, ஈஸ் லைக் ஸ்பே, ஈஸ் லைக் டூ. எஸ் எஸ் எஸ்.
2: முடிஞ்சதா? சின்ன பாட்டா சொல்லிட்டீங்க, இன்னொரு பாட்டு தெரியுமா உங்களுக்கு?
3: தெரியாது.
2: ஏன் தெரியாது? படிக்கலையா நீங்க?
3: ஆமாம்.
2: ஓ, இப்போ தான் வந்துருக்கிறீங்க. ஒரு பாட்டு சொல்கிறது பெரிய விஷயம், அதுவும் ஆங்கில பாட அழகாக சொல்லிட்டீங்க. சரி சுபிக்ஷா, அப்பா பேர் என்ன?
3: அப்பா பேர் மகேந்திரர்.
2: அம்மா பேர்?
3: அம்மா பேர் சசிகலா.
2: சரி, என்ன பண்ணுறாரு மகேந்திரப்பா?
3: வேலைக்கு போச்சு.
2: என்ன வேலை செய்கிறாரு?
3: தெரியலையே.
2: என்ன வேலை செய்யறதுன்னு தெரியலையா? சரி, அதுக்கிட்ட நீங்கள் ஐடி கார்டை சாப்பிட்டே இருக்கிறீங்க.
3: சும்மா கடிச்சிட்டு இருக்கிறேன்.
2: சும்மா கடிச்சிட்டு இருப்பீங்களா? ஏன் ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் எட்டும் இல்லையா நீங்கள்? ஏன் அம்மா போட்டு இல்லையா? எல்லாரும் எட்டுருவாங்களே, வாழைப்பழம் எட்டுருவாங்க, மாதுளம்பழம் எட்டுருவாங்க, பிஸ்கட் எட்டுருவாங்க. நீங்கள் எதுவும் எட்டும் இல்லை?
3: என்ன பண்ண போறீங்க?
2: டாக்டரே. என்ன பண்ண
3: போறீங்க? ஊசி போடுறேன்.
2: ஊசி போடுறீங்க? எதுக்காக ஊசி போறீங்க?
3: உடம்பு சரியில்லாத போறேன்.
2: சரிங்க சுமிக்ஷா, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பை 102.5, ஏற்காடு பண்பை 103.7 உங்களை மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.
2: இணையினர்களே, இன்றைய மலலை மகேஷ சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆண்டிக்கரை பள்ளி குழந்தை எம் எஸ் சுபிக்ஷா.
0: நேயர்கள் இதுவரை

0: கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: ரீங்காரமிடம் ரிதம்ஸ் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த ஈ தொலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, அந்த ஈ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீ சாப்பிட்ற நேரத்தில் அந்த டீயில் விழுந்துச்சுன்னா அந்த டீயே கீழே தூக்கி போட்டுருவோம், அந்த சின்ன ஈ தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவே வீட்டில் வச்சுருக்கக்கூடிய நெய்யில் தப்பி தவறி அந்த ஈ விழுந்துருச்சுன்னா ஆனால் அந்த நெய்யை கொட்டாமல் அந்த ஈயை மட்டும் தான் தூக்கி போடுவோம். இருக்கிற இடத்துல பொறுத்து தாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மதிப்பு மாறும். அதனால் நம்ம வந்து டீ மாதிரி இல்லாமல் ஒரு நெய்யாக இருக்கணுங்க. நிலையத்தில் நேரம் காலை 7 மணி. இன்னைக்கு ஏற்று ரசிக்கலாம் காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
2: தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டர் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
2: தருமபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
4: இன்று ஆகஸ்ட் 18.
2: பெண் இயக்கத்திற்காக பாடுபட்ட சமூக சீர்திருத்த சிந்தனையாளர்.
5: 1911 மாநில கல்லூரியில் படித்து சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார்.
2: அதன் மூலம் சென்னை மாகாணத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் என்ற பெருமை பெற்றார். பிறகு ஆசிரியர் பயிற்சியும் முடித்தார்.
5: இளம் வயதிலே கணவரை இழந்த பெண்களுக்கு அறிவு விளக்கு ஏற்றி வைத்த அறிவு சுடர்.
6: அனைத்து பெண்களுக்கும் கல்வியை பரவலாக்குவதை நோக்கமாக கொண்டு செயல்பட்ட சிஸ்டர் என்று அழைக்கப்பட்ட ஆர்.எஸ். சுபலட்சுமி பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1886.
2: விடுதலை போராட்ட வீராங்கனை, கவிஞர் மற்றும் அரசியல்வாதி.
5: விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டதன் மூலம் அநேக இந்திய பெண்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர்.
2: ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகிய விடுதலை போராட்டங்களில் பங்கேற்று சிறை சென்றார்.
5: 1962 மகாராஷ்டிரா மாநில ஆளுநராக பொறுப்பேற்றார்.
2: தன் வாழ்க்கை வரலாற்று நூலை எழுதி வெளியிட்டார்.
5: ஐநா பொதுசபையின் முதல் பெண் தலைவர், இந்தியாவின் மந்திரி பொறுப்பை வகித்த முதல் பெண்மணி என்ற பெருமைக்குரிய விஜயலட்சுமி பண்டிட் பிறந்த தினம் இன்று.
2: ஆண்டு 1900.
5: இந்தியாவின் தலை சிறந்த மருத்துவர், விடுதலை போராட்ட வீராங்கனை, சமூக சீர்திருத்தவாதி என பன்முகத்தன்மை கொண்டவர்.
2: டில்லியில் மருத்துவம் படித்து 1930 மருத்துவராக பட்டம் பெற்றார்.
5: திண்டுக்கல் சின்னாலப்பட்டியில் இவர் தொடங்கிய காந்தி கிராம அறக்கட்டளை தன்னாட்சி பெற்று காந்தி கிராம பல்கலைக்கழகமாக மாறியது.
2: 1962 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று துணை கல்வி அமைச்சரானார். கட்டாய இலவச ஆரம்ப கல்வியை அறிமுகம் செய்தார்.
5: 1962 பத்மபூஷன் விருது பெற்றார். 2009 இந்திய அரசு இவரின் அஞ்சல் தலையை வெளியிட்டது.
2: 1980 to 1984 வரை காந்தி கிராம பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பணியாற்றிய TS சவுந்தரம் பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1904.
2: ஆன்மீக எழுத்தாளர், பேச்சாளர், சிறந்த மொழிபெயர்ப்பாளர்.
5: தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றவர்.
2: தமிழ் சைவம் குறித்தும் சைவ சித்தாந்தம் குறித்தும் பல நூல்களை எழுதியுள்ளார்.
5: சட்ட கல்வியை பயின்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார்.
2: பெரிய புராணம், சைவ சித்தாந்தம் குறித்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் பல நூல்களை எழுதியவர்.
7: உலகெல்லாம்

0: சேக்கிலார் அடிப்பொடி என்னும் சிறப்பு பட்டத்தை பெற்ற ஆன்மீக எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், பேச்சாளர் டி என் ராமச்சந்திரன் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1934. நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள்:

0: நேயர்கள் இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
1: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப் இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
2: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
3: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகள் ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீண்ட நாட்களாக உடல் வலி மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
5: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பாப்பாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சிலகாரப்பன் சீலக்காரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
9: தர்மபுரி மாவட்டம் லக்கியம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23 நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவேற்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
10: வழியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
11: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
14: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
15: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
16: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
17: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
18: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
17: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
18: தொடர்புக்கு 8985712345.
4: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீண்ட நாட்களாக உடல் வலி மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
19: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மாயந்தரோடு, சேலம்.
20: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
21: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
22: ஏகா, செய்தி தெரியுமா?
23: என்னடி? நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
24: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
15: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
16: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின்

0: விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
1: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
2: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
0: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
3: அன்பிற்கு இனிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஒரு எளிய குடும்பம், தாய், தந்தை, மகன். அந்த மகன் பள்ளியிலே படிக்கும் போது தன் தாயிடத்திலே கேட்பான், அம்மா அம்மா, அப்பா மீது எப்போது பார்த்தாலும் ஒரு துர்நாற்றம் வீசுகிறதே, கெட்ட வாடை வீசுகிறதே, ஏன் என்று கேட்பான். அந்த தாய் சும்மா இருடா என்று சொல்லிவிட்டு போய்விடுவாள். நாட்கள் நகர்கின்றன. அவன் கல்லூரிக்கு போகிறான். அப்போதும் தன் தாயிடம், ஏம்மா அந்த ஆளுகிட்ட எப்படிமா வாழ்ற, அப்படி ஒரு நாற்றம் வீசுகிறது, துர்நாற்றம் என்று கேட்பான். அப்போதும் அந்த தாய் அமைதியாக போய்விடுவாள். அவன் கல்லூரிக்கு பணத்தை கட்ட வேண்டிய கடைசி நாள். மதியம் வந்து கட்டுவதாக அவனுடைய தந்தை சொல்லியிருந்தார். அவர் வரவில்லை. இவன் கோபத்தில் வீட்டுக்கே வந்து தாயிடம், இன்று கடைசி நாள், பணமே கட்டவில்லை என்று கோபப்படுகிறான். உன் அப்பா தான் வேலை செய்கிற முதலாளியிடத்திலே பணம் வாங்கி வருவதாக போனார், இன்னும் வரவில்லை. வேண்டுமானால் நீ போய் பார்த்து விட்டு வா. முடிந்தால் கையோடு பணத்தை வாங்கி கொண்டு போய் கல்லூரியில் கட்டிவிட்டு வந்துவிடு என்று சொன்னாள் அந்த தாய். இவனும் போனான். வாழ்க்கையிலே முதல் முறையாக தந்தை வேலை செய்கிற இடத்துக்கு போகிறான். அங்கு சென்றவன் வெளியிலிருந்த காவலாளியிடத்தில் தன் தந்தையின் பெயரை சொல்லி நான் பார்க்க வேண்டும் என்கிறான். உள்ளே விடுகிறார்கள். அப்படியே அந்த தொழிற்கூடத்தை பார்த்து கொண்டிருக்கிறான் அவன். தூரத்தில் தன் தந்தையைப் போல யாரோ ஒருவன் வேலை செய்வதாக அவன் உணர்கிறான். போய் ஓரமாக நின்று பார்க்கிறான். அது என்ன வேலை என்றால், அது தோள்களை பதப்படுத்துகிற தொழிற்சாலை. ஆட்டுத்தோல், மாட்டுத்தோல் போன்ற தோள்களை ஒரு நாளைக்கு முன்பாகவே ஊற வைத்து விடுவார்கள். அடுத்த நாள் சென்று அந்த தோள்களில் ஒட்டி இருக்கிற மாமிசம், இரத்தம் போன்றவற்றை தூய்மை செய்து தண்ணீரில் ஊறிய அந்த விலங்குகளின் தோள்கள் கனமாக இருக்கும், தூக்க முடியாது கையிலே. எனவே சுற்றி இருப்பவர்கள் 4-5 தோள்களை இந்த இளைஞனுடைய தந்தையின் முதுகிலே போடுவார்கள். அதை அவன் தூக்கி கொண்டு வந்து ஓரிடத்திலே காய வைக்க வேண்டும். அதுதான் வேலை. அந்த விலங்குகளுடைய தோள்களை முதுகிலே சுமந்து வருவதால் ஈரம் நிறைந்த தோள்களை, அதிலிருந்து வழிகிற இரத்தம், அந்த விலங்கு தோள்களிலிருந்து வருகிற துர்நாற்றம், அந்த வாடை குளித்தாலும் போகாது. அதுதான் காரணம். அந்த காவலாளி உன் மகன் வந்திருக்கிறான் என்று போய் அந்த தொழிலாளியிடத்தில் சொன்னவுடன் வேலையை பாதியிலே நிறுத்திவிட்டு வேகமாக தன் உடலை கழுவிக்கொண்டு ஒரு சட்டையை அணிந்து கொண்டு தன் முதலாளியிடத்திலே போய் பணத்தை வேகமாக வாங்கி கொண்டு ஓடோடி வந்தார் தன் மகன் இருக்கும் இடத்துக்கு. பணத்தை தூரமாக நின்று தன் மகனிடத்திலே கொடுத்தார் அந்த தந்தை. திடீரென அந்த இளைஞன் தன் தந்தையின் காலில் விழுந்து, அப்பா என்னை மன்னித்து கொள்ளுங்கள், அப்பா என்னை மன்னித்து கொள்ளுங்கள், துர்நாற்றம் உங்கள் உடலில் இல்லை, என் மனதில்தான் இருக்கிறது என்று கதறி கதறி அழுதான் அந்த இளைஞன்.
4: மகனே,

0: இனிது இனிது வழங்கினார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
1: நிறுவப்பட்டது காலை வணக்கம்
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. இப்பணியின் போது சுமார் 1,45,00,000 படிவங்கள் விநியோகிக்கப்பட்டதாகவும் 13,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று இதனை வழங்கியதாகவும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகள் குறித்து வரும் 24 தேதி முதல் அடுத்த மாதம் 23 தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 27 தேதி வெளியிடப்படும் என்றும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்கள் குறித்த வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு கடும் நிபந்தனையுடன் ஜாமீன் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சஞ்சய் கரோல் ஆகியோர் அடங்கிய அமர்வு, ஜாமீனில் விடுவிக்கப்படும் வெளிநாட்டவர்கள் தங்களது பாஸ்போர்ட்டை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் முன் அனுமதியின்றி இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் தெரிவித்தனர். அவ்வாறு விடுவிக்கப்பட்டவர்கள் ஒரு வாரத்திற்குள் வெளிநாட்டவர் பிராந்திய பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினர். ஜாமீன்தாரர்கள் போலியானவர்கள் என கண்டறியப்பட்டால் அவர்களை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்ட மத்திய மாநில அரசு அதிகாரிகள் துறை ரீதியான விசாரணைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு போட்டித் தேர்வுகளில் முறைகேடு நடைபெறுவதாக கடந்த 24 மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அடுத்து கடந்த 2024 ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தலைமையில் நேற்று மாலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின் போது இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது. 2014 முதல் நடைபெற்ற ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகள் குறித்து விரிவாக விசாரணை மேற்கொள்ளவும் அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் விழிஞ்ஞம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகள் தொடங்குகிறது. இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் இந்த சேவையை தொடங்கி வைக்கிறார். மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராணுவ தலைமை தளபதி தீரஜ் சேத்திற்கு நேபாள ராணுவத்தின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேபாள ராணுவ தலைவர் திரு ராம்சந்திர பவுடல் இவ்விருதை வழங்கினார். நேபாளத்தில் பயணம் மேற்கொண்டு வரும் ராணுவ தலைமை தளபதி திரு தீரஜ் சேத் அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அசோக் ராஜ் சிக்டெலுடன் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். அத்துடன் நேபாள ராணுவத்தினருக்கான உபகரணங்களையும் ஜெனரல் தீரஜ் சேத் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாட்டின் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றும் SSB படையினரின் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். ஹைதராபாத் இப்ராஹிம் பட்டினத்தில் அப்படையினருக்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளை அவர் திறந்து வைத்தார். SSB படையினருக்காக இதுவரை 10,029 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மண்டி மாவட்டத்தின் கட்டவுலா பகுதியில் அதிகபட்சமாக 7.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 87 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மழை தொடர்பான சம்பவங்களால் அம்மாநிலத்தில் இதுவரை 80 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 994 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன. இதற்கிடையே பிலாஸ்பூர், காங்கிரா, மண்டி, சிர்மாவூர் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சிம்லா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 6 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 1,304 கிராமங்களில் வசிக்கும் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உணவு, குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் மின்சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுமார் 42,000 ஹெக்டேர் பயிர் நிலங்கள் சேதமடைந்துள்ளன. பைட்டாராணி, பிராமணி மற்றும் சலண்டி ஆறுகளின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை தாண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பட்ராக் மற்றும் ஜெய்ப்பூர் மாவட்டங்களை ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி ஹெலிகாப்டர் மூலம் சென்று பார்வையிட்டார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அப்போது அவர் கேட்டறிந்தார். இதனிடையே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்று மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி ஆகிய இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. மீனவர்கள் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு இன்று செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசியாவில் நடைபெற்று வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஈரானுடன் மேற்கொள்ளப்பட்ட 60 நாட்கள் ஒப்பந்தம் காலாவதியாக உள்ள நிலையில் அடுத்து மேற்கொள்ளப்பட உள்ள சூழல் குறித்து தெரிவித்தார். ஈரான் சரணடைவதற்கு கெடு எதுவும் தாம் விதிக்கவில்லை என்று அவர் கூறினார். ஈரான் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அமெரிக்க கடற்படையினர் அந்நாட்டின் மீது தொடர்ந்து பொருளாதார ரீதியாக அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் நிக்கோல் காரோலா கார்மென் மரியா இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வின் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேட்வின் காமத், அதர்வா ஷர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணையை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபைரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்கேட்டிங் போட்டி டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகளைச் சேர்ந்த 272 வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவின் சார்பில் 130 வீரர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர். நாளை மறுநாள் வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும்

0: அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: எடுத்துக்கும் இசை முழுக்கம் தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நிலையத்தில் நேரம் காலை 7:25.
2: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வமா கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: தர்மபுரி மாவட்டம் லக்கிம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23rd நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
9: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ் வெயின் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
10: தொடர்புக்கு 9500848420.
11: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
13: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
14: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
15: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
16: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
17: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
18: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீண்ட நாட்களாக உடல் வலி, மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
19: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பாப்பாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சிலகாரப்பன் சீலகாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
20: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
8: தர்மபுரி மாவட்டம் லக்கிம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23rd நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
5: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி.

0: மற்றும் தர்மபுரி. நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
6: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
7: பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
8: ஸ்ட்ரோக், அதாவது பேரலட்டிக் அட்டாக்னு சொல்லுவோம் தமிழில், வந்து பக்கவாதம். அதாவது திடீர்னு ஒரு கை கால் விளங்காமல் போகிறது, அதனால் இல்லை பேச்சு வராமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் திடீர்னு ஆல் ஆஃப் ஏ சடன் வர்றது வந்து பக்கவாதம்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து மூளை சம்மந்தப்பட்ட நோய்கள். அது மூளையில் மட்டும் கிடையாது, மூளைக்கு போகிற ரத்த குழாய்களில் ஏற்படுற பாதிப்பு. ஸோ மூளைக்கு போகிற ரத்த குழாய்களில் திடீர்னு ஏதாவது அடைப்பு ஏற்படுது, இல்லை மூளைக்குள்ள ரத்த குழாய்களில் வெடிப்பு ஏற்பட்டு ரத்த கசிவு ஏற்படுறது, அந்த மாதிரி இருக்கும்போது மூளையில் இருக்கிற நரம்பு செல்களுக்கு தேவையான ஆக்சிஜன், பிளட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும் போது வரக்கூடிய சிம்டம்ஸ் தான், அதுதான் பக்கவாதம். ஸோ ஏதாவது ஒரு நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ் திடீர்னு ஆரம்பிக்கும் போது அது ஸ்ட்ரோக்னு நம்ம கன்சிடர் பண்ணோம். இதுக்கு டிப்பிக்கலாக ஒரு கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக். ஏன்னா ஹார்ட் அட்டாக் அதே மாதிரி ஆல் ஆஃப் எசிடன் திடீர்னு ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயில் பிளாக் ஆகிறதுனால ஸ்டாப் ஆகிறது. ஸோ அது உடனே செஸ்ட் பெயின் சிம்டம்ஸ் வரும். ஆனால் பிரெயின் சிம்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபீமேல் ஜெண்டர், அதாவது பெண்களுக்கு பெரும்பாலுமாக ஸ்ட்ரோக் வரக்கூடிய காரணிகள் அதிகம். அது அவங்களுடைய மாதவிடாய், அவங்களுடைய பகப்பேறு, அந்த மாதிரி காலங்கள் ஃபிசியலாஜிக்கலாக வரனால, ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர காரணங்கள் இருக்குது. இதெல்லாம் தவிர்க்க முடியாதது. தவிர்க்கக்கூடியது தான் 90%. இப்போ அதை பார்த்தீங்கன்னா தவிர்க்கக்கூடியதில் முக்கியமான காரணிகள் வந்து பிளட் ப்ரெஷர். ஸோ பிளட் ப்ரெஷர் ஹையாக இருக்குது, 140-90 மேலே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர். ரெண்டாவது வந்து டயபெட்டிஸ், யூனோ நீரழிவு நோய். ஸோ அது வந்து அன்கண்ட்ரோல்டாக 200 மேலே கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் பிபி அண்ட் சுகர் ஸ்டார்ட் ஆச்சுனாவே உங்களுக்கு ஸ்ட்ரோக் ரிஸ்க்கு வெரி காமன். ஸ்மோக்கிங், யூனோ மது அருந்துதல், இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர். அது மட்டும் கிடையாது, உடல் பருமன், ஒரே இடத்துல உட்காந்து டெஸ்க்டாப்லேயே உட்காந்து வேலை பார்த்துட்டே இருக்கிறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே கிடையாது, 8 மணி நேரம் 10 மணி நேரம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது, சுகர் வர அதிகம், பிபி வர சான்சஸும் அதிகம், ஸ்ட்ரோக் வர சான்சஸும் அதிகம். ஸ்ட்ரெஸ், ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு வேலை பழுக்கள்னால நம்ம தூங்காமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணிகள் இருக்குது, இதெல்லாம் வந்து முக்கியமான காரணிகள். ஸோ இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. முடிஞ்ச வரை நம்ம எல்லாம் கரெக்டான ப்ரொபோர்ஷனில் மேனேஜ் பண்ணோம்னா ஸ்ட்ரோக் ரிஸ்க்கை தவிர்க்கும்.
7: இதுவரை பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
5: இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. நேர்களின் கேட்டு ரசிக்கலாம். சேலம் டம் திருச்சி மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. சந்தோஷ சார், ரொம்ப அழகான காதல் பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சூப்பரான மெலடிஸ் கூடவே ஒரு பொது அறிவு கேள்வியும் இருக்கு. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வெளியே விண்வெளி நடையை நிறைவு செய்த இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீரரின் பெயர் என்ன? இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான வேலைகள்லாம் செஞ்சிருக்காங்க. அதில் இந்திய வம்சாவளி வீரர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அதை வெளியே

நடக்கக்கூடிய அந்த நடையை நிறைவு செஞ்சிருக்காரு. அவர் பேர் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய சந்தசாலுக்கான பொது அறிவு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே ஒரு சபாஸ் போட்டுக்கோங்க. திரையில்லாம் கடைசியில் நானே சொல்கிறேன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் மை லார்ட் என்ற திரைப்படத்திலிருந்து ஷான் ரோல்டனோட சில யுகபாரதியின் பாடல் வரிகளுக்கு சத்யபிரகாஷ் சின்மை இணைந்து பாடிய பாடல்.

0: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் நீண்ட நாட்களாக உடல் வலி மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர்.

0: கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பேக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பேக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
7: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
8: வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதோட ரேட்டு கேட்கும் போது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக இருக்கலாம். ஏன்னா நிறைய கூடுதலான விலைகள்லாம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு உழவர் சந்தையில் எந்தெந்த விலையில காய்கனிகள் இருக்குன்னு பார்த்துடலாம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 22 ரூபாய், கத்திரி 28 ரூபாய், வெண்டைக்காய் 25 ரூபாய், அவரைக்காய் 45 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், முள்ளங்கி 16 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 26 ரூபாய், வாழைக்காய் 8 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 35 ரூபாய், சர்க்கரை பூசணி 18 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 முதல் 60 ரூபாய் வரை தரத்திற்கேற்ப, பெரிய வெங்காயம் 47 ரூபாய், கேரட் 78 ரூபாய், பீட்ரூட் 58 ரூபாய், பீன்ஸ் 102 ரூபாய், முட்டைக்கோஸ் 34 ரூபாய், பூண்டு 168 ரூபாய், உடைந்தது பெரிய பூண்டு 238 ரூபாய், இஞ்சி 236 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃப்ளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 82 ரூபாய், எலுமிச்சை பழம் 175 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 90 ரூபாய், கற்பூரவள்ளி வாழைப்பழம் 68 ரூபாய், கொய்யாப்பழம் 60 ரூபாய்.
9: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீண்ட நாட்களாக உடல் வலி, மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
11: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
12: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
13: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
14: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
15: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை வருகின்ற 23ஆம் தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
16: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
17: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
16: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
12: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
13: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
14: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: சந்தோஷசாலி நடத்தப்படல் காந்தாரா சாப்டர் 1 என்ற திரைப்படத்துக்காக அஜினிஸ் லோக்நாத்தோட சில மதன் கார்கியின் பாடல் வரிகளுக்கு ஹரிசங்கர் சின்மை இணைந்து பாடிய பாடல்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தர் ரோட் போச்சம்பள்ளி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீண்ட நாட்களாக உடல் வலி, மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
11: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
12: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி.
13: தொடர்புக்கு 9500848420.

0: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம்டம் திருச்சி மங்கலன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம்டம் திருச்சி மங்கலன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: பத்தாண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி.
3: கல்லூரி
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
0: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப். நேர்களை இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்படல் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம், என்னோடு பேசலாம். இதுவரைக்கும் FM-ல பேசாத நேர்கள், எந்த நிகழ்ச்சியிலும் பங்கு பெறாத நேர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்புடல் நிகழ்ச்சியில் சந்தோஷ சாரலின் அடுத்த பாடல் லீலை என்ற திரைப்படத்திற்காக சதீஷ் சக்கரவர்த்தி அவர்களுடைய இசையில வாலியின் பாடல் வரிகளுக்கு ஸ்ரேயா கோஷலோடு இணைந்து பாடியிருக்காரு சதீஷ் சக்கரவர்த்தி.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா?
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
9: தொடர்புக்கு 9500848820.
10: சந்தோஷ் சார், ஒரு ஜிகே கொஸ்டின் கேட்டது இல்லையா? சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வெளியே விண்வெளி நடையை நிறைவு செய்த இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீரரின் பெயர் என்ன அப்படி கேட்டிருந்தோம். நம்ம கொஞ்சம் ஒரு 3 அடுக்கு மாடிக்கு மேலே போயிட்டு வாட்டர் டேங்கில் தண்ணி இருக்குதான்னு செக் பண்ணிட்டு கீழே இறங்கிறதுக்குள்ளே போதுன்னு இடம். ஆனால் இவங்க விண்வெளி, அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி பண்ணியிருக்காங்க. அப்படி பெருமைமிக்க இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்த நாசா விண்வெளி வீரரின் பெயர் அனில் மேனன்.
11: நாம்

0: இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நிலையத்தில் நேரம் காலை 8 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
0: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
2: இன்று August 18, தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் நமது கைபேசியில் காணொளி படங்களாக வருகிற முகங்களை பார்க்கிற பொழுது தொடக்கத்தில் ஏற்படுகிற உற்சாகம் போக போக அலுப்பி தத்தி விடுகிறது. என்னதான் பெரியத்திற்குரிய தோழராக தோழியராக அவர்கள் இருந்த போதிலும் கூட அந்த முகங்களை எத்தனை முறை திரும்ப திரும்ப பார்ப்பது? அவருடன் இருக்கக்கூடியவர் யார், எந்த சூழலில் எடுத்தார்கள், இவற்றையெல்லாம் நான் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு ஒரு கட்டத்தில் அவர்களின் மீது சலிப்புணர்வை உண்டாக்குவதாக ஆகிவிடுகிறது. ஒரு நல்ல செய்தியை தருகிற போது கூட அதனை கவனிக்க மறக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் ஆளாகி விடுகிறோம். இதை சொல்லி புரிய வைக்கும் நிலை நமக்கு இல்லை. சொன்னால் வருத்தப்படுவாரோ என்று கூட நினைப்பது உண்டு. அதற்காக பேச்சுவாக்கில் ஒரு நண்பரிடத்தில் சொன்னேன், நம்மிடத்தில் ஒரு புதிதாக ஒரு பழக்கம் வந்து தொற்றுக்கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் பிரபலமாகுவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். கைபேசி அதற்கு தகுந்த கருவியாகி ஆகிவிட்டது. கண்ட இடங்களிலெல்லாம் தற்படம் எடுத்து அதில் திரையிடுகிற மரபை நாம் பெற்று வைத்திருக்கிறோம். பல சமயங்களில் வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்களின் படங்களை அந்த காணொளிகளில் காணுகிற பொழுது அந்த வரலாற்று ஆளுமைகளின் முகங்கள் தெரிகின்றன. அதன் பின்னணியில் அவர்கள் நிகழ்த்தி இருக்கக்கூடிய சாதனைகள் தெரிகின்றன. ஆனால் அவர்களோடு இணைந்து நின்று எடுத்துக்கொண்ட பலரின் முகங்களோ அவர்கள் முகவரிகளோ அவர் குறித்து எந்த தகவலுமோ கிடைக்க விடுவதில்லை. அதுதான் உண்மை. அது தோற்ற மயக்கங்கள். அது பிரபலத்திற்கு உதவுமே ஒழிய புகழுக்குரியதாக மாறிவிடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புகழ் என்பது என்ன? தோன்றி புகழோடு தோன்றுக என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லுகிறார். பிறக்கிற பொழுதே ஒருவர் புகழோடு பிறந்து விடுவதில்லை. ஒரு பொது இடத்தில், பொது வழியில், காட்சி மேடைகளில், கைபேசி படங்களில் நம்முடைய தோற்றம் தெரிகிறதென்றால் அது புகழுடைய தோற்றமாக இருந்தால் இருக்கட்டும், இல்லையெனில் அங்கு தோன்றாமையே நன்று என்று உணர்த்தி காட்டி இருக்கக்கூடிய ஒரு உண்மையை அவருக்கு சொன்னேன். எந்த அளவிற்கு அதனை எடுத்துக்கொண்டார் என்று தெரியவில்லை. எனவே நண்பர்களே, நீங்கள் எத்தனை படங்கள் எடுத்துக்கொண்டாலும், எத்தனை காணொளி படங்களை கைவசம் வைத்திருந்தாலும் கூட அது உங்களுக்கும் நல்லதாய், உலகத்திற்கும் நல்லதாய், சமூக பயன் விளைவிப்பதாக இருந்தால் பொதுவெளிகளில் விடுங்கள். அது இல்லையெனில் அது வெறும் பிரபலத்திற்குரிய மறந்து போய்விடுகிற ஒரு போலி தோற்றமாக ஆகிவிடும் என்பதில் கவனமாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. எனவே இன்று நன்று 1 என்கிற முறையில் நாம் எடுத்து வைக்கக்கூடிய எந்த முயற்சியும் புகழுடைய திசை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்கட்டும். வெற்று விளம்பரங்களும் ஆறாவார பீடிகைகளும் கொண்டிருக்கக்கூடிய பிரபலப்படுத்துகிற முறைக்கு நாம் முயற்சி செய்வோமேயானால் உண்மை நிலையிலிருந்து நாம் ஒதுங்கி விடுகிறோம். பலரின் எரிச்சலுக்கும் அலட்சியத்திற்கும் ஆளாகி விடுகிறோம் என்கிற உணர்வை மெல்லிய முறையில் ஒரு நண்பராக, ஒரு தோழனாக உங்களிடத்தில் பதிவு செய்வதே என்னுடைய கடப்பாடாக இருக்கிறது. எனவே நண்பர்களே, இன்று 1 நன்று என்று வள்ளுவன் தந்த மொழியை உங்களிடத்தில் மீண்டும் சொல்லுகிறேன். தோன்றி புகழோடு தோன்றுக, அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்கிற குரலின் இறுதி அடியை விடுத்துவிட்டு முதல் அடியையே முன்னுதாரணமாக கொள்ளுவது என்றும் நல்லது என்பதை இன்று சொல்லுகிறேன்.
0: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று. வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம்.
3: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நேரம் காலை 8:05. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீண்ட நாட்களாக உடல் வலி மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
6: செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.

நிகழ்ச்சி ஆரம்பக நேரில் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த வரலுக்கு டிரஸ்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்றொரு எண் 24 40 31. எஸ் வாட்ஸ்அப் வழியாகவும் நீங்கள் அறிமுகமாகலாம். 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி வையுங்கள். அறிமுக நேர்கள் மட்டும்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
4: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.

நீர்வரத்து உள்ளது ஒகேனக்கில் காவிரி ஆற்று. ஸோ இதான் சின்ன விஷயமோ வேலையோ அந்த ஆற்றங்கரை ஓரைக்கோ ஓரம்பத்தையோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒகேனக்கலுக்கோ போகிறக்கோக்கோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இதை கையாளணும். ஏன்னா கொஞ்சம் நீர்வரத்தானது அடிக்கடி அதிகரிச்சுட்டே இருக்குது. அதனால் ஒகேனக்கல் பகுதிகளில் உங்களுடைய வேலைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளணும். நிகழ்ச்சி நடத்ததாக வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாயிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டத்திலிருந்து சுப்பிரமணியன் சந்திரன் நாகராஜ் ஒரு வாசகமே எழுதியிருக்காங்க. நாங்கள் வானொலியில் பேசுனதே இல்லைங்க, தொடர்ந்து வானொலியை கேட்டுனே இருக்கிறோம். எங்களுக்கு கிரீடம் படத்துலேருந்து ஒரு பாட்டு கொடுங்க, கனவெல்லாம் பழிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் கனவு கண்டிப்பாக பாட்டு மட்டும் இல்லை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஈடுபட்டும் உங்கள் கனவெல்லாம் பழிக்கட்டும். கிரீடம் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமாரோட சில ரொம்ப அழகான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீண்ட நாட்களாக உடல் வலி, மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தர்மபுரி பைசலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புடல் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நீண்ட நாட்களாக உடல் வலி, மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாட பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி வையுங்கள். அறிமுக நேர்கள் மட்டும். இந்தியன் ரயில்வேல ஆர்ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியருக்கான ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா 4098 வேகன்சி இருக்குது ஜூனியர் இன்ஜினியருக்கு. பிஎஸ்சி, பிடெக், பிஇ டிப்ளமோ படித்தவர்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அதுக்கான வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா 18 முதல் 33 வயதிற்கு உள்ளாக இருக்கக்கூடியவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஜூனியர் இன்ஜினியருக்கு. எஸ்சி எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதாவது விண்ணப்ப கட்டணமாக 250 ரூபாயும், பொது பிரிவினருக்கு ரூபாய் 500 ரூபாயும் விண்ணப்ப கட்டணமாக வசூலிக்கப்படும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 13/9/2026. குறித்தான மேலும் விவரங்கள் அறிய இந்தியன் ரயில்வேஸ் .gov.in என்ற வெப்சைட்ல பாருங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிஷாந்த் பாலகோட்லேருந்து அறிமுகமாயிருக்கார். வாட்ஸ்அப் வழியாக அவர் ஒரு பாட்டுக்கு புது பாட்டு ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையும் முரளி திரைப்படத்துக்காக தமிழ் எஸ்ஸோட எஸ்ஸையில் ரொம்ப அழகான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
2: வருடம்
3: தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் ட்ரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
9: தொடர்புக்கு 9500848420.
10: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
11: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
12: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புடல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
13: நிலையத்தில் நேரம் காலை 8:30. தர்மபுரி பண்பலை

0: 12.5 ஏற்காடு ஒன்பது 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தருமபுரி.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். இந்த ஏழிலிருந்து தமிழ் பற்றி அடிக்கடி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அது பலருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எல்லாருமே கேட்டு திரும்ப பழைய ஞாபகம் வந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதில் அந்த ஏழிலிருந்து தமிழில் நல்வழி பற்றி நம்ம பார்க்குறோம். நல்வழி வந்து ஔவையார் பாடின பாடல்களில் ஒன்று. அதில் வரக்கூடிய நீதிகள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு செய்தியுமே நம்முடைய உள்ளத்தை அப்படியே அசைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பாட்டு சொல்ல பாருங்களேன். இந்த நல்லா வாழ்ந்தவங்க யார் வந்து எது கேட்டாலும் கொடுப்பாங்க, அது நமக்கு தெரியும். இந்த கர்ணன் படத்தில் கூட அவர் எப்படி கொடுப்பார் என்றால், அவர் வந்து தன்னுடைய உயிர் கூட கொடுக்க தயங்க மாட்டாருங்கிற அளவுக்கு கொடுப்பாராம். மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம், பசு வழங்கும் கொடையும் ஒரு 3 மாதம், வயல் வழங்கும் கொடையும் ஒரு 4 மாதம், பார்த்திவிடாம் கர்ணனுக்கோ 4 மாதம். இப்படி அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதால் அவர் கர்ணன். அதுபோல தருகின்றவர்கள் என்ன அப்படின்னா, செல்வம் இல்லாது வறுமை வந்து வாழ்க்கையில் துயர் நிலைக்கு வந்தாலும் கூட, அந்த நேரத்தில் யாராவது வந்து எதையாவது கேட்டாலும் அப்போதும் தங்களால் முடிந்ததை தரக்கூடிய தன்மை உண்டு. அவர்களே அந்த உயர்குலத்தில் பிறந்தவர்கள். இது ஜாதி இல்லைங்க, குணம். தந்தை இருக்கிறத கொடுக்கக்கூடிய அந்த தன்மை. கடைசி நேரத்தில் கூட முன்னால சாப்பிடாம இருந்தப்ப அரிசியை கொண்டு வச்சா அதை குருவிக்கு எடுத்து போட்டுட்டு இப்படி செய்யலாமான்னு கேட்ட போது, நமக்கு நீயும் நானும் இருக்கிறோம், இவர் இந்த குருவிகளுக்கு யார் இருக்கிறார்கள் என்று சொன்னவனல்லவா பாரதி. ஔவையாருடைய பாடலுக்கு வாங்களேன். ஔவையார் என்ன சொல்றாங்க, நிறைய நீர் ஓடுறப்ப அந்த ஆறு சிறப்பா இருக்கும், தண்ணி எடுத்துக்கலாம். ஆனா அந்த நீரெல்லாம் வற்றி போய் கோடை காலம் வந்து மணல் சூடாகி அந்த சூட்டில் நடந்து போகக்கூடிய நிலைமைக்கு ஆறு வந்துட்டா கூட, அப்ப லேசா தோண்டி ஆத்துல ஊத்து போட்டு தண்ணி எடுக்கிறது, இதெல்லாம் எனக்கு தெரியும், சோளம் வந்தால நான் பார்த்துருக்கிறேன். அப்படி நேரத்துல கூட அது என்ன செய்யுமா, தண்ணீரை ஊற்றின் மூலமாக நமக்கு தருமா. அப்படித்தான் அந்த செல்வந்தர்களும் தங்கள்கிட்ட ஒன்றும் இல்லையானாலும் கொடுப்பாங்களாம். பாட்டை பாருங்களேன். ஆற்று பெருக்கால் அடி சுடும் அன்னாலும் அவ்வாறு ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல்கூர்ந்தார் ஆயினும் இல்லையென மாட்டார் இசைந்து. நல்ல குடி பிறந்தார், உயர்ந்த குடியிலே பிறந்தவர்கள், நல்கூர்ந்தார் ஆயினும் வறுமை வயப்பட்டாலும் கூட இல்லை என சொல்ல மாட்டார்கள். எதை போல என்றால், ஆறு நீர் பற்றி மணல் சுடுகின்ற அந்த நிலை வந்த போதும் கூட, அதிலே ஊற்று பெருக்கால் உலகுக்கு நீர் தரக்கூடிய அந்த ஆறு போல குணமுடையவர்கள்தான் செல்வந்தர்கள். எனவே கொடுப்பதை நாம் பழக்கமாக கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஈதல் இசைபிட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்குங்கிறார் திருவள்ளுவர். இந்த அருமையான பாடலை பாருங்க. இது போல நல்ல பாடல்களும் நல்ல கருத்துக்களும் நீதிகளும் குழந்தைகளுக்கு சொல்லுங்க. ஏனென்றால் கல்வி என்பது பண்பாடு சார்ந்தது, ஆன்மீகம் சார்ந்தது. இதுதான் அவர்களை மனிதர்களாக உயர்ந்தவர்களாக மாற்றும். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
5: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
0: இனி கேட்டு ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீண்ட நாட்களாக உடல் வலி மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
3: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
8: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
9: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்.
10: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
9: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
1: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீண்ட நாட்களாக உடல் வலி மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
11: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
12: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
11: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
13: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
14: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
15: அடுத்ததாக ராகுல் அறிமுகமாகிறாரு கிருஷ்ணகிரியிலிருந்து. உங்களை அன்போடு வரவேற்கிறது தருமபுரி பண்பலை 102.5. ராகுல் அவர் பாடலும் கேட்டிருக்காரு, கட்டாகுஸ்தி 2 என்ற திரைப்படத்திற்காக ஷான் ரோல்டனோட செயலர்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
3: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
4: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
5: அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
6: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நீண்ட நாட்களாக உடல் வலி, மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது 9443449892.
7: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.

0: டயமல் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848420.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீட்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீட்ஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். முகத்தில் கருமா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: முகத்தில் கருமா சைபால்
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: ஒரு நீதிமன்றம், அங்க ஒரு கொலை வழக்கு சம்பந்தமா விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அந்த வழக்கறிஞர் ரொம்ப தீவிரமா வாதாடிட்டு இருக்கிறார். தன்னுடைய கட்சிக்காரர் நிரபராதிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் சார்பாக வாதாடுறதுக்கே ஒத்துக்கிட்டார். அப்படி அவர் மும்முரமாக வாதாடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அவசரமாக தந்தி ஒன்று வந்து சேர்ந்தது. அதை வாங்கி படித்து பார்த்தார். அதுக்கப்புறம் அதை மடித்து தன்னுடைய கோட்டு பையில் வச்சுக்கிட்டு தொடர்ந்து வாதாட ஆரம்பிச்சிட்டார். பேசி முடித்தார். அதுக்கப்புறம் அங்கே கோர்ட்டில் இருந்த சக வக்கீல்கள் அவர்கிட்ட வந்தாங்க. தந்தி ஒன்று வந்தது என்ன விஷயம் அப்படின்னு விசாரித்தாங்களாம். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், ஊரில் சிகிச்சைக்காக போயிருந்த என்னுடைய மனைவி இறந்து போனதாக தந்தி வந்திருக்குது அப்படின்னாராம். மற்ற வக்கீல்களுக்கு அதிர்ச்சி. என்னங்க இது, மனைவி இறந்ததை விட கேஸு முக்கியமாக உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இறந்து போன என் மனைவி மறுபடியும் திரும்பி வரப்போகிறதில்ல. ஆனால் என்னுடைய கட்சிக்காரர் ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டார். அவரும் நிரபராதி. அவர் உசரை நான் காப்பாற்ற வேணாமா? இதுதான் என்னுடைய கடமை அப்படின்னாராம். இப்படி இவர் சொன்னது எல்லோரும் அப்படியே தகைச்சு போய் நின்றுட்டாங்களாம். சரி, கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த வழக்கறிஞர் யார் தெரியுமா? அவர் தான் இரும்பு மனிதர், சர்தார் வல்லபாய் பட்டேல். குஜராத் மாநிலத்தில் 1875 அக்டோபர் 31 அன்றைக்கு ஜாவேரி பாய் அப்படிங்கிறவருக்கு 4வது பிள்ளையாக அவர் பிறந்தாராம். இந்த ஜாவேரி பாய் யார் தெரியுமா? ஜான்சிராணி லட்சுமி பாய் போர்படையில் ஒரு வீரராக பணிபுரிஞ்சவர். இளம் வயசில் வல்லபாய் படையில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு படிச்சிருக்கார். விடாமுயற்சி வெற்றியை கொடுத்தது. கல்லூரியிலையும் காலடி வச்சார். அதுக்கப்புறம் வக்கீல் பட்டத்தையும் வாங்கினார். பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்த சமயம் குஜராத்தை சேர்ந்த பர்டோலி தாலுக்காவில் விவசாயிகள் மேலே அரசாங்கம் திடீர்னு நிலவரியை வசதிப்பட்டு தான் ஏழை விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அரசாங்கம் வரி செலுத்தாத விவசாயிகளின் நிலங்களையெல்லாம் ஜப்தி செஞ்சு தான் அரசாங்கத்தை எதிர்க்கிறவங்களையெல்லாம் கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்களாம். சில பேர் வீடு வாசல் ஆடு மாட்டையெல்லாம் விற்று கூட வரி கட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. வழக்கறிஞர் வல்லபாய் படேல் வந்து நிலவரியை உடனே ரத்து பண்ணணும் அப்படின்னு பம்பாய் கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார். எந்த பலனும் இல்லை. உடனே எல்லா விவசாயிகளையும் அணி திரட்டினார். அதுக்கு தானே தலைமை தாங்கினார். சத்தியாகிரகம் நடத்தினார். அந்த பகுதியில் எந்த வேலையும் நடக்கலை. வேறு வழி இல்லை. ஆட்சியாளர்கள் உடனே வரியை ரத்து பண்ணாங்க. சிறையில் இருந்தவங்களையெல்லாம் வெளில விட்டாங்க. 1928 ஆகஸ்ட் 6 சர்க்காருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் நிலைமை சரியாக போச்சான். வல்லபாய் படேலின் பொது சேவையை பாராட்டின பொதுமக்கள் அவருக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க.

0: சர்தார்னா தலைவர் அல்லது தளபதினு அர்த்தம். இரும்பு மனிதர்னு இவருக்கு பேர். இருந்தாலும் நகைச்சுவை உணர்வும் இவருக்கு நிறைய உண்டு. ஒரு தடவை ஒரு பத்திரிகை நிருபர் வந்திருக்கார் சர்தார் பட்டேல்கிட்ட, அவருக்கு பிடிச்ச பண்பாடு கலாச்சாரம் எது அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. அதனால் அவரை பார்த்து கேட்டாராம், ஏங்க உங்களுக்கு பிடிச்ச கல்ச்சர் எது அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு சர்தார் பட்டேல் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு பிடிச்ச கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீண்ட நாட்களாக உடல் வலி மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
5: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: நிகழ்ச்சி நிறைவாக வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகிறார் சவுந்தர். அவர் ஒரு பாடலும் கேட்டிருக்காரு வாரணம் 1000 திரைப்படத்திற்காக.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நீண்ட நாட்களாக உடல் வலி, மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நீண்ட நாட்களாக உடல் வலி, மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: நிறைவு பெற்றது. இன்றைய பொன்னியின் புதுப்படல் மறுபடியும் உள்ள 10:05 நீங்கள் கேட்டவில சந்திக்கிறேன். நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நிலையத்தில் நேரம் காலை 9 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: நாம் நம்முடைய துன்பத்தை தான் எப்போதும் பெரிதாக எண்ணுகிறோம். பிறரின் துன்பத்தை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. நமக்கு விரலில் லேசான காயம் ஏற்பட்டால் துடித்து போகிறோம். இன்னொருவர் உயிருக்கு போராடினால் அது நம்மை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. ஆனால் இப்படி தங்களுக்கு சொந்த சோகங்கள் ஏற்பட்டவர்கள் கூட தங்கள் கடமையை விட்டு விலகாமல் ஆற்றிய அரும் செயல்களை எண்ணி பார்க்கிற போது, இப்படி பல மகத்தான மனிதர்கள் இந்த மண்ணில் உலா வருகிறார்களா என்று நமக்கு என்ன தோன்றும். குஜராத்தில் பூகம்பம் ஏற்பட்ட போது நைனேஸ் தவே என்ற IAS அதிகாரி, அவர் களத்தில் இறங்கி நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை வழங்கிக் கொண்டிருந்தார். அடுக்குமாடி குடியிருப்புகளில் இறந்து கிடந்த சடலங்களை அப்புறப்படுத்திக் கொண்டிருந்தார். காயப்பட்டவர்களுக்கு முதலுதவி செய்து கொண்டிருந்தார். மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இப்படி பம்பரமாய் சுழன்று பணியாற்றினார் நைனேஸ் தவே என்ற அந்த IAS அதிகாரி. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு தபால் வருகிறது. அந்த தபாலை பிரித்தவுடன் அவருக்குள் ஒரு அதிர்ச்சி, மின் அதிர்ச்சி ஏற்பட்டதைப் போல கண்களில் கண்ணீர். ஆனால் கைக்குட்டையால் கண்ணீரை துடைத்து விட்டு மீண்டும் தன் பணியை இயல்பாக, நிவாரணங்களை செய்ய வேண்டிய பணியை, பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பதும் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டிருந்தவர்களை அப்புறப்படுத்துவதுமான பணியிலேயே இறங்கினார். 2 நாட்கள் தன்னுடைய பணிகள் இரவும் பகலுமாய் முடிந்த பிறகுதான் அவர் தன் ஊருக்கு புறப்பட்டார். அவருக்கு அப்படி என்ன அந்த செய்தி வந்திருந்தது? வந்த செய்தி இதுதான். அவர் பணியாற்றிய பகுதியிலிருந்து சில மைல் தூரத்திலே அடுக்குமாடி குடியிருப்பின் விபத்தில் அவருடைய தந்தையும் அவரின் மகனும் ஒரு சேர பலியாகிவிட்டார்கள், இறந்து விட்டார்கள் என்ற செய்தி. தன் சொந்த தந்தையும் தன் சொந்த மகனும் இறந்துவிட்ட நிலையிலும் தன்னுடைய கடமை தவறாத அந்த கடமை வீரர் நைனேஸ் தவே நாம் கண்களால், உணர்வுகளால் இப்போது நாம் வணக்கம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த செய்தியை நம்முடைய இறையன்பு IAS அதிகாரி அவர்கள் ஒரு நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்படி கடமையாற்றுகிறவர்கள் பலரும் இருக்கிறார்கள். பேரிடர் காலங்களில் தங்களை அர்ப்பணித்து பணியாற்றுகிறவர்கள். சுனாமி நம்மை சுருட்டி போட்டதே அப்போதும் அப்படித்தான்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

0: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான உற்சாகமான காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 9:05.
1: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.

0: மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: 8892.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: சேலம் சேலம் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் ஆனந்தம். இன்னைக்கு வானலையில் வசந்தம் சேலம் தருண் மருத்துவமனை நரம்பியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் ஜி பரணிதரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கார்த்திகேயன்.
1: சார் வணக்கம். சார்
2: வணக்கம்.
1: சார் இன்னைக்கு நம்ம வலிப்பு நோயை பத்தி பேச போறோங்க. அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி ஒரு சிறிய அறிமுகம் சொல்லுங்க சார்.
2: எஃப்எம் வாடிக்கையாளர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். நான் டாக்டர் பரணிதரன். நான் ஒரு மூளை நரம்பியல் சிறப்பு மருத்துவர். அது மட்டும் இல்லாம வலிப்பு நோய் சிகிச்சைக்கான சிறப்பு பட்ட மேற்படிப்பு படிச்சிருக்கேன். நான் இப்ப நான் வந்துட்டு சேலம்ல சீலநாயக்கம்பட்டி தரன் மருத்துவமனையில மூளை நரம்பியல் மற்றும் வலிப்பு நோய் துறையின் சிறப்பு நிபுணரா பணிபுரிஞ்சிட்டு இருக்கேங்க. நான் டிஎம் நியூரலஜின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து இந்த சித்திரை திருநாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் திருவனந்தபுரத்துல இருக்கிறதுல படிச்சுட்டு ஒரு வருஷம் அடிஷ்னலா வலிப்பு நோய்க்கான பட்ட மேற்படிப்பும் அதே சித்திரை திருநாள்ல படிச்சுட்டு இங்க இப்ப சேலத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேங்க.
1: சார் முதல்ல காக்கா வலிப்பு அப்படின்னா என்னங்க சார்? இது உண்மையிலேயே ஒரு நோயா சார்?
2: ஆமாங்க. இந்த காக்கா வலிப்புன்னு சொல்றது பாத்துட்டீங்கன்னா இதை வலிப்பு நோய் இல்லைன்னா எப்பிலெப்சின்னு சொல்லிட்டு மருத்துவ ரீதியா சொல்லுவோம். இது ஒரு மூளை சம்பந்தப்பட்ட நோய் தாங்க. நம்மளோட மூளையில பாத்துட்டீங்கன்னா ஒரு கோடிக்கணக்கான நரம்பு செல்கள் இருக்கு. அது எப்படி நம்ம வந்து நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் ஒயர்லாம் கனெக்ட் ஆயிருக்கோ அது மாதிரிதான் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அதுல ஒரு மின் செயல்பாட்டுல திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு அசாதாரண மாற்றத்தினால வரக்கூடியதுதான் இந்த வலிப்புன்னு சொல்லக்கூடியது. முக்கியமா வலிப்பு வர ஒவ்வொருக்கும் எப்பிலெப்சி நோய் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. சிலருக்கு ஒரு தடவை மட்டும் வலிப்பு வந்துட்டு அதுக்கப்புறம் வாழ்நாள்ல வலிப்பே இல்லாம இருக்கலாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து வலிப்பு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த ரெண்டாவதா சொல்றதுதான் எப்பிலெப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்.
1: சரிங்க சார். இப்ப இந்த வலிப்போட அறிகுறி எப்படிங்க சார் இருக்கும்? இப்ப வலிப்பு வந்தா எல்லாருக்குமே நம்ம திரைப்படங்கள்ல பாக்குற மாதிரி இந்த கை கால் உதறல் இருக்குமா, இல்ல வேற மாதிரி ஏதாவது அறிகுறி கூட இருக்குமாங்க சார்?
2: இது ஒரு நல்ல கேள்விங்க. கை கால் உதறல் மட்டும்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. பலரும் நினைப்பது போல இது வெறும் கை கால் உதறல ஏற்படக்கூடிய பிரச்சனை மட்டும் இல்ல, பலதரப்பட்ட ஒரு மேனிபெஸ்டேஷன்ஸ் இருக்கு. சிலருக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா உடல் மொத்தம் அப்படியே இறுக்கமாய் டைட் ஆகி ஃபாலோட் பை கை கால் உதறல் ஏற்படலாம். சிலர் பாத்தீங்கன்னா ஒரு சில நிழல்கள் அப்படியே ஒரு மாதிரி வெறிச்சு ஒரே இடத்துல பாத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஆல் ஆஃப் அ சடன் நமக்கு பதில் சொல்லாம ஒரு ரெஸ்பான்சிவ்னஸ் இல்லாம இருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு ஒரு அப்நார்மலான ஸ்மெல் வருது, அப்நார்மலான டேஸ்ட் தன்னைத்தானே உணர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வயிறுல இருந்து ஏதோ உருண்டுட்டு மேல ஏறி வர மாதிரி அப்படியே குபுகுன்னு போய் வயிறுல இருந்து மேல வருது, தலையெல்லாம் பிரிபிரன் வருது அப்படின்னு சொல்ற மாதிரி சில சிம்டம்ஸ் இருக்கு. அதாவது எந்த பகுதியிலிருந்து வருதுங்கிறத பொறுத்து தாங்க பலதரப்பட்ட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்குங்க. எபிலெப்சில கை கால் உதறது மட்டுமே கிடையாது, அது ஒரு தவறான ஒரு ஒரு கருத்து.
1: சரிங்க சார். இப்போ நம்ம பொது இடங்கள்லயோ நம்ம வீட்லயோ வலிப்பு வந்த ஒருத்தரை பார்த்தா பொதுமக்களா இருக்கக்கூடிய நாம முதல்ல என்ன செய்யணும் சார்?
2: ஓகே, நீங்க அதாவது ஒரு மருத்துவ துறையில இல்லாத ஒரு மக்கள் பொதுமக்கள் அப்படி ஒரு பேஷண்ட்ட உங்களுக்கு முன்னாடி நீங்க பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பதட்டப்படாம இருக்கணும், அமைதியா இருங்க. ஃபர்ஸ்ட் அமைதியான்னு சொன்னா அமைதியா சும்மா நிக்கிறது சொல்ல, மனசளவுல நீங்க வந்து பதட்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அவங்கள ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு மாத்தி வச்சுட்டு அவங்கள படுக்க வைக்கணும். படுக்க வைக்கிறது முடிஞ்ச வரைக்கும் ஒரு பக்கமா, உதாரணத்துக்கு ஒரு இடது பக்கமா சரிச்சு வச்ச மாதிரி படுக்க வைக்கணும். அவங்க படுக்க வைக்கக்கூடிய இடங்களுக்கு சுத்தியும் பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு கூர்மையான பொருளோ கிளாஸ் மெட்டீரியல்ஸ் நீடில் இல்ல கம்பி அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அந்த பொருளை அந்த இடத்துல இருந்து நீங்க அகற்றணும். மெயினா வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த வெளிப்பு வரும்போது வாய்க்குள்ள போயிட்டு கை வைக்கிறது, கரண்டி துணி விரல் இந்த மாதிரி வச்சு எதையும் திணிக்க கூடாதுங்க. அது வலிப்பு வரக்கூடிய சமயத்துல ஐயோ வலிப்பு வந்திருக்கே ஏதாவது தண்ணி கிண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய் வழியா தண்ணி மாத்திரை அல்லது உணவு அது போன்ற பொருட்களை அந்த சமயத்துல நம்ம எப்பயுமே கொடுக்க கூடாது. வலிப்பு எவ்வளவு நேரம் நீடிக்குது அப்படிங்கறத கவனமா நம்ம பார்க்கணும்.
1: சரிங்க சார். இப்ப இந்த பொதுவாகவே வலிப்பு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை கொடுப்பாங்க சார், அப்படி

0: கொடுக்கலாங்களா?
1: இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் கொடுக்கறது மிகவும் ஒரு தவறானது. நீங்க வலிப்பு, சிலருக்கு கைங்கால இழுத்துக்கிட்டு வலிப்பு வரும்போது பாத்தீங்கன்னா, கையில இரும்பு இருக்கும் போது எதேர்ச்சி அது போய் கண்ணை குத்தலாம், அல்லது முகத்துல ஏதாவது ஒரு பகுதியை கிழிக்கலாம். அப்படின்றது அது அவங்களுக்கு அதிகமான ஒரு இன்ஜூரியை தான் உண்டாக்கும். இந்த டிவியில காட்டுற மாதிரி சாவி கொத்து கொடுக்கறது, இரும்பு கொத்து கொடுத்தா வலிப்பு நிற்குங்கிறதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை தாங்க. அது இட்ஸ் அ சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்.
0: ஒரு வலிப்பு வந்த நபருக்கு அந்த வலிப்பு எவ்வளவு நேரம் நீடித்தால் அது ஆபத்தானதுங்க ஐயா?
1: பெரும்பாலான மக்களுக்கு வலிப்பு 5 நிமிஷத்துக்குள்ளாரே இருக்கும். சிலருக்கு 2 to 3 minutes இருக்கலாம், சிலருக்கு லெஸ் தேன் 1 minute கூட இருக்கலாம், இன்னும் சில பேருக்கு ஒரு ஜர்க் மாதிரி ஒரு வினாடிகள்ல வந்துட்டு போற மாதிரி இருக்கும். ஆனா வலிப்பு 5 நிமிடத்துக்கு மேல தொடர்ந்து நீடிட்டு இருக்காவோ, அல்லது ஒரு தடவை வலிப்பு வந்து அடுத்த வலிப்புக்கு இடையில அவங்களோட சுயநினைவு திருப்பி வரல அப்படிங்கிற சமயத்துலயோ, அது வந்து ஒரு அவசர ஒரு கட்டத்துல இருக்கிற மாதிரி, எமர்ஜென்சி கண்டிஷன் மாதிரி, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க அவசரமா வந்து மருத்துவ உதவி தேவைப்படும். அருகில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு எந்தவித யோசனையும் இல்லாம ஆம்புலன்ஸ்லயோ வண்டியிலயோ ஏதாவது டக்குன்னு கொண்டு போறது நல்லது. மோர் தேன் 5 மினிட்ஸ் தாங்க கட் ஆஃப், 5 நிமிடத்திற்கு மேல.
0: சரிங்க சார்.
1: ஓகே.
0: ஒரு சராசரி மனிதருக்கு ஒரு முறை வலிப்பு வந்துச்சுன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் மருந்து மாத்திரை எடுத்துக்கணுமாங்க சார்?
1: அவசியம் இல்லைங்க. ஒருவருக்கு அதாவது ஏன் வலிப்பு வருது அப்படிங்கறத பத்தி நீங்க கண்டறியணும். அதுக்கு ஒரு நியூரோலஜிஸ்டோ அல்லது எபிலெப்டாலஜிஸ்டையோ நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். அவங்க கிட்ட உங்களோட வலிப்பு என்ன காரணத்தினால வந்திருக்கு, சரியான டெஸ்டுகள் இஇஜி எம்ஆர்ஐ எல்லாம் பண்ணி பார்த்துட்டு தேவை இருந்தால் மட்டும், சில பேருக்கு எம்ஆர்ஐ பண்ணதுக்கு அப்புறம் எம்ஆர்ஐல சின்னதா கட்டி இருக்கலாம், அல்லது இஇஜி பண்ணதுக்கு அப்புறம் இஇஜில மாற்றங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க மருந்து மாத்திரைகள் நீண்ட நாள் எடுக்க வேண்டி வரும். ஒரே ஒரு தடவை மட்டும் வலிப்பு வந்திருக்கு அப்படின்னா அது உங்களுடைய மருத்துவர்களுடைய ஆலோசனை கேட்டுட்டு குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு மட்டும் மருந்து எடுத்தா போதும். வலிப்புங்கிறது ஒரு கம்ப்ளீட்டா நம்ம மாத்தலினால அதை நம்ம கட்டாயமா கண்ட்ரோல் படுத்தி வைக்கலாங்க, கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தா.
0: சரிங்க சார். இப்போ வலிப்பு நோய்க்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்க சார், இப்போ வலிப்பு
1: ஆமா,
0: வரலன்னா அவங்களாவே அந்த மருந்தை எடுத்துக்கிறத நிறுத்திக்கலாங்களா?
1: அது ரொம்பவும் ஒரு தவறான ஒரு கருத்துன்னு கூட நான் சொல்லுவேன். தன்னைத்தானே அதாவது வந்து மருந்து நிறுத்துறதுங்கிறது வந்துட்டு ஒரு இட்ஸ் நாட் அட்வைசபிள்ங்க. நோய் குணமாயிடுச்சு, மருந்து வேண்டாம்னு எப்பயுமே ஒரு பேஷண்ட் தானா முடிவெடுக்க கூடாது. மருந்தை திடீர்னு நிறுத்தினால் என்ன பண்ணும்னா, சில பேருக்கு மீண்டும் அதிக லெவல்ல வலிப்பு வர ஆரம்பிக்கும். அந்த வலிப்பு முன்பிருந்த வலிப்பு நோயை காட்டிலும் ரொம்ப கடுமையான தீவிரமான பிரச்சனையா ஏற்படலாம். சோ தன்னைத்தானே மருந்து நிறுத்துறது அட்வைசபிள் இல்ல. எப்போதும் மருந்து குறைக்கிறதோ அல்லது நிறுத்தலாம் என்பதை வலிப்பு நோயில் சிறப்பு பயிற்சி பெற்றவங்க, அதாவது எபிலெப்டாலஜிஸ்ட்னு சொல்லுவோம், அவங்கள நீங்க அல்லது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நியூரோலஜிஸ்ட் அவங்களை பார்த்துட்டு அவங்களோட டிஸ்கஷன் படிதான் நீங்க மருந்து நிறுத்துறதை பத்தியே யோசிக்கணும். தன்னைத்தானே நிறுத்தக்கூடாது. இதுல அடிஷனலா ஒரு பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, நிறைய வரக்கூடிய பேஷண்ட் சொல்றது, சார் நான் கல்யாணத்துக்கு போயிருந்தேங்க சார், சார் நான் அங்க போயிருந்தேன் சார், எங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க சார் அப்படின்னு ஒரு காரணமா சொல்லிட்டு 2 நாள் 3 நாள் மருந்து விட்டுட்டு போயிருவாங்க. சோ வலிப்பு நோய்க்கு மருந்து சாப்பிட்றவங்க அதை ஞாபகமா எடுத்து ஒரு பாக்கெட்ல வச்சுட்டு எப்பயும் கையோடு கொண்டு போகணும்.
0: இந்த வலிப்பு நோய் அப்படின்றது பரம்பரை பரம்பரையா வரக்கூடிய ஒரு நோயாங்க சார்?
1: எல்லா விதமான வலிப்பு பிரச்சனையும் பரம்பரை பரம்பரையா வரும்னு சொல்ல முடியாதுங்க. அதுல உதாரணத்துக்கு ஒரு 40% அல்லது 40%க்கும் குறைவா, ஒரு 20 to 30% இருக்கக்கூடிய ஆள்காரங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்டரி பாசிட்டிவ். ஃபேமிலி ஹிஸ்டரினா குடும்பத்துல யாரோ ஒரு நபருக்கு, அப்பா அம்மா இல்ல அத்தை மாமா அவங்களுடைய குழந்தைகள் தாத்தா பாட்டி யாருக்காவது ஒரு ஆள் 2 பேருக்கு இருக்கலாம். ஸோ ஃபேமிலி ஹிஸ்டரிங்கிற பாசிட்டிவ்னஸ் வந்துட்டு ஒரு 20 to 30% இருக்கும். அது மரபணு சார்ந்த ஒரு வலிப்பு பிரச்சனையாக கருதப்படுகிறது. அதுல சில பேருக்கு பார்த்துட்டீங்கன்னா தலையில காயம், தலையில தழும்பு, சின்னதா கட்டி, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பாரம்பரியமா வரணுங்கிற அவசியம் இல்லைங்க.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கிறது தான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டோனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி. Autonomous, Bommidi, Dharmaburi District. Call 90254-00159. Counseling code 2683.
6: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500-84-8820.
8: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
7: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய

0: அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவிகே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
1: 9:16, இது சேலம் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீண்ட நாட்களாக உடல் வலி மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை, அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே, எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே, கண்கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், காஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: சேலம் சீலநாயக்கன்பட்டி தரண் மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் FK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
10: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
11: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
10: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
12: 9:24 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு சேலம் தருண் மருத்துவமனை நரம்பியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் ஜி பரணிதரன் அவர்களுடன் நேர்முகம் தான் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
13: இப்ப இந்த வலிப்பு நோயை வந்து முழுமையா குணப்படுத்த முடியுமா சார்?
14: பலருக்கும் இந்த வலிப்பு நோயை ஒரு நல்ல கட்டுப்பாட்டுல வச்சிருக்கலாம். முழுமையா குணமாகுமா அப்படின்னு கேக்குறது வந்து, நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, எபிலெப்சி இஸ் ரேதர் அ வெரி குட் ட்ரீட்டபிள் டிசார்டர் தேன் கியூரபிள். சில பேருக்கு ஒரு கம்ப்ளீட் கியூரை என்னால கொடுக்க முடியும். என்னாலன்னு சொன்னப்பட வலிப்பு நோய் இருக்கிறவங்களுக்கு அதை கம்ப்ளீட் கியூர் அடுக்கலாம். எப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, சரியான மருந்தை சரியான அளவுல எடுத்துக்கொள்வதன் மூலம் ரொம்ப வருஷமா வலிப்புகள் இருக்கிறவங்களை நமக்கு ஒரு ஒரு கட்டத்துல கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். சில பேருக்கு ஒரு மருந்திலேயே வந்து வலிப்பு கண்ட்ரோல் ஆகும். சில பேருக்கு மருந்து அந்த மருந்துல எஃபெக்டிவா இல்லைன்னா வேற மருந்து மாத்துவாங்க, இல்ல வேற ஏதாவது அடிஷ்னல் மருந்து எடுத்துக்குவாங்க. சோ மருந்துகளால கட்டுப்படுத்த முடியாத சில நிலைகள்ல நீங்க வந்துட்டு சிறப்பு பரிசோதனைகள், அதாவது இஇஜி, எம்ஆர்ஐ, அந்த மாதிரி நிறைய பரிசோதனைகள் பண்ணிட்டு உங்களுக்கு எங்க இருந்து எபிலெப்சி வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். தேவைப்பட்டால் அறுவை சிகிச்சை மூலமாகவும் குணப்படுத்தலாம். கொஞ்சமா அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய ப்ரொபோர்ஷன் ஆஃப் பேஷன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா கியூர் ஆயிருக்காங்க. உதாரணம், சின்னதா மூளையில ஒரு பகுதியில கட்டி இருக்கு, அந்த கட்டி காரணமாலதான் உங்களுக்கு வந்துட்டு எபிலெப்சி வந்திருக்கு, அதாவது சீசர்ஸ் வந்திருக்கு அப்படின்னா டெஃபினட்டா அந்த நம்ம அங்கிருந்துதான் ஃபிட்ஸ் வருதுன்னு கண்டறிஞ்சிட்டு அந்த கட்டியை நம்ம எடுத்துட்டோம்னா அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அவங்க ஃபிட்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு.
13: சரிங்க சார், இப்ப 2 அல்லது 3 மருந்துகள் எடுத்தோம், வலிப்பு தொடர்ந்து வந்துச்சுன்னா என்னங்க செய்ய வேண்டும்?
14: சாதாரணமா இப்ப ஒரு மருந்துல கேட்கலன்னா இன்னொரு மருந்து

0: நிறுத்திட்டு மாத்துவாங்க, அதே சில பேர் இல்லைன்னா ஆட் பண்ணுவாங்க. அப்ப ரெண்டு மெடிசனுக்கு மேல போயிருக்கு அப்படின்னா நாங்க இதை இங்கிலீஷ்ல ட்ரக் ரெசிஸ்டன்ட் எபிலெப்சி, அதாவது மருந்தால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு டைப் ஆஃப் எபிலெப்சி அப்படிங்கறது நாங்க கன்சிடர் பண்ணுவோம். அப்போ கொஞ்சம் அடிஷனல் இன்வெஸ்டிகேஷன்ஸ், சில பல டெஸ்ட்கள் பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப நீங்க வலிப்பு நோய் சிறப்பு நிபுணர், அதாவது எபிலெப்டாலஜிஸ்ட் நீங்க அணுகிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எந்த பகுதியிலிருந்து ஃபிட்ஸ் தொடங்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோ இஇஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட். வீடியோ இஇஜினா ஒன்றும் இல்லைங்க, தலையில ஃபிட்ஸ் எங்க இருந்து வருதுங்கிறது சின்னதா ஒயர் மாதிரி கனெக்ட் பண்ணி ஒரு மெஷின்ல பார்ப்பாங்க. அதே சமயத்துல நமக்கு அந்த ரூம்ல ஒரு வீடியோ ரெக்கார்டிங்கும் நடக்கும். இப்போ உங்களுக்கு ஃபிட்ஸ் வந்ததுன்னா உங்களோட ஃபிட்ஸ் வீடியோலயும் ரெக்கார்ட் ஆகும், தலையிலிருந்து போகக்கூடிய சிக்னல்ஸ் கம்ப்யூட்டர்லயும் ரெக்கார்ட் ஆகும். அப்ப நம்மளால கிளியரா கண்டுபிடிக்க முடியும் எந்த பகுதியிலிருந்து ஃபிட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. அடுத்தபடியா நம்ம எம்ஆர்ஐ, பெட் ஸ்கேன் அந்த மாதிரி ஹையர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணிட்டு நாம கண்டுபிடிச்ச பகுதியிலே அங்க எம்ஆர்ஐல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துட்டு நாம அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சர்ஜரியும் கூட அட்வைஸ் பண்ணலாம். ஸோ எபிலெப்சினா மருந்து மாத்திரை மட்டும் கிடையாது, சில டைப் ஆஃப் எபிலெப்சியை சர்ஜரி பண்ணி குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க.
1: சரிங்க சார், இப்போ இந்த வலிப்பு நோயாளிகள் திருமணம் செய்து கொள்ளலாமா? அவர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்களா சார்?
0: ஓ, ஏன் கூடாது, நிச்சயமா முடியும். வலிப்பு நோய் இருப்பதனால திருமணம் செய்யக்கூடாது, குழந்தை பெத்துக்க கூடாது அப்படிங்கிறது ஒரு தவறான மூட நம்பிக்கைங்க. ஆனால் இதுல நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட பிரெக்னன்சி, அதாவது கர்ப்பம் பிளான் பண்றாங்க இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி முன்கூட்டியே அவங்களுடைய மருத்துவரை அணுகணும். நியூரோலஜிஸ்டியோ இல்லை எபிலெப்டாலஜிஸ்டியோ அவங்க அணுகிட்டு எடுத்துக்கொள்ளும் மருந்துகளோட அளவுகளை சரிபார்த்து அதை திட்டமிட்டு எந்த மருந்துகள், சில மருந்துகள் வந்து பிரெக்னன்சியில கொடுக்கலாம், சில மருந்துகள் பிரெக்னன்சியில கொடுக்க கூடாது, எவ்வளவு அளவுல கொடுக்கணும் என்ன ஏதுங்கிறது டாக்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு தாங்க நம்ம பண்ணணும். பிரெக்னன்சியில இருக்குன்னு சொல்லிட்டு மருந்தை நிறுத்தவும் கூடாது. ஸோ அதனால வலிப்பு நோய்ங்கிறது வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி அல்ல. அவங்க கல்யாணமும் பண்ணிக்கலாம், குழந்தையும் பெற்றுக்கலாம், ஒரு நார்மல் லைஃப் அவங்களால வாழ முடியும்.
1: சரிங்க சார், இப்போ இந்த வலிப்பு நோய் இருக்கிறவங்க வந்து வேலைக்கு போகலாமாங்க சார்? அதே மாதிரி அவங்க இந்த டூ வீலர்லாம் ஓட்டலாமா? அதுக்கு லைசன்ஸ் எல்லாம் வாங்கலாமா சார்?
0: இது பாத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலானவர்கள் அவங்களுடைய தங்களுடைய உடல் நலம் மற்றும் வலிப்பு கட்டுப்பாட்டை பொறுத்து தான் வேலை, படிப்பு, குடும்ப வாழ்க்கை என இயல்பாக வாழ முடியும். அது எவ்வளவு தூரம் கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப சப்போஸ் அன்கண்ட்ரோல்டு எபிலெப்சி, அதாவது ரிஃப்ராக்டரி எபிலெப்சி, கட்டுப்பாட்டிலே இல்லாதவங்க வாகனம் ஓட்டுறது, உயரமான இடங்கள்ல நின்று வேலை செய்யறது, தண்ணீரில் தனியாக செல்வது, இது போன்ற ஒரு அபாயகரமான வேலைகள்ல செய்யாம இருக்கணும், அல்லது யாரோட சூப்பர்விஷனோ அல்லது கூட கவனத்தோட தான் நம்ம செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஒருவருக்கும் சூழ்நிலைங்கிறது வேறுபடுங்க. எனவே மருத்துவரின் தனிப்பட்ட ஆலோசனை, இப்போ ஒரு பேஷண்ட், உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட் வந்து சொல்லுவான், ரெண்டு தடவை எபிலெப்சி வந்திருக்கு ஆனா நான் லாங்ல டிரைவ் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க, அவங்க டெஃபினட்டா நம்ம வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். என்ன டைப் ஆஃப் எபிலெப்சி, திருப்பியும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா, எவ்வளவு நாள் நம்ம அதுல இருந்து தடுத்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டாக்டர்ஸ் நமக்கு சொல்லுவாங்க.
1: சரிங்க சார், இப்ப இந்த வலிப்பு நோய் அப்படின்றது ஒரு மனநோயா? இது மத்தவங்களுக்கும் பரவக்கூடிய நோயாங்க சார்?
0: ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மனநோய் கிடையாதுங்க. நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே சொன்னது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம மூளையில பல செல்கள் இருக்கு, அது ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கு. அதுக்குள்ளார எப்படி நம்ம வீட்டுல வயரிங் சிஸ்டம் கொடுத்தா எலக்ட்ரிக்கல் கரண்ட் போதோ அது மாதிரி மூளைக்குள்ளேயே எலக்ட்ரிக்கல் கரண்ட்ஸ் ஓடிட்டு இருக்குங்க. அது ஒரு தற்காலிகமா ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட்ல வித்தியாசம் வர்றதுனாலதான் உங்களுக்கு எபிலெப்சி, அதாவது சீஷர்ஸ்ங்கிறது வருது. டெஃபினட்டா இது ஒரு மனநோய் கிடையாது, இது மூளை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இது ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, தொற்று நோயா? கிடையவே கிடையாதுங்க. எபிலெப்சி பிரச்சனை இருக்கிறவங்களை பக்கத்துல உட்கார்றதுனாலயோ இல்ல அவங்க கூட சேர்ந்து இருக்கிறதுனாலயோ சகஜமா பழகிறதுனாலயோ இன்னொரு நபருக்கு எபிலெப்சி, அதாவது இந்த ஃபிட்ஸ் வந்துரும் நினைக்கிறது, அதுவும் ஒரு மிகவும் மோசமான ஒரு மூட நம்பிக்கை. அதுல இருந்து நம்ம வெளியில வரணும்.
1: சரிங்க சார், இப்ப இந்த வலிப்பு நோயை பத்தி பாத்தீங்கன்னா பொதுமக்கள் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறான நம்பிக்கை என்னங்க சார்?
0: இது முக்காவாசி நம்ம கிராமப்புற மக்கள்கிட்ட தான் நான் பார்த்திருக்கேன். ஈவன் இன்ஃபேக்ட் சிட்டிஸ்ல ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது, பட் சிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது கிராமப்புற மக்கள் வந்துட்டு வலிப்பு வந்திருந்தா இதை வந்து ஒரு பேய் பிடிச்சிருக்கு, இது முன்னோர்களோட சாபம், நமக்கு இந்த மாதிரி பாதிச்சிருக்கு, யாரோ நமக்கு செய்வினை வச்சுட்டாங்க, இல்லைன்னா இது ஒரு மனநல பைத்தியம் அப்படின்னு நினைக்கிறது தாங்க இது ஒரு மிகப்பெரிய தவறான நம்பிக்கை. அப்படி நினைக்கும் போது என்ன ஆகுன்னா, அவங்க வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் அப்ரோச் பண்றதுக்கு ஒரு தடையா நிக்கிது அந்த ஒரு நினப்பு தான். ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுமக்கள் இருக்க ஒரு தவறான நம்பிக்கையா நான் கன்சிடர் பண்றேன். நீங்க நினைக்கலாம், இப்ப நவீன உலகத்துலயும் இந்த மாதிரி இருக்காங்களா டாக்டர்னு கேட்கும்போது நிறைய பேர் இன்னமும் அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்காம, எஸ்பெஷலி சின்ன சின்ன யங் ஃபீமேல்ஸ், நம்மளோட சொசைட்டி அந்த மாதிரி இருக்கு. இப்ப பொண்ணுங்களுக்கு வலிப்பு இருக்குங்கிறது தெரிய வந்தா கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு அவங்க யாரையுமே வெளியே வந்து அப்ரோச் பண்ண மாட்டேங்கிறாங்க, தேவையான ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறது இல்ல. இந்த ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணுங்கிறது என்னோட

0: ஒரு ஆழ்ந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட வச்சுக்கலாம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், நீண்ட நாட்களாக உடல் வலி மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை, அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
11: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
12: சேலம் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
13: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
14: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
13: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
12: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 9:35. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
15: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
16: ஏகா, செய்தி தெரியுமா?
17: என்னடி? நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
12: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
3: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், நீண்ட நாட்களாக உடல் வலி மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
18: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
19: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
18: செம்ம டேஸ்ட்.
19: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி.

0: ரத்னரி லெமன்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு சேலம் தருண் மருத்துவமனை நரம்பியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் ஜி பரணிதரன் அவர்களுடன் நேர்முகம் தான் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து கேட்கலாம்.
4: இப்ப இந்த வலிப்பு நோய் இருக்கிறவங்களுக்கு ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இந்த சூடு வைக்கிற பழக்கம் எல்லாம் அந்த கிராமப்புறங்கள்ல இருந்ததுங்க சார். அதுக்கு என்ன காரணம் சார்?
5: அதுதான் சொல்றீங்க இல்லையா, நம்ம மக்கள் வந்து அவங்களோட மூட நம்பிக்கை காத்து கருப்பு அண்டி இருக்கு, கருப்பு வந்து சூடு வச்சு காத்து கருப்பை வந்து நம்ம விரட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை.
4: சரிங்க சார். எப்போது ஒருவர் வலிப்பு நோயில் சிறப்பு பெற்ற பயிற்சி நிபுணரை சந்திக்கணும் சார்?
5: அதாவது பாத்துக்கிட்டீங்கன்னா, முதல் முறையா வலிப்பு ஏற்பட்டிருந்தாலும், வலிப்பு மீண்டும் மீண்டும் ஏற்பட்டாலோ, மருந்து எடுத்தும் தொடர்ந்து வலிப்பு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க, மருந்தின் பக்க விளைவுகள் இருக்கு, அல்லது வலிப்பு எந்த வகையினே தெரியல அதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க, வலிப்பு நோயில் சிறப்பு பயிற்சி பெற்ற நிபுணரை அணுகுவது பயனுள்ளதாக இருக்கும். அதாவது வலிப்பு நோயின் சிறப்பு பயிற்சி பெற்ற நிபுணத்தை ஆங்கிலத்துல நம்ம எபிலெப்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். குறிப்பாக ஒரு 2 மருந்துக்கு மேல, அதாவது அவங்களுடைய கண்டிஷனுக்கு கரெக்டான 2 மருந்தை சூஸ் பண்ணி எடுத்துமே கூட கண்டினியூஸா அவங்களுக்கு வலிப்பு வந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது அதை சாதாரணமா எடுத்துக்கூடாது. அவங்க மெயினா இந்த வலிப்பு நோய் சிறப்பு நிபுணர் எபிலெப்டாலஜிஸ்ட அணுக வேண்டியது அவசியமா இருக்குங்க.
4: சரிங்க சார். இப்போ இந்த சின்ன குழந்தைகள் கூட பாத்தீங்கன்னா அதிகமா காய்ச்சல் இருக்கும்போது அந்த வலிப்பு நோய் வருங்க சார். இப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும் சார்?
5: கரெக்ட், இது ரொம்ப ஒரு நல்ல கேள்வி. நம்ம காய்ச்சல் அதிகமா வரும்போது வந்து பாத்துட்டீங்கன்னா, சில குழந்தைங்களுக்கு சடனா ஸ்டக் ஆகி போயிடும், கை கால் முறுக்கிட்டு அப்படியே கண்ணெல்லாம் மேல போய், அது நம்ம காய்ச்சல் வரதுனால வரக்கூடிய ஜன்னி அப்படின்னு சொல்லி லோக்கலா சொல்லுவோம். இது இங்கிலீஷ்ல ஃபெப்ரைல் சீசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பாத்துக்கிட்டீங்கன்னா 5 அதாவது 6 மந்த்ஸ்ல இருந்து 16 மந்த்ஸ், 6 மாச குழந்தைகள்ல இருந்து 5 வயசு வரைக்கும் இந்த மாதிரி ஃபெப்ரைல் சீசர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது சிம்பிள் ஃபெப்ரைல் சீசர்னு ஒன்னு இருக்கு, இன்னொன்னு காம்ப்ளெக்ஸ் சொல்லுவோம். சிம்பிள்னு சொன்னீங்கன்னா காய்ச்சல் 102, 103 போகும்போது அந்த நாள்ல ஒரே ஒரு தடவை வந்துட்டு போகும். அது பாத்துக்கிட்டீங்கன்னா கை கால் முறுக்கிட்டு கண் அப்படியே மேல போயிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி வராது. அந்த குழந்தைங்களுக்கு இஜியோ எம்ஆர்ஐயோ பண்ணும்போது ஒன்றும் பெரிய லெவல்ல வித்தியாசம் இருக்காது. இது 5 வயசு ஆகும்போது தானா மாறிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க காய்ச்சல் வரும்போது மட்டும் ப்ரொஃபிலாக்டிக்கா மருந்து கொடுத்துக்கணும். ப்ரொஃபிலாக்டிக்னா முன்கூட்டியே ஃபிட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கான மருந்துகள் காய்ச்சல் வரும்போது மாத்திரம் கொடுத்தா மதி, அல்லாது எப்பயுமே வந்து அவங்க மருந்து எடுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுல இன்னொரு டைப்பு ஏடிபிக்கல் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரைல் சீசர்ஸ்ங்கிறது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, குடும்பத்துல வேற இதே மாதிரி காய்ச்சல் வந்தா ஃபிட்ஸ் வருது, பாடி மொத்தமா வராம பாடியில ஒரு பகுதியில மட்டும் வரலாம், ஒரு நாளைக்கே 2 அல்லது 3 தடவை காய்ச்சல் வந்து 2 அல்லது 3 தடவை வரலாம், காய்ச்சல் வந்து சுயநினைவு மாறி போறது, அல்லது கை கால் ஏதாவது ஒரு பக்கம் வராம இருக்கு அந்த காய்ச்சல் வந்த சமயத்துல அப்படின்னு ஏதாவது வேற ஏதாவது அடிஷ்னல் உபாதைகள் இருந்ததுன்னா அவங்க டெஃபினட்டா நியூரலஜிஸ்ட் அல்லது எபிலெப்டாலஜிஸ்ட கன்சிடர் பண்ணிட்டு ஃபர்தரா இவாலுவேஷன் அவசியம் உள்ள டெஸ்ட்கள் எடுத்துட்டு நம்ம பாத்துக்கணும்.
4: சரிங்க சார். அதே மாதிரி இந்த போதைப் பொருள் பயன்படுத்துறவங்களுக்கு வலிப்பு நோய் வருமாங்க சார்?
5: கட்டாயம் வரலாம். போதைப் பொருள் முக்கியமா நம்மளுடைய நாட்டுல மிக காமனான போதைப் பொருள் கேட்டா என்ன சொல்லுவீங்க? எல்லா இடத்துலயும் இருக்கிறது ஆல்கஹால். ஆல்கஹால்ங்கிறது பாத்துட்டீங்கன்னா, ஆல்கஹால் எடுக்கிறவங்க இப்ப நீங்க கேட்கலாம், எல்லா ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கும் இப்ப வந்து சில பேர் சோசியல் ட்ரிங்கர் சொல்லுவாங்க, 3 மந்த்ஸ் ஒன்ஸ், 6 மந்த்ஸ் ஒன்ஸ் எங்கேயாவது பார்ட்டி எங்கேயாவது போயிட்டு கொஞ்சமா லைட்டா குடிச்சிட்டு வரவங்க இருக்காங்க. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கிராமப்புற மக்கள்ல பாத்தீங்கன்னா, வாங்குற சம்பளமே 500-1000 தான் இருக்கும், அதுல போயிட்டு 600 ரூபாய்க்கு சரக்கே அடிச்சுட்டு டெய்லியும் குடிச்சிட்டு இருப்பாங்க. டெய்லியும் குடிச்சிட்டு இருக்கவங்க திடீர்னு ஒரு நாள் நிறுத்தணும்னா என்ன ஆகும்னா டக்குன்னு வலிப்பு வரும். இதை ஆல்கஹால் வித்ட்ராயல் சீசர்னு சொல்லுவோம். இது ஒரு டைப். ஆல்ரெடி வலிப்பு நோய் பிரச்சனை இருக்கவங்க தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆல்கஹால் எடுக்கிறவங்க வலிப்பு நோய் உண்டாக்குறதுக்கான தன்மையை மேம்படுத்தும். ஸோ ஆல்கஹால் ஒரு தீவிர எதிரி எபிலெப்சிக்கு, இது ஒரு பக்கம் இருந்தாலும், மற்றபடி இந்த ரெக்ரியேஷனல் ட்ரக்ஸ் சொல்லிட்டு போதை பழக்கம், நரம்புல ஊசி போடுறது, மாத்திரை மூலமா எடுத்துக்கிறது, எல்லாமே ஃபிட்ஸை உண்டாக்குறதுக்கான ஒரு சூழ்நிலையை பிரெயின்ல உண்டாக்கி தரும். ஸோ டெஃபினட்டா அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு ஃபிட்ஸ் வரதுக்கான ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி.
4: சரிங்க சார். நிறைவா ஒரு கேள்வி சார், வலிப்பு நோயாளிகளுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் நீங்க சொல்ல விரும்பும் ஒரு முக்கியமான செய்தினா என்னங்க சார்?
5: ஸோ இவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய முக்கியமான செய்தின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, வலிப்பு நோய்ங்கிறது வாழ்க்கையோட முடிவு இல்லைங்க, சரியான சிகிச்சையோட நல்ல வாழ்க்கைக்கான தொடக்கம் அது. வலிப்பு வந்துச்சுன்னா நீங்க பயப்பட வேண்டாம். வலிப்பு வந்தவரை உங்களுடைய சுற்று வட்டாரத்திலிருந்து ஒதுக்கி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. மருத்துவ

0: பின் ஆலோசனை இல்லாம மருந்தை எப்பயுமே நிறுத்தக்கூடாதுங்க. வலிப்பு பிரச்சனை இருக்கவங்க வலிப்பு கட்டுப்பாட்டுல இல்லை என்றால் என்ன காரணங்கிறத தேடி சிகிச்சை பெறுங்கள். இன்றைய மருத்துவத்தில் வலிப்பு நோய்க்கு பல்வேறு வகையான சிகிச்சை வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு மருந்துகள் போதுமானதா இருக்கும், சிலருக்கு சிறப்பு மதிப்பீடு மற்றும் வேறு சிகிச்சை முறைகள் மூலமாகவும் சரிப்படுத்தலாம். வலிப்பு இருக்கிறது என்று வாழ்க்கையை நிறுத்த வேண்டாம். வலிப்பு இல்லாத வாழ்க்கை என்ற இலக்கை நோக்கி சிகிச்சையை கட்டாயம் தொடருங்கள். இதுதாங்க, அதாவது வலிப்பு நோய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் சொல்ல விரும்பிய செய்தி.
1: சரிங்க சார், இப்போ இந்த வலிப்பு நோயாளிகள் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாது என்னங்க சார்?
0: சோ ஃபர்ஸ்ட், வலிப்பு நோயாளிகள் செய்ய வேண்டியது ஆல்ரெடி அவங்களுக்கு வலிப்பு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்க டெஃபினட்டா டாக்டர் விசிட் சொல்லியிருக்காங்கன்னா அந்த விசிட்ட கட்டாயம் போய் பார்க்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி எங்க அத்தை பையனுக்கு கல்யாணம், எங்க பாட்டி இறந்துட்டாங்க, நான் வெளியூருக்கு போயிருந்தேன் அப்படிங்கிற காரணத்தினால அங்க போகும்போது மருந்துகளை மிஸ் பண்ணக்கூடாது. அது கையிலேயே இருக்கணும். தானா மருந்தை எப்பயுமே நிறுத்திடக்கூடாதுங்க. நம்ம சுற்று வட்டாரத்துக்கு நீங்க அடிக்கடி வலிப்பு வரவங்களா இருந்தா ஓகே, எனக்கு வலிப்பு பிரச்சனை இருக்குங்கிறது ஒண்ணு ரெண்டு பேருக்கு நெருங்கிய நபர்களுக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா உதாரணம், எப்பயாவது ஒரு தடவை வலிப்பு கிழிப்பு வந்து எங்கேயாவது இருந்துட்டாங்கன்னா அவங்களுடைய உதவி நமக்கு உதவியா இருக்கும். இதெல்லாம் தான் வலிப்பு நோய் இருக்கக்கூடியவங்க செய்ய வேண்டியது. செய்யக்கூடாதவைன்னு பாத்துட்டீங்கன்னா, இது நம்ம பொதுமக்களுக்கு தான் நிறைய சொல்லணும், வலிப்பு வரும்போது வாயில துணியோ கட்டையோ அல்லது ஸ்பூன் அந்த மாதிரி வைக்கிறது, அந்த சமயத்துல தண்ணி சாப்பாடு ஏதாவது கொடுக்கறது தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாம வலிப்பு நோய் இருக்கிறவங்கள ஒதுக்கி வைக்கிறதுங்கிறது கூடவே கூடாது. அவங்கள சக மனிதர்களா அவங்களோட அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கைக்கு மேம்படுத்துறதுக்காகவும் நம்ம உதவணும். மெயினா வலிப்பு நோய் பிரச்சனை இருக்கவங்க அபாயமான வேலைகள், அதாவது வண்டி ஓட்டுறது, டிரைவர் பண்ணி, அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா நீச்சல் அடிக்கிறது, உயரமான கட்டடங்கள்ல வேலை செய்யறது, அதையெல்லாம் ஒரு மருத்துவரோட ஆலோசனை நீங்க கிளினிக்கலி ஃபிட்னு அவங்க சொல்ற வரைக்கும் அந்த அந்த வேலைகள்ல இருந்து ஒதுங்கி இருக்கிறது ஒரு முக்கியமான தேவையான ஒரு விஷயமா நான் கன்சிடர் பண்றேன்.
1: சரிங்க சார், இப்போ எஃப்எம் கேட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு நினைவில் நிற்கபடியா ஒரு சுருக்கமா சொல்ல விரும்புவது என்னங்க சார் நீங்க?
0: நான் சொன்னதோட ஒரு கண்டென்ஸ்ட் வெர்ஷன் தான் இது. இதுல நிறைய பாயிண்ட் முன்னாடியே சொல்லியிருக்கேன். வலிப்பு நோய்ங்கிறது பேய் பிடிச்சது இல்லைங்க, இது ஒரு மூளை சம்பந்தப்பட்ட நோய்ங்க. ரெண்டாவது, வலிப்பு நோய் வந்தால் பயப்பட வேண்டாங்க, வாயில மெயினா எதுவும் வைக்க கூடாது. ஏன்னா நீங்க ஒரு பொதுமக்களா அங்க போய் நீங்க பார்க்கும் போது திடீர்னு உங்களுக்கு முன்னாடி யாருக்காவது வலிப்பு வந்துச்சுன்னா டிவியில காட்டுறதை நினைச்சு நீங்க கொண்டு போய் வாயில எதுவும் வைக்க கூடாது. அவங்கள பாதுகாப்பா ஒரு இடத்துக்கு மாத்தி படுக்க வைங்க. 5 நிமிஷத்துக்கு மேல வலிப்பு நின்றுகிட்டே இருக்கு அப்படிங்கிற சமயத்துல உடனடியா ஆம்புலன்ஸையோ வண்டி ஏதாவது ஒன்று எடுத்துட்டு மருத்துவ உதவி அணுங்க. மருந்து எடுத்தும் தொடர்ந்து வலிப்பு வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க நம்பிக்கையை இழக்க வேண்டாம். அவங்க கட்டாயமா எபிலெப்டாலஜி, அதாவது வலிப்பு நோயோட சிறப்பு மருத்துவ நிபுணர் நீங்க வந்து காணலாம். வலிப்பு நோய்க்கு சரியான சிகிச்சை உள்ளதுங்க. சிலருக்கு டேப்லெட்டால குணமாகும், சிலருக்கு தேவையானவங்களுக்கு அறுவை சிகிச்சைகளும் பண்ணலாம். இருக்குங்கிறத மறைக்கவே வேண்டாம். புரிந்து கொள்ளுங்கள், சிகிச்சை பெறுங்கள், இயல்பான வாழ்க்கையை வாழுங்கள்.
1: சார், இவ்வளவு நேரம் உங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி தர்மபுரி பண்பலை இணையர்களுக்கு வலிப்பு நோயை பத்தி பல்வேறு தகவலை சொன்னீங்க சார், மிக்க நன்றி.
0: நன்றிங்க, நன்றி.
2: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி. எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
3: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 610.
5: 9:45, இது சேலம் மற்றும்

திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

இன்னைக்கு வானலையில் வசந்தம் சேலம் தருண் மருத்துவமனை நரம்பியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் ஜி பரணிதரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் கார்த்திகேயன்.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தர் ரோடு, சேலம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி, ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாட பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நீண்ட நாட்களாக உடல் வலி, மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
8: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 9:53 நம்ம கேட்டுட்ருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானலையில் வசந்தம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம். சர்வம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்கலாம்.

0: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடல் இறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
8: நேர்களையத்துடன் நிறைவுக்கு வருகிறது வானலையில் வசந்தம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
9: தர்மபுரி, நேதாஜி பைபாஸ் ரோட், JN

0: மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
1: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டர்கள், தர்மபுரி.
0: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிற முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
2: நெற்றி நிறைய விபூதி, காவி வேட்டி, காவி சட்டை, கழுத்தில் ருத்ராட்சம், தோளில் காவி வண்ணத்தில் ஒரு ஜோல்நாப்பை சகிதமாக வீட்டிற்குள் வந்தார் நண்பர் புகழ்மதி. வணக்கம் புகழ்மதி, என்ன ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கீங்களா கேட்டேன். இல்லை, இனிமேல் என் நிரந்தர உடையே இதுதான். துறவியாகப் போகிறேன். மனைவி, மக்கள், குடும்பம், நண்பர்கள் எல்லாரையும் விட்டுவிட்டு, வீடு, மனை, வாசல், சொத்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு துறவியாகப் போகிறேன். ஞானம் தேடி செல்லப் போகிறேன். ஞானம் பெற வேண்டுமென்றால் எல்லாரும் மலைக்கோ காட்டுக்கோ செல்ல வேண்டும் என்கிறார்கள். இங்கிருந்து வடக்கே இமயமலைக்கு போவது நல்லதா, இல்லை தெற்கே பொதிகை மலைக்கு போவது நல்லதா என்று உங்களிடம் கேட்டுவிட்டு போக வந்திருக்கிறேன் என்றார் புகழ்மதி. நான் அதிர்ந்து போனேன். ஏன் புகழ்மதி இந்த விபரீத ஆசை? ஏதாவது வீட்டில் பிரச்சனையா, இல்லை ஊரில் ஏதாவது கடன் தொல்லையா, இல்லை என்னை போன்ற நண்பர்கள் யாரையும் பிடிக்கவில்லையா கேட்டேன். அதெல்லாம் ஒன்றுமில்லை, எல்லாம் நல்லபடியாகவே உள்ளது. இருந்தாலும் ஞானிகளுக்கும் துறவிகளுக்கும் இந்த உலகில் தனி மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதை எனக்கும் வேண்டும். அதனால்தான் இமயமலைக்கோ பொதிகை மலைக்கோ சென்று ஞானம் பெற்று திரும்பலாம் என்று நினைக்கிறேன். அப்பாவியாய் பதில் சொன்னார் புகழ்மதி. துறவியாக வாழ்வதற்கும் ஞானியாக உருமாறுவதற்கும் காட்டிற்கோ மலைக்கோ செல்ல வேண்டும் என்பது அவசியமில்லை. குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டே ஞானியாகலாம், துறவியாகலாம். குடும்ப வாழ்வில் குடும்பத்திற்காக மட்டுமே வாழ்வதை கொஞ்சம் விரிவுபடுத்தி ஊருக்காக, உலகுக்காக, சமூகத்திற்காக வாழத் தொடங்கினால் அது கூட துறவு வாழ்வுதான், ஞான வாழ்வுதான். தம்முடைய சொந்த நலனை துறந்து பொதுநலனுக்காக வாழ்பவர்கள் அனைவருமே துறவிகள்தாம். எந்த பொருள் மீதும் பற்று வைப்பதை துறப்பவர்கள் அனைவருமே ஞானிகள்தான். ஒரு வீட்டில் ஒரு ஞானி ஒருவர் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தார். அவருடைய வீட்டிற்குள் பட்டப்பகலில் ஒரு திருடன் நுழைந்து விட்டான். ஞானியின் மனைவி வெளியே சென்றிருந்தார். வீட்டிற்குள் நுழைந்த திருடன் அந்த வீட்டிலிருந்த ஒரே ஒரு தங்கச் சங்கிலியை திருடி கொண்டு கிளம்பினான். இதை பார்த்த ஞானி, எப்பா கொஞ்சம் நில்லுப்பா என்றார். திருடன் ஓடத் தொடங்கினான். ஞானியும் விரட்டத் தொடங்கினார். திருடன் தலைதெறிக்க ஓடினான். சந்து பொந்தெல்லாம் புகுந்து புகுந்து ஓடினான். ஞானி விடுவதா இல்லை, விடாமல் துரத்தி கொண்டே ஓடினார். கடைசியில் திருடனை பிடித்து விட்டார். இருவரும் மூச்சிறைக்க நின்றனர். என்னப்பா இவ்வளவு வேகமாக ஓடுவது, இந்த வயதான கிழவனை இப்படி மூச்சிறைக்க ஓட வைத்து விட்டாயே என்றார் ஞானி. ஐயா மன்னிச்சிடுங்க, என்னுடைய வறுமை என்னை திருடனாக்கி விட்டது. இந்தாங்க உங்கள் தங்கச் சங்கிலி, என்னை மன்னிச்சிடுங்க என்றான் திருடன். நான் விரட்டி வந்தது உன்னை பிடிப்பதற்காக அல்ல. நீ எடுத்திருக்கும் சங்கிலி 10 பவுன். இதை நீ யாரிடமாவது விற்கும் போது 10 பவுனுக்கும் குறைவான விலைக்கு விற்றுவிடாதே, ஏமாந்து போகாதே. இதை சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன், நல்லாயிரு என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் ஞானி. பொருள் இருந்தும் இல்லாதது போல வாழ்பவர்தாம் ஞானி. குடும்பத்தில் இருந்தாலும் அவர்களுக்காக வாழாமல் ஊருக்காக வாழ்பவர்தாம் துறவி. நம்புவோம். நாளையும் நமதே.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

சிம்பனியும் சிலருக்கும் இசை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்கலாம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை.

0: மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
7: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
6: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், நீண்ட நாட்களாக உடல் வலி, மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
9: நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0 43 42 44 40 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். கடந்த 7 நாட்களில் பங்கு பெறாத நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் ஒழிக்க வரும் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
10: தருமபுரி பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் கோணங்கல்லி ஊராட்சி முருகானந்தபுர கிராமத்திலிருந்து சக்திவேல் பேசுறேங்க. எனக்கு பிடித்த பாடல் திருடா திருடா என்ற திரைப்படத்திலிருந்து புத்தம் புது பூமி வேண்டும். நன்றி, வணக்கம்.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் பாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
5: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
6: மாபெரும் தங்க மாளிகை விளக்கம். நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
7: அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம் எருமப்பட்டி, கைத்தறி செல்லுக்குமார். படம் ரோஜா கூட்டம், பாடல் ஆப்பிள் பெண்ணே என்ற பாடல் வேணும். நன்றி, வணக்கம். Nice.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பத்தாண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவமிக்க பேராசிரியர்.

0: காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: சேலம் பெரியார் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது முன்னாள் மாணவர்கள் 5 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து பார்த்தீங்கன்னா அரியர் வச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் மறுபடியும் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான ஒரு தேர்வுக்கு ஒரு அழகான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு சிறப்பு தேர்வுக்கான அறிவிப்பு 2017 அதற்கு முன்பு சேர்ந்த பழைய மாணவர்கள் பழைய பாடத்தில் அதாவது உங்களுடைய சிலபஸ்லேயும் நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். இந்த சிறப்பு தேர்வுக்கு விண்ணப்பிக்க August 28 கடைசி நாளாகும். குறித்தான மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னா www.periyaryuniversity.ac.in அப்படிங்கிற வெப்சைட்ல பாருங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
3: பண்பலையின் பாசமிகு நேயர்களுக்கு இக்காலை பொழுது இனிதாக அமைய இக்கண்மணியின் கனிவான வணக்கங்கள். எனது பெயர் திவ்யா, ஊர் காவேரிப்பட்டினம். கேட்க விரும்பும் பாடல் பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம். பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் இன்று நீ நாளை நான். நன்றி, வணக்கம்.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
10: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
11: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
12: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
13: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
14: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீண்ட நாட்களாக உடல் வலி மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
15: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை, வசந்த்.
16: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
17: நம்ம இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டுவை இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
18: இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

10:31 இந்த ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. இது சம்மந்தமாக அப்படின்னா இந்த ஜென்சி இருக்காங்க இல்லையா, ஜென்சி அப்படின்னா இந்த இளம் தலைமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சேமிக்கணும் அப்புறம் தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஆண்டாண்டு காலமாக சொல்லிட்டு வர்றது.

0: ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ்லாம் நமக்கு சொல்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் இப்போ செலவு செஞ்சுருங்க, அதுக்கப்புறம் பின்னாடி செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கிரெடிட் கார்ட்ஸ்லாம் வந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த ஜென்சி தலைமுறையினர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே செலவு பண்ணிடுறாங்க, அப்புறம் பர்சனல் லோன்லாம் நிறைய எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க இது சம்மந்தமாக RBI, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதனால் இதில் என்ன சொல்ல வரும் அப்படின்னா, இன்றைய இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சேமிக்கணும், அதுக்கப்புறம் நம்மளுடைய சம்பாதித்துக்கு ஏற்றவாறு நம்ம செலவு செய்யணும். கேட்டிருக்கலாம் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டு போய் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: இனிய காலை வணக்கம். நான் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டம் கெங்குச்சிட்டிப்பட்டி பீமராஜன். படம் வள்ளல் பாடல் கதர சட்டியை போட்டுக்கிட்டு அற்புதமான பாடலை வழங்குமாறு அன்போடு கற்றுக்கொள்ள, நன்றி வணக்கம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
7: சந்த தமிழாசை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
8: நறுப்பட்டையிலிருந்து அஸ்வினி, சங்கமா மூவிலிருந்து மாந்த.

0: சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சேலம் சீலநாயக்கன்பட்டி தரன் மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
3: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கேன்.
4: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
9: எடுத்துக்க மிஸ்திரி உள்ளகம் தர்மபுரி 102.5, ஏற்காடு 103.7 கேட்டரசித்துக் கொண்டிருக்கிறோம். உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
2: ஹலோ, வணக்கம் சார். நான் முத்தூர்லேருந்து ஆர் ஹேமப்பிரியா பேசுகிறேன். எனக்கு வந்து கடல் ஆனந்தையாலை மீட்டுகிறாள் அந்த பாடல். நன்றி.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல். நீண்ட நாட்களாக உடல் வலி மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
6: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்தரோடு சேலம்.
7: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
8: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
7: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
9: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
10: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
11: தொடர்புக்கு 9500848820.
12: நீங்கள் கடும நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்கு வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
13: தகடூர் பண்பலைக்கு இனிய காலை வணக்கம். நான் மு மகாராஜா, சின்னநல்லி கிராமம், எரபநல்லி பஞ்சாயத்து, தர்மபுரி மாவட்டம். சின்ன கவுண்டர் பாடல் முத்துமணி மாலை. இந்த பாடலை அன்பு நேயர்களுக்கு ஒளிபரப்பும். நன்றி, வணக்கம்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி மாவட்டத்தில் ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நம் இதுவரை கேட்டு ரசித்தோம் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய், நிலைத்தில் நேர்மம் 11 மணி, தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.

0: கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில உங்களோடு நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். ஒவ்வொரு நாளும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில பல்வேறு வகையான உணவுப் பொருட்களை நம்ம கேட்டு ரசிச்சு ருசிச்சு அதை சமைச்சு சாப்பிட்ருப்போம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு சத்துள்ள ஒரு இனிப்பு உணவுப் பொருளை தான் எப்படி சமைக்கலாம் அப்படின்றத கேட்டு ரசிக்க இருக்கோம். குறிப்பா நம்மள நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் ஆசை இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுவும் இனிப்பு பொருளை விரும்பி சாப்பிடுறவங்களும் நம்மள நிறைய பேர் அதிகம். இனிப்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த பொருள் சத்துள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க சில பேர் இருக்கீங்க. உங்களுடைய எல்லா விதமான கோரிக்கைக்கும் தகுந்த மாதிரி தான் இன்னைக்கு ஒரு இனிப்பு பதார்த்தத்தை நம்ம செய்ய போகிறோம். ஆமாங்க, நம்ம உடலுக்கு தேவையான நார்ச்சத்து, இரும்பு சத்து, ஜிங்க், மெக்னீசியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான தாது பொருட்கள் அடங்கிய ஒரு இனிப்பான ஒரு கலவையான ஒரு உணவுப் பொருள் தான். இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களே, அது என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கறது எனக்கு புரியுது. இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய உணவுப் பொருள் சம்பாரவை கருப்பட்டி கேசரி என்ற உணவை தான் நம்ம சமைக்க இருக்கோம். சம்பாரவை கருப்பட்டி கேசரி செய்ய தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, 2 கப் சம்பாரவை எடுத்துக்கோங்க. கூடவே கருப்பட்டி 400 கிராம் பொடியாக எடுத்துக்கணும். நெய் வந்து ஒரு 100 மில்லி எடுத்துக்கலாம். முந்திரி மற்றும் திராட்சை தனித்தனியாக ஒரு 40-40 கிராம் எடுத்துக்கலாம். ஏலக்காயை ஒரு 10 ஏலக்காயை நல்ல உரலில் போட்டு இடித்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி தேவையான அளவு தூள் உப்பு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில், அதாவது குறைவான நெருப்பு வர மாதிரி வச்சுக்கிட்டு சம்பாரவையை வானொலியில் போட்டு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 75 மில்லி நெய்யை வந்து வானொலியில் விட்டு அது நல்லா சூடான பின்னாடி எடுத்து வச்சிருக்கக்கூடிய முந்திரியும் அந்த உலர் திராட்சையும் அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டு அதை தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வானொலியில் நெய்யில் வறுத்த சம்பாரவையை போட்டு திரும்ப ஒரு 2-3 நிமிஷம் வறுக்கணும். இப்படி நம்ம வறுக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா கொஞ்சம் விட்டுட்டா கூட சம்பாரவை கருத்துரும், அப்புறமா வந்து நமக்கு தேவையான அளவு சுவை தராது. இப்படி வறுத்துட்டே இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய தண்ணியை அதில் போட்டு நல்லா வந்து கிளறிட்டே இருக்கணும். அதை வந்து கெட்டி ஆயிடக்கூடாது. அப்புறமா 1 சிட்டிகை இல்லைனா 1.5 சிட்டிகை உப்பு அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கருப்பட்டியை பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பொடியை அதில் போட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். தீயை வந்து மெதுவாக, அதாவது சிம்மில் வச்சுட்டு நம்ம கிளறிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா, மீதமாக இருக்கக்கூடிய அந்த நெய், அப்புறம் அந்த பொடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஏலக்காய் தூள், வறுத்த முந்திரி, அப்புறம் உலர் திராட்சை இதையெல்லாம் போட்டு நல்லா கிளறி அல்வா பதத்துக்கு வந்த உடனே அதை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடணும். 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சுவையான சம்பாரவை கருப்பட்டி கேசரி தயாராக இருக்கும். காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரவங்க, அதே மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த சம்பாரவை கருப்பட்டி கேசரி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. நிச்சயமாக இந்த சம்பாரவை கருப்பட்டி கேசரி நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த சம்பாரவை கருப்பட்டி கேசரி உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும் அப்படின்றத எல்லளவும் ஐயம் வேண்டாம். மீண்டும் நல்லதொரு உணவுப் பொருளை எப்படி செய்யலாம் அப்படின்ற செய்முறையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:05. தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவல்லி தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட்

0: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீண்ட நாட்களாக உடல் வலி மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

தன்னை பற்றி யோசிப்பதற்கு முன் தன்னை சுற்றியிருப்பவர்களை நினைப்பவள். தன் சின்ன சின்ன ஆசைகளை கூட சில நேரம் அமைதியாக ஒதுக்கி வைப்பவள். வாழ்க்கை எத்தனை முறை சோதித்தாலும் மறுநாள் காலையில் மீண்டும் சிரிக்க தெரிந்தவள். அவள் சிரிப்புக்கு பின்னால் இருக்கும் கதைகளை யாரும் அறிந்திருக்க வேண்டியதில்லை. அவள் பெண். அவள் இருப்பதே ஓர் அழகு. தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். பெண்களை பற்றி பேசுவதற்காக மட்டும் கிடையாது, கொஞ்ச நேரம் அவங்களுக்கான நேரத்தையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 11 மணி நேரம் பெண்களுக்கான நிகழ்ச்சியாக இருக்கு இந்த பூவே பெண் பூவே. இன்னைக்கு பூவே பெண் பூவே பார்த்தீங்கன்னா விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் நம்ம விளையாட போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் தோழிகள் விளையாடலாம், சிரிக்கலாம், என் கூட பேசலாம், உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். அந்த நிகழ்ச்சி அதுக்காக தான் இந்த பூவே பெண் பூவே நிகழ்ச்சி. நீங்கள் அதுக்கு அழைக்கணும் அப்படின்னா புதிய தோழிகள் 0 43 42 24 40 30 மற்றொரு 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்களையும் மற்ற தோழிகள் 0 43 42 24 40 31 மற்றொரு 94 86 65 20 25 இந்த எண்களில் அழைத்து என் கூட விளையாடலாம் வாங்க.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீண்ட நாட்களாக உடல் வலி மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும்

0: பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
8: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
9: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
8: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
9: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
8: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
10: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: நேசர நேரம் பார்த்தீங்கன்னா 11:20 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாட போறோம். நம்ம கூட இப்போ இணைப்பு இணையக்கூடிய தோழிகிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. தோழிகள் அழைத்து என் கூட விளையாடலாம். என்ன எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய தோழிகள் 0 43 42 24 40 30 மற்றொரு 94 86 81 10 25. இந்த 2 எண்கள்லையும் மற்ற தோழிகள் 0 43 42 24 40 31 மற்றொரு 94 86 65 20 25. இந்த எண்கள் அழைத்து என் கூட விளையாடலாம் வாங்க. இப்போ நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிகிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
12: தர்மபுரி மாவட்டம் கொளகத்திலிருந்து முனியம்மாள் பண்ணசாமிங்கம்மா.
0: நல்லா இருக்கீங்களா முனியம்மாள்?
12: நல்லா இருக்கம்மா.
0: என்ன
12: பண்ணீங்களா?
0: நானும் நலமா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
12: மாடெல்லாம் குளத்துக்கு போட்டு இப்பதான் உங்க லைனை பிடிக்கலாம்னு பிடிச்சே இருக்கேன்.
0: அதை பிடிச்சிட்டீங்க, லைனை பிடிச்சிட்டீங்க ஒரு வழியா. சரி, நம்ம விளையாடலாமா?
12: சொல்லுங்கம்மா.
0: நான் வந்து ஒழுக்கிட்டு தான் கொடுப்பேன். இல்ல, இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு இந்த பாடல் எல்லாமே தெரிஞ்ச பாடல்களா தேடி தேடி எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க, சரிங்களா? உங்களுக்கான பாடல் கேளுங்க, இத கேட்டுடுவாங்க. இதுக்கான கேள்வியை நான் கேக்குறேன் உங்களுக்கான ஒலிக்கிட்டு. இதோ

0: கேட்டிங்களா?
1: சொல்லுங்கம்மா. கேட்டேங்கம்மா.
0: இந்த பாடல் என்ன பாடல்னு ஞாபகம் வந்துச்சா?
1: பிரபு படம் மாதிரி தெரியுதுங்கம்மா.
0: பிரபு படம் மாதிரி தெரியுது, ஆனா பிரபு படம் இல்லையே.
1: தெரியலேம்மா.
0: சரிங்க, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க.

0: இணைப்பு தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க. இதுக்கான பதில் நான் அப்புறமா சொல்றேன், சரிங்களா?
1: சரிங்க,
0: நன்றி
1: நன்றிங்கம்மா.
0: நன்றி. அடுத்த தடவை கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? மகேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கறங்க, நீங்க இருக்கீங்களா?
0: நானும் நல்லா இருக்கேன், எல்லாரும் நல்லா இருக்கோம். சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன்.
0: என்ன சமைச்சீங்க இன்னைக்கு?
1: குழம்பு.
0: அப்படிங்களா, சரி. ஏன் ரொம்ப மெதுவா பேசுறீங்க, நீங்க இன்னும் சாப்பிடலையா? அப்படிங்களா, சரி. உங்களுக்கான விளையாட்டு நான் ஒலுக்கிட்டு கொடுக்குறேன், கேட்டுட்டு வாங்க, அதுல இருந்து நான் கேள்வி கேட்கறேன், சரியா?
1: சரி.
0: உங்களுக்கான ஒலுக்கிட்டு இதோ.

0: பாடல் என்ன பாடல் ஞாபகம் வந்துருச்சா?
1: ஐயோ
0: வரமாட்டேன்டா, அச்சோ சீக்கிரம் ஞாபகம் வந்துரு. சரி, இது இது இந்த பாடல் சம்பந்தமா ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? இதுல யார் நடிச்சிருக்காங்க, இல்ல இது இந்த படம், இதுக்கு இசை அமைச்சது யாரு, அந்த மாதிரி ஏதாவது? எல்லாமே தொண்டையிலே நிக்குது, வெளியே வரல, கரெக்டா? சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருங்க, இதுக்கான பதில் பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். இணைப்பில் இருந்ததற்கு நன்றி.
1: நன்றி.
0: இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாடிட்டு இருக்கோம். ஒரு பாடல், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கிறது தான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்பியல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தர் ரோட் போச்சம்பள்ளி.
5: கல்யாணத்துல கவனிச்சியா?
6: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
5: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
7: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீண்ட நாட்களாக உடல் வலி மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
12: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பாப்பாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சிலகாரப்பன் சீலக்காரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
13: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
14: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
13: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
14: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
15: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
16: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
17: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
18: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
19: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV

0: அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: பதினோரு 11:28 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பூவே பெண் பூவே, இன்னைக்கு விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாடிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட இணைப்பில் இருக்கக்கூடிய தோழிகிட்ட பேசலாம். வணக்கம்.
7: வணக்கம். நான் வனவாசில இருந்து சுதா பேசுறேன்.
6: சுதா, நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
6: நானும் நல்லா இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ?
7: ஆடு மேய்ச்சிட்டு தான் மேடம் இருக்கேன் காட்டுல.
6: அப்படிங்களா, சரி அப்போ விளையாடலாமா? சரி, உங்களுக்கான ஒலிக்கிட்டு வருது, கேளுங்க.

0: சொல்லுங்க, இது என்ன பாடல்? பாடல் முடிஞ்சது கேட்டிங்களா? என்ன பாடல்? சரி, அவங்க வந்து இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க போல. அடுத்ததான் நம்ம கூட இணைப்புல இருக்கக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம். அவங்களும் இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நலமா இருக்க நிஷாமா, நீங்க நலமா இருக்கீங்களா? சரி, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்களா? இடைக்கால பாடல்கள் தான். சரி, இப்ப கடைசியா ஒழித்த அந்த பாடல் சம்பந்தமா ஏதாவது ஐடியா இருக்காது? என்ன பாடல்? எப்போ?
1: அதுக்கு முன்ன வந்த பாடல் சொல்றேங்க.
0: அப்படிங்களா? அதுக்கு முன்னாடி வந்ததா சொல்லுவீங்களா?
1: பாஞ்சாலம் குறிச்சு. ஒரு படம் வசந்த கால பறவைகள்.
0: இல்ல, பாஞ்சாலம் குறிச்சு சரியா சொன்னீங்க.
1: இன்னொரு முன்னாடி வந்த படம்,
0: அது வந்து வசந்த கால பறவைகள் கிடையாது. சரி, ஓகே. சரி, அந்த பாஞ்சாலம் குறிச்சிலிருந்து நான் போட்ட பாடல ஒரு இரண்டு வரிகள் பாட முடியுமா?
1: அது கொஞ்சம் வராதுங்க எனக்கு.
0: அப்படிங்களா? சரி, அதுல நடிச்சிருக்கவங்க நடிகர் யாரு?
1: எனக்கு பிடிச்சதா?
0: இல்ல, இந்த பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படம்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, அந்த திரைப்படத்தோட நடிகர் யாருன்னு கேட்டேன். ஆமாமே, சரி, நிஷாமா சொன்ன மாதிரி இது வந்து பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்திலிருந்து உன் ஒதட்டவர சிவப்பே அந்த பாடல் தான் ஒலித்தது. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாடிட்டு இருக்கோம். தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
2: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே.

0: நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வமா கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: I think my heart just skipped a beat. Yes, I'm falling in love with you. I need you, babe.

0: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நீண்ட நாட்களாக உடல் வலி மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
1: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா. அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: சேலம் சீலநாயக்கன்பட்டி தரன் மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
8: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
7: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
9: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
14: தொடர்புக்கு 8985712345.
15: 11:41 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாடிட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம கூட யார் எங்கிருந்து இணைப்பில் இணையறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்க. அடுத்த தோழி, வணக்கம்.
16: ஹலோ.
15: வணக்கம்.
16: வணக்கம்மா,
15: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
16: தர்மபுரி மாவட்டம் ஆட்கரம்புத்தூர்ல செல்வி பேசுறமா.
15: சொல்லுங்க செல்வி, நல்லா இருக்கீங்களா?
16: நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கீங்களா?
15: நானும் நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா?
16: இல்லம்மா, கலகாட்டுக்கு பண்ணி கேட்டீங்களா?
15: அப்படியா, காலையில சாப்பாடு என்ன சாப்பிடலையா? இப்படி எல்லாம் வேலை செய்ய கூடாது, உடம்பு என்ன ஆகும்?
16: டீ குடிச்சிட்டு வந்துடுறேன்ல.
15: டீ குடிச்சா போதுமா? பரவாயில்லையே செல்வி அம்மா, ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்காங்களே. சரி, சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம வேலையை செய்யணும், அப்பதான் நம்ம உடம்புக்கு தெம்பா இருக்கும், சரிங்களா? சரி, உங்களுக்கான ஒலிக்கீற்று கொடுக்கலாமா? உங்களுக்கான ஒலிக்கீற்று கேளுங்க, இதுல இருந்து கேள்வியை நான் கேக்குறேன்.

0: கேட்டிங்களா?
1: கேட்டுமா.
0: இது என்ன திரைப்படத்துல இருந்து இடம்பெற்ற பாடல்?
1: படம் பேர் தெரியலம்மா. பாட்டு
0: ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க, அதுவும் சூப்பரா பாடுனீங்க. இன்னொரு லைன் சேர்த்து பாடிருக்கலாம், ரொம்ப அழகா பாடினீங்க, அழகா முயற்சி பண்ணி பாடிட்டீங்க. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாத்தீங்கன்னா பாட்டு வாத்தியார், சரிங்களா?
1: பாட்டு வாத்தியார்.
0: நன்றிமா.
1: நன்றி.
0: அடுத்ததா நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம். இன்னைக்கு எல்லாரும் இணைப்புல இருந்து விடுபட்டுட்டே இருக்காங்க. தோழிகள் எல்லாரும் அழைத்து என் கூட விளையாடலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0 43 42 24 40 30 மற்றொரு எண் 99 86 81 10 25. இந்த இரண்டு எண்களில் புதிய தோழிகளும் மற்ற தோழிகள் 0 43 42 24 40 31 மற்றொரு எண் 99 86 65 20 25. இந்த எண்களில் அழைத்து விளையாடலாம். இப்போ நம்ம கூட இணைப்பில் தோழிகள் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: இன்ப சகோதரிக்கு இனிய வணக்கம்மா.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க. நான் நலமா இருக்கேன், நீங்க பேர் சொல்லணுமே.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் கிங்காவரம் தேன்மொழிமா.
0: சொல்லுங்க தேன்மொழி, என்ன பண்றீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா?
2: மாடெல்லாம் கொண்டாந்து கட்டிட்டு இப்பதான் வீட்டுக்கு போய் ஒரு சங்கத்துக்கு போயிட்டு வரமா, வழியில ரோட்ல வரமா.
0: அப்படிங்களா? இப்ப நடந்து வந்துட்டே இருக்கீங்க, அப்படியே வந்து விளையாட ஓடி வந்துட்டீங்க.
2: ஆமா அதுதான் உண்மை.
0: சரி ஓகே, உங்களுக்கான ஒலிக்கீற்று வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: கேட்டிங்களா?
1: கேட்டங்கம்மா.
0: இது என்ன பாடல் கண்டுபிடிச்சிட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
1: கொஞ்சம் சந்தேகம்தான்மா, ஆனா சரத்குமாருக்கு பாட்டு
0: கரெக்டு.
1: படம் இருந்தாம கொஞ்சம் தெரியல.
0: சரி, பாடல் சொல்லுங்க. பாடலோட முதல் இரண்டு வரிகள் சொல்லுங்க.
1: பாட்டு வரியம்மா கொஞ்சம் கவனிக்கணும்.
0: சரி, ஆனால் வந்து கரெக்டாக சொல்லிட்டீங்க. எந்த நடிகரோட திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு, சரத்குமார் நடித்த திரைப்படம் தான் கட்டபொம்மன் திரைப்படம்.
1: தெரியல,
0: பிரியா பிரியா பிரியா, அந்த பாடல்.
1: வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு.
0: நன்றி, நீங்களும் ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிட்டீங்க. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
1: நன்றிமா.
0: அடுத்ததான் நம்ம கூட இணைப்பில் இணையக்கூடிய தோழிக்கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: குறுகியத்துல இருந்து ரமணி பேசுறேங்க.
0: ரமணி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கறேங்க.
0: சரி, ரமணிக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாமா?
2: கொடுங்க.
0: சரி, இதை கேட்டுட்டு வாங்க. இதுல இருந்து நான் கேள்விகள் கேட்கறேன்.

0: கேட்டிங்களா?
1: கேளுங்க.
0: இப்ப சொல்லுங்க, இது என்ன பாடல்?
1: அஜித் படங்க.
0: ம்,
1: பாட்டுங்க, ஒரு ஒட்டகத்து மேல ஏறிட்டு போறாங்க, அந்த பாட்டு
0: யார் நடிச்சாங்க அந்த படம், அந்த பாடலோட சீன் எல்லாம் சொல்றேன், ஆனா பாட்டை நீங்களே சொல்லிடுங்களேன், அப்படித்தானே கேக்குறீங்க நீங்க என்கிட்ட? சரி, நீங்க வந்து இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சதுனால உங்களுக்கு வந்து இது என்ன திரைப்படம்னு நான் சொல்றேன், அப்ப நீங்க தான் பாட்டு கண்டுபிடிக்கணும், சரியா?
1: சரிங்க.
0: காதல் கோட்டை திரைப்படம்.
1: ஆமாங்க ஆமாங்க
0: ஆமாங்க ஆமாங்க போங்க, நானே சொல்லட்டுமா?

சரி, நான் வந்து இது என்ன பாடல் அப்படின்னு உங்களை கேட்டேன், கண்டுபிடிச்சிட்டீங்களா? தொண்டைக்குள்ளேயே இருக்கு, தொண்டை விட்டு வெளியே வரல. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா சிகப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது அந்த பாடல், சரிங்களா? ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிங்க, இணைப்பில் இருந்ததற்கு நன்றி.

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தோழிகள் கூட தான் விளையாடிட்டு இருக்கோம். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடலை கேட்டுட்டு வாங்க, மீண்டும் நிகழ்ச்சியில இணையலாம்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள், உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீண்ட நாட்களாக உடல் வலி, மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.

0: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
0: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: 11:57 நம்ம கேட்டு ரசிச்சு

0: இருக்கோம். பூவே பெண் பூவே, இன்னைக்கு விளையாடலாம் வாங்க. தோழிகள் கூட தான் விளையாடிட்டு இருக்கோம். அடுத்ததாக நம்ம கூட இணைப்புல யார் இருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? விஷாலி. சொல்லுங்க விஷாலி, என்ன பண்றீங்க? எத்தனை வருஷமா அந்த தையல் செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: கிட்டத்தட்ட 10 வருஷமா செஞ்சிட்டு இருக்கோம்.
0: எல்லா ட்ரெஸ்ஸுமே ஸ்டிச் பண்ணுவீங்களா?
1: லேடிஸ் மட்டும்.
0: அப்படிங்களா, சரி ஓகே. சரி, உங்களுக்கான ஒலிக்கீற்று கொடுக்கலாமா?
1: கொடுங்க.
0: உங்களுக்கான ஒலிக்கீற்று இதோ.

0: கேட்டிங்களா?
1: கேட்டோம்.
0: இது என்ன பாடல் சொல்லுங்க.
1: எல்லாருக்கும் ஈஸியா இருக்கு, எனக்கு மட்டும் கஷ்டமா கொடுத்துட்டீங்களே.
0: ஐயையோ, கஷ்டமா இருக்கா?
1: இது காட்சி பாட்டு.
0: ஆமா.
1: பலர் முதிர்ச்சோலை எனக்காகத்தான் இந்த பாடல் நினைக்கிறேன்.
0: என்ன விஷாலி கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா நடிகரையும் சொல்லிட்டீங்க, திரைப்பட பேரும் பாடலும் சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி கஷ்டம்
1: இது? கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன்.
0: அப்படிங்களா? சரி, இது என்ன திரைப்படம்னு ஞாபகம் இருக்கா?
1: திரைப்படம் ஞாபகம் இல்ல, குஷ்பு நடிச்ச மாதிரி ஞாபகம்.
0: ஆமா, குஷ்பூவும் கார்த்திக் அவங்க ரெண்டு பேரும் நடிச்ச திரைப்படம் தான் பழமுதிர் சோலை உனக்காக தான் அந்த பாடலும். சரி, வருஷம் 16 இந்த திரைப்படத்துல இருந்து தான் இந்த பாடல் ஒளிபெற்றது. சரிங்களா?
1: ஓகே,
0: ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிங்க. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி.
1: ஓகே மேம், நன்றி மேம்.

சில பெண்கள் பூக்களைப் போல் சத்தமில்லாமல் மலர்கிறார்கள். சில பெண்கள் மலையைப் போல் தங்களை சுற்றியிருப்பவர்களின் பாரத்தை தணிக்கிறார்கள். சில பெண்கள் மட்டும் வாழ்க்கை எதை தந்தாலும் அதை அழகாக வாழ்ந்து காட்டுகிறார்கள். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட பெண்கள் மட்டும் கிடையாது, பங்கு கொள்ள முயற்சித்த பெண்களும் வந்து ரொம்ப அழகாக விளையாடினாங்க. முயற்சி செய்த அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரியம் சுவை என்றென்றும். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 12 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் இன்று பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி குறித்த நிகழ்ச்சி நிரல். இன்று பகல் 12:10 உங்கள் களம் என்று புதிய தடம் நிகழ்ச்சியில் தர்மபுரியைச் சார்ந்த இளம்பெண் தொழில் முனைவோர் அபிராமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 சமையல் செய்திகள், 12:50 சூழல் காப்போம், அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை ஆகியன இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்று நிகழ்ச்சியில் முதலாவதா வேளாண் அறிவியல் நிலையத்தின் பணிகள் மற்றி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் ஆ. திருமாவளவன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து எல்நினோ மற்றும் காலநிலைக்கேற்ற வேளாண் பயிர் மேலாண்மை பற்றி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் முனைவர் எம். வெங்கடேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப்

3 4 3 2 24 40 இந்த எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடலை பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வையுங்க. நீங்கள் கேட்கக்கூடிய பாடலை 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். மாலை 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்தி மலர் கேட்கலாம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில் முதலாவதா செல்லப்பிராணி வளர்ப்புகளுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள், சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி செல்வராஜ் அவர்களின் உரையினை கேட்கலாம். தொடர்ந்து கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்கியத்து சாலிஹா அவர்களின் உரையினை கேட்கலாம். 8:00 இளம் தென்றல் இன்று, 8:00 எசப்பாட்டு, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள் இன்று, சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒழிக்கப்படும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். நேயர்களே, இதுவரை இன்று பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: உங்கள் இதயங்களை இதமாக்கி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:10.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் புதிய தடம். இன்றைய புதிய தடம் நிகழ்ச்சியில் தர்மபுரியைச் சார்ந்த புகைப்பட கலைஞர் பிரகாஷ் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் செல்வி.
6: வணக்கம் சார்.
7: வணக்கம் மேடம்.
6: எங்க இருந்து வரீங்க?
7: நான் ஜரகிலிருந்து வரேன்.
6: சொந்த ஊரே இங்கதானா? பூர்வீகம்.
7: சொந்த ஊரே ஜரகுதான்.
6: சரி, உங்களுக்கு இந்த ஆசைங்கிறது சின்ன வயசுல இருந்தே வந்ததா?
7: இல்ல மேடம், இது வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து ஒரு ஹேபிட்டா இருந்தது. எனக்கு போட்டோ எடிட்டிங் பண்ணணும், வீடியோ எடிட்டிங் பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அது மூலிமா வந்தது தான். இந்த ஃபீல்டில் வர முக்கியமான காரணம் என்னோடய மாமா தான். நான் காலேஜ் டேஸில் எடுத்த ஃபோட்டோஸ் வந்து ஒன்று ப்ரைஸ் வாங்குச்சு. அது மூலிமா மாமா வந்து ஆல்ரெடி ஸ்டுடியோ, ரீமேக் டிஜிட்டல் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு தருமபுரியில் வச்சுருக்காரு. அவர் மூலிமா தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளாரியே வரேன். ஃபஸ்ட்டு அவர் ஸ்டுடியோவில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 1.5 to 2 years ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிறதுக்காக சென்னை போயிட்டேன். சென்னை போயிட்டு திரும்பவும் ரிட்டர்ன் மாமாக்கிட்டே வந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் மாமாவோட கைடன்ஸில் தான் வந்து கேமராஸ் வாங்கினது, கம்ப்யூட்டர் வாங்கினது, எல்லாமே அவரோட கைடன்ஸில் தான் வந்து வாங்கி பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் தொழில் கற்றுக் கொடுத்தவர் மாமா.
6: சரிங்க சார், புகைப்பட கலைஞர் ஆகிருக்கீங்க. இந்த தாட் சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால இதுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதுக்காக ப்ரொஃபஷ்னலாக எங்கேயாவது போயிட்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டீங்களா?
7: ப்ராக்டிஸ்னால் நான் வந்து சென்னையில் கோர்ஸ் பண்ணியிருக்கேன், நேஷனல் ஃபிலிம் டெவலப் இன்ஸ்டியூட்டில். அது மாதிரி அடோப் கிளாஸ் எடிட்டிங் வந்து ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருக்கேன் நான். அது மூலியமாக தான், எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக தான் மோஸ்ட்லி வந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன் இப்போ வரைக்கும்.
6: எவ்வளோ வருஷமாக இதை பண்ணிட்டு இருக்கீங்க?
7: கிட்டத்தட்ட 10 years ஆச்சு மேடம்.
6: ஃபீல்டுக்குள்ளே
7: வந்து 10 years,
6: 10 வருஷம் ஆகுது. இப்போ இது இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்றீங்க இல்லையா, இது எல்லாருமே கற்றுக்கிட்டு செய்ய முடியுமா, இல்லை அதில் ஆல்ரெடி ஏதாவது ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் அதை ஒரு சிலர் கற்றுக்கிட்டு செய்ய முடியுமா?
7: அப்படி இல்லை மேடம், யார் வேணால்

0: இன்ட்ரெஸ்ட்
1: இன்ட்ரெஸ்ட்
0: இருந்தால்
1: இருந்தால்
0: யார் வேணாலையும் வந்து பண்ணலாம்.
1: சரி. ஒரு புகைப்படம் அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயம் இல்லையா? ஒரு நேச்சுரலாகட்டும், ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்குறது அப்படின்னா தத்ரூபமாக காட்டக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அதை எப்படி நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க? அந்த புகைப்படம் எடுக்கிறதாகட்டும், இல்லை அதை நீங்கள் வெளிப்படுத்துறதாகட்டும், அதை எப்படி நீங்கள் வெளிக்கொண்டு வருவீங்க உங்கள் கேமரா மூலமாக? அதை பற்றின உங்கள் அனுபவங்களை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். எப்படி ஒரு விஷயத்தை ஃபோட்டோ எடுப்பீங்க? இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணுவீங்களா, இல்லை இயற்கை சீனரிஸ்?
0: வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்.
1: வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் நீங்கள். ஸோ வெளியில் எங்கேயாவது போயிட்டு ஃபோட்டோ எடுப்பீங்களா?
0: ம், அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட் போவோம் நம்ம. ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங் அந்த மாதிரி வெளியில் போய் எடுப்போம். பாண்டிச்சேரி, நம்ம லோக்கலில் தருமபுரி, ப்ளஸ் வந்து வத்தல்மலை, கேஆர்பிட்டம், கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி எங்கே கூப்பிட்டாலையும் நம்ம போயிட்டு ஃபோட்டோஸ் எடுப்போம்.
1: இது வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட்டெல்லாம் கொஞ்சம் வெளியிலும்,
0: ப்ரீ வெட்டிங் ஆர் போஸ்ட் வெட்டிங் ரெண்டுமே எங்கே கூப்பிட்டாலும் நம்ம பண்ணி கொடுப்போம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே.
1: இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு
0: மெயின் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி தான்.
1: நோ வெட்டிங். ஸோ நீங்கள் மட்டும் தான் செய்கிறீங்களா, உங்களுக்கு டீம் இருக்காங்களா?
0: டீம் இருக்காங்க.
1: டீம் இருக்காங்க. இதில் என்னென்னலாம் படிநிலை இருக்குது? ஸோ இது இந்த வேலை இவங்கவுங்க செய்யணும் அப்படின்ட்டு இதுக்கு எதுவும் ப்ரொசீஜர்ஸ் இருக்கா? நீங்கள் ஒருத்தர் மட்டும் ஒரு இடத்துக்கு போனால் போதுமா, இல்லை உங்கள் கூட இன்னும் என்னென்னலாம் வேலைகள் இருக்குது இதில்?
0: இல்லை, என் கூட எப்படி பார்த்தாலையும் வந்து ஒரு அவுட்டோர் ஃபோட்டோஷூட் போகணுன்னா மினிமம் 2 மெம்பர்ஸ் வேணும். லைட் பிடிக்கணும், ஹெல்ப்பு கால் இருக்கணும், கேமராமேன் ஒருத்தர் இருக்கணும், கம்பல்சரி ஒரு 3 பேர் வந்து கூட இருக்கணும்.
1: ஒரு ஆல்பமாக கொடுக்கணும்னா மேக்ஸிமம் எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க?
0: மினிமம் கஸ்டமரை பொறுத்து ஒரு 1 வீக்கில் கொடுத்துடலாம். 5 to 7 days மேக்ஸிமம், கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதை பொறுத்து.
1: எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே நீங்கள் அந்த மாதிரி தான் ஒரு மினிமம் டைம் அந்த மாதிரி எடுத்துப்பீங்க?
0: மினிமம் டைம் கம்பல்சரி எடுத்து தான் ஆகணும்.
1: ஸோ அதில் என்னென்ன வேலை இருக்குது கொஞ்சம் உங்களோட அந்த தொழில் பற்றின ஒரு?
0: நம்ம எடுக்கிறது எடுத்துடலாம், பட் எடிட்டிங்னு வரப்போ கொஞ்சம் பார்த்து உட்காந்து பொறுமையாக தான் பண்ணணும். ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலையும் வந்து பார்த்து தான் பண்ணணும். எடிட்டிங்கில் தான் ஒர்க் அதிகம். எடுக்கிறது ஈஸியாக எடுத்துடலாம். எடுத்து அதை நம்ம எடிட் பண்ணி பிரிண்டிங் அனுப்பி பிரிண்டிங்லேருந்து நம்ம கைக்கு வந்து திரும்ப கஸ்டமர் டெலிவரி பண்ணுற வரைக்குமே கஷ்டம்தான்.
1: ரொம்ப நுணுக்கமாக செய்யக்கூடிய வேலை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா?
0: ஆமாம்.
1: சரி, யாருக்காவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா இந்த வேலையை சொல்லி கொடுத்து, உங்களுக்கு அசிஸ்டன்ட் அந்த மாதிரி ஏதாவது உருவாக்கியிருக்கீங்களா?
0: ஒரு 2 பேர் இருக்காங்க அசிஸ்டன்ட், நம்ம பசங்க இருக்காங்க 2 பேர்.
1: ஸோ இது ஏதாவது இன்ஸ்டியூட்டாக உங்களுக்கு ரன் பண்ணுற ஐடியா இருக்கா? யாருக்காவது கிளாஸ் எடுக்கணும், இல்லை இது இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு?
0: இல்லை மேடம், இப்போ வரையும் எனக்கு அந்த ஐடியா இல்லை. ஆக்சுவலாக நானும் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன், இப்போ வரையும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். புகைப்படம் வந்து இந்த ஃபீல்டு வந்து புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும், கற்றுக்கிட்டே இருக்கிறது தான்.
1: டெய்லி கற்றுக்கிட்டே இருக்கும்,
0: டெய்லியும் கற்றுக்கிட்டே தான் இருக்கும்.
1: டெக்னாலஜி அப்டேட் ஆகும்போது நிறைய
0: ஒவ்வொரு விஷயமும், இப்போ ஏஐ வந்துருச்சு, ஒவ்வொரு விஷயமும் புதுசு புதுசாக ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம டெய்லியும் கற்றுக்கிட்டே தான் இருக்கோம், ஒவ்வொருத்தருந்து ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிட்டே தான் இருக்கும்.
1: இப்போ ஏஐ வந்துருச்சு இல்லையா, எல்லாரோட வேலையும் சுலபமாக்கிடுச்சு. ஸோ இதில் ஏஐயோட தாக்கம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க?
0: பெனிஃபிட் தான் மேடம், ஏஐ வந்ததுனால எங்களுக்கு பெனிஃபிட் தான். ஒரு ஃபோட்டோவை நான் உட்காந்து பென் டூல் போட்டு கட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க் பண்ணுற ஒர்க்கை ஏஐயில் போட்டேன்னா ஒரு 1 மினிட்குள்ளார எனக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும்,
1: அவுட்புட்டே வந்துடும்,
0: அவுட்புட்டே வந்துடும்.
1: ஸோ ஃபியூச்சரில் ஏஐயோட தாக்கம் உங்கள் ஃபீல்டில் உங்கள் வேலையை குறைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா?
0: அப்படி குறைக்கவே முடியாது, எங்கள் ஃபீல்டில் எங்களுக்கு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏஐனால தாக்கம்லாம் இல்லை, எங்களுக்கு பெனிஃபிட் தான். ஒர்க் ஃப்ளோ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் குயிக்காக வந்து பண்ணிடலாம். எப்படி நான் வந்து ஒரு 7 டேஸில் ஒரு ஆல்பம் தரேன்னு சொன்னோம், அது 3 டேஸில் கூட கொடுக்க முடியும் ஏஐ வந்ததுனால.
1: உங்களோட மேன் பவர் வேலை தவிர மற்ற வேலையை நீங்கள் ஏஐ மூலமாக
0: ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஆமாம்.
1: இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்களேன்.
0: கண்டிப்பாக ஃபீல்டுக்குள்ளே வரவங்க வரலாம், நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது இதுக்குள்ளே வந்தால். பட் ஆனால் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு மென்டார்கிட்டையோ இல்லை ஒரு ஸ்டுடியோலையோ போயிட்டு நல்லா ப்ராப்பராக கற்றுக்கிட்டு உள்ளார வரலாம். நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோமா புதுசாக கற்றுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அதெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளார வரலாம். ஒரு மேன் பவராக ஃப்ரீலான்சராக பண்ணணும்னு நினச்சா கூட ஃப்ரீலான்சராக பண்ணலாம்.
1: இப்போ ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொன்னீங்களே, அது இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு சொல்ல?
0: ஆமாம், இப்போ யங்ஸ்டர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சராக தான் கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணலாம், ஸ்டுடியோ வச்சுட்டோன்னா ஒரு ஒர்க்கை கற்றுக்கவே முடியாது.
1: அது எப்படி யார்ட்டையாவது போயிட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறது?
0: ஆமாம், கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோவில் போயிட்டு ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணால் தான் வந்து அதனுடைய அனுபவம் கிடைக்கும். எப்படி கஸ்டமரை ஹேண்டில் பண்ணணும், எவ்வளோ சீக்கிரம் ஆல்பம் டெலிவரி பண்ணணும், எப்படி பேசணும், ஃபங்க்ஷன் போனால் எப்படி நடந்துக்கணும், ஒரு சில விஷயம்லாம் வந்து அனுபவத்து மூலியமாக தான் கற்றுக்க முடியும், எஜுகேஷன் மூலியமாக கற்றுக்க முடியாது. கம்பல்சரி ப்ராக்டிஸ் இருந்தால் தான் இந்த ஃபீல்டில் இருக்க முடியும்.
1: ஸோ இதுக்கு இன்ஸ்டிடியூட் எல்லாம் இருக்கா?
0: ஆ மேடம், இங்கே நம்ம கலெக்டர் பங்களாக்கு பேக் சைடில் வந்து ஆர்சிடி இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி 2 times 3 times வந்து ஃபோட்டோகிராஃபிக்குன்னு கிளாஸ் நடத்துகிறாங்க. நானும் அதை அட்டன் பண்ணியிருக்கேன்.
1: நீங்கள் அட்டன் பண்ணி அதில் ஒரு சில விஷயங்கள் கேதர் பண்ணியிருக்கீங்க.
0: கற்றுக்கிட்டு இருக்கேன்.
1: அந்த மாதிரியும் நடக்குது. நீங்கள் ஸோ அதை நம்ம போய் கற்றுக்கலாம் அப்படிங்கிறீங்க.
0: வெளியில் கிளாஸுக்கு போக முடியாதவங்க அங்கே வந்து ஃப்ரீ கிளாஸ் நடக்குது, 1 month course. நாம் அங்கே

0: விட்டு கற்றுக்கலாம்.
1: ஸோ இதை தவிர இன்னும் வேறு எங்கேயாவது கண்டக்ட் பண்ணுறாங்களா?
0: நேஷ்னல் ஃபிலிம் டெவலப் இன்ஸ்டியூட் நான் சென்னையில் எக்மோரில் ப்ராக்டிஸ் பண்ணேன், அங்கேயும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இயர்லி 2 times அந்த மாதிரி பண்ணுறாங்க.
1: அது எப்படி பெய்டா இல்லை?
0: இல்லை, எல்லாமே இது ரெண்டுமே வந்து நான் பெய்டு தான். நீங்கள் போயிட்டு வர்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு டெய்லி பேஸில் 100 rupees 150 தருவாங்க.
1: ஸ்டைபண்ட்
0: மாதிரி கொடுக்குறாங்க. ஆமாம், நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வரப்போ உங்களுக்கு 3500 சம்திங் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரியேட் ஆகிடும்.
1: இதுக்கு டுரேஷன் இருக்கா, இவ்வளோ நாள் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி?
0: இந்த ஃபீல்டில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், நீங்கள் 1 monthலையும் கற்றுக்கலாம், ஒரு 15 days கற்றுக்கலாம்.
1: கற்றுக்கிறது முக்கியம் கிடையாது, அதை நம்ம ஃபீல்டு ஒர்க்கில் கொண்டு போய் இன்புட் போடணும் அப்படிங்கிறீங்க.
0: ஃபோட்டோ எடுக்கிறது ஈஸியாக கற்றுக்கலாம், பட் எடிட்டிங்கிறது நாலேஜ் வேணும். மினிமம் ஒரு 6 years 1 month 1 year வந்து ஒர்க் பண்ணணும். அதிகமாக பார்த்தீங்களா சிஸ்டமில் ஒர்க் வந்து ஒர்க் பண்ணுறது எடிட்டிங் தான்.
1: இப்போ ரொம்ப அழகாக வீடியோஸ்லாம் நம்ம இப்போ நிறைய பார்க்குறோம், செல்லில் பார்க்குறோம், நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயமெல்லாம் அதுக்கு பின்புலமாக நிறைய நீங்கள் உங்களோட மேன் பவர் அங்கே போட வேண்டியிருக்கு இல்லை?
0: ஆமாம், நம்ம பார்க்குற 1 நிமிஷம் வீடியோவை 1 நாள் உட்காந்து எடிட் பண்ணுவாங்க. நம்ம ஒரு சாங்ஸ் எடிட் பண்ண ஒரு இதில் மூவியில் பார்க்குற வீடியோஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு 1 day ஆகும் மினிமம்.
1: அது 1 நிமிஷத்தில் ஓடிடும்,
0: 1 நிமிஷத்தில் நம்ம பார்த்து முடிச்சிடும். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து எடிட்டரோட ஒர்க் இருக்குது, அவங்களோட ஐடியாலஜி, கஸ்டமர் எப்படி கேட்குறாங்க அதை பொறுத்து வந்து உட்காந்து எடிட் பண்ணணும். இந்த ஃபீல்டில் பொறுத்தவரை இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு கேமரா எடுக்கிறீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்கிறதுக்குள்ளே அடுத்த அப்டேட் வந்துடும். வருஷத்துக்கு 3 cameras லான்ச் பண்ணுறாங்க. அப்போது இந்த கேமரா வாங்கிட்டு அதனுடைய இன்கம் எடுக்கிறதுக்குள்ளே அடுத்த அப்டேட் வந்துடும். நம்ம அடுத்தடுத்த அப்டேட் பண்ணிகிட்டே தான் போகணுமே தவிர இன்கம் வரும், பட் ஆனால் அப்டேட்டில் போயிடும்.
1: இப்போ எந்த மாதிரி கேமரா வாங்கினோம்னா அது உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும், அல்லது இன்னும் கொஞ்சம் டெக்னாலஜி அப்டேட்டடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: இப்போ பார்த்தீங்களா மிரர்லெஸ் தான் அட்வான்ஸ்டு கேமரா.
1: மிரர்லெஸ்
0: எல்லாமே வந்து நிக்கான், சோனி, கேனான் இது எல்லாமே மிரர்லெஸ் வந்தது. மிரர்லெஸ் தான் அட்வான்ஸ் கேமரா. இதுக்கு முன்னாடி வந்து டிஎஸ்எல்ஆர் இருந்தது. டிஎஸ்எல்ஆரை விட இப்போ எல்லாமே மிரர்லெஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும், குயிக் ஃபோக்கஸ்ஸு, நம்ம எடுக்கிற ஷார்ட்ஸ் வந்து குயிக்காக ஃபோக்கஸ் ஆகும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா அதை ஏஐ மூலிமா, ஒரு டார்க்கான ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா அதை பிரைட் பண்ணுன்னா அதுலேயே வந்து ப்ராசஸர், ஏஐ ப்ராசஸர் வந்துச்சு, கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடிட் பண்ணி அவுட்புட்டாக கொடுத்துரும்.
1: நம்ம எந்த மாதிரி எதிர்பார்க்குறோமோ அது அவுட்புட்டாக
0: ஓரளவு எதிர்பார்க்கலாம். மொபைலில் எடிட் பண்ணுற மாதிரி இல்லை சிஸ்டமில் எடிட் பண்ணுற மாதிரி எதிர்பார்க்க முடியாது. ஓரளவு நீங்கள் டார்க்கான ஃபோட்டோஸ் டீட்டெயில் இல்லை அப்படின்னு நினச்சாலையுமே அந்த ஏஐ மூலிமா உங்களுக்கு டீட்டெயிலை கொண்டு வந்துடும். கேமராவே, கேமராவில் இருக்கிற ஏஐ ப்ராசஸர் மூலிமா கொண்டு வந்துடும்.
1: ஸோ இந்த ஃபீல்டுக்கு புதுசாக நம்ம இதை கற்றுக்கலாம் அப்படின்னு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜி பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: புதுசாக வரவங்களுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜினா நீங்கள் ஒரு நல்ல ஸ்டுடியோவில் போயிட்டு ஒர்க் பண்ணணும். ஒரு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கிற எல்லா ஸ்டுடியோவில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல ஐடியா கிடைக்கும். மூத்த புகைப்பட கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி டெலீட் பண்ணிவிடுவாங்க, பட் ஆனால் அதுதான் அனுபவங்கிறது. இப்போ இவங்க லைட்டிங் ஸ்விட்ச் எடுக்கிறாங்க, அவங்க லைட்டிங் ஸ்விட்ச் எடுக்கிறதில்ல. இவங்க ஏஐயில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க ஏஐயில் ஒர்க் பண்ணுறதில்ல. இது ரெண்டு வித்தியாசம் மட்டும்தான்.
1: ரொம்ப நேர்த்தியாக அவங்க அனுபவ ரீதியில் பார்த்து பார்த்து அவங்களாம் செலக்டிவாக எடுத்துருவாங்க அப்படிங்கிறீங்க?
0: ஆமாம், நமக்கு என்ன ஃபங்க்ஷன் எப்படி போகும்னு தெரியாது, ஆனால் அவங்க வந்து ஒரு வெட்டிங்க்கு போகிறாங்க அப்படின்னா இப்போ நலுங்கு வைப்பாங்க, அடுத்து இந்த சடங்கு நடக்கும், அடுத்த சடங்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். இப்போ புதுசாக போகிறவங்களுக்கு அது தெரியாது, யங்ஸ்டர்ஸுக்கு அவ்வளோவா தெரியாது. அடுத்த ஃபங்க்ஷன் என்ன நடக்கும்ன்றதை கேட்டு கேட்டு தான் தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் மூத்த புகைப்பட கலைஞர்கள் அது எல்லாத்தையும் அனுபவ ரீதியாக வந்து இவ்வளோ வருஷமாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அதனால் அவங்கக்கிட்டையும் போய் வந்து யங்ஸ்டர்ஸ் கற்றுக்கணும், அவங்களோட அனுபவத்தை வந்து கொஞ்சமாக நாமளும் வாங்கிக்கணும்.
1: இப்போ நம்ம என்னதான் டெக்னாலஜி அட்வான்ஸ்டு நோக்கி ஓடினாலும் அவங்களுக்கு அனுபவ ரீதியில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் இல்லையா?
0: ஆமாம், கண்டிப்பாக.
1: அதுவும் நமக்கு தேவை தான், நம்ம அதை அப்படியே ஒரு பேக்கப்பாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் இல்லையா?
0: கண்டிப்பாக, அவங்க இருந்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். என்னதான் நீங்கள் யூடியூப் பார்த்தோ கிளாஸுக்கு போயோ கற்றுக்கிறத விட ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் கூட இருந்து கத்துக்கிறது வேற.
1: இப்போ 10 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா?
0: ஆமா மேடம்.
1: உங்களோட புகைப்படங்கள் ஏதாவது எக்ஸிபிஷன்ல இல்ல புகைப்பட கண்காட்சி மாதிரி நடக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி பரிசுகள் வாங்கினது உண்டா நீங்க?
0: ஒரு டைம் நான் காலேஜ் டேஸ்ல வாங்கியிருக்கேன். நான் சேலம்ல 7 arts படித்தேன். அங்கிருந்து காலேஜ் மூலியமா விஎஸ்சி என்ஜினியரிங் காலேஜில் ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க.

0: அதில் என்னோடய புகைப்படம் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுச்சு. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன்,
1: முதல் அனுபவம்
0: அதுதான். அது மூலியமாக தான் சரி நமக்கும் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபிக்கும் வந்து ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான் இந்த புகைப்படத்துக்குள்ள.
1: அங்கேருந்து உங்களோட திறமைகளை இன்னும் கொஞ்சம் வளர்த்துட்டு இருப்பீங்க.
0: ஆமாம், அதிலிருந்து தான் சரி ஓகே நமக்கும் ஒரு ஃபோட்டோஸ் எடுக்க தெரியும் அப்படின்றது மூலியமாக தான் இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டுக்குள்ளார் நுழைஞ்சேன். இது நடந்தது வந்து 2014. ஒரு புகைப்பட கலைஞருக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க ஒரு நடந்து போகிறாங்க, ஒரு புல் இருக்குது அதுக்கு மேலே வந்து பனித்துளியோ ஏதோ இருக்குன்னா அதை கடந்து போயிடுவாங்க. ஆனால் புகைப்பட கலைஞர்கள் அப்படி இல்லை, அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணும்போது அதனுடைய கோணமே மாறுற மாதிரி இருக்கும், ஹேங்கிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இந்த பேர்ட்ஸ் ஃபோட்டோ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேர்ட்ஸு இந்த சின்ன சின்ன வண்டு கூட விட மாட்டாங்க, அது எல்லாத்தையுமே வந்து அழகாக எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் மற்றவங்க அதை பார்த்துட்டு கடந்து போயிடுவாங்க, அது அதோட முடிஞ்சிடுது. அதுவே புகைப்பட கலைஞர் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து அது லைஃப் லாங் வந்து ஒரு மெமரிஸாகவும் இருக்கும், நாலு பேர் பார்த்துட்டு அதை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பாங்க.
1: ஓ, மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம்னா ஒரு விஷயத்தை நீங்கள் ரசித்து அதை அப்படியே ஒரு காட்சியாக மாற்றிடுவீங்க. ஸோ நம்ம வந்து இதை கேஷுவலாக அந்த ஒரு விஷயத்தை கடந்து போயிடுவோம்,
0: மக்கள் வந்து ஈஸியாக அந்த விஷயத்தை விட்டுருவாங்க, கடந்து போயிடுவாங்க. நம்ம புகைப்பட கலைஞர்கள் அதை எடுத்துக்கிற பார்க்குற கோணமே வேற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கறதுனால தான் வந்து புகைப்படம் வந்து இன்னும்
1: உயிர் பெற்று இருக்கு
0: பேசுது. ஒரு புகைப்படத்தை பார்த்தாலே வந்து ஒரு புகைப்படத்தை பார்க்கும்போது அது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்.
1: ஆமாம் ஆமாம்,
0: ஒரு புகைப்படத்தை பார்த்தோன்னா அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயமாவது வந்து தெரியணும். அந்த மாதிரி ஒரு ஆங்கிள்ஸ் நம்ம மைண்டில் நம்ம அதிகமாக யோசிக்கணும். இந்த ஃபோட்டோஸ் எடுத்தால் இது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், மக்கள் பார்த்தாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு மீனிங் இருக்குது, அதனால தான் இந்த புகைப்படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பேசுகிற மாதிரி ஒரு
1: அந்த புகைப்படமே நம்மகிட்ட அந்த கருத்து சொல்ல வரணும்.
0: ஒரு வண்டு வந்து ஒரு இலையில் உட்காந்துட்ருக்குன்னு
1: வச்சுக்கோங்களேன்,
0: அதை நம்ம என்ன பண்ணுவோம், தட்டி விட்டு போயிடுவோம். ஆனால் அதே புகைப்படங்கள் இருந்தால் அழகாக உட்காந்துட்ருக்கு, ஆங்கிள்ஸ் பார்த்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து போடும்போது அது அதனுடைய வேலையை செஞ்சிட்ருக்கு, அதை பார்க்கும்போது அழகாக இருக்கும்.
1: ரசிப்புத்திறன் இருக்கணும்.
0: ஆமாம், ரசிப்புத்திறன் இல்லைன்னா அந்த ஃபோட்டோகிராஃபியில் ஃபீல் வேலையே இல்லை.
1: இப்போ இதை தவிர இயற்கை காட்சிகளில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குமா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக? டைம் கிடைச்சா அதையெல்லாம் செய்வீங்களா?
0: கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக வந்து எடுக்கணும்னு ஆசை இருக்குது. பட் வெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால நேச்சுரல் ஃபோட்டோகிராஃபிக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதுல. பட் எங்களுக்கு ஆசை ஆர்வம் எல்லாமே இருக்குது, பட் எங்களால் வந்து அவ்வளோ தூரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல.
1: ஸோ அதோட பெனிஃபிட் என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் அந்த புகைப்படமெல்லாம் இப்போ நேச்சுரல் சீன்ஸ் எல்லாம் கவர் பண்ணும்போது அதோட பெனிஃபிட்ஸ் என்னவாக இருக்கும்?
0: வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் மணி மெயின் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும், அதுவே நேச்சுரல் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். இந்த புகைப்படத்தை பார்த்து நம்ம ஒரு ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதை 4 பேர் ஷேர் பண்ணுவாங்க, 4 பேர் பார்ப்பாங்க, லைக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அதை பார்க்குறப்போ நாம் எடுத்த புகைப்படம் மற்றவங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும்,
1: அது ரீச் ஆகும். உங்களோட இந்த புகைப்பட ஜர்னியில் முதல் முதல்ல உங்களோட வருமானம் எவ்வளவா இருந்தது? எந்த வயசில் நீங்கள் இதுலேருந்து ஒரு வருமானத்தை எப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்க?
0: இந்த ஃபீல்டுலேருந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் தான் ஏர்ன் பண்ணவே ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு வாங்கினது ஒரு செகண்ட் ஹேண்ட் கேமரா ஒன்று வாங்கினேன், அது மூலிமா நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு புதுசாக வந்து ஒரு கேமரா DSLR வாங்கினேன், அது வாங்கி ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் வந்து ஏர்ன் பண்ணவே ஆரம்பித்தேன். ஏன்னா அது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டு தான் இருந்தேன். அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் கேமரா வச்சுருக்கேன்றனால யாரும் வந்து ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க, எனக்கு எடுக்க தெரியும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஆர்டர் கொடுப்பாங்க. அப்படி ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு. 6 மந்த்துக்கு அப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எடுத்த ஆர்டரில் நான் ஏர்ன் பண்ணது 1000 ரூபீஸ்,
1: முதல் உங்களோட
0: வருமானம் 1000 ரூபா. அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக என்னை நம்பி ஆர்டர் கொடுக்கல, மற்றவங்க ஆர்டர்ல நான் போயிட்டு எடுத்து கொடுத்துட்டு அதுக்கான ஃபஸ்ட்டு கேமரா வாங்கிட்டு அதுக்கப்புறம் மாமா ஸ்டுடியோ வச்சுருக்காரு, அவர் வந்து என்னை அனுப்பி அது மூலிமா எக்ஸ்போஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில், அவரோட ஆர்டரில் நான் போய் எடுத்து ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவேன். அவங்களோட ஆர்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் வரும், 1-2 ஆர்டர் வந்தது அப்படின்னா என்னை வந்து எக்ஸ்போஸுக்கு கூப்பிடுவாங்க. அது மூலிமா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1000 ரூபா சம்பாரித்தேன், அதுக்கப்புறம் போக போக 1000, 1500, 2000, அதுக்கப்புறம் இப்போது 5000,

0: அந்த மாதிரி தான் ஏர்ன் பண்ண முடியும்.
1: இப்போ ஒரு ஈவெண்ட்டுக்கெல்லாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க?
0: இப்போது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் அப்படிங்கிறப்போ 35,000 ரூபா சார்ஜஸ் பண்ணுறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்து ஆல்பம் ஒர்க் பண்ணி டெலிவரி வரைக்கும் 35,000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். இது மினிமம் சார்ஜஸ் தான். நான் வில்லேஜ் சைடில் இருக்கிறதுனால இந்த சார்ஜஸ் பண்ணுறேன்.
1: இது இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ரைஸ் எல்லாம் மாறுபடும்.
0: ஆமாம், நம்ம மக்கள் எந்த மாதிரி கேமராஸ் வேணும்னு கேட்பாங்க. இப்போது டவுனில் இருக்கிறவங்க அட்வான்ஸ்டாக வேணும், ப்ரீமியம் ஆல்பமாக வேணும்னு கேட்பாங்க. வில்லேஜில் இருக்கிறவங்க எனக்கு இந்த பட்ஜெட்குள்ளார் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கேமராஸ் யூஸ் பண்ணுவோம், எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி ஒர்க்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆல்பம் ஷீட்ஸ் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போட்டு கொடுப்போம். இப்போ டவுனில் இருக்கிறவங்க ப்ரீமியமாக கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுந்த ஒர்க் இருக்கும், அதுக்கு தகுந்த அமௌண்ட் சார்ஜஸ் பண்ணுவோம்.
1: இந்த வகையான கேமராலாம் நம்ம பயன்படுத்தும் போது அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் மாறுபடும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா?
0: ஆமாம் மேடம், கண்டிப்பாக மாறுபடும்.
1: ஸோ இது இப்போ நீங்கள் வில்லேஜ் டைப் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் ஒரு மாதிரி கேமரா யூஸ் பண்ணுறது உண்டா, இல்லை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான கேமரா தானா?
0: இல்லை மேடம், தனித்தனியாக யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக எப்படி பட்ஜெட் கம்மியாக இருக்கிறது ஆர்டருக்கு ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா யூஸ் பண்ணுவோம். பட்ஜெட் அதிகமாக இருக்குன்னா மிரர்லெஸ் யூஸ் பண்ணுவோம். அதுலேயே அட்வான்ஸ்டு ஏஐ வர கேமராஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்.
1: இதில் குவாலிட்டிஸ் எதுவும் வித்தியாசம் வருமா?
0: கண்டிப்பாக வரும் மேடம். கேமரா எடுக்கிறதுல குவாலிட்டிஸ் டிஃப்ரெண்ட் வரும், அதே மாதிரி ஆல்பம் பிரிண்டிங்கில் வித்தியாசம் வரும்.
1: ஸோ அவங்களுக்கு அது நிறைவாக இருக்குமா, நீங்கள் கொடுக்குற அந்த விஷயங்கள் நிறைவாக இருக்குமா?
0: வில்லேசையில் இருக்கிறவங்க பாதி பேர் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு ஃபோட்டோஸை இப்போ வரையும் வாங்குறது இல்லை.
1: ஓ, இது இந்த ரிஸ்க்
0: இந்த கம்ப்ளைண்ட்
1: இந்த ஃபீல்டில்?
0: ஆமாம்.
1: ஸோ அது உங்களுக்கு அப்போ அந்த டே ஃபுல்லாக நீங்கள் போயிட்டு வேலை செஞ்சுருக்கீங்க இல்லையா?
0: அதுக்கான அமௌண்ட்டை வந்து மினிமம் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். எடுக்கிறதுக்கான கூலி மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம், மற்றது ஃபோட்டோஸ் காப்பி பண்ணி கொடுத்துருவோம். அப்படி இல்லை அப்படின்னா அதை நாங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி பத்திரமாக பாதுகாத்து வைக்கணும், அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும்.
1: சரிங்க சார், இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக உங்களோட அனுபவங்களையும் ஒர்க் பற்றியும் ரொம்ப அழகாக ஷேர் பண்ணீங்க. ஸோ மிக்க நன்றி.
0: நன்றி மேடம்.

0: இதுவரை புதிய தடம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரியைச் சார்ந்த புகைப்பட கலைஞர் பிரகாஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் செல்வி.
1: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே.
2: நலம் நலம் அறியாவல்
1: உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.

0: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்கா இண்டே ஹீச்சி லேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் பாராட்டியுள்ளார். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தை அவர் இன்று தொடங்கி வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் தொடர்பான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் அலுவலர்கள், கொள்கையாளர்கள், நிபுணர்கள் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் அடுத்த மாதம் 12 தொடங்க இருக்கும் நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், இந்த மசோதா தொடர்பாக எதிர்க்கட்சியினர் வதந்திகளை பரப்பி வருவதாக குறை கூறியுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து நிதி வருவதை முறைப்படுத்த இந்த மசோதா வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இம்மசோதாவை கூட்டு நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். கேரள மாநிலம் விழிங்கம் துறைமுகத்தில் முழு அளவிலான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பணிகள் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் ஏற்றுமதி செய்யப்பட்ட பெட்டகங்களுடன் கூடிய 2 கப்பல்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை சரக்கு மாற்று துறைமுகமாக செயல்பட்டு வந்த விழிஞ்சம் துறைமுகம் இன்று முதல் ஏற்றுமதி இறக்குமதியுடன் கூடிய துறைமுகமாக செயல்படுவதாக தெரிவித்தார். இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட்டுக்கு நேபாள ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்நாட்டு அதிபர் திரு ராம்சந்திர பௌடேல் அவருக்கு இப்பட்டத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அந்நாட்டு துணை அதிபர் திரு ராம் சகாய பிரசாத், வெளியுறவு அமைச்சர் திரு ஷீஷர், அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக நேபாளம் சென்ற ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட் அந்நாட்டு ராணுவ தளபதி ஜெனரல் சிக்தேலுடன் இரு நாட்டு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உத்தரப்பிரதேச

0: பஞ்சாப் குஜராத் மாநிலங்களுக்கான பிஜேபி பொறுப்பாளர்களை அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் திரு வினேத் தாவ்டேவும், பஞ்சாபில் டாக்டர் சதீஷ் பூனியாவும், குஜராத்தில் திரு தருண் சுக்கும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணைய முறைகேடு தொடர்பாக 21 இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது. கால்நடைத்துறை அதிகாரிகள் பதவிக்கான தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி பதவி நீக்கம் செய்யப்பட்ட அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் திரு சிவசங்கரப்பா, உறுப்பினர் திருமதி சாந்தா உள்ளிட்டோரின் இல்லங்களில் அமலாக்கப் பிரிவு சோதனை நடத்தியது. இந்த முறைகேடு தொடர்பாக கர்நாடகா மட்டுமல்லாமல் அகமதாபாத்தில் உள்ள தேர்வு முகமை அலுவலகங்களிலும் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் மனநலம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மனநல ஆலோசனை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு பல்பீர் சிங் தெரிவித்துள்ளார். கடந்த 7 மாதங்களில் 45 வயதுக்குட்பட்ட 709 பேர் மனநல பிரச்சினைகளால் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி செமிக்கான் இந்தியா மாநாட்டை புதுதில்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த 3 நாள் மாநாட்டில் இந்தியா, ஜப்பான், சிங்கப்பூர், தென்கொரியா, மலேசியா, ஜெர்மனி உள்ளிட்ட 40 நாடுகளின் 50 பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன், இந்த மாநாட்டில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மனி, நெதர்லாந்து ஆகிய 6 நாடுகளின் சர்வதேச அரங்குகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் சார்பில் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சிகள் மூலம் தங்களது வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: வணக்கம், என்னுடைய பேர் சேகர். நான் வந்து திருப்பூர்லேருந்து வர்றேங்க. எனக்கு தொழில் முனைவோராகணும் விருப்பம் இருந்தது. நான் திருப்பூரில் வந்து கனரா பேங்க் மூலிமா, ஆர்சிட்டி மூலிமா திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கறது நான் வந்து சோஷியல் மீடியா மூலிமா நான் கேள்விப்பட்டேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள். உதாரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சிக்கு உண்டான தேவையான பொருட்கள், ஜூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க. இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க.
3: வணக்கம், நான் திருப்பூர்லேருந்து சின்னக்கரையிலேருந்து வரேன். ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் மூலிமா வந்துட்டு கனரா வங்கியோட ஆர்சிட்டின்ற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக சொல்லித்தர ஒரு கோர்ஸ் பார்த்தேன், சனல் பை மேக்கிங் பண்ணுறது. அது பார்த்தீங்கன்னா அதில் நிறையா விதமான பொருட்கள் அதில் தைக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பென்சில், பேனா, பவுச் எல்லாம் போன்ற காலேஜ் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த பவுச் தைச்சோம். இங்கே உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்காக இருந்தவங்க, வீட்டில் சும்மா இருந்தவங்களா தான் இங்கே வந்திருக்கிறாங்க. இது வந்து கனரா வங்கிக்கும் ஆர்சிட்டிக்கும் மிக்க நன்றி.
0: ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்காயின் ஹிச்சிலேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் அவர் 51% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திரு ஹாக்காயின் ஹிச்சிலேமா 29,65,326 வாக்குகள் பெற்றதாகவும், எதிர்க்கட்சித் தலைவர் திரு பிரெய்ன் 18,56,217 வாக்குகள் பெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வாக்கு எண்ணும் மையங்களில் நிகழ்ந்த வன்முறையை அடுத்து வாக்கு எண்ணும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் பலத்த பாதுகாப்பிற்கு இடையே மீண்டும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாருடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். அப்போது அமெரிக்காவில் புகைப்பட அடையாள அட்டை இல்லாமல் தேர்தலை எவ்வாறு நடத்துவது என்று திரு கியானேஷ்குமார் தம்மிடம் கேட்டதாக கூறியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தேர்தல் சீர்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க தேர்தலில் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் கட்டாயமாக்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது. இந்தியாவில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 64 கோடியே 20 லட்சம் வாக்காளர்கள் புகைப்பட அடையாள அட்டையை

0: பயன்படுத்தி வாக்களித்ததையும் அமெரிக்க அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேலின் காசா பகுதியில் அமைதியை மேற்கொள்ள அமெரிக்கா உறுதி பூண்டிருப்பதாக அந்நாடு கூறியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் ஆலோசனை மேற்கொண்ட அமெரிக்க சிறப்பு பிரதிநிதி திரு ஜாரட் குஷ்னர் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று கூறினார். காசா பகுதியில் சண்டை நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ராஞ்சி, ஜாம்ஷேத்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை காரணமாக தாழ்வான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனிடையே மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று உணவு இடைவேளை வரை இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 116 ரன் எடுத்துள்ளது. இந்தியா தற்போது 294 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 462 ரன்னும் இலங்கை 284 ரன்னும் எடுத்துள்ளன. உலக பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்ய சென் இன்று ஆஸ்திரியாவின் கொலின்ஸ் வேலண்டைனை எதிர்கொள்கிறார். தில்லியில் நடைபெறும் இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரெஸ்ஸா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று அமெரிக்காவின் லாரன் அலிசன் இணையை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெற உள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்கா இண்டே ஹிச்சிலேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:50. நேர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
2: என்னமா செல்வி, வயலுக்கு போயிட்டு வர மாதிரி தெரியுது.
3: ஆமாம் பிள்ளை, வயலுக்கு தான் போயிருந்தேன். இந்த வருஷம் மண்ணோட தன்மையே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு.
2: அதே விஷயத்தை தான் நானும் கவனிச்சேன். முன்னாடி நம்ம நிலத்துல நல்ல மண் வளம் இருந்துச்சு, இப்போ விளைச்சலும் குறையுது, லாபமும் குறையுது. மண்ணை நாம சரியா பாதுகாக்காம இருந்ததுதான் இதுக்கு முக்கிய காரணம்னு நினைக்கிறேன்.
3: சரியா சொன்ன பிள்ளை. மண்ணுல தேவையில்லாத குப்பை, பிளாஸ்டிக், ரசாயன கழிவுகள் எல்லாம் சேர்ந்துதான் மண்ணே மாசுபட்டு கிடக்குது.
2: மாசுபாடு ஒரு அளவுக்கு இல்லாம இப்ப அதிகமாகிட்டே வேற இருக்கு. மண் மாசுபாடுனா என்னன்னு இன்னும் நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு இன்னும் தெளிவா தெரியவே இல்லை. மண்ணுல தீங்கு விளைவிக்க கூடிய கழிவுகள், ரசாயன பொருட்கள், பிளாஸ்டிக் அதெல்லாம் அதிகமா சேர்ந்து மண்ணோட இயற்கையான தன்மையை பாதிக்குது.
3: ஆமா, குறிப்பா விவசாய நிலங்கள்ல தான் அளவுக்கு அதிகமான ரசாயனங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்ததுனால மண்ணுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது.
2: அதனால நம்ம என்ன பண்ணணும்? விவசாயிகள் உரத்தை கம்மியா பயன்படுத்தணும். முக்கியமா இயற்கை உரமா இருந்தா கரெக்டா இருக்கும். பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாத்தையும் தேவையான அளவுல மட்டுமே பயன்படுத்தணும். மண்ண பரிசோதனை செஞ்சு அதுக்கு ஏத்தா போல உரத்தை பயன்படுத்தினா நல்லதா இருக்கும்.
3: நமக்கு முன்னாடி நம்ம பெரியவங்கெல்லாம் எப்படி விவசாயம் செஞ்சாங்கன்னு நினைச்சாவே ஆச்சரியமா இருக்கு பிள்ள. இயற்கை உரங்கள், தொழு உரம், பசுந்தாள் உரம் மாதிரி இயற்கையான முறைகளை பயன்படுத்தி தான் மண்ணை வளமா வச்சிருந்திருக்காங்க.
2: நாமளும் அந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இப்பவும் நிறைய பேர் அது நடைமுறையில செஞ்சுட்டுதான் இருக்காங்க. இருந்தாலும் உங்களை போலவும் என்ன போலவும் சில பேரு தான் ரசாயனங்களை அதிகமா பயன்படுத்துறோம். அதனால மண்ணுல இருக்கிற நுண்ணுயிர்கள் பாதிக்கப்படுது, மண்ணோட இயற்கை வளமும் குறைஞ்சிட்டே போகுது.
3: அது மட்டும் இல்ல பிள்ள, வீட்டுல யூஸ் பண்ற குப்பைங்க, விவசாய கழிவுகள்னு எங்க வேணாலும் கொற்ற பழக்கமும் மண்ணு மாசுபாடுக்கு முக்கிய காரணமா இருக்கு.
2: கழிவுகளை கொற்றதோட நிறுத்துருவோமா? அதை மகும் குப்பை மகாத குப்பைன்னு பிரிச்சியே போட மாட்டேங்கிறோம். குறிப்பா பிளாஸ்டிக் பைங்க, பாட்டிலுங்க, சிப்ஸ் பேக்கெட்டு, அப்புறம் உடஞ்ச சின்ன சின்ன பொருள் எல்லாமே மண்ணுல மக்காம அப்படியே மேலேயே புதந்து கிடக்கு. அது பலகாலம் அப்படியே இருக்கும்.
3: அதனால நம்ம ஊர்ல குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரிச்சு சேகரிக்க

0: அது மட்டும் இல்லாம இந்த காய்கறி யூஸ் பண்ற தோல் கூட மக்கும் கழிவுகளை உரமாக மாத்தலாம் தெரியுமா?
1: அது நல்ல யோசனை தான். வீட்லயே இயற்கையான உரம் தயாரிக்கலாம். சமையலறை கழிவுகளை வீணாக்காம உரமா மாற்றினா குப்பையும் குறையும், விவசாயத்துக்கும் பயனுள்ள உரம் கிடைக்கும்.
0: அதே மாதிரிதான் இல்ல, விவசாயத்துல பயிர் சுழற்சி முறையை பின்பற்றுவதும் நல்லது. ஒரே பயிரை மீண்டும் மீண்டும் பயிரிடாம பயிரை மாற்றி பண்ணா மண் வளத்தை பாதுகாக்க ரொம்ப உதவியா இருக்கும்.
1: ஆமா செல்வி, பருப்பு வகை பயிர்களை பயிரிடுறதும் மண்ணுக்கு நன்மை தரும். தெரியுமா உனக்கு, மண்ணோட தன்மைக்கு ஏற்ற பயிர்களை தேர்வு செஞ்சு அதை பயிரிடுறது ரொம்ப முக்கியம்.
0: அது மட்டும் இல்ல, முக்கியமான விஷயமா மரங்கள், மரங்களோட வேர்கள் தான் மண்ணை பிடிச்சு வச்சிருக்கும். மரங்கள் இல்லாத இடங்கள்ல மண் அரிப்பு அதிகமா இருக்கும் தெரியுமா?
1: அதனால வயல் வரப்புகளை மரங்களை வளர்க்கலாம். குளம், ஏரி, சாலையோரம் போன்ற இடங்கள்ல பொருத்தமான மரங்களை நட்டு வச்சு வளர்க்கலாம். மண் நமக்கு உணவு கொடுக்குது. நம்ம சாப்பிடுற அரிசி, காய்கறி, பழங்கள் எல்லாமே மண்ணோட தொடர்புடையவதான். அப்படிப்பட்ட மண்ணை நம்ம மாசுபடுத்த கூடாது.
0: சரியா சொன்னபில்ல, மண் பாதிக்கப்பட்டா அதன் தாக்கம் தண்ணீருக்கும் போகலாம். மண்ணுல கலந்த சில மாசு பொருள் வந்து மழைநீரோட சேர்ந்து நிலத்தடி நீரையும் பாதிக்கிற வாய்ப்பு இருக்கு.
1: சோ நம்ம இப்ப இருந்து ஒரு பழக்கத்தை கடைபிடிப்போம் சரியா? மண் வளத்தை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம பாதிக்காம பாத்துக்கணும். அதே போல இத பத்தின கருத்துக்களை மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லியும் முடிஞ்ச அளவுக்கு மண்ணை மாசுபடுத்தாத அளவுக்கு நாம அவங்கள வழி நடத்தணும். என்ன செல்வி, நான் சொன்னது சரிதானே?
0: அதெல்லாம் பேஷா, நீ சொன்னதெல்லாம் சரிதான்ல.
1: மண்ணை மாசுபடுத்தாதீர், மண்ணின் வளத்தை பாதுகாப்போம். வளமான மண், வளமான விவசாயம், வளமான எதிர்காலம். சுற்றி இருப்பவர்களை காப்போம். இது சூழல் காப்போம்.
2: சேலம் சீலநாயக்கன்பட்டி தரன் மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
4: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல். நீண்ட நாட்களாக உடல் வலி, மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சோலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்கும் காலம் June 1 தொடங்கி November 30 வரை. இணையதளம் www.xwell.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மெக்கானிக், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட இன்ஜினியரிங் பிரிவிற்கு 457 இடங்களும், டெக்னீஷியன் பிரிவிற்கு 438 இடங்களும், இன்ஜினியரிங் அல்லாத பிரிவிற்கு 623 என மொத்தம் 1,518 இடங்கள் உள்ளன. இவற்றிற்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதி BE, BTEC, டிப்ளமோ பட்டப்படிப்பு 2022 2026 தேர்ச்சி பெற்றவர்கள். இவற்றிற்கு சான்றிதழ் சரிபார்ப்பு முறை மூலம் தேர்வு முறை நடைபெறுகிறது. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன், விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. இவற்றிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 28/8/2026. மேலும் விவரங்களுக்கு NET

0: sbs.education.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. கடந்த ஆண்டு இருந்த 38 விளையாட்டுகளுடன் மேலும் 7 புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. 19 வயதிற்கு உட்பட்ட பள்ளி, கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் மாணவர்கள் இவற்றில் கலந்து கொள்ளலாம். பொது பிரிவினருக்கு வயது வரம்பு 15 வயது முதல் 35 வயது வரை. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்களும் இவற்றில் கலந்து கொள்ளலாம். இவற்றிற்கு விண்ணப்பிக்க ஆன்லைன் பதிவு செய்ய வேண்டிய இணையதளம் tncmtrophy.sadat.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் ஆகஸ்ட் 31, 2026. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. பிசி, எம்பிசி மற்றும் டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதிகள்: குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை https://tabcedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. 50% மானியத்துடன் அதிகபட்சமாக 5 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள்: வயது வரம்பு 18 முதல் 55 வயது வரை, ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்குள், சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. நிபந்தனைகள்: 2.5 ஏக்கர் நஞ்சை நிலமும் 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு அளிக்கப்படுகிறது. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் விற்கக்கூடாது. நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள். நன்றி நேர்களே.
1: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: நண்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:10. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சேலம் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் சேலம் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் ஆனந்தம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நீண்ட நாட்களாக உடல் வலி மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் சேலம்.
0: இனி கேட்கலாம் நேயர் விருப்பம். கடித வழியில் உங்களது விருப்பமான பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க ஏலகிரி குணசேகரன், பலே பாண்டியா என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களை உங்களுக்கான அந்த பாடல், இணைந்திருங்கள்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: பாட்டி. கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: பண்பலையில் கவி பாடும் நேரம் நண்பகல் 1:17. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சேலம் சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. சிந்தல்பாடி சி.சி. ராஜேந்திரன், பஞ்சாமிர்தம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேயர்களே, உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
0: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
4: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
5: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
6: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.

நிகழ்ச்சி நடத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. தர்மபுரி மலர் மித்ரா, தீபக் தேவா ஆகியோர். கிழக்கு வாசல் என்ற திரைப்படத்திலிருந்து இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: சேலம் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் சேலம் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: விபத்து எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வைசுவள்ளி தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்,
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
6: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
7: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீண்ட நாட்களாக உடல் வலி மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
12: என்ன
13: சொல்றீங்க, புரியலையே.
12: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முத தடவையா பாக்குறேன். அதான் இந்தாங்க, டீ குடிங்க.
13: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
12: டீ எப்படி?

0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
1: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க, உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்.
2: என்ன விஷயம்னா?
1: நீங்கள் அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியாக தானே போக போகிறீங்க?
2: ஆமாம். ஏன்னு அப்படி கேட்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
1: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்கிறத கவனிங்க.
2: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறதில்ல.
1: தொப்பூர் மலைப்பாதையில் போகிற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணுமா. அங்கே ஏதோ மிஷின்லாம் வச்சுருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனால் அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
2: ஹோபா, இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ வேகம் போகாது. நான் வரேன்.
1: இந்த வழியாக அடுத்த வாட்டி வரும்போது நம்ம கடைக்கே டீ குடிக்க வாங்க, வடையும் போட்டு வச்சிட்றேன்.
2: இப்போ கொடுத்த வடையே போதும்ண்ணே.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தி நேரம் நண்பகல் 1:30. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: நேற்று வந்து ஒரு பையன், ஒரு 20 இருக்கும், திடீர்னு வந்து ஓபியில் ஆல்மோஸ்ட் மயக்கம் போடுற நிலமையில் கீழே ஒரு மாதிரி நிலை குளிந்து விழுந்து விட்டான் அப்படி. அப்புறம் பார்த்தா சரியாக என்ன ஏதுன்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணி பார்த்து செஞ்சு பண்ணால் நாக்கு பண்ணிட்டுனாக்கா அப்படியே ஒரு பேலாக இருந்தது. பிளட் டெஸ்ட்டு வெளியே பண்ணிட்டு வந்துருந்தாங்க, பார்த்தாங்க வந்து ஹீமோக்ளோபின் வந்து வெறும் 3% தான். ஏன்னா அது 3% தான் இருக்குது செய்து பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு என்னைய விஷயம் என்ன எதுன்னு எல்லாம் பசி எடுக்குதா என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு கேட்டால் செஞ்சோம்னா எல்லாம் நார்மலாக இருக்குது சார், எனக்கு எதுவுமே இல்லை, திடீர்னு இப்படி மயக்க மயக்கமாக வருது செய்து பண்ணதுன்னா. அப்புறமா அவங்க யாரோ கூட 2 லேடி பேஷண்ட்ஸ் இருந்தாங்க, அப்புறம் அவங்களெல்லாம் அனுப்பிச்சுட்டு தனிப்பட்ட முறையில் உட்காந்து கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாக வந்து மோஷனில் ப்ளீடிங்கு, கடுமையான ரத்தப்போக்கு மோஷனில். அப்புறம் இந்த 10 தான் இருக்குதுன்னா அப்பப்போ வருமா, லோக்கலில் அவரே மாத்திரை வாங்கி போட்டுக்கோ அப்படியா, இல்லை லோக்கலில் யாருக்குன்னா பார்த்துக்கிட்டு செஞ்சுட்டு பண்ணிட்டு இருப்பேன் செய்வோம் பண்ணுவோம். எவ்வளோ நாளாக இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5-2 இருந்திருக்கு. ஏன் இதை வந்து நீ சொல்கிறதுக்கு இது பண்ணால் லேடிஸ் இருக்கிறாங்க சார் எனக்கு கூச்சமாக இருக்குதுன்ற அப்படி, இதை நான் வந்து என்ன சொல்கிறதுன்னே தெரில. ஒரு மோஷன் போனால் ரத்தம் வர்றதுன்னு சொல்கிறதுக்கு கூட கூச்சப்பட்டா இது என்ன பைல்ஸ் என்ன, அப்படியாப்பட்ட வந்து என்ன வெளியே சொல்ல முடியாத அளவு ஒரு பெரிய வியாதியா இல்லை கேட்குறேன் நான். இப்போ வந்து இருக்கிற நிலமையில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 முன்னாடி அவங்க ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ்னு சொல்கிறதுக்கே வந்து ஹெச்ஐவி தாக்கத்தில் ஆகிடுச்சு செஞ்சிச்சுனாவே சமுதாயத்தில் ஒதுக்கி வச்சுருவாங்கன்ற நிலமையே இன்றைக்கி மாறி போய் எனக்கே வந்து பேஷண்ட்ஸ் யாராவது வந்தாங்க ஒரு சர்ஜரி அட்வைஸ் பண்ண செஞ்சனாக்கா அவங்க போல்டாக வந்து சார் நான் இந்த மாதிரி இந்த பேஷண்ட்டு இது சாப்பிட்றன்ற அளவுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு, அவங்க வீட்லேயும் அவங்கள வச்சு நல்லாவே பார்த்துக்கிறாங்க செய்கிறாங்க பண்ணுறாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் வந்துருச்சு செஞ்சிருச்சு. இவர் ஹெச்ஐவி பேஷண்ட்ஸு ஒரு சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு மக்களே வந்து இன்றைக்கி வந்து அவ்வளோ தூரம் மக்கள்கிட்டையும் சரி பேஷண்ட்கிட்டையும் சரி ஒரு அவேர்னஸ் வந்து செஞ்சு பண்ணி அவ்வளோ தூரம் நல்லா ஒரு சோஷியலாக மிங்கிளாகி செஞ்சு பண்ணி இருக்கும்போது ஒரு பைல்ஸு எனக்கு வந்து ரத்தம் போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன கஷ்டம். இதை நான் இவர்கிட்ட மட்டும் இல்லை பல பேர்கிட்ட நான் பார்த்துருக்குறேன் சேரம் பண்ணுறேன், வந்துட்டு என்னங்க தொந்தரவு தனியாக பேசணுங்க தனியாக பார்க்கணுங்க அப்படின்றது என்னமோ தனியாக சொல்லணும்னு நினைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு உள்ளே போனாக்கா இந்த மாதிரி மோஷன் போகிற இடத்துல வலிக்குதுங்க, மோஷன் போகிற இடத்துல சீவு வருதுங்க, மோஷன் போனால் ரத்தம் வருதுங்க அப்படின்னு தயவு செய்து நான் சொல்கிறேன் சமுதாயத்தில் இதெல்லாம் ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனை. நீ தயவு செய்து இந்த மாதிரி பைல்ஸுக்காக வந்து கூச்சப்பட்டுக்கிட்டு செஞ்சுட்டு பண்ணிவிட்டு ஒரு மற்றவங்க யாராவது என்ன நினைப்பாங்களோ செய்வாங்களோன்னு சொல்லி பார்க்காதீங்க. நிறைய பேர் நான் அதை பார்க்குறேன், அதனால தான் இந்த பதிவை இன்றைக்கி நான் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு செஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டை வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்தா அப்படியே கொத்து கொத்தாக உள் மூலம் வெளி மூலம் எல்லாமே பல வருடமாக வச்சுக்கிட்டு இருப்போம் அப்படியாட்டு இருக்குது. அதுக்கப்புறமா அட்மிஷனை போட்டு இப்போ தான் பிளட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் சேரம் பண்ணுறோம். அடுத்து நம்ம

0: சர்ஜரிக்கு எடுக்கணும் செய்யணும் பண்ணோம். இது இல்லாத அவனுக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமான மூச்சு வாங்குறது செய்து பண்ணுது. பார்த்தாக்கா ஹார்ட்டும் லைட்டாக இந்த ரொம்ப நாள் ரத்த கசிவு போயிட்டு உடம்புல ரத்த சோகை ஏற்பட்டு செஞ்சு பண்ணதுனால ஹார்ட்டும் வந்து அவருக்கு வந்து லைட்டாக பாதிப்பு இருக்குது. நம்ம அதுக்கும் சேர்த்து வைத்தியம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது செய்து பண்ணுது. ஆரம்ப கட்டத்திலேயே வந்து இது வந்து ஒரு பயிற்சினா எத்தனையோ பேஷண்ட்ஸ் வராங்க ப்ளீடிங்கு, இப்போ தான் சார் 4 நாள் ஆச்சு 5 நாள் ஆச்சுன்னு பார்த்தாக்க மூலம் ஆரம்ப ஸ்டேஜாக இருக்கும். செய்யும் பண்ணோம், ஒரு மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்புகிறோம், சேரம் பண்ணுறோம், ஜம்முன்னு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தயவு செய்து இதை வந்து ஒரு கூச்சமாக நினைக்காதீங்க. பக்கத்தில் இருக்க ஒரு நல்ல மருத்துவரை வந்து பார்த்து இது என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்றத ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், இது வந்து பார்த்து செஞ்சு நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து இந்த இடத்துல ஆசன வாயில் நம்ம கேன்சரும் பார்த்து பார்த்துருக்கோம். அதனால் வந்து சாதாரணமாக ஒரு சளி மாதிரி போகுது, ஒரு ரத்த கசிவு தான் ஆகுது செய்து பண்ணுதுன்றதையும் கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. பயமுறுத்துறதுக்கு சொல்ல ஒரு சின்ன பர்சன்டேஜ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து இதில் வந்து வெக்கம் வேண்டாம், கூச்சம் வேண்டாம், உங்கள் உடல்நிலை முக்கியம். அதனால் உடல்நிலைக்கு உண்டானதை நீங்கள் தயவுசெய்து பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:37. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சேலம் சீலநாய்க்கட்பட்டி பைபாஸ் தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. கோடியூர் சென்றாம்பட்டி எம் ஆறுமுகம் நீதி என்ற திரைப்படத்திலிருந்து இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

கொஞ்சமா சென்ற ஊரிலே அன்று போல ஆடுகிறேன் பார்த்த வரையிலே மன்னன் கூட வாழ்கிறேன் அன்பு மலையிலே பண்டு போல ஆடு

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: நிகழ்ச்சி நிறைவு பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. நீலகிரி கிண்ணக்கொரை ஜி நியூமன், அற்புதம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களை உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: சேலம் சீலநாயக்கன் பட்டி பைபாஸ் தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் சேலம் சீலநாயக்கன் பட்டி பைபாஸ் தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் ஆனந்தம். இதுவரை நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். இணைந்திருங்கள் நேர்களே.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறையில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வழங்கினார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதியுதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க 3வது நாளாக தடை நீடிக்கிறது. கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையில் உதவி பொறியாளர் செயல் அலுவலர் பணியிடங்களுக்கு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். இத்துறையின் கீழ் முதல் முறையாக கட்டுமான உதவி பொறியாளர் மற்றும் உதவி ஸ்தபதி பணியிடங்களுக்கு பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோவிலில் 23,67,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பக்தர்களுக்கான அன்னதான கூடம், பூஜை பொருட்கள் விற்பனை நிலையம் உள்ளிட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்பேட்டை பகுதியில் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 3 தமிழர்களின் குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அவர், உயர்மட்ட விசாரணை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கர்நாடக அரசு சார்பில் மாஜிஸ்ட்ரேட் அளவிலான விசாரணை நடைபெற்று வருவதாகவும், அந்த விசாரணைக்கு பின்னர் தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய திமுக, அஇஅதிமுக, பாமக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பிஜேபி உறுப்பினர்கள் இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் வரை கர்நாடக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தனர். அப்போது பேசிய மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 3 தமிழர்களின் குடும்பத்திற்கும் தலா 10,00,000 ரூபாய் தமிழக அரசின் சார்பில் வழங்குவதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், வனத்துறை அதிகாரிகளோடு கலந்து பேசி விரைவில் வழங்கப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் எந்தவித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜீவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் இந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் மேம்பாட்டு கிணறுகள் அமைப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேரவையில் இன்று பேசிய அமைச்சர், இந்த திட்டத்தினால் சுற்றுச்சூழல், கடல்சார் உயிரினங்கள் மற்றும் மீன்வளம் ஆகியவற்றிற்கு ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளையும் ஆய்வு செய்து மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்று கூறினார்.
2: கடலூர் நகரிலிருந்து தென்கிழக்கே சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்துஸ்தான் ஆயில் கம்பெனி லிமிடெட் அமைந்துள்ளது. இருக்கிற 4 கிணறுல 3 கிணறுகளில் தற்காலிகமாக செயல்பாட்டில் இல்லை. 1 கிணறில் இருந்து மட்டும் உற்பத்தியாகும் எரிவாயு மற்றும் எண்ணெய் நாகப்பட்டினம் மாவட்டம் பிள்ளை பெருமாள் கல்லூரியில் அமைந்துள்ள இந்துஸ்தான் ஆயில் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தின் எரிவாயு செயலாக்க நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. மீன்வளத்தை பாதிக்கக்கூடிய, சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் இந்த அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை இந்த வாயிலாக நான் கூறிக்கொள்கிறேன்.
1: நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறைகளில் கடந்த 5 கால ஆட்சியில் ஒப்பந்த விவரங்கள் குறித்த வெள்ளை அறிவிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார்.

0: சட்டப்பேரவையில் தமது துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது இன்று பேசிய அவர், பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் வெளிப்படையாக நடைபெற்று வருவதாக கூறினார். கடந்த ஆண்டை விட 20%லிருந்து 36% வரை ஒப்பந்தத்தில் மதிப்பீடுகள் குறைந்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக பேரவையில் இன்று இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாடு, நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள், பொதுப்பணி ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கையை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்தார். இதில் ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு 9,315,58,00,000 ரூபாயும் சென்னை எல்லை சாலை திட்டத்திற்கு 3,540,00,000 ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நகரப்பகுதிகளில் போக்குவரத்து மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த சுமார் 912,00,000 ரூபாயும் தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனத்திற்கு 593,00,000 ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதி உதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் அக்னி தீர்த்தம், பாம்பன், மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் தீவை சுற்றியுள்ள பகுதிகளில் படகு சேவைகளை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பயணிகள் படகுகளை பயன்படுத்துவதற்கு இணையவழி பயணச்சீட்டு, QR குறியீடு சரிபார்ப்பு மூலம் இத்துறையின் வருவாய் மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பள்ளி கல்வித்துறையில் 1,279,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 975 பணிகள் முடிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 5வது செமிகான் இந்தியா மாநாட்டை அடுத்த மாதம் 17ஆம் தேதி புதுடெல்லியில் தொடங்கி வைக்கிறார். இதன் ஒரு பகுதியாக அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் வட்டமேஜை மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் செமிகண்டக்டர் துறையில் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல், தலைமைத்துவம், வளர்ச்சி மேம்பாடு, கலந்துரையாடல் குறித்த அமர்வுகள் இடம்பெறுகின்றன. 40 நாடுகளைச் சேர்ந்த 500 கண்காட்சியாளர்கள் மற்றும் 240 நிறுவனங்கள் இதில் பங்கேற்கின்றன. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. உலகளாவிய சுற்றுச்சூழல் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பிரிக்ஸ் இளையோர் உச்சி மாநாடு நாளையும் நாளை மறுநாளும் குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெறுகிறது. வரும் 22ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் இளைஞர் நலத்துறை உச்சி மாநாடு நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதில் சிறப்பாக செயல்பட்டதற்கான மாநில அரசின் விருது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். அரசின் திட்டங்கள் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் சென்றடைய மாவட்ட நிர்வாகம் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்.
2: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக 23 கோடி மதிப்பிலான திட்டங்களும், இதர துறைகள் மூலமாக கிட்டத்தட்ட 12 கோடி மதிப்பிலான திட்டங்களும், 35 கோடி மதிப்பிலான திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளிடம் கொண்டு சென்று சேர்க்கப்பட்டுள்ளது. 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 கோடி மதிப்பிலான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 242 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு படிப்படியாக அவர்களுக்கு இலவசமாக வீடு கட்டும் திட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நாளை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். இதில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக மனு அளித்து பயன்பெறலாம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஒவ்வொரு மாதமும் 3வது புதன்கிழமையில் ஒரு நாள் வட்ட அளவில் தங்கி அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டதன் பேரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின்படி நாளை காஞ்சிபுரம் வட்டம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கோரிக்கை மனுக்கள் அளிக்க விரும்பும் பொதுமக்கள் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை மனுக்களை வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
0: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,000 கனஅடியாக உள்ளது. 3வது நாளாக பரிசில் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,350 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 82.7 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 2,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. நாகை மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதில் ஸ்பீட் ஸ்கேட்டிங், மல்லர்கம்பம் உள்ளிட்ட 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் வரும் செப்டம்பர் மாதம் 4

0: தேதி மாவட்ட அளவில் தொடங்கப்பட உள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் வருகிற 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் உரிய ஆவணங்களுடன் பதிவு செய்து பயன்பெறுமாறு நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் கே.ஜே. பிரவீன்குமார் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். வில்வித்தை, துப்பாக்கி சுடுதல், யோகா, மல்லர் கம்பம், ஸ்பீடு ஸ்கேட்டிங், நீர் விளையாட்டுக்கான காயின் மற்றும் கோயினிங் போன்ற புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டு மொத்தம் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: கல்லேவில் இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. 4ஆம் நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் 6 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்திருந்தது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் இந்தியா 462, இலங்கை 284. புதுடெல்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் லக்ஷ்யா சென் ஆஸ்திரியாவின் காலின்ஸ் வேலண்டைனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறையில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வழங்கினார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதியுதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசில் இயக்க 3வது நாளாக தடை நீடிக்கிறது. கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:55. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான இன்றைய வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை பதிவான அளவுகள் மதுரை, சிட்டம்பட்டி, ராமநாதபுரம், RS மங்கலம் ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் அளவும், கொடைக்கானல் பழகு குளம் பகுதியில் 3 சென்டிமீட்டர் அளவும், மதுரை கல்லந்திரி, நீலகிரி, தேவாலா, கன்னியாகுமரி, முள்ளங்கினாவிலை, சிவகங்கை பயணியர் விடுதி சிவகங்கை, கன்னியாகுமரி கோழிப்போர்விலை, சென்னை மணலி ஆகிய இடங்களில் தலா 2 சென்டிமீட்டர் அளவு மழையும், சிவகங்கை காரைக்குடி, பெரம்பலூர், கோயம்புத்தூர் வால்பாறை, சிவகங்கை சிங்கம்புணரி, நீலகிரி தாலுகா அலுவலகம் பந்தலூர், கோயம்புத்தூர் சின்கோனா, கோயம்புத்தூர் உபாசி, மதுரை மதுரை வடக்கு, மதுரை நகரம், மதுரை மேட்டுப்பட்டி, சென்னை பெரம்பூர், கோயம்புத்தூர் வால்பாறை தாலுகா அலுவலகம், கோயம்புத்தூர் சோலையார், கன்னியாகுமரி நாகர்கோயில், சென்னை திருவெற்றியூர், மதுரை தல்லாங்குளம், திருவள்ளூர் புழல், கோயம்புத்தூர் வால்பாறை PTO, சென்னை தண்டையார்பேட்டை, மாதாவரம், கோயம்புத்தூர் சின்னக்கல்லாறு, நீலகிரி நடுவட்டம், திருவள்ளூர் சோழவரம், திருவள்ளூர் செங்குன்றம், கன்னியாகுமரி குளச்சல், மதுரை மேலூர், கன்னியாகுமரி குருத்தன்கோடு, சென்னை கொளத்தூர், கன்னியாகுமரி தக்கலை ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 39.7 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளியான கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 11.8 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளின் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதி, தென்மேற்கு வங்கக்கடலின் ஒரு சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45

முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்களே, இத்துடன் நிறைவுக்கு வருகிறது வானிலை அறிக்கை.

0: பிற்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2 மணி.
1: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
3: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நீண்ட நாட்களாக உடல் வலி, மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
4: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: சேலம் சீலநாயக்கன்பட்டி தரன் மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
4: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம் விவசாய அரங்கம்.
9: கண்டக்டர் அண்ணே, கீழ்நூறுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க.
10: பஸ் ஜன்னல் சீட்ல உட்காந்துகிட்டு இருக்குது யாரு? எனக்கு தெரிஞ்சவங்களா?
9: ஒரே கூட்டமா வர இருக்கே, அவங்க முகத்தை பார்க்கவும் முடியல.
11: ஏங்கா, கொடைய பத்திரமா கையில பிடிச்சு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை கண்ணுல பட்டுற போகுது. வெளியே வந்தா நாமளும் பாதுகாப்பா இருக்கணும், மத்தவங்களுக்கும் சிரமம் கொடுக்காம இருக்கணும்.
9: சரி சரி, கோச்சிக்காதம்மா. நான் கொடைய இப்படி

0: ஓரமா வச்சிக்கிறேன்.
1: அடடா பொன்னி, இந்த புள்ள எங்க போகுது? சரி சரி, பஸ்ல கூட்டம் குறைஞ்சிடுச்சு, பொன்னி கூட போய் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே போவோம்.
2: பையில தானே ரேடியோ வச்சுக்கிட்டு இருந்தேன், பஸ்ல போகும்போது பாட்டு கேட்டுக்கிட்டே போகலாம்னு நினைச்சேன். எங்க வச்சேன்? அட, பையில தான் இருக்கு, சரியா பார்க்காம புலம்பிக்கிட்டே இருக்கேன்.
1: ஏமா, கொஞ்சம் தள்ளி உக்காருங்க, நாங்களும் பஸ்ல பயணம் பண்ணணும்ல.
2: யாருமா அது? அடடே, மருதாணி அக்காவா? வாங்கக்கா வாங்க, உட்காருங்க.
1: என்ன பொன்னி, எங்க கிளம்பிட்ட?
2: கீழனூர்ல இருக்க என் பெரியப்பா வீட்டுக்கு போறேன்க்கா. ஆமா, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க?
1: முல்லையூர் வரைக்கும் போறேன் புள்ள.
2: என்ன, ஏதாவது விசேஷத்துக்கு போறீங்களா?
1: விசேஷம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயமா பட்டாக்காவ பாக்க போறேன்.
2: யாரு? மீன் பண்ண வச்சிருக்காரே முத்தண்ணே, அவங்க மனைவி பட்டாக்காவையா சொல்றீங்க?
1: ஆமா புள்ள, அவங்களே தான்.
2: என்ன விஷயமாக்கா அவங்கள பாக்க போறீங்க?
1: அவங்க எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன்னு சொன்னாங்க. அது என்னன்னா, விவசாயம் செய்யற விவசாயில இருந்து சுயமா தொழில் தொடங்க நினைக்கிற இளைஞர் முதல் மகளிர் வரைக்கும் பயன்பெறும் வகையில வேளாண்மை அறிவியல் நிலையத்துல பல வாய்ப்புகளும் உதவிகளும் திட்டங்களும் இருக்கா.
2: அப்படியா? நமக்கு தேவையான தகவல்கள்லாம் நம்ம பக்கத்திலேயே இருக்கா?
1: ஆமா புள்ள, இப்ப கூட அங்கன ஒரு கூட்டம் நடக்க போகுது. அந்த கூட்டத்துல வேளாண்மை துறை சார்ந்தவங்க பேச போறாங்களாம். நீயும் எங்க கூட வா புள்ள, விவரத்தை கேட்டுட்டு வருவோம்.
2: வாய்ப்புகளையும் கொடுத்து வழியும் காட்டுறாங்கன்னு சொல்றீங்க, கேட்காமலையா இருப்பேன். வாங்க போவோம். அக்கா, இங்க யாரு வந்து என்ன பேச போறாங்க?
1: சொல்றேன் பொன்னி, முதல்ல வேளாண் அறிவியல் நிலையத்தின் பணிகளை பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் ஆர் திருமாவளவன் அவங்க தான் வந்து விவரத்தை சொல்ல போறாங்க. கவனமா கேளு புள்ள.
3: இப்போ விவசாயிகளின் நண்பனாகவும் கிராமப்புற மக்களின் முன்னேற்றத்திற்காக அறிவியல் தொழில்நுட்பங்களை நேரடியாக கொண்டு செல்லும் பாலமாகவும் செயல்பட்டு வரும் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் மற்றும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இயங்கி வரக்கூடியது தான் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம். இன்றைய வேளாண்மை மற்றும் நடக்கக்கூடிய வேளாண்மை சார்ந்த தொழில்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. பருவநிலை மாற்றம், தொழிலாளர் பற்றாக்குறை, உற்பத்தி செலவு அதிகரிப்பு, பூச்சி மற்றும் நோய் தாக்குதல், சந்தை விலை ஏற்ற இறக்கம் போன்ற பல காரணிகள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதித்து வருகின்றன. இத்தகைய சூழலில் பார்த்தீங்கன்னா அறிவியல் அடிப்படையிலான தொழில்நுட்பங்களை வந்து விவசாயிகளிடம் கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்கு இந்த வேளாண்மை அறிவியல் மையம் செயல்படுத்தி கொண்டு வருது. வேளாண்மை அறிவியல் நிலையம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் மத்திய அரசு நேரடி பார்வையில் இயங்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப பரவல் மையமாக இதை கருதலாம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் செயல்பட்டு வரும் இந்த மையங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயிகள், பண்ணை மகளிர், இளைஞர்கள், தொழில் முனைவோர் மற்றும் மாணவர்களுக்கு தேவையான வேளாண் தொழில்நுட்பங்களை நேரடியாக களத்தில் செயல்படுத்தி காட்டுகின்றன. இப்போ எங்கள் மையத்தில் கால்நடை, மண்வளம், தோட்டக்கலை, உழவியல், மனையியல் மற்றும் மீன்வளம் போன்ற பல துறைகள் சார்ந்த நிபுணர்கள் இங்கே வந்து பணியாற்றி வர்றாங்க. இதோட முக்கிய நோக்கங்கள்னு பார்த்தீங்கன்னா புதிய வேளாண் தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்த்தல், ஆராய்ச்சி நிறுவனங்களில் உருவாக்கப்படும் புதிய ரகங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை களத்தில் சோதனை செய்தல், விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு அறிவியல் அடிப்படையிலான தீர்வுகளை வழங்குதல், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல், வேளாண் சார்ந்த மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்தல் தொடர்பான வழிகாட்டுதல்களை வழங்குதல் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற தொழில்நுட்பங்களை அப்பப்ப தகவல்களை பரிமாறிக்கொள்வது, இயற்கை வேளாண்மை மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணை முறைகளை ஊக்குவித்தல், இவைதான் இந்த மையத்தின் முக்கிய நோக்கங்கள் ஆகும். இது தவிர இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மிக முக்கியமான செயல்பாடுகளில் ஒன்று வந்து பயிற்சி வழங்குவது. பயிர் சாகுபடி, தோட்டக்கலை, கால்நடை வளர்ப்பு, மீன்வளம், காளான் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, இயற்கை வேளாண்மை, மதிப்பு கூட்டல், சிறு தொழில்கள், வேளாண் இயந்திரங்கள் பயன்பாடு போன்ற பல தலைப்புகளை வந்து ஆண்டுதோறும் பயிற்சிகள் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். இது தவிர வகுப்பறை பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் செயல் விளக்கங்களும் கூடிய களப்பயிற்சிகளும் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். இதில் குறிப்பாக சொல்லணும்னா முன்மாதிரி செயல் விளக்கம்னு சொல்லுவோம், அதாவது ஆங்கிலத்தில் ஃப்ரண்ட்லைன் டெமான்ஸ்ட்ரேஷன். அதாவது ஆராய்ச்சி நிறுவனங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய தொழில்நுட்பங்களை உண்மையில் விவசாயிகள் மத்தியில் வயல்வெளியில் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை நிரூபிக்கும் இந்த நோக்கத்தில் தான் இந்த முன்மாதிரி செயல் விளக்கங்கள் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா புதிய ரகங்களின் மகசூல் திறன், மேம்பட்ட உரண் மேலாண்மை, சொட்டு நீர் பாசனம், ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை, ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை போன்ற தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்க்கிறோம். இது தவிர வயல்வெளி பரிசோதனைகள்

சொல்லுவோம். அதாவது ஆன்ஃபார்ம் டெஸ்டிங்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஆராய்ச்சி நிலையங்களில் உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியின் மண், காலநிலை மற்றும் விவசாய நடைமுறைகளுக்கு ஏற்றதா என்பதை ஒரு அரிய பண்ணை சோதனை செய்கிறது தான் இந்த வயல்வெளி பரிசோதனை ஆகும். இப்போ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உள்ளூர் பிரச்சனைகளுக்கு ஏற்ற தொழில்நுட்பங்கள் கண்டறியப்பட்டு அதற்காக விவசாயிகள் மத்தியில் பரிந்துரைக்கிறோம். இது தவிர அறிவியல் முறையில் ஆலோசனைகளும் விவசாய பெருமக்களுக்கு வழங்கி வரும். தொலைபேசி மூலமாகவும் இப்போ சமூக ஊடகங்கள் அந்த குழுக்கள் அதாவது வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாகவும் நாங்கள் ஆலோசனை வழங்கிக்கிட்டு வரோம். இது தவிர இந்த நிலையத்தில் மண் மற்றும் நீர்

முறையில் ஆலோசனைகளும் விவசாய பெருமக்களுக்கு வழங்கி வரும். தொலைபேசி மூலமாகவும் இப்போ சமூக ஊடகங்கள் அந்த குழுக்கள், அதாவது வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாகவும் நாங்கள் ஆலோசனை வழங்கிட்டு வரோம். இது தவிர இந்த நிலையத்தில் மண் மற்றும் நீர் பரிசோதனையும் செஞ்சு தரோம். சரியான உர மேலாண்மைக்கு மண் பரிசோதனை மிக மிக முக்கியம். அதனால் மண் பரிசோதனையின் மூலம் மண்ணின் அமிலத்தன்மை, கரிம கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் பொட்டாசியம், நுண்ணூட்ட சத்துக்களை பற்றிய விவரங்களும் நாங்கள் வந்து பரிசோதனை செஞ்சு விவசாயிகளுக்கு மத்தியில் பிரபலப்படுத்துகிறோம். இது தவிர தொழில் முனைவோர்களையும் நாங்கள் உருவாக்குறோம். அதாவது இன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னா விவசாயம் மட்டுமின்றி வேளாண் சார்ந்த தொழில்களில் வந்து முக்கியத்துவம் பெற்று வருகின்றன. அதனால் ஒரு முக்கியமான ஒரு தொழில் முனைவோர்களை உருவாக்குறதுக்கு காளான் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, நாற்றாங்கால் உற்பத்தி, மலர் சாகுபடி, பதப்படுத்துதல், பழங்களை பதப்படுத்துதல், காய்கறி பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டல், மாடித்தோட்டம் அமைத்தல், சிறு தொழில்களை தொடங்குதல் போன்றவற்றில் தொழில் முனைவோர்களை நாங்கள் உருவாக்கிக்கிட்டு வரோம். மேலும் பெண்கள் முன்னேற்றத்திலையும் முக்கிய பங்கு ஆற்றிட்டு வரோம். விவசாய பெண்களில் பொருளாதாரத்தின் முன்னேற்றத்திற்காக ஊட்டச்சத்து தோட்டம், அதாவது ஆங்கிலத்தில் நியூட்ரிஷனல் கார்டன் சொல்லுவாங்க, அப்புறம் மதிப்பு கூட்டல், சிறு தொழில்கள், உணவு பதப்படுத்துதல், அப்புறம் தொழில் முனைவோர்களாக அவர்களை மாற்றுவது, அது போன்ற பயிற்சிகளையும் நாங்கள் வழங்கிக்கிட்டு வரோம். மேலும் இளைஞர்களுக்கும் இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வழங்கித்தரோம். வேளாண் பட்டதாரிகள் மற்றும் கிராமப்புற இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டு சுய தொழில் தொடங்குறதுக்கு நாங்கள் ஊக்குவித்து வருகின்றோம். மேலும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் தொழில்நுட்பங்களாக வறட்சியை தாங்கும் ரகங்கள், குறைந்த நீர் பயன்பாட்டு தொழில்நுட்பங்கள், மழைநீர் சேகரிப்பு, சொட்டு நீர் பாசனம், துல்லிய வேளாண்மை, இயற்கை வள பாதுகாப்பு, ஒருங்கிணைந்த பண்ணையம் போன்ற தொழில்நுட்பங்களையும் நாங்கள் பரப்பி கொண்டு வருகின்றோம். அதே போன்று மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதல் விவசாயிகள் மத்தியில் இதை வந்து ஊக்குவிச்சு வந்துகிட்டு இருக்கிறோம். விளைபொருட்களை அப்படியே விற்பனை செய்வதை விட மதிப்பு கூட்டி விற்பனை செய்ததால் அவங்களுக்கு வந்து அதிக லாபம் கிடைக்கும். மேலும் டிஜிட்டல் மேலாண்மை, அதாவது இப்போ சமூக ஊடகங்கள் மத்தியில் பிரபலமாகி கொண்டிருப்பதால் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை அதிகமாக விவசாய மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக தகவல்கள் பரிமாறப்படுகின்றன. மொபைல் செயலிகள், வானிலை முன்னறிவிப்புகளில் அப்புறம் செயற்கைக்கோள் தகவல்களையும் துல்லிய வேளாண்மை மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பம் மூலமாகவும் செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்பங்களையும் விவசாயிகளிடம் நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டு வரோம். இப்போ இதில் வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் பார்த்திங்கன்னா இது தவிர முக்கியமான சில திட்டங்களை வந்து மத்திய மாநில அரசு திட்டங்களையும் செயல்படுத்திக்கிட்டு வருது. விவசாயிகளுக்கு தொழில்நுட்பங்களை வழங்குவதோடு மட்டும் இல்லாமல் இந்த சிறப்பு திட்டங்களை வந்து ஒரு செயல்படுத்தி வரும் மையமாக இது செயல்பட்டு வருது. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ நமது வேளாண்மை அறிவியல் மையத்தில் ஃபெர்மெண்டட் ஆர்கானிக் மெனியூர்னு சொல்லுவாங்க, அதாவது நொதிக்கப்பட்ட கரிம உர உற்பத்தி மற்றும் பயன்பாட்டு திட்டம்னு ஒரு திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு வரோம். இதில் இயற்கை வளங்களை பாதுகாத்து மண்ணின் உயிரியல் வளத்தை மேம்படுத்தும் நோக்கில் நொதிக்கப்பட்ட கரிம உரங்களை பயன்படுத்தும் தொழில்நுட்பங்களை இப்போ அதிகமாக நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இந்த திட்டத்தின் மூலமாக செயல்படுத்திக்கிட்டு வரோம். வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா நொதிக்கப்பட்ட கரிம உரம் தயாரிக்கும் முறைகளை சொல்லித்தரோம், நுண்ணுயிர் செறிவூட்டப்பட்ட கரிம உரங்களை பற்றி அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம், தாவர வளர்ச்சி ஊக்கிகள், அப்புறம் மண் நுண்ணுயிர் செயல்பாட்டை அதிகரிக்கும் தொழில்நுட்பங்களை பற்றியும் தகவல்கள் அவர்களுக்கு பரிமாறிக்கிட்டு வரோம், ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்கும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையை பற்றியும் அவர்களுக்கு நாங்கள் தகவல் தெரிவிக்கிறோம் போன்ற பல செய்முறை பயிற்சிகளை வந்து இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் வழங்கி கொண்டு வருகின்றன. இது தவிர முக்கியமாக இந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எண்ணெய் வித்து பயிர்களுக்கான முன்மாதிரி செயல் விளக்க திட்டங்களையும் நாங்கள் முன்னெடுத்து வரோம். இந்தியாவின் தாவர எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் மத்திய அரசு எண்ணெய் வித்து பயிர்களில் அதிக மகசூல் தரும் தொழில்நுட்பங்களை பரப்புவதற்காக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கிளஸ்டர் ஃப்ரண்ட்லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, கடுகு, ஆமணக்கு போன்ற எண்ணெய் வித்து பயிர்களில் பார்த்தீங்கன்னா உயர் மகசூல் தரும் புதிய ரகங்களை அறிமுகப்படுத்துறது, அப்புறம் விதை நேர்த்தி, மண் பரிசோதனை அடிப்படையிலான உர மேலாண்மை, ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, அப்புறம் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்கள் ஆகியன பற்றி நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து வயலில் நேரடியாக செயல் விளக்கமாக செயல்படுத்திக்கிட்டு வரோம் இந்த திட்டத்தின் கீழ். இது தவிர பார்த்தீங்கன்னா நமது வேளாண்மை அறிவியல் மையத்தில் பருப்பு வகை பயிர்களுக்கான விதை மையம் இயங்கி கொண்டிருக்கிறது, அதாவது ஆங்கிலத்தில் சீட் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டில் தரமான விதைகள் கிடைப்பதை வந்து உறுதி செய்வதற்காக இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் வழிகாட்டுதல் கீழ் விதை மையங்களை வந்து நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு வரோம். இது தவிர இப்போது இயங்கக்கூடிய ஒரு திட்டத்தில் தேனீ வாரியம் செயல்படுத்தக்கூடிய அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு சிறந்த துணை தொழிலாக இந்த தேனீ வளர்ப்பத்தை ஊக்குவிச்சுட்டு வரோம். இதை தவிர நமது மத்திய தேசிய ஊரக வளர்ச்சி வங்கி, அதாவது ஆங்கிலத்தில் நபார்டுன்னு சொல்லுவாங்க, அது தவிர மாநில தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம், தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலம் நடத்தக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் பெண்கள் வேலைவாய்ப்பு பெறவும் சுய தொழில் தொடங்கவும் நிறைய பயிற்சிகளை நாங்கள் வழங்கிட்டு வரோம். குறிப்பாக சொல்லணும்னா காளான் வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, மதிப்பு கூட்டல்,
நாற்றாங்கால் உற்பத்தி, தோட்டக்கலை, தொழில் முனைவோராக

0: இயற்கை வேளாண்மை, உணவு பதப்படுத்தல் போன்ற பயிற்சிகளை நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். இது தவிர குறிப்பாக மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய பட்டியலினத்தோர் மேம்பாட்டு திட்டங்களையும் நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு வரோம். ஆங்கிலத்தில் SCSP அந்த தலைப்பின் கீழ் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்டு அவர்களுக்கு பயிற்சி தர்றோம். இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இலவச தொழில்நுட்ப பயிற்சி கொடுக்குறோம். தோட்டக்கலை தொழில்நுட்பங்கள், ஊட்டச்சத்து தோட்டங்கள், காளான் வளர்ப்பு, தேனி வளர்ப்பு, மதிப்பு கூட்டல், அப்புறம் தொழில் முனைவோர் மேம்பாடு, வேளாண் இடுபொருட்கள் வழங்குதல் போன்ற பல்வேறு பயிற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வரோம். இப்போது நமது வேளாண்மை அறிவியல் மையத்தில் கூடுதலாக மீன்வள மேம்பாட்டு திட்டங்கள், அதில் பார்த்தீங்கன்னா தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம் நேஷனல் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் போர்டு மூலியமாக இயங்கக்கூடிய ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில் மீன்வளமும் மற்றும் அதனுடைய வாரியத்தின் ஆதரவுடன் பண்ணை குட்டைகள் மீன் வளர்ப்பு, ஒருங்கிணைந்த மீன் வாத்து கோழி வளர்ப்பு, மீன் தீவன மேலாண்மை, மீன் நோய் மேலாண்மை, மீன் அறுவடை மற்றும் சந்தைப்படுத்துதல், மதிப்பு கூட்டல், மீன்வள தொழில் முனைவோர் போன்ற தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்ப்பதற்காக நாங்கள் திட்டங்களையும் பயிற்சிகளையும் மேற்கொண்டு வரோம். அதனால் இந்த வேளாண்மை அறிவு நிலையம் என்பது விவசாயிகளுக்காக பல்வேறு தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் மற்றும் பயிற்சி அணுகுமுறைகளையும் வழங்கக்கூடிய ஒரு நிலையமாக செயல்படுவதால் விவசாய பெருமக்கள் இதை அணுகி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். விவசாயிகள் வந்து முன்னேற்றமே எங்களின் வெற்றி. தொடர்புக்கு 99 40 54 23 71 தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
1: என்ன பொன்னி, வேளாண் அறிவியல் நிலையத்தின் பணிகளை பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் டாக்டர் ஆர் திருமாவளவன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா? ரொம்ப தெளிவா சொன்னார் இல்ல?
2: விவரங்களை கேட்டுக்கிட்டே மாதிரிதானியக்கா. நம்மள சுத்தி 1000 விஷயங்கள் இருக்கும், ஆனா நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இப்ப என் கண்ணுக்கு முன்னாடி வேளாண்மை அறிவியல் நிலையம் தான் இருக்கு.
1: ஆமா பிள்ளை, சரியா சொன்ன. இந்த கூட்டத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ.
2: என்னதுக்காது?
1: எல் நினோ மற்றும் காலநிலைக்கேற்ற வேளாண் பயிர் மேலாண்மை பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் முனைவர் எம் வெங்கடேஸ்வரி அவங்க தான் இப்ப விவரத்தை சொல்ல போறாங்க. கேட்டுக்கோ பிள்ளை.
3: இப்போ இருக்கிற இந்த காலநிலை மாற்றம் அப்படின்றதுல இந்த வருஷம் முக்கியமாக பேசு பொருளாக உள்ள ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா எல்நினோ அப்படின்றது. பெரும்பாலான விவசாயிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்நினோ அப்படின்றது. இப்போ நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்நினோனா என்ன, அதை எப்படி வந்து எல்நினோ அப்படின்றத வரையறை செய்கிறாங்க அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். எல்நினோ அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம பசிபிக் பெருங்கடலோட கடலோட மேற்பரப்பில் உள்ள நீரோட வெப்பநிலை இயல்பை விட அதிகமாகும் பொழுது அந்த இதை வந்து நம்ம டேர்மை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா எல்நினோ அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். சரிங்களா? இது வந்துட்டு இதனால் ரெயின்ஃபால் அதாவது மழைப்பொழிவு இந்தியா, இந்தோனேஷியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு மழைப்பொழிவு வந்து குறையுது. தென் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு வந்து மழைப்பொழிவு வந்து அதிகமாகவே இது வந்து கொடுக்குது. இப்போ நம்ம வந்துட்டு இந்த எல்நிலோ அப்படின்றத எப்படி வரையறுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுடைய உலக ஆராய்ச்சி உலக வானிலை ஆய்வு மையம் மற்றும் தேசிய கடல் மற்றும் வளிமண்டல ஆராய்ச்சி மையம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நினோ 3.4 பகுதி அப்படின்னு கடலோட பசிபிக் பெருங்கடலோட மத்திய மற்றும் கிழக்கு பகுதியில் உள்ள கடலோட மேற்பரப்பு வெப்பநிலையை வந்து ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த வெப்பநிலையானது இயல்பான நிலையை விட கூட வரும் பொழுது அதை வந்து எல்நினோ அப்படின்னு நம்ம வந்து வரையறுக்கிறோம். இதில் வந்து என்னென்னா எல்நினோ அப்படின்றதுல ஒரு 4 வகைப்பாடு கொண்டு வர்றாங்க. எல்நினோவில் பலவீனமான எல்நினோ, மிதமான எல்நினோ, வலுவான எல்நினோ, மிக வலுவான எல்நினோ அப்படின்றது. நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த கடலோட மேற்பரப்பு நீரோட வெப்பநிலை வந்து இயல்பை விட அதிகமாகணும். இயல்பை விட 0.5 to 0.9 degrees வரை அதிகமாகும் போது அதை பலவீனமான எல்நினோன்னு சொல்கிறோம். மிதமான எல்நினோ அப்படின்றது வந்து இயல்பை விட 1 to 1.4 degrees அதிகமாகும் போது அதை மிதமான எல்நினோ அப்படின்றோம். வலுவான எல்நினோ அப்படின்றது இயல்பை விட 1.5 to 1.9 degrees அதிகமாகும் போது அதை வலுவான எல்நினோன்னு சொல்கிறோம். மிக வலுவான ஸ்ட்ராங் எல்நினோ அப்படின்றது இயல்பான வெப்பநிலையை விட 2 degrees Celsius அதிகமாகும் போது அதை நம்ம வந்து வலுவான எல்நினோ அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த 2026 வந்து வலுவான எல்நினோவாக மாற வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு அதை தற்போதைய நிலையை பார்த்தீங்க அப்படின்னா இயல்பான நிலையை விட 1.2 to 1.4 degrees வந்து அதிகமாகி இது வந்து வலுவான எல்நினோவாக இருக்குது. வரக்கூடிய காலங்களில் அதாவது நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வந்து 2 degrees Celsius வந்துட்டு இயல்பை விட அதிகரித்து அது மிக வலுவான எல்நினோவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 90% விழுக்காடு வாய்ப்புள்ளதாக வந்து கணிக்க

பட்டிருக்கு. இப்ப இயல்பா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்தியாவுல நம்ம தென்மேற்கு பருவமழையில இருந்து தான் 75 to 85 விழுக்காடு மழையை பெறோம். வடகிழக்கு பருவமழையில இருந்து இந்தியாவுக்கு 15% மழை மட்டுமே கிடைக்குது. அதுக்கு நேர்மறையா நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தென்மேற்கு பருவமழையில இருந்து தான் 35% to 40% மழை கிடைக்குது. வடகிழக்கு பருவமழையில வந்து பார்த்தோம் அப்படின்னா 55% மழை பொழிவு நமக்கு வடகிழக்கு பருவமழையில இருந்து தான் கிடைக்குது. இன்னும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கடலோர மாவட்டங்கள்ல 60 விழுக்காடு மழையளவு வந்துட்டு நமக்கு வடகிழக்கு பருவமழையில இருந்து தான் நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வருவோம். நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை நமக்கு சராசரி வருடாந்திர மழைப்பொழிவு வந்து 1250 mm மழை பதிவாகுது. அதில் 55% வந்து வடகிழக்கு பருவமழையிலிருந்து கிடைக்குது, 35% வந்து தென்மேற்கு பருவமழையிலிருந்து கிடைக்குது. இந்த தென்மேற்கு பருவமழையானது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 நமக்கு இருக்கும். இப்போ நம்ம இந்த எல்னினோ வந்து நம்ம பருவமழை மற்றும் வெப்பநிலையில எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, எல்னினோவோட தாக்கம் எதில் இருக்கும் அப்படின்னா, நம்ம பருவமழையோட மழையோட பொழிவோட அளவு மற்றும் வெப்பநிலை, இது ரெண்டுலையுமே வந்து தீவிரமாக நமக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து தென்மேற்கு பருவமழை எடுத்துட்டோம்னா, இந்த எல்னினோ என்ன பண்ணும் அப்படின்னா, எல்னினோ நிகழ்வு பருவக்காற்றை வந்து பலவீனப்படுத்தி வழக்கத்தை விட குறைவான மழைப்பொழிவை நமக்கு தென்மேற்கு பருவ மழையில் கொடுக்கும். இதனால என்னாகும் அப்படின்னா, நம்மளுடைய உற்பத்தி அந்த தென்மேற்கு பருவமழை பருவ காலத்துல குறைஞ்சிரும், சரிங்களா. அதே மாதிரி வடகிழக்கு பருவமழையில என்னாகும் அப்படின்னா, நமக்கு அதிகமான இயல்பை விட அதிகமான மழைப்பொழிவு கிடைக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நமக்கு தென்மேற்கு பருவமழையை விட வடகிழக்கு பருவமழையில தான் அதிகமான விழுக்காடு வந்து மழைப்பொழிவு கிடைக்குது. அப்ப நமக்கு வந்து என்ன அப்படின்னா, வடகிழக்கு பருவமழை அப்ப பெய்யற மழை வந்து அளவுக்கு அதிகமா இருக்கும், ஆனா சீரான மழைப்பொழிவு நமக்கு கிடைக்காது. ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரே நாளில் நிறைய மழை, ஒரே மணி நேரத்தில் நிறைய மழை வந்து கொட்டி தீக்கிறது. இப்போ நம்ம விவசாய உற்பத்தியில் எல்நிலோவின் தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி தென்மேற்கு பருவமழை கம்மியாக இருக்கும், அதனால தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும், அதனால சாகுபடி பரப்பு குறையும், பயிரோட வளர்ச்சி குறையும். இதனால் மொத்தமான உற்பத்தி வந்து அந்த பருவமழை சீசனில் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வறண்ட வானிலை நிலவுறதுனால நம்மளோட பயிர்களில் வந்து சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகள் வந்துட்டு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வடகிழக்கு பருவமழையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிக மழை பொழிவு இருக்கும், ஆனா சீரற்றதா இருக்கும், ஒழுங்கா ஒரு ஈவனா நமக்கு மழைப்பொழிவு இருக்காது. ஒரே நேரத்துல அதிகமான மழைப்பொழிவு இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு ட்ரை ஸ்பெல் அப்படின்னு சொல்லுவோம், வறட்சி நிலை, அது வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அந்த மாதிரி மாறி மாறி வந்து இருக்கும். இன்னும் சொல்ல போனா, நமக்கு மழை அதிகமாக கிடைக்கிறனால அந்த நேரத்துல வந்து அதிகமான ஈரப்பதம் இருக்கும், குறைவான வெப்பநிலை இருக்கும். அந்த நேரத்துல வந்து நிறைய நோய் தாக்குதல் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு, பயிர் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அறுவடை காலங்கள்ல வந்துட்டு நிறைய மழை பெஞ்சாலோ இல்ல வெள்ளம் புயல் இந்த மாதிரி வந்து உருவாகிறதுனால காத்துல வந்து பயிர் வந்து சாயறதுக்கும் மலைகள்ல அந்த கதிர்கள் வந்து வீணாகிறதுக்கும் நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. இப்ப அடுத்ததா வந்துட்டு நம்மளோட விவசாய உற்பத்தியில எல்னினோ தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். விவசாயிகள் இதுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தென்மேற்கு பருவமழை காலத்துல என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீர் மேலாண்மை. அதுல வந்து அவசர கால பாசனம் இல்லைன்னா வந்து உயிர் நீர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பயிர் காஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து உயிர் கொடுக்கறது, லைஃப் இரிகேஷன், கொஞ்சம் நாளைக்கு அந்த பயிரை காத்து வளர்றதுக்கு ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து அதுக்கு வந்து பாசனம் கொடுக்கறது. அப்புறம் என்ன அப்படின்னா, காலையிலையும் மாலையிலையும் மட்டும் நீர் பாய்ச்சறது, நமக்கு இருக்க தண்ணிய காலையிலையும் மாலையிலையும் மட்டும் வயல்வெளிகளில் நீர் பாய்ச்சறது மூலமா நீர் ஆவியாதலை தடுத்து நம்ம வந்து சிக்கனமா தண்ணியை வந்து பயன்படுத்திக்க முடியும். அடுத்து மைக்ரோ இரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சொட்டு நீர் பாசனம். அதுல விடுறது மூலமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தண்ணி ஆவியாகி வேஸ்ட் ஆகிறது கம்மி பண்ணி கரெக்டான அளவு தண்ணியை வந்துட்டு சரியான முறையில் அந்த பயிர்களுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, மாய்ச்சர் கன்சர்வேஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னா, ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிற உத்திகள். ஒன்று வந்து மல்ச்சிங், எல்லாருக்குமே தெரியும் நம்ம மூடாக்கு போடுறது அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த காஞ்ச இலத்தலைகள், வேளாண்மை கழிவுகள், தென்னைநார் கழிவுகள் இதெல்லாம் பயிருக்கு நம்ம வந்து மூடாக்காக போடுறது மூலமாக நீர் ஆவியாதலை தடுத்து தண்ணியை வந்து மிச்சப்படுத்த முடியும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம இந்த இலைத்தளிகள் இயற்கை கழிவுகளை பயன்படுத்துறதுனால மண் வந்து சூடாகிறதையும் தடுத்து மண் வளத்தையும் வந்து நம்மளால வந்து அதிகரிக்க முடியும். அடுத்தது களை மேலாண்மை. நம்ம ஒரு வயல்ல பயிர் போட்டிருக்கோம் அப்படின்னா களை வருவது இயல்பு. அந்த களைகளை நம்ம எடுத்து விடுறது மூலமா வீணா வந்து தண்ணீர் வந்து நிறைய விரயமாகிறத நம்ம வந்து தடுக்க முடியும். ஏன்னா களைச்செடியும் தண்ணீரை உறிஞ்சும். அப்ப நம்ம களை எடுத்துட்டோம்னா அந்த இருக்கிற மண்ணில் உள்ள ஈரப்பதம் வந்து நம்மளோட பயிர்களுக்கு கொஞ்சம் போதுமானதாக இருக்கும். அதனால களை மேலாண்மை அவசியம். அதுக்கப்புறம் வறட்சி மேலாண்மை உத்திகள் அப்படின்னா, இலைவழி தெளிப்பா நம்ம வந்துட்டு கொடுக்கலாம். என்ன அப்படின்னா, இது பிபி

எஃப்எம் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைக்கிற அந்த மெத்தலோபாக்டீரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 200 மில்லி ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணியில கலந்து நம்ம தெளிச்சோம்னா வறட்சியால ஏற்படும் பாதிப்பை வந்து நம்ம குறைச்சிக்க முடியும். வேரோட வளர்ச்சியை வந்து ஊக்குவிச்சு பயிர் வாடாம கொஞ்சம் நம்ம இலைகளை வந்து பசுமையா பாதுகாக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிபிஎஃப்எம் ஸ்ப்ரே போகலாம் நம்ம தெளிக்கலாம். அடுத்தது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நானோ ரிவைவ் அப்படின்ற இலைவழி தெளிப்பான். அதை வந்து 500 மில்லி ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணியில நம்ம வந்துட்டு கலந்து பயிர்களுக்கு வந்து தெளிக்கலாம். இது வந்து பயிரோட வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கும், நல்லா பச்சை கொடுக்கும், பயிர் கொஞ்சம் வறட்சியில வாடாம இருக்கும். அதே மாதிரி பொட்டாசியம் நைட்ரேட், இந்த பொட்டாசியம் நைட்ரேட்டு நம்ம வந்து தெளிக்கிறதுனால வந்து நெல்மணி வந்து அந்த பதிராகாம நல்லா வந்துட்டு நிரம்பி நல்ல கதிரா வந்து வரும். வறட்சி காலத்துல வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இருக்க பயிர்களுக்கு இதை நம்ம கொடுக்குறப்ப நல்ல ஊட்டமா நல்ல ஊட்டச்சத்தை ஏற்றி அந்த பயிர்களை நல்லா வளர வைக்கும். மகசூல் இழப்பையும் நம்ம வந்து இது தெளிக்கிறது மூலமா குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை, அதாவது நமக்கு டெம்பரேச்சர் வெப்பநிலை வந்து அதிகமாகும் போது, வறண்ட வானிலை நிலவும் போது சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வந்து அதிகமாகும். சாறு உறிஞ்சும் பூச்சிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இலைப்பேன், அசுவனி, வெள்ளை, இதெல்லாமே சாறு உறிஞ்சு பூச்சிகள் தான். இப்போ நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிகமாக நெற்பயிர்கள் வந்துட்டு சாறு உறிஞ்சு பூச்சிகளால் பாதிக்கப்பட்டிருக்க இலைப்பேனால். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஆரம்ப காலத்திலேயே இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து இயற்கை முறையிலையோ இல்லை செயற்கையான கெமிக்கல்ஸையோ கரெக்டான டோசேஜில் அடித்தோம் அப்படின்னா நம்மளோட பயிர்களை வந்து அந்த பூச்சி நோய் தாக்குதல்ல இருந்து நம்மளால காப்பாத்திக்க முடியும். இதெல்லாம் வந்து நம்ம தென்மேற்கு பருவ காலங்கள்ல ஏற்படுற வறட்சியில இருந்து நம்மளோட பயிர்களை வந்து எப்படி காப்பாத்திக்கலாம்னு பார்த்தோம். இப்போ வடகிழக்கு பருவமழையில நமக்கு என்ன முன்னறிவிப்பு கொடுத்திருக்காங்க, இது மழை பொழிவு வந்து இயல்பை விட அளவுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம அதுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலான்றதை இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முன்னெச்சரிக்கையா நம்ம வந்து வடிகால் வசதி வந்து தூர்வாரி வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து சொல்றோம். ஏன் அப்படின்னா தண்ணி நிறைய வரும்போது வடிகால் வசதியை நம்ம இப்பயே செஞ்சு வச்சுட்டோம்னா வடிகால் வசதி மூலமா தண்ணீரை வந்து வடிக்கிறதுக்கு நமக்கு உதவும். மேட்டுப்பாத்தி சாகுபடியை வந்து ஊக்குவிக்கணும். இன்னொன்று என்னன்னா மேட்டுப்பாத்திலேயே நாத்தங்கால் போட்டு மேட்டுப்பாத்திகள்லயே நம்ம வந்து பயிர்களை வந்து வளர்த்துக்கணும். என்ன அப்படின்னா மழை அளவுக்கு அதிகமாக இருந்த போதிலும் அது சீரற்று பெய்யும் சொல்லியிருக்கோம். அப்படின்னா இடையில வந்து வறட்சியும் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா விதைக்கும் போதே நம்ம பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த வடகிழக்கு பருவமழையோட என்ன பயிர் போடலாம், நமக்கு என்ன மாதிரியான வானிலை முன்னறிவிப்பு கொடுக்குறாங்க, நம்ம என்ன மாதிரியான பயிர் செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து பண்ணணும். இதுல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வானிலை முன்னறிவிப்பு எங்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் மண்டல வானிலை ஆராய்ச்சி மையம் நம்ம சென்னையில இருக்கு. அங்கிருந்து என்ன அப்படின்னா சீசனல் அவுட்லுக் அப்படின்னு ஒன்று கொடுக்காங்க. அதாவது பருவ மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்றத நமக்கு பருவமழைக்கு முன்னாடி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வாரத்துக்கான குறுகிய கால வானிலை முன்னறிவிப்பு அப்படின்றதையும் நம்மளோட வானிலை ஆராய்ச்சி மையம் வந்து கொடுக்குறாங்க. அந்த வானிலை முன்னறிவிப்புகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி வந்துட்டு நமக்கு நம்ம மாவட்டத்துக்கு அது மழை கொடுக்குதா வறட்சி வருதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வானிலை முன்னறிவிப்புகளை வந்துட்டு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பயிர் செய்யலாம். இப்போ வறட்சி வரப்போகுது அப்படின்னா வறட்சியை தாங்கி வளர்ற ரகங்களை நம்ம தேர்வு செய்யலாம், குறுகிய கால ரகங்களை தேர்வு செய்யலாம். இப்போ வெள்ளம் வரப்போது உங்கள் பகுதிக்கு கொஞ்சம் மழை இயல்புக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நம்ம வெள்ளத்தை தாங்கி வளர்ற பயிர்களையும் அந்த மாதிரியான பயிர்களை வந்து நம்ம தேர்வு செஞ்சு நடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பயிர் மேலாண்மை முறைகள் என்னென்னது, நம்ம வந்து விதைக்கிறது, மருந்து தெளிக்கிறது, உரம் போடுறது, அறுவடை செய்கிறது, இது எல்லாமே எதை பொறுத்து, வானிலையை பொறுத்து மட்டுமே நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு கடைபிடிக்கணும். வானிலையை பொறுத்தே நம்ம வந்துட்டு அந்த ஒவ்வொரு பயிர் மேலாண்மை முறைகளையும் கடைபிடிச்சோம் அப்படின்னா விவசாயிகள் மகசூல் இழப்பை தவிர்த்து நல்ல வந்து மகசூல் வந்து பெற முடியும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு வெள்ளம் வந்துருச்சு, அளவுக்கு அதிகமாக வடகிழக்கு பருவமழை பெய்யுது, அப்போ வந்து வெள்ளம் வந்துருச்சு தண்ணி வடிஞ்சு நிற்கிது, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1% யூரியாவையும் 1% கேசிஎல் கரைசலையும் கொடுத்தோம்னா பயிர் மறுபடி துளிர்க்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நிறைய நேரத்தில் வந்து வடிகால் வசதி இல்லாதப்ப என்னாகும் அப்படின்னா நாற்றுக்களாக இருந்துச்சுன்னா அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்க சமயங்களில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நாற்றுக்களை வந்துட்டு ட்ரைக்கோடெர்மா இல்லை சூடோமோனஸ் அந்த மாதிரி உயிர் எதிரி உரங்களில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம விதை நேர்த்தி இல்லை நாற்று நேர்த்தி செஞ்சு விதைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நாற்று அழுகல் வேரழுகள் இந்த நோய்கள்ல இருந்து காப்பாற்றிக்க முடியும். அதே மாதிரி இப்போ புயல் வெள்ளம் வருது அப்படின்னா சூறக்காற்று அடிக்குது அப்படின்னா நம்ம வந்து பயிர் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்கு
இருக்குதுன்னா அந்த குறுகிய கால முன்னறிவிப்புன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து கேட்டுட்டு அடுத்த வாரம் மழை வரப்போகுது அப்படின்னா நம்மளோட நெல் முதிர்ந்துருச்சு அப்படின்னா இந்த வாரமே அறுவடை செஞ்சு அதை வந்து பாதுகாப்பான இடங்கள்ல வந்து நம்ம வந்து சேமிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கையின் நடவடிக்கைகளை நம்ம வடகிழக்கு பருவமழை சமயத்துல கடைபிடிச்சோம் அப்படின்னா விவசாயிகள் வந்து மகசூல் இழப்பை வந்து ஓரளவு வந்து தடுக்க முடியும். இந்த வானிலை முன்னறிவிப்பை

0: இருந்து பெறலாம் அப்படின்னா இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அவங்க வந்து வாரத்துக்கு இரண்டு முறை வந்துட்டு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வானிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள் அப்படின்ற தலைப்புலையே என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த மாவட்டத்தில் வந்து என்ன பயிர் இருக்குது, அதுக்கு வந்து என்ன முன்னறிவிப்பு, அடுத்த வாரம் மழை வருமா இல்லை வறட்சி இருக்குமா, அதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான தொழில்நுட்ப பயிர் மேலாண்மையை வந்து செய்யலாம் அப்படின்றதையும் கொடுக்குறாங்க. அவங்களோட வெப்சைட்லேயே வந்து இணையதளத்திலேயே இருக்குது. அது இல்லாமல் அந்தந்த வட்டார அல்லது மாவட்ட வாட்ஸ்அப் குழுக்கள்லையுமே அதை வந்துட்டு அவங்க வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க, முன்னறிவிப்புகளை கொடுக்குறாங்க. அதை பயன்படுத்தி விவசாயிகள் வந்துட்டு பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்நினோ மற்றும் காலநிலை சம்பந்தமான மற்றும் பயிர் சம்பந்தமான தொழில்நுட்ப ஆலோசனைகளுக்கு நீங்க வந்து அழைக்கலாம். என்னுடைய தொலைபேசி எண் நான் சொல்றேன், 95 00 39 89 22.
1: எல்நினோ மற்றும் காலநிலைக்கேற்ற வேளாண் பயிர் மேலாண்மை பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட உதவியாளர் முனைவர் எம் வெங்கடேஸ்வரி அவங்க சொன்ன விவரங்களை கேட்டுக்கிட்டியா? எவ்வளவு சுவாரஸ்யமா இருந்துச்சுல்ல?
2: கவனமா கேட்டுக்கிட்டேன்க்கா. சூரிய வெளிச்சத்தையும் பார்த்திருக்கேன், நிலா வெளிச்சத்தையும் ரசிச்சிருக்கேன், ஏன் இடி சத்தத்தை கூட கேட்டிருக்கேன், மழையில கூட நினைஞ்சிருக்கேன். ஆனா அதுக்கு பின்னாடி இம்புட்டு விஷயங்க இருக்குன்னு இவங்க சொன்ன பிறகுதானே தெரியுது.
1: ஆமா புள்ள, விவசாயமும் காலநிலை மாற்றமும் ஒன்னோடு ஒண்ணு சார்ந்து இருக்கு. இது சமநிலையா இருந்தா மட்டுமே நாம உழவு தொழிலை சிறப்பா செய்ய முடியும்.
2: நிச்சயமாக்கா, இந்த விவரங்க போதும். இனி என் உழைப்ப மூலதனமா போட்டு வேளாண்மையில சாதிச்சு காட்டுறேன்.
1: நல்லது பொன்னி, பஸ் வருது போல இருக்கு, வாப்புள்ள போவோம்.
2: ஆமாங்க்கா, நானும் இந்த பஸ்லயே வந்து கீழனூர்ல இறங்கிக்கிறேன். சரியா?
1: சரி பிள்ள, வா வா.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: நிறைவு பெற்றது விவசாய அரங்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:32.
5: பூங்கொத்து
4: நிகழ்ச்சியில் இரண்டு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்போம். நிகழ்ச்சியின் முதலாவதாக 24 திரைப்படத்திலிருந்து முதல் பாடலாக வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில் பென்னி தயாள், சர்வதேசிங், அப்ஜோத் புக்கர் ஆகியோர் குரலில் இதோ நேர்களே அந்த பாடல்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை மதன் கார்த்திக் வரிகளில் சித் ஸ்ரீராம், சானா மெய், ஜோனிதா காந்தி ஆகியோர் பாடியிருக்காங்க. ஏ ரகமான் இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை, இந்த பாடலுக்கான வரிகள் மதன் கார்த்திக், ஏ ஆர் ரகுமான் இசையில், அர்ஜித் சிங் சின்மை குரலில். இதோ நேர்களே அந்த பாடல்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலைத்தில் நேரம் 2:49. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூங்கொத்து. பூங்கொத்து நிகழ்ச்சியின் முதலாவது திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். இரண்டாவது திரைப்படமான தேவி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே.

நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நா முத்துக்குமார் வரிகளில் பென்னி தயால் குரலில் சாஜித் வாஜித் இசையமைப்பாளர் இசையில் இந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
3: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை.

0: அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீண்ட நாட்களாக உடல் வலி மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பாப்பாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சிலகாரப்பன் சீலக்காரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
4: நிகழ்ச்சி நிறைவு பாடலை, இந்த பாடலை பாடியிருக்காங்க ஸ்ரேயா கோஷல், நா முத்துக்குமார் வரிகளில், சாஜித் வாஜித் இசையில். இதோ நேர்களே அந்த பாடல்.

இத்துடன் நிறைவுக்கு வருகிறது பூங்கொத்து. இதுவரை உங்களோடு நான் அறிவிப்பாளர் ஜே பார்த்தசாரதி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: உங்கள் இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3:02. இது அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீண்ட நாட்களாக உடல் வலி மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
3: சேலம் சீலநாயக்கன்பட்டி தரன் மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
0: கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில நேர்களாகிய நீங்க உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க போறீங்க, அதை நாங்க ஒளிபரப்ப போறோம். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 30 எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடலிடம் பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், உங்கள் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு அனுப்பி வைங்க. நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒழிக்கக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நெருப்புரான் கொட்டாய் பகுதியிலிருந்து வெள்ளையன் கேட்டிருக்காங்க. தென்காசி பட்டணம் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இதோ.
7: மயிலிறகே மயிலிறகே, மணிக்கிளியே மணிக்கிளியே, மயிலிறகே.

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை வருகின்ற 23 தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு

0: 1-800-656-7542. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:09 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பாப்பாரப்பட்டி எண்டப்பட்டி பகுதியிலிருந்து நந்தகுமார் கேட்டிருக்காங்க. சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து அவங்களுக்காக இந்த பாடல்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: மூன்று மணி 15 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கச்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. பாலக்கோடு பகுதியிலிருந்து முரளி கேட்டிருக்காங்க. மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து அவங்களுக்காக ஒரு பாடல் இது.

0: மார்பக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: பாட்டி. கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
8: 3:21 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சேவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம் பகுதியிலிருந்து அக்பர், நிஷா, ஷஹில், அமீரா, ஃபாத்திமா ஆகியோர் இணைந்து கேட்டிருக்காங்க. மகாபிரபு திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி,
3: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
4: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 3:26 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தொட்டம்பாளையம் பகுதியிலிருந்து கோகிலா பழனிசாமி கேட்டிருக்காங்க. ஆசை திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீண்ட நாட்களாக உடல் வலி மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
0: தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. 3:34 நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியல் கலக்கல் பாடல்கள்ல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கோடியூர் பகுதியிலிருந்து லக்ஷ்மி கேட்டிருக்காங்க. ஜோடி திரைப்படத்துல இருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடலை கேட்கலாம். அதற்கு முன்னாடி இதே போல நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கணும் அப்படின்னா நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் எண்ணான 0043 42 24 40 30 இந்த எண்ணிற்கு

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: பாட்டி. கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: மூன்று மணி 43 நிமிடம் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒலிக்கு வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நாமக்கல் அத்தப்பம் பாளையம் பகுதியிலிருந்து செந்தில்குமார் கேட்டிருக்காங்க. நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கிறது தான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: தர்மபுரி பைசாலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
8: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல்.

0: வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
4: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
2: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: 3:51 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. தர்மபுரி பகுதியிலிருந்து செல்வி கேட்டிருக்காங்க. தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்கக்கூடிய பாடல் இது.

கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஹவுசிங் போர்ட் பகுதியிலிருந்து தேவிகா கேட்டிருக்காங்க. பாகுபலி 2 திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல்

ஒழித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.

மாலை வணக்கம் நேயர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: வணக்கம் சாரதி.
1: வணக்கம் கார்த்திகேயன், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம்.
1: ஆமாம்.
0: ஸோ இதில் பங்கேற்கணும் அப்படின்னா நேயர்கள் எந்த எண்ணை அழைக்கலாம்?
1: புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 30, மற்றொரு இணைப்பெண்ணாக 94 86 81 10 25, மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 31, மற்றொரு இணைப்பெண்ணாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைக்கலாம்.
0: சரிங்க சாரதி, நீங்கள் வெளிநாடெலாம் போயிருக்கீங்களா?
1: நாடுகள்லாம் இது வரைக்கும் போனதில்லை, இனிமேல் என்ன வாய்ப்பு இருந்தால் போவோம்.
0: இன்றைக்கி போகலாமா?
1: கண்டிப்பாக.
0: இணைப்பில் இணையும் முதல் நேயர், வருக வணக்கம். வருக வணக்கம்.
2: ஹலோ.
0: வருக வணக்கம், சொல்லுங்க ஐயா. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஐயா வணக்கம், மலையனூர் கண்ணப்பண்ணாங்கல இருந்து கண்ணாடி தங்கராஜ் பேசுறேங்க.
0: தங்கராஜ் ஐயா
2: சொல்லுங்க,
0: உங்களுக்கான முதல் கேள்வியான குறிப்புகள் கொடுத்துடலாமா?
2: ஐயா நானும் மாசக்கணக்கில் பண்ணிருக்கிறேன், பதில் சொல்ல முடியல, கொஞ்சம் ஈஸியா கொடுங்க.
0: உங்களுக்காக ஈஸியாவே கொடுத்துடலாம். ஒரு நாடை பத்தி தான் இப்போ கேட்கிறோம் கேள்வி. உங்களுக்கான முதல் குறிப்பு, இது வந்து ஒரு மிகப்பெரிய நாடு அப்படின்னு சொல்றாங்க.
2: சரிங்க,
0: கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இல்லை இன்னொரு குறிப்பு வேணுங்களா உங்களுக்கு?
2: இன்னொரு குறிப்பு கொடுங்க சார்.
0: இதோட பரப்பளவு வந்து 1.7 கோடி சதுர கிலோமீட்டர் அப்படின்னு வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? நிலப்பரப்பில் கூட பெரிய நாடுன்னு
3: சொல்றாங்க.
1: ஐரோப்பிய கண்டம் என்பது தவறான பதில். நல்லதொரு முயற்சி.
3: நன்றி, வணக்கம்.
0: கொஞ்சம் கிட்ட வந்துட்டாங்க. என்னங்க சார், அதையும் உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
1: இல்லை, நேயர்கள் கண்டுபிடிக்கிட்டோம்.
0: சரி, இணைவோம். அடுத்த நேயர், வருக வணக்கம்.
4: இருவருக்கும் மாலை வணக்கம் ஐயா.
0: மாலை வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. பதில் தெரிஞ்சதா?
1: ஐயா யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க
1: ஐயா. உங்களுக்கான குறிப்பு என்னன்னா, பல்வேறு வகையான காலநிலையில் இயற்கை சூழ்நிலையும் இங்கு காண முடியும். பல்வேறு ஐயா.
4: சீனா.
1: சீனா என்பது தவறான பதிலுங்க. நல்லதொரு முயற்சி.
4: நன்றிங்கய்யா.
0: என்னங்க சாரதி, கொடுத்துடலாமா? அடுத்த குறிப்பு கொடுத்துடலாமா?
1: கண்டிப்பாக கொடுத்துருவோம். நேயருக்கு நேயர்களோட இணைப்பு இணைஞ்சிருவோம்.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் இருக்கீங்களா?
1: இணைப்பிலிருந்து விடுபட்டாங்க. அடுத்த நேயர்,
0: வருக வணக்கம்.
5: இனி வணக்கம்.
1: வணக்கம் கூறுபவர்
5: கிருஷ்ணகிரி மாவட்டம் சாவல்பட்டி கோபால்.
1: ஐயா உங்களுக்கு விடை தெரியுமா?
5: எனக்கு குறிப்பு கொடுத்தேன்.
1: உலகிலேயே அதிக நேர மண்டலங்களை கொண்ட நாடாக இது குறிப்பிடத்தக்கதுங்க.
5: ஆஸ்திரேலியா சொன்னாங்களா?
1: ஆஸ்திரேலியா என்பது தவறான பதில். இதுக்கு முன்னாடி அந்த நேயர் சொல்லிட்டாங்க.

0: வாய்ப்பு. நன்றி
1: நன்றி வணக்கம். எனக்கு சார் இது ஈஸியான குறிப்பு ஒன்று கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம், அடுத்த நேர் இணைப்போம். வருக வணக்கம். ராஜேஷம்மா உங்களுக்கு விடை தெரியுமா? பனி பிரதேசங்கள் முதல் பரந்த நாடுகள் வரை இந்த பல்வேறு இயற்கை அமைப்பு இந்த நாட்டில் வந்து இருக்குதுங்க. ரஷ்யா என்பது எப்படி கண்டுபிடிச்சீங்க? குறிப்பு வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு இது இதை பத்தி வேற ஏதாவது தகவல் தெரியுமா உங்களுக்கு?
2: குறிப்புகளா
1: சொன்ன பின்னாடி வழங்கலாம்.
2: நன்றி.

ரஷ்யா என்பது மிகவும் சரியான விடை. உலகிலேயே மிகப்பெரிய நாடாக ரஷ்யா திகழ்கிறது. அது ஐரோப்பியா மற்றும் ஆசியா கண்டங்களில் பறந்து விரிந்தும் இந்த ரஷ்ய நாடானது காணப்படுகிறது. இதன் பரப்பளவு கிட்டத்தட்ட 1.7 கோடி சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு வந்து இருக்கிறது. உலகிலே மிக பெரியதாக கூட இந்த நிலப்பரப்பு காணப்படுகிறது. பல்வேறு வகையான காலநிலையும் இயற்கை சூழ்நிலையும் இந்த நாட்டில் காணப்படுகிறது. உலகிலேயே அதிக நேர மண்டலங்களை கொண்ட நாடாகவும் இந்த ரஷ்யா காணப்படுகிறது. பனிப்பிரதேசங்களில் முதல் பரந்த காடுகள் வரை பல்வேறு இயற்கை அமைப்புகளும் இந்த ரஷ்ய நாட்டில் இருக்கின்றது. இதன் தலைநகரம் மாஸ்கோ. 12 மில்லியன் மக்கள் இந்த நாட்டில் வாழ்கின்றனர். உக்ரைனில் அதிக இழப்பு இந்த நாட்டில் ஏற்பட்டுள்ளது. அதே போல் இந்த நாட்டில் பாஸ்கல் ஏரி ஒன்று காணப்படுகிறது. இந்த இயற்கை சூழ்நிலும் அதே போல் காலநிலை மாற்றத்துக்கேற்ற இந்த ரஷ்யா காணப்படுவதால் இந்த கேள்வியை இன்று விடை தேடுவினாக்கள் முதல் கேள்வியே கேட்டோம். விடையை சரியாக சொன்ன அந்த நேயருக்காக இப்போ இந்த பாடலை ஒளிபரப்போம்.

0: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா. முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
6: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீண்ட நாட்களாக உடல் வலி, மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு

0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது ஒரு லிட்டர் பேக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். ஒரு லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத ஒரு லிட்டர் பேக்கெட்ல ஊத்தி ஒரு லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: ஒரு லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: தர்மபுரி மாவட்டம் லக்கிம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23rd நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
9: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர்.

0: செக் கால் 9025400159 கவுன்சிலிங் கோ 2683.
1: தர்மபுரி மாவட்டம் லக்கிம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23ஆம் தேதி நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
2: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
3: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பாப்பாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சிலகாரப்பன் சீலக்காரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.

0: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சிவ முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: சேலம் சீலநாயக்கன்பட்டி தரன் மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
10: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 4:19. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது
11: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
10: என்ன கார்த்திகேயன், அழகான ஒரு நாடை பற்றி கேட்டோம், நேயரும் வந்து அழகாக பதில் சொல்லிட்டு போட்டாங்க. அடுத்தது நம்ம எந்த கேள்வி கேட்கலான்னு உங்களுக்கு ஏதாவது யோசனை இருக்கா?
11: நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறையா.
10: இல்லை, நம்ம இப்போ நாடை பற்றி கேட்டோம், அடுத்தது வந்து ஒரு திருவிழாவை பற்றி கேட்கலான்னு. திருவிழாவெலாம் நீங்கள் போயிருக்கீங்களா இல்லை உங்கள் ஊரில் நடந்திருக்கா?
11: நடந்திருக்கு ஊரில், எங்கள் ஊர்லலாம் நல்ல விமர்சையாக நடக்கும்.
10: ஆனால் இது வந்து நம்ம எப்பயும் வழக்கம் போல் நடக்கிற திருவிழாவில் இல்லை, இது ஒரு வித்தியாசமான திருவிழா. நேயர்கிட்ட என்னன்னு கேட்போம், சரிங்களா?
11: வருக வணக்கம்.
12: ஐயா வணக்கம். ஐயா
10: வணக்கம். யார், எங்கன்னு நீங்க பேசுறீங்க?
12: வாழ்க வளத்துடன் சேவை ஜெயசீலன், கோரமண்டபட்டி.
10: ஐயா உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாமா?
12: கொடுங்க, 3 குறிப்பு கொடுங்க.
10: இது ஒரு திருவிழா, தமிழ்நாட்டில் நடைபெறவில்லை, இது ஒரு பறவைக்காக இந்த திருவிழா நடைபெறுதுங்க ஐயா.
12: பறவைக்காக?
10: ஆமாங்க ஐயா.
12: நன்றிங்க.

0: நன்றி. இனிப்பிலினும் நேயர் இனிப்பில் இருந்து விடுபட்டார்கள். இனிப்பிலினும் நேயர் இனிப்பிலினும் நேயர்
1: ஹலோ,
0: யார் எங்க நீங்க பேசுறீங்க?
1: ஐயா, தருமபுரி மாவட்டம் மாது பேசுறேன் சார்.
0: மாது, குறிப்புகளை கேட்டீங்களாங்க ஐயா? புதுநேர்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். குறிப்பு சொல்லாமா? இல்ல, உங்களுக்கான குறிப்பு என்னன்னா, இது ஒரு மாநில பறவைக்கான இந்த திருவிழா நடைபெறுது. இல்ல, தமிழ்நாட்டில் நடைபெறலாம், இப்ப இந்தியாவில் நடைபெறும். இந்தியாவில், இந்தியாவில் நடைபெறுதுங்க ஐயா.
1: ஆமா,
0: நன்றி, நன்றி. இனிப்பில் இனிம் நேயர்.
2: ஹலோ
0: ஐயா, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், ஈரோடு மாவட்டம் பெருந்தலம் சிங்களூர் கோபாலகிருஷ்ணன் டெய்லர்.
0: ஐயா, நிகழ்ச்சி கேட்டீங்களா?
2: கேட்டுக்கிறேங்க.
0: குறிப்பு சொல்லாமா இல்லை விடை சொல்லீங்களா?
2: இங்கிலாந்துங்களா
0: ஐயா? இங்கிலாந்து இல்லை, இது ஒரு திருவிழாவோட பேர் சொல்கிறோம். இப்போ இந்தியாவில், இப்போ இந்தியாவில் ஒரு திருவிழா நடக்குதுன்னா அந்த திருவிழாவுக்குன்னு ஒரு நேம் பேர் இருக்குன்னு இல்லையா? அந்த பேர் தான் நம்ம கேட்குறோம்.
2: நம்ம நாடு தானுங்களா?
0: ஆமாங்க, இந்தியாவில் ஒரு இடத்துல நடக்கு.
2: வேற ரெண்டாவது ஏதாவது குழு?
0: அதாவது நீங்கள் விடை சொல்லிட்டீங்களே. இனிப்பில் இனிம் நேயர்.
3: ஹலோ, வணக்கங்க ஐயா. இரு
0: வணக்கம்மா. யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: தருமபுரி மாவட்டம் கடத்தக்கோட்டை சிவகாமிங்க ஐயா.
0: உங்களுக்கு விடை தெரியுமா?
3: குறிப்பு கொடுங்க ஐயா, நேரில் ஒரு குறிப்பு.
0: இது வந்து இந்தியர்கள் மட்டும் இல்லாம பக்க அண்டை நாடான மக்களும் வந்து இந்த திருவிழாவுக்கு வராங்க. மறுபடியும் சொல்லுங்கம்மா.
3: இருவாச்சி திருவிழா.
0: இருவாச்சி திருவிழா என்பது தவறான பதிலுமா? நல்லது, ஒரு முயற்சி.
3: நன்றிங்க.
0: இணைப்பில் இனிம் நேயர்.
4: வருக, வணக்கம்.
5: ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாமணி கோவிந்தசாமிங்க
4: ஐயா. வணக்கம் ஐயா, பதில் தெரியுங்களா? இன்னொரு குறிப்பு கொடுத்துடலாங்களா? இது வந்து தமிழ்நாட்டில் நடைபெறவில்லைன்னு சொல்றாங்க.
5: நடக்குதுங்களா
4: அப்படின்னு சொல்லலாம்.
0: ஆமாங்க ஐயா, இந்தியாவில நடைபெறதுன்னு
5: சொல்லிட்டோம்.
0: தசரா பண்டிகை என்பது தவறான பதில்.
5: நன்றிங்க சார், நன்றிங்க சார்.
4: சாரதி, ஒரு ஈஸியான குறிப்பு கொடுத்துடலாங்களா?
0: கொடுத்துருவோம், கொடுத்துருவோம். நேயர் வந்து
4: ரொம்ப கஷ்டப்படுறாங்க.
0: ஆமாம். இனிப்பில் இனிம் நேயர்.
4: வருக, வணக்கம்.
6: வணக்கங்க.
4: வணக்கம்மா, உங்களுக்கு எளிதான குறிப்பை கொடுத்தல்.
0: உங்களுக்கு விடை தெரியுமாம்மா? இல்லை குறிப்பு சொல்லிடலாமா?
6: ஆதிவாசி திருவிழாங்க, ஜார்க்கண்ட்ல நடக்குங்க.
0: இல்லம்மா, இது ஒரு பறவைக்காக நடத்தப்படும் திருவிழா இது.
7: விடை
0: தெரியுமா?
7: இருவாட்சி திருவிழா
0: இல்லீங்க, உங்களுக்கு முன்ன நேயர் தான் சொன்னாங்க. இது தவறான பதில். இனிப்பில் இனிம் நேயர். வணக்கம், வணக்கம்.
8: ஹலோ,
0: வணக்கம்மா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: எஞ்சோகாலேருந்து ராணி பேசுறேங்க ஐயா.
0: ராணிம்மா, உங்களுக்கு விடை தெரியுமா?
8: இது நாகாலாந்துல நடக்குதுங்க ஐயா.
0: நாகாலாந்துல இல்லைங்கம்மா.
8: சரி, ஓகே. நீ
4: வருக, வணக்கம்.
9: ஹலோ,
4: சொல்லுங்க. வருக, வணக்கம்.
9: அடுத்தபடியிலிருந்து பிரியா பேசுறேன்.
4: சொல்லுங்க, உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாங்களா? இது வந்து லடாக் அப்படின்ற பகுதியில் வந்து நடக்குது.
0: மறுபடி சொல்லுங்கம்மா. இது எங்க நடக்குதுமா?
9: ஆந்திரா.
0: இல்லம்மா, இப்பதான் சொன்னாரு, லடாக் பகுதியில் நடக்குதுன்னு சொல்லி சொன்னாரு இல்லைங்களா? தவறான பதிலுமா? நல்லது, ஒரு முயற்சி.
9: இனிப்பில்
0: இனிம் நேயர். வருக, வணக்கம்.
10: குட் ஈவினிங் சார்.

0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: தருமபுரி மாவட்டம் அரூர்லேருந்து ஆர்த்தி பேசுகிறேன்.
0: உங்களுக்கு விடை தெரியுமா
1: சார்? எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
0: ஆமாம், இது வந்து பறவைக்காகன்னு சொன்னா இல்லையா, அது வந்து கருங்கழுத்து கொக்குன்னு சொல்லி அந்த பறவைக்காக அந்த திருவிழா நடைபெறுவது லடாக் பகுதியில். ஆமாம், இதனோட திருவிழா பேர் தான் சொல்லணும்.
1: தெரியல சார்.
0: நல்லதொரு முயற்சி, நன்றி, வணக்கம்.
1: ம்ம்

0: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
7: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம். மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
9: தர்மபுரி மாவட்டம் லக்கியம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23ஆம் தேதி நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
10: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீண்ட நாட்களாக உடல் வலி, மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போது
11: அன்புடன்
12: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
13: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
14: தொடர்புக்கு 9500 8488 20.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
15: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
16: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
15: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
0: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
17: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
18: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி, ஸ்ரீனிவாசா பொறியியல்.

0: கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848420.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: அனில், கொழுக்கட்டை மாவு

நிலையத்தின் நேரம் 4:30. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: சேலம் சீலநாயக்கன் பைபாஸ் தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் சேலம் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் ஆனந்தம். என்ன கார்த்திகை, நாம்ளே விடை சொல்லிடலாமா இல்லை நேயரை அழைக்கலாமா?
1: நீங்களே குறிப்பு கொடுத்துட்டீங்க.
0: இல்லை ரெண்டு நேயர் பார்த்துட்டு அப்புறமா விடை சொல்லிடலாமா?
1: பார்த்துடலாம். ஆ, இணைப்பில் இணையும் நேயர் வருக வணக்கம்.
2: ஹலோ,
0: வருக வணக்கம்.
2: ஹலோ, ஹலோ
0: ஐயா, சொல்லுங்க, இணைப்பில் இருக்கீங்க?
2: விருதாசம் ரயில்வே வெங்கடேஸ்வர மால் பேசுறேங்க சார். எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க சார்.
0: உங்களுக்கு வந்து அதனா இந்தியாவின் வடமுனை பகுதியான லடாக்கில் இந்த திருவிழா நடைபெறுகிறது.
2: பிளாக் நெக்டு கிரேன் ஃபெஸ்டிவல் சார்.
0: சரியான பதிலுங்க. ஐயா, எப்படி, எந்த குறிப்பை வச்சு கண்டுபிடிச்சிங்க?
2: நீங்கள் சொன்ன குறிப்பு தாங்க சார்.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க ஐயா.
2: தாலிதானம் படத்திலிருந்து ஒரு புல்லா உங்களால் அந்த பாட்டு போடுங்க சார்.
0: என்ன படங்க ஐயா?
2: தாலிதானம் சார்.
0: ஆ ஆ,
2: ஒரு புல்லா உங்களால்.
0: சரிங்க, உங்கள் பேர் மறுபடியும் சொல்லுங்க.
2: வெங்கடேச பெருமாள் விருதாசம் பட்டிங்க சார்.
0: சரிங்க ஐயா, குறிப்புகள் சொல்லிவிட்டு உங்களோட பாட்டு உங்கள் பாடல் இணையலாம்.
2: ஆ, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.

0: தர்மபுரி மாவட்டம் லக்கியம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23ஆம் தேதி நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணுங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல்.

0: படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
1: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா. அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பாப்பாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சிலகாரப்பன் சீலகாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
4: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீண்ட நாட்களாக உடல் வலி, மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
5: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
6: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியல் கல்லூரி இருக்கே.
5: அண்ணா அறிவகம் கல்வியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
7: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
8: தர்மபுரி மாவட்டம் லக்கியம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23ஆம் தேதி நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
12: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
13: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
14: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
15: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
14: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
16: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
0: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
17: நேய சொன்ன பதில் சரியான விடைங்க. அதாவது, கருங்கழுத்து கொக்கு திருவிழா என்பது லடாக் பகுதியில் இந்த மாதம் நடைபெற்றது. இது வந்து என்னென்னா, இந்த பறவையின் பாதுகாப்பு கருதியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக இந்த திருவிழா வந்து லடாக் பகுதியில் மிக விமர்சையாகவும் கிட்டத்தட்ட 4-5 நாட்களுக்கு மேலே மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான திருவிழா. என்னென்னா, நம்ம நாடு மட்டும் இல்லாத அண்டை நாடுகளிலிருந்து வந்து ஆராய்ச்சி

0: ஆட்சியாளர்கள் அதே போல் ஆய்வாளர்கள் எல்லாருமே இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு இந்த பறவைக்கான பாதுகாப்பையும் அதே போல் அந்த இடத்துக்கான சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் ஆராய்ந்து இந்த திருவிழாவை முதன்முறையாக கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்கன்னா இதனோட இனப்பெருக்கம் வந்து லடாக் பகுதியில் இருக்கும் ஒரு வனவிலங்கு சரணாலயத்தில் தான் இந்த கருங்கழுத்து கொக்கோட இனப்பெருக்கம் பகுதி வந்து இங்கே இருக்குது. அதனால் நேயர் சொன்ன பதில் சரியான விடை.
1: இதோ நேயர் கேட்ட அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் மாலை 4:46, சேலம் சீலநாய்க்கம்பட்டி பைபாஸ் தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் சேலம் சீலநாய்க்கம்பட்டி பைபாஸ் தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: என்ன சாரதி, ரெண்டு கேள்விக்கும் நேயர்கள் அருமையாக பதில் சொல்லிட்டாங்க. அடுத்ததான் உங்கள்கிட்ட கேள்வி இருக்கா? மூன்றாவது கேள்வி
0: கேட்டுருவோம். இல்லை, நாட்டிலே இருந்து ரொம்ப கவலையாக இருக்குது, ஒரு விண்வெளிக்கு போகலான்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அடுத்தது விண்வெளியை பற்றி கேட்டுருவோமா?
1: கேட்டுடலாம்
0: நேரே. இணைப்பில் இணைப்பு நேயர் இணைப்பிலிருந்து விடுபட்டார்.
1: விண்வெளின்னு சொன்னீங்க, எந்த மாதிரி கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க?
0: விண்வெளி பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியுமா?
1: படிச்சிருக்கேன், ஸ்கூல் படிக்கும் போது படிச்சிருங்க.
0: ஆ, அப்புறம் நேயர் வந்துட்டாரு, கேட்டுடலாம். இனிப்பிலை நம் நேயர்
1: வருக. வணக்கம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க? யார், எங்கிருந்து பேச, யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? உங்க பேர் சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுக்கு குறிப்பு சொல்லலாமா? விடை சொல்ல தெரியுமா? இது ஒரு செயற்கைக்கோள். 1775 விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் செலுத்தினாங்க. இதோட பேர் என்னன்னு கேட்குறோம். சரி, நன்றி, வணக்கம். இணைப்பில் இணையம் நேயர் இணைப்பிலிருந்து விடுபட்டாங்க. இணைப்பில் இணையம் நேயர்,
2: ஹலோ
0: ஐயா, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க?
2: வணக்கம். திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
0: ஐயா, உங்களுக்கு விடை தெரியுமா?
2: இன்னொரு குறிப்பு சொல்றீங்களா?
1: ஐயா, இதோட எடை வந்து 360 கிலோகிராம் அப்படின்னு சொல்றாங்க.
2: ஆரியப்பட்டாங்க.
1: எப்படியா சொல்றீங்க?
2: அதுதான் முதல்ல அனுப்பின செயற்கைக்கோள் நினைக்கிறேன்.
1: அருமை, அருமை, அருமையான பதில்,
2: நன்றி.
0: இத பத்தி மேலும் ஏதாவது குறிப்பு இருந்தா சொல்லாமே.
2: எனக்கு தெரிஞ்ச குறிப்புன்னு சொன்னது, முதல் முதலா அனுப்பின செயற்கைக்கோள் இதுதான். அந்த காலத்திலயே நாங்கள் ரொம்ப பரபரப்பா பேசணுங்க. இந்த செயற்கைக்கோள் விட்டு அப்ப ரொம்ப சின்ன பையன் இருக்கு. அப்போ
0: அப்படிங்களா?
2: நாங்கள் ரொம்ப பேசி இருக்கிறோம் இதை பத்தி.
0: அது ஏதாவது விலை, இதை பற்றி ஏதாவது விளக்கம் இருந்தால் ஸ்கூருங்களேன்.
2: இதுக்கு மேலே தெரியலீங்க.
0: சரி, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
2: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்துலேருந்து மல்லிகை பூ, மல்லிகை பூ பாடல் வேணுங்க.
0: சரிங்க, உங்கள் பேர் பதிவு பண்ணுங்க.
2: திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
0: சரிங்க, சரிங்க, நன்றி, வணங்கய்யா, நல்ல ஆன்சர் சொன்னீங்க. உங்களுக்கான பாடலை

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தருமபுரி மாவட்டம் லக்கியம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23 நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
2: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகை ₹200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி. எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
3: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரபி, கீமோ தெரபி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசு அள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: ஏ பூஞ்சோல, அடியே பூஞ்சோல, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பார்த்து சொல்லு பிள்ள.
7: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
6: படிச்சிட்டேன்னு ரொம்ப அல்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பார்த்து சொல்லு.
7: அடியாத்தி, உன் அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
6: என்னது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லு பிள்ள.
7: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
6: அம்மாடி, இப்படி எல்லாமா ஏமாத்துறாங்க?
7: அட ஆமா பாஞ்சால, இந்த ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது. நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
6: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
1: பொதுநலன் கருதி
6: தர்மபுரி பண்பலை 102.5.

0: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
1: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது?
0: மச்சான், இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
1: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
0: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
1: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம்போர்டா?
0: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
2: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
1: அப்படி சொல்லு மாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
0: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
1: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
0: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
3: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: நேயர்கிட்ட கேள்வி கேட்டிருந்தோம், ஆரியபட்டா இது வந்து ஒரு முதல் செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 19 ஏப்ரல் 1975 விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி பயணத்தில் மிக முக்கியமான தொடக்கமாக அமைந்தது.

0: புகழ்பெற்ற இந்திய கணிதவியலாளர் மற்றும் வானியலாளர் அவர்களின் நினைவாக இந்த செயற்கைக்கோளுக்கு அவருடைய பெயரையே சூட்டப்பட்டுள்ளது.
1: என்ன கார்த்தி, நேர் வந்து சரியான பதில் சொன்னாரு. இன்னைக்கு நம்ம மூன்று கேள்வி கேட்டோம். முதல் கேள்வியாக
0: ரஷ்யா கேட்டோம்,
1: இரண்டாவது கேள்வி கருங்கழுத்து கொக்கு திருவிழா, மூன்றாவது கேள்வி
0: இப்போ நம்ம சொன்னது ஆரியபட்டர்.
1: மூன்று கேள்விக்கும் சரியான விடை சொன்னாங்க. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சேலம் சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் சேலம் சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் ஆனந்தம்.
0: இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தது நான் கார்த்திகேயன் உன்னிகிருஷ்ணன்,
1: அறிவிப்பாளர் ஜே பார்த்தசாரதி. நன்றி, வணக்கம் நேயர்களே.
0: நன்றி, வணக்கம்.

0: உங்களை தேங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 5:02.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
10: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
9: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
11: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
12: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
13: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீண்ட நாட்களாக உடல் வலி, மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்க

0: கோடம்பட்டி பைபாஸ் சேலம்.
1: மனதிற்கு இதம் சேர்க்கும் இந்த மாலை பொழுதை மேலும் இனிமையாக்க வந்திருக்கும் நிகழ்ச்சி தான் மாலை தென்றல். மாலை தென்றல்ல முதலாவதா ஒலிக்க வரக்கூடிய பாடல் கேவி மகாதேவன் இசையில, கண்ணதாசன் வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கக்கூடிய பாடல் ஏணிப்படிகள் திரைப்படத்திலிருந்து.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200

0: 9857-12345.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: சீலநாயக்கன்பட்டி தரன் மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டம் லக்கியம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23ஆம் தேதி நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
7: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: கான்டாக்ட் 8985712345 or ORG.
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்ததாக ஒலிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் எஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடல் அன்னக்கிளி திரைப்படத்திலிருந்து.

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், காஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ₹200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தர்மபுரி மாவட்டம் லக்கிம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23ஆம் தேதி நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.

பார்த்தீங்கன்னா 5:21 ஆயிட்டிருக்கு. நம்ம கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்ததாக ஒழிக்கு வரக்கூடிய பாடல் கங்கை அமரன் இசையில் வைரமுத்து வரிகளில் கேஜே யேசுதாஸ் மற்றும் கே எஸ் சித்ரா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் நாளெல்லாம் பௌர்ணமி திரைப்படத்தில் இருந்து.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: 5:28 நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் மாலை தென்றல்.
1: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே. உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

0: ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நேய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லவள்ளி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
0: 5:30 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். மாலை தென்றல்ல அடுத்ததா ஒளி

வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில் வைரமுத்து வரிகளில் எஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடல் இன்று நீ நாளை நான் திரைப்படத்திலிருந்து.

0: 641 தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: தர்மபுரி மாவட்டம் லக்கியம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23ஆம் தேதி நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
5: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: 5:37 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். மாலை தென்றல்ல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில பஞ்சு அருணாச்சலம் வரிகள்ல ஜென்சி மற்றும் வாணி ஜெயராம் ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் உல்லாச பறவைகள் திரைப்படத்தில் இருந்து.

0: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா. முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 26.

0: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
7: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை, அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
8: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பாப்பாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சிலகாரப்பன் சீலக்காரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
9: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
5: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. மாலை தென்றல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில, கண்ணதாசன் வரிகள்ல, மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கக்கூடிய பாடல் தர்மயுத்தம் திரைப்படத்தில் இருந்து.

0: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பாப்பாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சிலகாரப்பன் சீலகாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
5: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
6: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: பாட்டி, குழக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா?
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாட பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
11: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
12: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
13: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர
14: மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
15: தர்மபுரி மாவட்டம் லக்கியம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23rd நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
16: 5:50 நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலைத்தன்றல். மாலைத்தன்றல்ல அடுத்ததா ஒழிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில கங்கை அமரன் வரிகள்ல கேஜே யேசுதாஸ் மற்றும் SP சைலஜா ஆகியோர் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல் அகல் விளக்கு திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
7: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நீண்ட நாட்களாக உடல் வலி, மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ்.

0: மாலை தென்றல்ல அடுத்ததாக ஒழிக்க வரக்கூடிய பாடல் இளையராஜா இசையில் கங்கை அமரன் வரிகளில் சுஜாதா ஜென்சி பாடியிருக்கக்கூடிய பாடல் ஜானி திரைப்படத்தில் இருந்து.
1: நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா நானா

0: ஒளித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 6 மணி நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: வணக்கம் நேர்களே, நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி தினம் ஒரு திருக்கோயில்.

0: பேச்சியம்மா.
1: இந்த கோவில் எங்க இருக்குன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் காந்திபுரத்துல தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலினுடைய தல வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னொரு காலத்துல சிவபெருமானும் அன்னை பார்வதி தேவியும் கைலாயத்தில் வீற்றிருந்தனர். அப்போது பார்வதி தேவிக்கு மணக்கோலத்தில் காட்சி தர ஆசை எழுந்தது. இதற்கு சிவபெருமானின் சம்மதத்தை கேட்டார். தன்னை அலங்காரம் செய்ய இரு தோழிகள் வேண்டும் என்று பார்வதி தேவி கோர அதற்கு சிவபெருமான் மறுப்பு தெரிவித்தார். ஆனால் பார்வதி தேவியோ வற்புறுத்தி கேட்க பிரம்ம பீடத்தை தனது சோளத்தால் தட்டினார் சிவபெருமான். அப்போது அங்கு இரண்டு பெண் தெய்வங்கள் தோன்றினர். அவர்களே பிரம்மசக்தியும் நாம் தரிசிக்க இருக்கும் பேச்சியம்மனும் ஆவர். இதில் பேச்சியம்மன் உருண்ட கண்களும் நீண்ட நாக்கும் விரித்த சடையும் தலையில் அக்னி கிரீடமும் கொண்டு பயங்கரமாக காட்சியளித்தார்.
2: அடுபலி தந்தாலும் ஆவேசமா.
1: மேலும் அவரது கையில் திரிசூலம், பிரம்பு, கிழுக்கு, உடுக்கை, சாட்டை உள்ளிட்டவை இருந்தன. பார்வதி தேவியை தங்க ஆபரணங்களாலும் பூக்களாலும் பிரம்மசக்தி அலங்கரிக்க பேச்சியம்மனோ மல்லிகை பூவை தனக்குத்தானே சூடிக்கொண்டும் நகைகளை அணிந்து கொண்டும் ஆரவாரம் செய்தார். இதனை கண்ட பார்வதி தேவி புன்னகித்தார். பின்னர் பேச்சியம்மன் அங்கிருந்த சிவகணங்களையும் முனிவர்களையும் ஓட ஓட விரட்டி அடித்தார். இதை பார்த்த பார்வதி தேவி, நமக்கு அலங்காரம் செய்ய தோழியை கேட்டால் கைலாயத்தையே கதிகலங்க செய்யும் பெண்ணை சிவபெருமான் படைத்து விட்டாரே என்று வருந்தினார். அதற்கு சிவபெருமான், உனக்கு தோழிகள் வேண்டாம் என்று நான் ஏற்கனவே கூறினேன் அல்லவா, நீ கேட்காததால் அவர்களை படைத்தேன் என்றார். உடனே, சுவாமி, அந்த பெண்ணை கைலாயத்திலிருந்து வெளியேற்றுங்கள் என்று சிவபெருமானிடம் பார்வதி தேவி வேண்டினார். இதனையடுத்து சிவபெருமான் பேச்சியம்மனிடம் சென்று, அம்மா, நீ இங்கே இருக்க வேண்டாம், பூலோகத்துக்கு சென்று மயானத்தை ஆட்சி செய் என்றார். அதற்கு, நான் தனியாக மயானத்துக்கு சென்று என்ன செய்யப் போகிறேன் என்றார். அதற்கு சிவபெருமான், உனக்கு குழந்தை ஒன்று தருகிறேன், அது பார்வதி தேவிக்கு மகனாக பிறந்தாலும் உன்னைதான் தாயாக ஏற்றுக்கொள்வான், உன் பேச்சை தவிர மற்றவர்களின் பேச்சை கேட்க மாட்டான் என்றார். குழந்தை தருவதாக சிவன் கூறியதால் மகிழ்ச்சி அடைந்த பேச்சியம்மன் பூலோகத்துக்கு சென்றார். ஆண்டுகள் பல உருண்டோடின. சிவபெருமானின் வாக்கின்படி சிவன் பார்வதி தேவிக்கு மகனாக கைலாயத்தில் பிறந்த சுடலைமாட சுவாமி தனது 5 வயதில் பேச்சியம்மன் வசிக்கும் தில்லைவன காட்டிற்கு சென்றார். அங்கு சுடலமட சுவாமியை கண்டதும் அகமகிழ்ந்த பேச்சியம்மன் அந்த குழந்தையை மாரோடு அணைத்து வளர்த்தார். இன்றளவும் இந்த கோவில் ஆடி திருவிழா கம்பம் நடுதல் முதல் தொடங்கும். சிவனணைந்த பெருமாளுக்கு சிறப்பு அலங்கார பூஜையும் பிரம்மசக்தி அம்மனுக்கு முளைப்பாரி ஊர்வலமும் நடைபெறுகிறது. இதையடுத்து பக்தர்களுக்கு சுவாமி அருள்வாக்கு கூறுவதாக இன்றளவும் நம்பப்படுகிறது. தீராத நோய்கள் மற்றும் கோற்று வழக்குகள் தீர்வதுடன் திருமணம் குழந்தை பேறு கிட்டும் என்பது பக்தர்கள் இன்றளவும் நம்பிக்கை கொண்டு செயல்பட்டு வருகின்றனர். இந்த அற்புத நிகழ்வு நடக்கும் திருக்கோவிலுக்கு ஒரு நாள் சென்று வருவோமா நேயர்களே?
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள்.
4: பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
5: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய் ரமுஜ் தபா. India has called for people-centric and implementation-oriented environmental action at the 12th BRICS Environment Ministers meeting held at Bharat Mandapam in New Delhi. The 2-day meeting held under India's 2026 BRICS chairship concluded successfully today with a focus on building consensus and strengthening environmental cooperation among member countries. Speaking on the occasion, Union Minister for Environment, Forest and Climate Change, Bhupinder Yadav, who presided over the meeting, highlighted the growing global environmental challenges and called for stronger BRICS cooperation.
6: As nations pursue their development aspirations, they are navigating an increasingly complex environmental reality. The impact of climate change, biodiversity loss, and pollution, the triple planetary crisis together with growing disaster risk are affecting communities and ecosystems worldwide. These challenges are particularly significant for developing countries.

0: இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாசவாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:10.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.

0: 89857-123-45 or visit www.mahindra.org.
1: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
5: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நீண்ட நாட்களாக உடல் வலி, மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
4: இனி கேட்கலாம் இசை மின்னல். நிகழ்ச்சியின் முதலாவதாக இறைவி என்ற திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் முத்தமிழ் பாடல் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் பாடியிருக்காங்க. இதோ அந்த பாடல்.

0: ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.

பண்பலை பாடும் நேரம் மாலை 6:18. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை மின்னல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கொடி என்ற திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணின் இசையில் தனுஷ் அருண்ராஜ் காமராஜ் பாடியிருக்காங்க. இந்த பாடலுக்கான வரிகள் வந்து தனுஷ் அண்டு அருண்ராஜ் காமராஜ் எழுதியிருக்காங்க. இதோ நேர்களே அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுபமுகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், காஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
3: அனில், கொழுக்கட்டை மாவு.

நிகழ்ச்சி நிறைவு பாடலாக காலா என்ற திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயண் இசையில், சங்கர் மகாதேவன், பிரதீப் குமார் ஆனந்த் குரலில், அருண்ராஜ் காமராஜ் வரிகளில் இதோ நேர்களே அந்த பாடல்.

இதுவரை இசை மின்னல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் விளம்பரம், அதனைத் தொடர்ந்து மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.

0: உண்மைய சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். தூய்மை எரிசக்தி திட்டங்களுக்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சென்னை கன்னியாகுமரி தொழில்துறை விரைவுச் சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கர்நாடக வனத்துறையினரால் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை ஊக்குவித்து புகை மாசில்லா மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 12வது பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கடந்த 2005 ஆண்டு முதல் 2022 ஆண்டுக்குள் புகை மாசுவை 37% குறைத்திருப்பதாக தெரிவித்தார். 50% மின் உற்பத்தி தூய்மை எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து கிடைப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் தலைமையில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் புகை மாசுவை கட்டுப்படுத்தவும் தூய்மை எரிசக்தி ஆதாரங்களை ஊக்குவிக்கவும் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உறுப்பு நாடுகளுக்கு முன்வைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் செயற்குழு கூட்டங்களிலும் இதற்கான கலந்துரையாடல் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா சமர்ப்பிக்கும் இது

0: தொடர்பான ஆவணங்கள் உறுப்பு நாடுகளுக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான கொள்கை, அதற்கான தொழில்நுட்பம் மற்றும் மக்களின் பங்களிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தினார். சென்னை கன்னியாகுமரி இடையே தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சாலை மேம்பாடு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், சென்னை புறவட்டச்சாலை பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறினார். மத்திய அரசின் நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் சாலை அமைக்கும் பணிகள் 17,958 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் உள்கட்டமைப்பு நிதியத்தின் கீழ் சேதுபந்தன் திட்டத்தின் கீழ் சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலம், மவுண்ட் பூந்தமல்லி முதல் ஆவடி வரை மற்றும் மியாட் மருத்துவமனை முதல் முகலிவாக்கம் வரையில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் 4 வழிப்பாதை அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சிறு துறைமுக பணிகளை மேம்படுத்தவும் தமிழகம் முழுவதும் உள்ள துறைமுகங்களுக்கு கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் படிப்படியாக பயணியர் படகு போக்குவரத்தை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். கன்னியாகுமரியிலும் ராமேஸ்வரம் பகுதியிலும் இதற்கான நடவடிக்கைகள் சாகரமாலா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ளதாக திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்களாக இருந்தாலும் அவர்களை சுட்டுக் கொள்வதற்கு எந்தவித உரிமையோ அதிகாரமோ வனத்துறையினருக்கு கிடையாது என்று கூறியுள்ளார். கர்நாடக முதலமைச்சருக்கும் தமது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி ஆரம்பித்து 100 நாட்களுக்குள் ஊழல் முறைகேடுகள் தொடங்கிவிட்டு தாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். கோஆப்டெக்ஸின் 10 விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கடலூர், சேலம், வேலூர், திருநெல்வேலி நகரங்களிலும் ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் செயல்பட்டு வரும் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூட அரசாணை வெளியிட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கைத்தறி துணி விற்பனையை அதிகரிக்க உருவாக்கப்பட்ட கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டு வருவது அளிப்பதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு மத்திய அரசு வெளியிட்ட அறிவிப்பு தடையாக இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பான பொதுநல மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. விசாரணை முடிவடைந்த நிலையில் மனு மீதான தீர்ப்பை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை பற்றியும் இருக்கக்கூடும்.
0: நாகை மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது.

0: வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் மரக்கன்றுகள் வளர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ள பயனாளிகளுக்கு ஊதியம் வழங்கப்பட்டு வருவதாக ஊராட்சி செயலர் திரு சக்திவேல் தெரிவித்தார்.
1: நாகை மாவட்டம் தேவூர் ஊராட்சி விபி ராம்ஜி திட்டத்தில் நர்சரி கார்டன் பணி வளர்த்துக்கிட்டு பல வகையில் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கொய்யா, பாதம், மாமரம், இளாமரம், புளியர் மரம், நாவல் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் 10,000 மேற்பட்ட கன்றுகளை வளர்த்து தினசரி மக்கள் வந்து விபி ராம்ஜி திட்டம் மூலயமா இந்த பணியை செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் நல்ல ஒரு ஊதியம் கிடைக்குது.
0: இந்த திட்டத்தின் மூலம் தங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருப்பது குறித்து பயனாளி திருமதி தனலட்சுமி மகிழ்ச்சி தெரிவித்தார்.
2: நாங்கள் தேவூர் பஞ்சாயத்துலேருந்து பேசுகிறோம். விபிஜி ராம்ஜி திட்டம் மூலியமாக வந்து நாற்றாங்கல் பண்ணை உருவாக்கிக்கிறாங்க எங்கள் பஞ்சாயத்தில். அதில் வந்து தினசரி ஒரு 15 உறுப்பினர்கள் நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். தினசரி கூலி வந்து 340 ரூபா எங்களுக்கு சம்பளம் கிடைச்சிருது. இந்த நாற்றாங்கல் பண்ணை நாங்கள் உருவாக்குறதுனால மற்ற பஞ்சாயத்துகளுக்கு மரக்கணி எங்களால் கொடுக்க முடியுது. இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கு மத்திய கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம்.
0: மாவட்ட செய்திகள். வேலூரில் மாணவ மாணவியர் பங்கேற்ற போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீன எரிவாயு தகன மேடை கட்டடத்தை ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவள்ளூரில் ஒருங்கிணைந்த எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகு சார்பில் எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றாம்பாக்கத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் 8 வகுப்பறை கொண்ட கட்டடத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறையில் உள்ள அரசினர் மகளிர் கலைக் கல்லூரியில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து விழிப்புடன் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள் என்ற தலைப்பில் மாவட்ட சைபர் கிரைம் பிரிவு காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இம்மாதம் 31ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மியான்மரின் ஹெட் டார் துசாரை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூய்மை எரிசக்தி திட்டங்களுக்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சென்னை கன்னியாகுமரி தொழில்துறை உறைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜனா கூறியுள்ளார். கர்நாடக வனத்துறையினரால் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: இனி விளம்பரம்.
4: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
5: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
6: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவி அவர்கள் ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
7: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
8: இங்கு கிளைகள், காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
7: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு அழைக்கவும்.
4: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
3: நிகழ்ச்சி தொடர்கிறது.
9: நிலையத்தில் நேரம் 6:40. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம்.
10: முதல் தகவலாக, அணு இயற்பியல் நிறுவனத்தில் டெக்னீஷியன் வேலை அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் சஹா அணு இயற்பியல் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டெக்னீஷியன் 18, அசிஸ்டன்ட் 11, சயின்டிபிக் அசிஸ்டன்ட் 8,

0: பாதுகாவலர் 8, சயின்டிஸ்ட் 5 உட்பட மொத்தம் 62 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, +2, டிப்ளமோ அல்லது பட்டப்படிப்பு, ஏதேனும் ஒரு தகுதி இருந்தால் போதும். வயது 18 முதல் 33 வயது வரை விண்ணப்பிக்கலாம். தேர்ச்சி முறை, இதற்கான தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. கடைசி நாள் 15/9/2026. மேலும் விவரங்களுக்கு SAHA.ACIN. ராணுவத்தில் சேர வாய்ப்பு. இந்திய ராணுவத்தில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. NCC ஸ்பெஷல் என்ட்ரி பிரிவில் மொத்தம் 76 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பட்டப்படிப்பு ஏதேனும் படித்திருக்க வேண்டும். கூடுதல் தகுதி தேசிய மாணவர் படையில் NCC 2 முதல் 3 ஆண்டு வரை பணி செய்திருக்க வேண்டும். அதில் சி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். இதற்கான வயது 19 முதல் 25 வயது வரை விண்ணப்பிக்கலாம். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். கடைசி நாள் 20/8/2026. விவரங்களுக்கு joinindianarmy.nic.in. அடுத்த அறிவிப்பாக அணு ஆராய்ச்சி மையத்தில் சேர விருப்பமா? சென்னை அருகே கல்பாக்கத்தில் உள்ள இந்திய அணு ஆராய்ச்சி மையத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஃபிட்டர் 46 காலி இடங்களும், எலக்ட்ரீஷியன் 22, சிஸ்டம் அட்மின் 19, இன்ஸ்ட்ருமெண்ட் 18, எலக்ட்ரானிக் மெக்கானிக் 15, வெல்டர் 14, பிளான்ட் ஆபரேட்டர் 12 உட்பட மொத்தம் 200 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி ITI முடித்திருந்தால் போதும். வயது 18 முதல் 24 வயது வரை விண்ணப்பிக்கலாம். பணிக்காலம் ஓராண்டு. ஸ்டைஃபன் மாதம் ₹10,560 முதல் ₹11,040 வரை வழங்கப்படும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். கடைசி நாள் 19/8/2026. விவரங்களுக்கு IGCAR.gov.in. அடுத்த அறிவிப்பாக இன்ஜினியரிங் முடித்தவருக்கு பணி. இன்ஜினியர்ஸ் இந்தியா நிறுவனத்தில் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அசோசியேட் மாடலர்ஸ் பிரிவில் மொத்தம் 22 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி டிப்ளமோ, BSc, BE, BTEC. இதற்கான வயது 18 முதல் 33 வயது ஆகியிருக்க வேண்டும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டுமே. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் இல்லை. கடைசி நாள் 21/8/2026. விவரங்களுக்கு recruitment.eil.co.in. அடுத்த அறிவிப்பாக ரயில் பெட்டி தொழிற்சாலையில் 1010 காலி இடங்கள். சென்னையில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில் ICF காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அப்ரண்டிஸ் பிரிவில் ஃபிட்டர் 260 காலி இடமும், வெல்டர் பிரிவில் 260 காலி இடமும், எலக்ட்ரீஷியன் பிரிவில் 200 காலி இடமும், கார்பெண்டர் 90, மெஷினிஸ்ட் 90, பெயிண்டர் 90 உட்பட மொத்தம் 1010 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி ITI படித்திருக்க வேண்டும். இதற்கு வயது 15 முதல் 24 வயது உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு மட்டுமே. ஸ்டைஃபன் மாதம் ₹8,200 முதல் ₹9,600 வரை வழங்குகிறார்கள். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹100. பெண்கள் SC ST பிரிவினர்களுக்கு கட்டணம் இல்லை. கடைசி நாள் 7/9/2026. விவரங்களுக்கு pb.icf.gov.in. கடைசி தகவலாக ஆடு ஆராய்ச்சி மையத்தில் யங் ப்ரொஃபஷனல். சேலம் மாவட்டம் மேச்சேரியில் உள்ள ஆடு ஆராய்ச்சி மையத்தில் காலியாக உள்ள யங் ப்ரொஃபஷனல் பணிக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி லைஃப் சயின்ஸ் துறையில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். வயது 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். இதற்கான தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை சான்றிதழ்களுடன் நேரில் நேர்முக தேர்வில் பங்கேற்கலாம். அனுப்ப வேண்டிய முகவரி மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி மையம், பொட்டநேரி, சேலம், 636453. இதற்கான நேர்முக தேர்வு நாள் 21/8/2026. மேலும் விவரங்களுக்கு tanuvas.acin. நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் வேலை காத்திருக்கு.
1: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ₹200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
0: வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவு மதுரை சிட்டம்பட்டி பகுதியில் தலா 39.4 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை

0: ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 39.7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் 22 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலம் 11.8 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 37 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளான தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார், வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளான தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிலேயே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளான மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். பதிவான மழை அளவுகள். மதுரை சிட்டம்பட்டி, ராமநாதபுரம், RS மங்கலம் தலா 4 சென்டிமீட்டர் மழையும், திண்டுக்கல், கொடைக்கானல், படகு குளாம், மதுரை, கல்லந்திரி, நீலகிரி, தேவாலா, கன்னியாகுமரி, முள்ளங்கினா விலை, சிவகங்கை, பயணியர் விடுதி சிவகங்கை, கன்னியாகுமரி, கோழி போர்விலை, சென்னை Z2 மணலி தலா 2 சென்டிமீட்டர் மழையும், கோயம்புத்தூர், சின்னக்கல்லார், நீலகிரி நடுவட்டம், திருவள்ளூர், சோழவரம், திருவள்ளூர், செங்குன்றம், கன்னியாகுமரி, குளச்சல், மதுரை, மேலூர், ARG, கன்னியாகுமரி, குருந்தன்கோடு, சென்னை, கொளத்தூர், கன்னியாகுமரி, தக்கலை ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சோலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தர்மபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்கும் காலம் June 1 முதல் தொடங்கி November 30 வரை. இணையதளம் www.xwell.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம் என தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மெக்கானிக், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட இன்ஜினியரிங் பிரிவிற்கு 457 இடங்களும், டெக்னீஷியன் பிரிவிற்கு 438 இடங்களும், இன்ஜினியரிங் அல்லாத பிரிவிற்கு 623 என மொத்தம் 1518 இடங்கள் உள்ளன. இவற்றிற்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதி BE, BTEC, டிப்ளமோ பட்டப்படிப்பு 2022 2026 தேர்ச்சி பெற்றவர்கள். இவற்றிற்கு சான்றிதழ் சரிபார்ப்பு முறை மூலம் தேர்வு முறை நடைபெறுகிறது. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன், விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. இவற்றிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 28/8/2026. மேலும் விவரங்களுக்கு NETS.education.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தர்மபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. கடந்த ஆண்டு இருந்த 38 விளையாட்டுகளுடன் மேலும்

0: ஏழு புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. 19 வயதிற்கு உட்பட்ட பள்ளி, கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் மாணவர்கள் இவற்றில் கலந்து கொள்ளலாம். பொது பிரிவினருக்கு வயது வரம்பு 15 வயது முதல் 35 வயது வரை. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்களும் இவற்றில் கலந்து கொள்ளலாம். இவற்றிற்கு விண்ணப்பிக்க ஆன்லைன் பதிவு செய்ய வேண்டிய இணையதளம் tncmtrophy.sadat.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் ஆகஸ்ட் 31, 2026. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, பிசி, எம்பிசி மற்றும் டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதிகள், குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை https://tabcedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. 50% மானியத்துடன் அதிகபட்சமாக 5 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள், வயது வரம்பு 18 முதல் 55 வயது வரை, ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்குள், சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. நிபந்தனைகள், 2.5 ஏக்கர் நஞ்சை நிலமும் 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு அளிக்கப்படுகிறது. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் விற்கக்கூடாது. நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள். நன்றி நேர்களே.
1: நிலையத்தில் நேரம் 6:55. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: ஒரு திருக்குறள் இருக்கு, குடம்பை தனித்தொழிய புட்பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. உடம்புக்கும் உயிருக்குமான நட்பு என்னான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வகையா, முட்டையிலிருந்து குஞ்சு வெளியே போனால் ஒன்று, கூட்டிலிருந்து பறந்து போகிற பறவை ரெண்டு. அப்போ கூடு விட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன, அது மாதிரி அந்த திருக்குறளை திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதான் அவங்க சொன்னாங்க, சொல்லுங்க பாருங்க, அந்த காருக்குள்ளே சண்டை போட்டு போனது குடும்பம் அடையப்பா, அது என்ன காரணம் தெரியுங்களா? ஒரு மனைவி தோசை ஊற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க, கணவன் பின்னாடி வந்து நின்று பார்த்து ஊத்து, திருப்பி போடு, எண்ணெய் ஊற்று, இறக்கி வை, அப்படி அந்த அம்மா கரண்டி எடுத்து இப்படி காமிச்சிச்சு. 30 வருஷமாக தோசை சுட்றேன், எனக்கு யோசனை சொல்லக்கூடாது. அவன் கேட்டான், இதே மாதிரி தானே எனக்கு இருக்கும், வண்டியில் என் பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஆடு வருது, மாடு, போலீஸு, ஸ்பீடு பிரேக்கரு, எத்தனை தடவை நீ சொல்லியிருக்க, நான் எவ்வளோ பொறுமையாக கேட்டு போயிருக்கேன். அதனால தான் பல பேர் ஹெல்மெட்டை எதுக்கு போடுறதுன்னா பின்னாடி பேசுறது கேட்காம இருக்கிறதுக்கு தான். அதில் ஒரு லாபம் இருக்குது. ரொம்ப அழகாக சொன்னாங்க, நமக்கு வாழ்க்கை எவ்வளவுக்கு அரிய ஒன்று, அது தெரியாமல் நம்ம இந்த அறியாமையில் எப்படிலாம் விட்டுட்டு போயிடுறோம். குடிபோதையை சொல்கிறப்ப கஷ்டமாக தான் இருந்தது உண்மையிலே. அதுவும் அந்த இப்படி உள்ளே போகிற போது பாண்டிச்சேரிக்குள்ளே போகிறோம், கார் நுழையவுமே ஒருத்தர் வந்துங்க, அப்படி வந்து அப்படி அப்படின்ட்டு போகிறேன். அவன் விழுந்துருந்தா கூட எனக்கு வருத்தம் இருந்திருக்காது, எனக்கு டாட்டா காட்டிட்டு போனேன் பாருங்க. அவனா செய்கிறான், அங்கே பட்டிமன்றம் போட்டோம். முந்தியெல்லாம் பட்டிமன்றத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அணித்தலைவர்கள் மீண்டும் பேசுவாங்க, அதெல்லாம் முந்தி உண்டு, இப்பெல்லாம் டைம் இல்லை. அங்கே பட்டிமன்றம் போடுறப்ப 2வது ரவுண்டு வேணுமான்னு கேட்டேன், அவர் தாங்காது அப்படின்ட்டாரு. நான் கேட்டது என்ன, அவர் சொன்னது என்ன?
2: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
5: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு,
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: சிந்துவது தண்ணீர் அல்ல, எதிர்கால தலைமுறையினர் சிந்த இருக்கும் கண்ணீர்.
1: தண்ணீர் சிக்கனம், தேவை இக்கணம்.

இன்னும் சில நொடிகளில் சட்டப்பேரவையில் இன்று இணைந்திருங்கள் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் எல். ராமதாஸ், வாசிப்பவர் சுதா குமரன்.
1: கர்நாடக மாநில வனத்துறையினர் மூன்று தமிழர்களை சுட்டுக் கொன்ற சம்பவம் பற்றிய சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை ஆகிய மானிய கோரிக்கை, மனிதவள மேலாண்மைத்துறை மானிய கோரிக்கை ஆகியவை மீதான விவாதமும் அமைச்சர்கள் பதிலுரையும் இன்றைய பேரவை நடவடிக்கையில் குறிப்பிடத்தக்கவையாகும். கர்நாடக வனத்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் அந்தோணிசாமி, ஜான் பீட்டர், குமார் ஆகிய மூன்று தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய திமுக உறுப்பினர் திரு மனோஜ் பாண்டியன், கர்நாடக வனத்துறை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு சம்பவம் அநியாயமானது என்றும், இதுகுறித்து மனித உரிமை ஆணையத்திற்கு புகார் செய்ய வேண்டும் என்றும், இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இறந்தவர்கள் குடும்பத்தினருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்குவதோடு சம்பவம் குறித்து நியாயம் கிடைக்க தெளிவான நீதி விசாரணை நடத்த கர்நாடக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி பேசியபோது, கர்நாடக வனத்துறையினர் கொடுத்துள்ள தகவலில் உயிரிழந்த தமிழர்கள் மான் வேட்டையில் ஈடுபட்டதாகவும், தற்காப்புக்கு வனத்துறை அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறியுள்ளனர். இந்த சம்பவத்தின் தன்மையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், இரண்டு மாநில எல்லையில் இந்த சம்பவம் நடைபெற்றதால் சிபிஐ விசாரித்தால்தான் உண்மை வெளிவரும் என்றார். கர்நாடக சட்டப்பேரவையில் இதுகுறித்த விவாதம் நடைபெற்றபோது கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக கூறிய திரு எடப்பாடி பழனிசாமி, இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு கூடுதல் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் பேசியபோது, உயிரிழந்த மூன்று தமிழர்களும் மேட்டூரிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பு புலம்பெயர்ந்து சென்று கர்நாடக எல்லையில் வசித்து வருவதாக கூறினார். இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தலா 10 லட்சம் ரூபாய் அளித்திருப்பதாகவும், கர்நாடக மாநில

தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கியிருப்பதாகவும் அம்மாநில சட்டப்பேரவையில் நடைபெற்ற விவாதத்தில் அந்த மாநில வனத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி அறிவித்துள்ளதையும் சுட்டிக்காட்டினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 15 லட்சம் ரூபாய் நிவாரணம் போதாது என்றும் 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் திரு கணேஷ்குமார் கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட் பேசியபோது இந்த சம்பவத்தில் கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திருமதி லதா பேசியபோது இந்த சம்பவம் கொடூரத்தன்மை கொண்டதாக உள்ளது என்றும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் வனத்துறை அதிகாரிகளை பணி நீக்கம் செய்து கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினார். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் பேசும்போது இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது கட்சி சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் தொடரக்கூடாது என்றும் தமிழர்களின் நலன் கருதி ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்றும் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழர்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பு புலம்பெயர்ந்து கர்நாடக மாநில எல்லையில் வாழ்ந்து வந்ததாக தெரிவித்தார். இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து அப்பகுதியில் உள்ள 300க்கும் மேற்பட்ட தமிழர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதாக கூறினார். உயிரிழந்தவர்களின் உடற்கூறாய் வுக்கு பிறகு அவர்களது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்த அமைச்சர் இந்த சம்பவம் குறித்த கர்நாடக அரசின் விளக்கம் ஏற்கத்தக்கதல்ல என்றார். உலகத்தின் எந்த பகுதியில் தமிழர்களுக்கு இன்னல் ஏற்பட்டாலும் அவர்களுக்காக முதல் குரல் கொடுப்பவர் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் என்றார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் கூறிய கருத்துக்களுக்கு திமுக தரப்பில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. இதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அமைச்சர் பேசிய கருத்துகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாக தெரிவித்து இதுபோன்ற கருத்துக்களை அமைச்சர் பேசக்கூடாது என்று அறிவுறுத்தினார். கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது பேசும்போது அதற்கு தொடர்பில்லாத கருத்துக்களை பேசக்கூடாது என்று கட்சி கொறடாக்கள் உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்கி சட்டப்பேரவையில் இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து பொதுப்பணி நெடுஞ்சாலைகள் துறை, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மானிய கோரிக்கைகளை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்மொழிந்தார். தொடர்ந்து மனிதவள மேலாண்மைத்துறை மானிய கோரிக்கையை அமைச்சர் திரு சரத்குமார் முன்மொழிந்தார். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து அத்துறையின் முன்னாள் அமைச்சர் திரு ஏவா வேலு பேசினார். திமுக ஆட்சிக் காலத்தில் தாம் பொறுப்பு வகித்த பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில் செய்த சாதனைகளை பட்டியலிட்டார். அப்போது பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு மானிய கோரிக்கைக்கு அமைச்சர் பதில் து போல பேசிக் கொண்டிருக்கிறீர்களே என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய திரு ஏவா வேலு புராதன கட்டடங்களை பாதுகாக்க வேண்டும் என்று தெரிவித்தார். கோவையில் தந்தை பெரியார் பெயரிலான நூலகத்தின் 95% பணிகள் முடிந்துவிட்டதாகவும் கடந்த 3 மாத காலமாக தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் பணிகள் தொடரவில்லை என்றும் குறை கூறினார். பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டுள்ள முதலமைச்சர் விரைவில் கோவை நூலகத்தை திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சென்னை அண்ணா சாலையில் சென்னை மாநகராட்சியில் திமுக பொறுப்பு வகித்தபோது பிரதமர் நேருவை அழைத்து காமராஜர் சிலையை திறந்த பெருமை திமுகவுக்கு உண்டு என்றும் அவர் கூறினார். காமராஜர் மீது திமுகவுக்கு உள்ள பாசம் நட்பு யாருக்கும் குறைந்ததில்லை என்று விளக்கம் அளித்த திரு ஏவா வேலு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்திற்கு முதலமைச்சர் என்ற பொது பெயரை மாற்றி காமராஜர் பெயரை வைக்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்று கேட்டார். இதுபோல திட்டங்களுக்கு பெயரை மாற்றி அமைப்பது புதிதல்ல. திமுக ஆட்சியிலும் பெயர் மாற்றம் நடந்திருக்கிறது. அம்மா கிளினிக் என்ற பெயரை முதலமைச்சர் கிளினிக் என்று மாற்றப்பட்டுள்ளது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய திரு ஏவா வேலு அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் குறித்து என்ன முடிவை அரசு எடுத்துள்ளது என்பதை விளக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். முதலமைச்சர் அறை மாற்றம் குறித்து நடைபெற்ற டெண்டர் விவகாரம் தொடர்பாக அவர் கேள்வி எழுப்பியபோது அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா குறுக்கிட்டு டெண்டர் இதுவரை இறுதி செய்யப்படவில்லை என்றும் பத்திரிகைகளில் வெளிவந்த செய்தி தவறானது என்றும் முதலமைச்சர் அறை மாற்றம் என்பது தற்காலிகமானது என்றும் விளக்கம் அளித்தார். முதலமைச்சர் எளிமையானவர் என்றும் அறை மாற்றத்தை தனக்காக அவர் செய்யவில்லை என்றும் தன்னுடன் பணியாற்றும் அதிகாரிகளுக்காகவும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களின் வசதிக்காகவே முதலமைச்சர் அறை மாற்றம் செய்யப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு தொலைநோக்கு திட்டத்துடன் செயல்படுவதாகவும் புதிய நிர்வாக அணுகுமுறையுடன் செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். உயர் அதிகாரிகளுடன் அவ்வப்போது முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபடுவதற்கு வசதியாக இந்த மாற்றத்தை கொண்டுவர வேண்டிய கட்டாயம் உள்ளதாக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். அடுத்து பேசிய தாவேக உறுப்பினர் திருமதி தஹீரா பானு பேசிய

0: போது கட்சிக்கொடி நிறத்தில் தான் உடையணிந்திருப்பது தனது அடையாளம் என்றார். ஆம்பூரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்றார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு ராஜேந்திரன் பேசிய போது நெய்வேலியை சுற்றியுள்ள கிராமங்களின் மேம்பாட்டிற்காக 3% சிஎஸ்ஆர் நிதி தர வேண்டும் என்று நிர்வாகத்தை வலியுறுத்த வேண்டும் என்றார். காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட் பேசும்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்து கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை தந்தவர் என்று முதலமைச்சரை பாராட்டினார். இருமொழிக் கொள்கையை பாதுகாப்பதில் மாநில நலனுக்காக மத்திய அரசிடமிருந்து போதுமான நிதியை பெற்றுத் தருவதிலும் காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருக்கும் என்று கூறினார். காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்களை மாற்றும் மத்தியில் உள்ள பிஜேபி அரசு நீட் தேர்வை ரத்து செய்யாதது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார். மீனவர்கள் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். குளச்சல் தொகுதியில் குடிநீர் பிரச்சினையை போக்க வேண்டும் என்றும் திருமதி தாரகை கத்பட் கேட்டுக் கொண்டார். பாமக உறுப்பினர் திரு சிவக்குமார் பேசிய போது நீண்ட காலமாக கிடப்பில் இருந்து வரும் மறைந்த கோவிந்தசாமி கனவு கண்ட நந்தன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றார். விக்கிரவாண்டி தொகுதியில் 110 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். திமுக உறுப்பினர் திரு மெய்யநாதன் பேசிய போது கடந்த 5 ஆண்டுகளில் 6689 விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகையாக 215 கோடி ரூபாய் வழங்கியதாக பெருமிதத்துடன் கூறினார். விளையாட்டு வீரர்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் வழங்க வேண்டும் என்றும் விடுதியில் குளிர்சாதன வசதி செய்து தர வேண்டும் என்றும் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை உள்ளிட்ட மண்டலங்களில் ஒலிம்பிக் அகாடமி அமைக்க வேண்டும் என்றும் மினி ஸ்டேடியம் திட்டத்தை தொடர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். செமஞ்சேரியில் சர்வதேச விளையாட்டு நகரம் அமைக்கப்பட்டது என்றும் சென்னையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை நடத்தி அதில் 98 பதக்கங்கள் பெற்று தமிழகம் 2வது இடத்தை பிடித்ததையும் திமுக அரசின் சாதனையாக அவர் தெரிவித்தார். அப்போது பேரவைத் தலைவர் திரு ஜெய் சி டி பிரபாகர் குறுக்கிட்டு 29 கோடி ரூபாய் செலவில் உலக செஸ் போட்டியை தமிழகத்தில் நடத்தியவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா என்பதை சுட்டிக்காட்டினார். விவாதத்தில் திரு சதீஷ் கிறிஸ்டோபர் தாவேகா, திரு செல்லசாமி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், திரு கௌதம் திமுக, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக, திரு எஸ் காமராஜ் அமமுக, திரு மணி அஇஅதிமுக ஆகியோர் பேசினர். விவாதத்திற்கு அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு சரத்குமார் ஆகியோர் பதிலளித்தனர். பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் சுமூகமாக முடிவடைந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசித்தவர் சுதா குமரன்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ கே தனசேகரன்.
1: திருவள்ளூர் மாவட்டம் திருவிளங்காடு ஊராட்சி ஒன்றியம் கலாம்பாக்கம் ஊராட்சியில் சுதந்திர தினத்தை ஒட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பல்வேறு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்ட கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டு மரக்கன்றுகளை நட்டு தொடங்கி வைத்து கிராம பொதுமக்களிடம் கலந்துரையாடி பேசினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 526 ஊராட்சிகளிலும் சுதந்திர தினத்தை ஒட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இக்கிராம சபையின் முக்கிய நோக்கம் ஊராட்சியில் என்ன வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்றுள்ளது, மேலும் நடைபெற வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய கூட்டமாகும். மேலும் மத்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இம்மாத இறுதி வரைக்கும் எடுக்கப்படும். கணக்கெடுப்பாளர் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான பதிலை கூற வேண்டும். வசிக்கும் வீட்டின் தன்மை என்ன, அதில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் போன்ற கேள்விகள் கேட்கப்படும். இரண்டாம் கட்ட கணக்கெடுப்பில் விவரமாக கேள்விகள் கேட்கப்படும். வீட்டில் இருப்பவர்கள் எத்தனை வயதில் இருக்கிறார்கள், என்ன படித்திருக்கிறார்கள், என்ன வேலை போன்ற கேள்விகள் கேட்கப்படும். மக்கள் அதற்குரிய சரியான தகவல்களை கொடுக்க வேண்டும். கணக்கெடுப்பின் அடிப்படை இந்த விவரங்களை வைத்து ஊரில் மக்கள் தொகை என்ன, வசதியானவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது பொறுத்து அரசு திட்டங்களை செயல்படும். வரும் தீபாவளிக்குள் ரேஷன் கடைகளில் தரமான அரிசி மற்றும் பொருட்கள் கிடைக்க முழுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னை போரூர் அடுத்த கொளப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக அரசின் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். மத்திய அரசு மற்றும் மாநில அரசின் ரேஷன் அட்டைதாரர்களின் தரவுகளில் இருந்த வேறுபாடுகளை சரி செய்ய துறை சார்ந்த அதிகாரிகளை டெல்லிக்கு அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும், பொதுமக்களுக்கு தரமான அரிசி மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்பதே அரசின் முதன்மை நோக்கம் என குறிப்பிட்ட அவர்,
2: அதாவது போன காட்சி காலங்களில் நம்மளோட பிஹெச்எஸ் கார்டும் அவங்களோட சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தது.

0: வந்தது. அந்த டாக்குமெண்ட் மேட்ச் பண்ணி கொடுத்தா ஒரு 500 crores பேலன்ஸ் இருக்கு. அதை ரொம்ப பல ஆண்டு காலமா பெண்டிங் இருக்கு, 3-4 இயர்ஸ் இருந்தது. அந்த டேட்டா மேட்சிங்காக நான் இங்கிருந்து ஸ்டாஃப் அனுப்பியிருக்கோம். அவங்க டெல்லியில் உட்காந்து பேசி அந்த மேட்சிங் ஆஃப் டேட்டா பிஹெச்எஸ் கால்ஸ் மேட்சிங் டேட்டா கொடுத்துருக்காங்க. இன்னொரு 1 or 2 months சரி பண்ணி தீபாவளி மந்த்லேருந்து முறையான தரமான அரிசி எல்லா மக்களும் கிடைக்கும் வகையில் வயசு வழி செய்து.
1: திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் ஆலாடு கிராமத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா 522 பயனாளிகளுக்கு பட்டா, மின்னணு குடும்ப அட்டை, வேளாண்மை இடுபொருட்கள், காதொலி கருவிகள் உள்ளிட்ட நலத்திட்டங்களை ரூபாய் 10

0: சார்பில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா 522 பயனாளிகளுக்கு பட்டா, மின்னணு குடும்ப அட்டை, வேளாண்மை இடுபொருட்கள், காதொலி கருவிகள் உள்ளிட்ட நலத்திட்டங்களை ₹10 கோடியே 30 லட்சம் மதிப்பீட்டில் வழங்கி பல்வேறு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்ட அரங்குகளை பார்வையிட்டு விவரங்களை கேட்டறிந்து பொதுமக்களுக்கு திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கலந்துரையாடி பேசினார். திருவள்ளூரில் போதையில்லா தமிழ்நாடு உறுதிமொழியை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா மாணவர்களுடன் எடுத்துக் கொண்டதை தொடர்ந்து விழிப்புணர்வு வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு மாநில அளவிலான பெருந்திரள் உறுதியேற்பு நிகழ்ச்சி மற்றும் விருதுகள் வழங்கும் விழா திருவள்ளூர் அடுத்த மணமால நகர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுடன் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் அவர்கள் வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகளுக்கான குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. சார் ஆட்சியர் அப்துல் ராசிக் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளையும் புகார்களையும் முன்வைத்தனர். பொன்னேரி சுற்று வட்டார பகுதியில் தொடர் வறட்சி காரணமாக நெற்பயிர் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நெற்பயிருடன் வந்து கோரிக்கை வைத்தனர். திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அங்கத்தினர்களாக உள்ளவர்களின் ஆதார் எண் இணைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நிர்வாக குழு உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் கூட்டுறவு சங்க தேர்தலில் வாக்களிக்க தகுதி உள்ள அங்கத்தினராக இருக்க வேண்டுமெனில் ஆலையில் அங்கத்தினர்களாக உள்ளவர்களின் ஆதார் எண் ஏற்கனவே பெயரேட்டில் உள்ள அங்கத்தினர்களின் விவரங்களுடன் இணைக்கப்பட வேண்டும். எனவே கரும்பு விவசாயிகள் தங்களது ஆதார் எண்களை அந்தந்த கோட்ட அலுவலகத்தில் பணிபுரியும் களப்பணியாளர்களிடம் உடனடியாக தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் உள்ள VM நகர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து இயக்ககம் சார்பில் தேசிய குடற்புழு நீக்க நாள் கடைபிடிக்கும் விதமாக பள்ளி மாணவியர்களுக்கு குடற்புழு நீக்கத்திற்கான மாத்திரைகளை வழங்கினார்.
1: இதுவரை இடம்பெற்றது திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் AK தனசேகரன்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. தில்லி மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய உயரதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. 2025 தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த செப்டம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு திட்டத்தின் கீழ் 156,000 மேற்பட்ட பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளின் ஆதார் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் கை விரல் ரேகை பதிவு, கருவிழி மற்றும் சமீபத்திய புகைப்படம் உள்ளிட்ட விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் குழந்தைகள் இனி தங்களுக்கு 15 வயதாகும்போது ஆதார் விவரங்களை புதுப்பித்தால் போதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டிருப்பதன் மூலம் பள்ளி குழந்தைகள் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறவும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் என்றும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கூறியுள்ளது. தில்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, முன்னாள் காவல்துறை தலைவர், முன்னாள் சிபிஐ இயக்குநர் ஆகியோர் அடங்கிய உயரதிகாரமிக்க குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மாலியா பக்ஷி, திருமதி வி மோகனா ஆகியோர் கொண்ட பெஞ்ச் அரசு மற்றும் இதர தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்ட பிறகு நாளை

0: இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் பட்டியல் வெளியிடப்படும் என்று கூறியுள்ளது. நாகாலாந்து மாநிலம் திமபூர் தீரகான் இடையேயான குழாய் வழி எரிவாயு விநியோக திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதன் மூலம் அம்மாநிலம் வடகிழக்கு மற்றும் தேசிய எரிவாயு தொகுப்புடன் இணைக்கப்பட்டிருப்பதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கிறார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டம் வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் வளர்ச்சி இயந்திரமாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எரிவாயு சார்ந்த பொருளாதார வளர்ச்சி வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த இணைப்பு மூலம் ஜோர்கத்திலிருந்து தினந்தோறும் 100,000 கனமீட்டருக்கும் அதிகமான எரிவாயு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்படுவதுடன் ஆண்டுதோறும் பல 100 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டித்தரும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறைக்கு தேவையான இலகுரக போர் விமானம், இலகுரக ஹெலிகாப்டர்கள், ரேடார், செயற்கைக்கோள், தகவல் தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட 405 முக்கிய உபகரணங்கள் இனி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் என்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தி துறை தெரிவித்துள்ளது. இந்த தளவாடங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ள அத்துறை இதன் விவரம் ஸ்ரீஜன் டிஃபென்ஸ் .gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு சாதனத்திற்கும் உள்நாட்டு உற்பத்திக்கான உத்தேச காலக்கெடுவும் நிர்ணயம் ப்பட்டுள்ளது. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறை கூறியுள்ளது. பிரதமரின் 3 கோடி பெண்களை லட்சாதிபதியாக்கும் தொலைநோக்கு திட்டம் நிறைவேற்றப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பரனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநிலத்தில் பெண்கள் சுயவேலைவாய்ப்பு பெறுவதற்கு மத்திய அரசு 13,461 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளதாக தெரிவித்தார். பெண்களுக்கான அதிகாரம் ராஜஸ்தானில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், ராஜீவிகா திட்டத்தின் கீழ் 32 லட்சம் பெண் தொழில் முனைவோர் லட்சாதிபதியாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன்கள் மாநிலத்தில் தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாடு வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில், ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்து தொடர்பாக எந்தவொரு உத்தரவையும் வெளிநாடுகள் பிறப்பிப்பதற்கு உரிமை இல்லை என்றும் கூறியுள்ளது. ஈரான் மீது விதிக்கப்படும் தடைகளுக்கு எதிராக போராட தாங்கள் தயாராக இருப்பதாக அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் திரு முகமது காலிபாஃப் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ரா மாகாணத்தில் உள்ள நியாஸ் தீவில் இன்று கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. தெற்கு நியாஸ் தீவின் தென்கிழக்கே 147 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் 29 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டின் புவி இயற்பியல் ஆய்வு முகமை தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் பெரிய அளவில் சேதமோ உயிரிழப்போ இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கானை மருத்துவ சிகிச்சைக்காக இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷிஃபா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, இம்ரான்கானின் உடல்நிலையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கிலும், மருத்துவ சிகிச்சையை அவர் தடையின்றி பெற வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக தெரிவித்தனர். அரசியல் சாசன ரீதியாக திரு இம்ரான்கானுக்கு உள்ள உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் கல்வி வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. பிஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள பழங்குடியினர் கல்வி கற்றதன் மூலம் நக்சலைட்டுகளின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டுள்ளது.

0: எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: எதிர்கால இந்தியாவை கல்வி அறிவு மிக்கவர்களாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு பிஜப்பூர் மாவட்டம் ஹிரோலி பகுதியில் அரசு பள்ளியை கோண்டு இன மலைவாழ் பழங்குடியின குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்காக நடத்தி வருகிறது. இந்த பள்ளியில் கணிதம், பொது அறிவு, கையெழுத்து பயிற்சி ஆகியவை பயிற்றுவிக்கப்படுகிறது. பிஜப்பூர் மாவட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இயங்கி வந்த நிலையில் அவற்றை நக்சலைட்டுகள் பல்வேறு தாக்குதல்கள் மூலம் தகர்த்துவிட்டனர். இதனால் மலைவாழ் பழங்குடியின மக்களின் குழந்தைகள் அடிப்படை கல்வி கூட பயில முடியாமல் தவித்து வந்த நிலையில் துப்பாக்கியின் பிடியில் இருந்து கல்வியை மீட்டு மலைவாழ் பழங்குடியின குழந்தைகளின் கைகளில் மத்திய அரசு ஒப்படைத்துள்ளது. நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் மற்றும் மனம் திருந்தி வாழும் நக்சலைட்டுகளின் குழந்தைகள் இந்த பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். அவர்களுக்கு மதிய உணவு பள்ளியிலேயே வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஹிரோலி பகுதிக்கான மாற்றம் கல்வி வாயிலாக தொடங்கியுள்ளது. இதேபோன்று பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள 250க்கும் மேற்பட்ட இடங்களில் அரசு பள்ளிகள் மறுசீரமைக்கப்பட்டு மலைவாழ் பழங்குடியின மக்களின் குழந்தைகளுக்கான கல்வி பயணம் மாற்றத்தை நோக்கி தொடங்கியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூரிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: 2025 தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தலைசிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான அர்ஜுனா விருதுக்கு பேட்மிண்டன் வீராங்கனைகள் திரிசா ஜோலி, காயத்ரி கோபிச்சந்த் உள்ளிட்ட 17 பேருக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதுபெரும் கால்பந்து வீரரான அருமை நாயகம் வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தடகள பயிற்சியாளர் பர்வீர் சிங், குத்துச்சண்டை பயிற்சியாளர் சோட்டோலால் யாதவ், துப்பாக்கிச்சுடும் பயிற்சியாளர் நேகா நந்தகுமார் சவான் ஆகிய மூவருக்கு துரோணாச்சாரியார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மல்யுத்த வீரர் வீரேந்தர் குமார், குத்துச்சண்டை வீரர் தர்மேந்திர சிங் யாதவ் ஆகியோர் வாழ்நாள் சாதனைக்கான விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டு மேம்பாட்டிற்காக பாடுபட்ட அமைப்பிற்கான ராஷ்டிரிய கேல் புரஸ்கார் விருது புனேயைச் சேர்ந்த ராணுவ பாராலிம்பிக் பிரிவுக்கு வழங்கப்படவுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற கோவை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டிருப்பதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. தில்லி மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய உயரதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. 2025 தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: இரவு வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் 7:25.
3: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம். நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லி

0: கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
7: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே.
5: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
8: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
7: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே.
5: செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
9: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பாப்பாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சிலகாரப்பன் சீலகாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
10: இன்னும் சில நொடிகளில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
0: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: முத்தழகு, என்ன பிள்ள, சமையல் வேலை முடிஞ்சுதா?
6: அட வாங்கக்கா, வாங்க வந்து உட்காருங்க, தண்ணி கொண்டார.
5: அதெல்லாம் வேணாம்ல, நான் என்ன 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்தா வரேன், இதோ பக்கத்து வீட்ல இருந்து வரேன்.
6: அக்கா, பக்கத்து வீடோ இல்ல 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வீடோ, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வந்ததும் தண்ணி கொண்டாந்து கொடுக்கறதுதான் நம்ம வழக்கம்.
5: அதெல்லாம் நல்லா தான் பேசுற, இருந்தாலும் இப்ப எனக்கு வேணாம், வேணும்னா நானே கேக்குறேன். ஆமா, காலையில என்ன உங்க வீடே ஒரே போர்க்களமா இருந்துச்சு. அப்பவே வரும்னு தான் இருந்தேன், எங்க வீட்டுல எல்லாம் அவசர அவசரமா வேலை கிளம்பிட்டு இருந்தாங்க. அதான் அப்புறமா வருவோம்னு விட்டுவிட்டேன். ஏன் முத்தழகு, என்ன விஷயம்?
6: அக்கா, அதை

0: ஏன் கேக்குறீங்க? எல்லாம் என் பையன் சீனு பண்ற வேலை தான்.
1: ஏன் முத்தழகு, சீனு என்ன பண்ணா? அந்த புள்ள இருக்கிற இடமே தெரியாது, காலேஜுக்கு போறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது. நல்ல பிள்ளையாச்சே, அந்த புள்ள என்ன பண்ணா?
0: நீங்க தான் மெச்சுக்கணும். அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லார் வீட்லேயும் நாய்க்குட்டி வளர்க்குறாங்களாம், அதனால அவனுக்கும் வளர்க்கணும்னு ஆசை வந்துருச்சான். நானும் வளர்க்க போறேன்னு நேத்திலிருந்து ஒரே நச்சரிப்பு.
1: அட முத்தழகு, அவ்வளவுதானே? இதுக்கா நீ இம்புட்டு அலப்புற பண்ற? என்னமோ ஏதோ பெரிய குத்தங்குறம் பண்ணிட்ட மாதிரி பேசுற. நாய்க்குட்டி தானே வளர்க்கணும்னு ஆசைப்படுறான்.
0: அக்கா என்ன, நீங்களும் விவரம் புரியாம இப்படி பேசுறீங்க? வாயில்லா ஜீவன்களை வளர்க்கணும்னா சும்மாவா? எம்புட்ட கவனமா பாத்துக்கணும் தெரியுமா? முதல்ல அதுக்கு ஏத்த இட வசதி வேணும்.
1: முத்தழகு, நீ சொல்றதெல்லாம் சரிதான் புள்ள. உன் வீட்டில் இருக்கிற இட வசதிக்கு தகுந்தா போல நாய்க்குட்டியை தேர்வு செஞ்சு வளர்த்துட்டா போச்சு.
0: என்னக்கா சொல்றீங்க?
1: ஆமா முத்தழகு, நாய்கள்ல பல இனங்கள் இருக்கு. நமக்கு வளர்க்கறதுக்கு ஏத்தா போல இருக்கிற ரகத்தை தேர்வு செஞ்சுக்கலாமே.
0: அப்படியா சொல்றீங்க? அக்கா கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களேன்.
1: சொல்றேன் முத்தழகு, ஆனா நான் இல்ல, இவங்க சொல்லுவாங்க கேளு.
0: யாருக்கா?
1: செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள் பத்தி சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி செல்வராஜ் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளு.
2: நம்ம எப்பவுமே நாய்க்குட்டி வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு சில முடிவுகளை நம்ம எடுத்துக்கணும். என்ன முடிவுகள்னா, நம்மளால ஒரு 7-8 வருஷத்துலேருந்து 10-15 வருஷம் வரைக்கும் அதுக்கான தகுந்த நேரம் தினமும் செலுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவு நீங்கள் எடுக்கணும். அப்படி உங்களால் 10 வருஷத்துக்கு தினமும் நான் நேரம் செலுத்தி பார்த்துக்குவீங்கன்னா அது கரெக்ட். அதே மாதிரி குட்டிகள் நிறைய இனங்கள் இருக்குது, ஜெர்மன் செப்பர்டு, லேபர்டார், பக்கு, சீசு, அந்த மாதிரி நிறைய இனங்கள் இருக்குது. எதை நம்ம வாங்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான முடிவாக இருக்கும். அது எப்படி நீங்கள் முடிவு பண்ணுவீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற இடம் அளவு வச்சு முடிவு பண்ணணும். தனி வீடு நிறைய விளையாடுற கடை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல பெரிய நாய்கள் லேபர்டார், ஜெர்மன் செப்பர்ட் போன்றவற்றெல்லாம் அங்கே வாங்கி வச்சுக்கலாம். இன்னும் நிறைய பெரிய பங்களாக்கள் அளவுக்கு இடம் வச்சுருக்குறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நாட்டு நாய் இனங்கள் நம்ம கன்னி, கோம்பை, சிப்பிப்பாறை, ராஜபாளையம் இதெல்லாம் வாங்கிக்கலாம். நாட்டு நாய் இனங்கள் வந்து என்றைக்குமே மிகச்சிறந்த இனங்களாக இருக்குது. காரணம், நம்ம கிளைமேட்டை தாங்கி வளர்ற நாய்கள். இப்போ இதே சைபீரியன் எஸ்கியோ, ஜெர்மன் செப்பர்டோ நம்ம ஊரில் வச்சுருக்கிற சமயத்தில் வெய்ய காலங்களில் ரொம்ப மூச்சு வாங்கும், ஏன்னா அதுக்கு முடி அதிகம். நாய்களுக்கு வந்து இன்னொரு பிரச்சனை வந்து, மனுஷன் மாதிரி தோல் வழியாக வேக்காது. வியர்வை வந்து எல்லா வெப்பத்தையும் சூட்டையும் அது வாய் வழியாக மூக்கு வழியாக தான் வெளியில் கொண்டு வரும். அப்போ சூடான உடம்பு பூரா சூடாக இருந்து எல்லா காற்றும் மூக்கு வழியாக வரும்போது மூக்கில் இருக்கிற ரத்த குழாயெல்லாம் வந்து ரொம்ப ட்ரையாக போயிடும், ரத்த குழாய் உடையறக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால தான் சில சமயம் பார்த்திங்கன்னா ஜெர்மன் செப்பர்டு, இப்போ டாபமேன் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வெய்ய காலத்தில் மூக்கில் சில சமயம் ரத்தமே வரும். அது மாதிரி மூக்கில் ரத்தம் வருதுன்னா ரெண்டு காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு சூடு தாங்க முடியலைங்கிற ஒரு காரணம், இன்னொன்று இந்த உண்ணிகள் உடம்புல இருந்துச்சுன்னா அந்த உண்ணிகள் மூலமும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால நம்ம இட தேவையை வச்சு தான் இனங்களை இது பண்ணணும். சின்ன வீடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப குட்டியான சைஸ் உள்ள நாய்கள் நம்ம பக் டாக் அப்படிங்கிறது, ஷீசு இந்த மாதிரி, நம்ம பொமரேனியன் ஸ்பிட்ஸ் அப்படிங்கிற டாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதே அடுக்குமாடிக்கு நம்ம வாங்கிட்டு போகணும் அப்படின்னாலும் அது ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற டாக்ஸ் அதில் வச்சுக்கணும். மெயினாக பக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு டாகு அந்த மாதிரி டாக். ஆனால் பக் டாகில் என்னென்னா பராமரிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம், அது தோல் மடிப்புகள் நிறையா இருக்கிறதுனால முகத்தில் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கணும், ரொம்ப நல்லா பராமரிக்கணும், தினமும் தோலை வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அதுதான் அப்பார்ட்மெண்ட்டில் டாக் வளர்த்துறதுல பெரிய விஷயம். அதே மாதிரி என்ன ப்ரீடு நீங்கள் வாங்குறீங்கன்னு முடிவு பண்ணிடுறீங்க. இப்போ ஜெர்மன் செப்பர்டு வாங்குகிறோம் அப்படின்னா, ஜெர்மன் செப்பர்டு வந்து ஒரு ரொம்ப முடி நீளமாக இருக்கிறது ஒரு நாய். ஸோ நம்ம கூந்தல் எப்படி பராமரிக்கிறோமோ அது மாதிரி கூந்தல் அதுக்கும் நாயோட முடிக்கும் தினமும் பராமரிப்பு கொடுக்கணும். அதை யோசித்து அந்த இனத்தை வந்து எடுத்துக்கணும். வலைதளத்தில் நிறையா விளம்பரங்கள் இருக்கலாம், அதை கவர்ச்சிகரமான இது இருக்கும், அதை நம்பி நீங்கள் வாங்கக்கூடாது. உங்களால் வார வாரம் அதுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா அப்படிங்கிறத யோசித்து நாய்களை தேர்ந்தெடுத்து வாங்கணும். வழிகாட்டுதலுக்காக கால்நடை மருத்துவர்கள்ட்ட நீங்கள் கேட்டு வாங்கிறது ரொம்ப நல்லது. இது மாதிரி எங்கள் வீடு இவ்வளோ அளவு தான் இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி மார்னிங் போனால் ஈவினிங் தான் வருவோம், ரெண்டு பேரும் நாங்கள் ஒர்க்கிங் கப்பல் அப்படிங்கிற பட்சத்தில் எந்த டாக் பெட்டர் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு வாங்கணும். ஏன்னா நம்ம காலையில் போயிட்டு ஈவினிங் வர்றதுக்குள்ளே ரொம்ப போர்டத்தில் இருக்கும், நிறையா

பிடிக்க ஆரம்பிக்கும். சில சமயம் சோஃபாவெல்லாம் கடிச்சு போட்டுரும். இதுகளெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுக்கு தகுந்த இனங்களை தேர்வு பண்ணணும். ஆனால் இதில் நம்ம நாட்டினத்துக்கும் அயல் இனங்களுக்கும் உள்ள வித்தியாசம், நம்ம ராஜபாளைய கோம்பை கண்ணி இதுகளெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு வெளியே இருக்க பார்க்கும். அது ரொம்ப சிறந்தது. யார் வந்தாலும் போனாலும் அது பார்த்துக்கிட்டு அமைதியாக வீட்டுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே இருந்துட்டுருக்கோம். மற்ற நாய்கள் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கும். அதனால் அதையும் நம்ம யோசித்து தான் பண்ணணும். எங்கே வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் உடனே நெட்டில் போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி உடனே ஒரு நாய் அழகாக இருந்துச்சுன்னா ஓடி வாங்க பார்க்குறோம். அந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்ட பர்ச்சேஸ் அப்படிங்கிறத, எமோஷ்னல் பர்ச்சேஸ் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம யோசித்து பர்ச்சேஸ் பண்ணக்கு முடிவெடுக்கணும். எப்படி வாங்கணும்னா, உங்களோட நண்பர்கள் யாராவது நாய் வச்சுருக்காங்க, குடும்பத்தில் உறவினர்கள் யாராவது வச்சுருக்காங்க, அந்த நாய்கள்ட்டிருந்து குட்டி போட்டால் நம்ம எடுத்துக்க முடியுமா, அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் யாராவது ஏற்கனவே நாய் வளர்த்துறவங்க, அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்து இவங்கள்ட்ட வாங்கினா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி பண்ணணும். நம்பகமான ஒரு ரொம்ப வருஷம் உங்களுக்கு அந்த ஒரு விற்பனையாளர் தெரியுது, அவங்க மூலம் நீங்கள் வாங்கினீங்கன்னா குட்டிகள் வந்து நல்லதாக இருக்கும். அதை விட முக்கியம், இப்போல்லாம் பார்த்து நிறைய இடங்களில் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள்லாம் தத்தெடுப்பு எப்படி அடாப்ஷன் அப்படிங்கிறது நிறைய பண்ணுறாங்க. அதுகளில் இந்த சில ரொம்ப நல்ல நாய்கள்லாம் இருக்கும், அங்கேருந்து நீங்கள் தத்தெடுத்து வளர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு வருஷம் வளர்ப்பாங்க, அதுக்கு முறை அவங்களால முடியாது, கொண்டாந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் இதுக்கு வந்து இன்னொரு வீடு கிடைக்காது. இப்போ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் போய் அதை தத்தெடுத்து உங்கள் வீட்டுக்கு கொண்டாந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மறுவாழ்வு நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல தரமான நாய் வந்ததும் வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி குட்டி வாங்குறதுக்கு முன்னாடி தடுப்பூசிகளை செக் பண்ணுங்கள். எல்லா உங்கள் விற்பனையாளர் அல்லது நண்பர் கொடுக்குறாரு அப்படின்னா மூணு தடுப்பூசி போட்டிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. அதுக்கான சுகாதார பதிவேடை வந்து வாங்கிக்கோங்க அவங்கள்ட்ருந்து, அதை செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு பிறகு பண்ணுங்கள். அடாப்ஷன்லேயும் அதே மாதிரி தான், தடுப்பூசி போட்டிருக்கா, தத்தெடுக்கும் போது தடுப்பூசி இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். போடலை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையாக கால்நடை மருத்துவர்கள்ட்ட போய் தடுப்பூசி, குறைந்தபட்சம் ரெண்டு தடுப்பூசி, இந்த வெறிநாய் தடுப்பூசியும் இந்த டிஸ்டம்பர் பார்வை தடுப்பூசியும் போட்டிருக்கணும். அதே மாதிரி அதுகளுக்கான பொருள் வாங்கிட்டு வரணும். குட்டி வாங்கிட்டு வரோம், ஏதோ இல்லை ஒரு 7 மாதம் ஆன ஒரு அடாப்ஷன் டாக் வீட்டுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா அதை பராமரிக்கிறதுக்கான பொருள்கள் வாங்கணும். இந்த பொருள்கள் எங்கே கிடைக்கும்? நகர்ப்புறங்களில் நிறைய இடங்களில் இப்போ பெட் ஷாப் அப்படிங்கிற கடைகள் வருது, அப்புறம் வணிகத்தலங்கள்லேயும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நீங்கள் வாங்கும்போது நல்ல தரமான பொருளாக, இப்போ கூண்டுகள்லாம் வாங்குறீங்கன்னா அந்த நுனியிலெல்லாம் ஷார்ப்பாக இல்லாமல் குட்டிகளை கிளிக்காத அளவுக்கு செக் பண்ணி எடுக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி பிளாஸ்டிக் வந்து நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் டாய்ஸ் இருக்கணும். அது கடித்து உடஞ்சிருச்சுன்னா இந்த பிளாஸ்டிக் உள்ள வயிற்றுக்குள்ளே போயிடும், அது கீறிடும். ஸோ இந்த தரமான பொருளை பரிசோதித்து வாங்குறதான் நல்லது. அதுக்கு தான் நம்ம நேரில் போய் வாங்கணும், அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பயிற்சி கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. பட் அவங்க வந்து உங்கள் டாகை நல்லா பார்த்துக்குவாங்களா, அவங்க நல்ல பயிற்சி அளறாங்க, அதை அறிஞ்சு பண்ணுங்கள். சில பேர் வந்து நான் நிறையா நாய் பயிற்சி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க, அதனால் அவருக்கு அனுபவம் அதிகம், அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. நாய் வந்து அன்பால் பயிற்சி கொடுக்குற பயிற்சியாளர்கிட்ட கற்றுக்குச்சுன்னா அது ரொம்ப நல்ல நாயாக இருக்கும். சில பேர் பனிஷ்மெண்ட் மூலம் பயிற்சி பண்ணாங்கன்னா அந்த டாக்ஸ் மன அழுத்தங்களோடு இருக்கும். அதனால் அதை வந்து யோசித்து தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த குட்டிகள் விற்கிறது ஒரு பக்கம் ஒரு தொழிலாக வளர்ந்துட்டுருக்கிறது, அதை வாங்கி இன்னொருத்தருக்கு கொண்டு போய் கொடுக்குற ஒரு மீடியேட்டர் அந்த தொழிலும் அதிகமாக வளர்ந்துட்டுருக்குது. இப்போ இதில் வந்து குட்டிகளை சார்ந்தே மிகச்சிறந்த தொழில்கள் போயிட்டுருக்குது. ஒன்று அந்த குட்டிகள் விற்கிறது, அப்புறம் அதுக்கு தகுந்த சேவை கொடுக்கறது, உதாரணம் பயிற்சி கொடுக்கறது, இன்னொன்று இந்த பொருள்கள் குட்டிகளுக்கு தேவையான டாய்ஸ் பிளே டாய்ஸ் அதை விற்கிறது ஒரு மிகப்பெரிய தொழிலாக இருக்குது. இதில் வந்து நிறைய பேர் இப்போது இந்த பெட் ஷாப்போ நடத்துகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன இளைஞர்கள், சின்ன வயசு இளைஞர்கள், பெண்கள், அதே மாதிரி பணி ஓய்வு பெற்றவர்களும் இதை நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன தொழில், வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம், வருமானமும் நிறையா இருந்துகிட்ருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த குட்டிகள் வளர வளர இதுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கணுன்ற ஆசை அதிகமாகிடுது. இந்த அலங்காரம் பண்ணுற தொழில் வந்து இப்போது நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்குது. நம்ம ஆங்கிலத்தில் அது க்ரூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பெட்ஸ்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொழிலும் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்குது. உங்களுக்கு நல்ல திறன் வாய்ந்த, நல்லபடியில் குட்டிகளை குளிப்பாற்றி அதுக்கு அலங்காரம் பண்ணுற அளவுக்கு திறன் வாய்ந்த தொழிலாளர்களை நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு சின்ன நிறுவனமாக நீங்கள் தொடங்கி நடத்துனீங்கன்னா மிகச்சிறந்த வருமானம். இப்போ ஒரு சின்ன ஒரு ஒரு டவுன் இருக்குது அப்படின்னா அந்த டவுனில் இருக்கிற எல்லா டாக்ஸ்க்கும் ஒன்று ரெண்டு கடைகள் கூட கிடையாது. இப்போது நீங்கள் அந்த மாதிரி க்ரூமிங் அல்லது ஸ்பெட்ஸ்பா ஒரு சென்டர் மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா அந்த டவுனுக்குள்ளே எல்லாத்துக்கும் அது சேவையாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வருமானமாகவும் அது அமையும். அதே மாதிரி தீவனம், இப்போ நிறைய வணிக ரீதி தீவனங்கள் வருது, சில பேர் அவங்களே தயாரித்து சின்ன சின்ன பொட்டலங்களில் கொடுக்குறதும் பண்ணுறாங்க, அதையும் நீங்கள் வாங்கி சந்தைப்படுத்துறது நல்லது. இப்போ நீங்கள் வந்து வலைதளங்கள் ஏன் நம்ம போகிறோம் அப்படின்னா,

0: நிறைய பேர்த்துக்கு இந்த பொருள் எங்கே கிடைக்கும்னு தெரியாது. அதனால் வலைதளம் மூட போகிறோம். அது தப்பில்லை, தெரிஞ்சுக்கிறது தப்பில்லை. தெரிஞ்சுக்கிட்டு அதை உறுதிப்படுத்திக்கணும், அது நம்பகமான பொருளா அப்படிங்கிறத பண்ணணும். வலைதளங்கள் மூலம் இன்னொரு முக்கியமான இது, நீங்கள் உங்கள் குட்டிகளோட புகைப்படங்கள், ஃபோட்டோகள், நம்ம டாகு பப்பியோட ஃபோட்டோ போடும்போது அது ரொம்ப அதிகமான மக்களுக்கு சென்றடையுது. அப்போ என்ன ஆகும், உங்கள் குட்டிகளை பார்த்து யார் வேணாலும் உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு குட்டிகளை வாங்கிக்கலாம். ஸோ அந்த விற்பனை வாய்ப்புகளை அதிகப்படுத்துறதுல இந்த டிஜிட்டல் தளங்கள் ரொம்ப நல்லா திறனோடு பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய டிஜிட்டல் தளங்கள் இருக்குது, அது ஒவ்வொருத்தரோட வசதிக்கு தகுந்த மாதிரி தளங்களை பயன்படுத்தலாம். ஆனால் நம்பகமான தன்மை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பண்ணிக்கணும். நேரடியாக விற்கிறதுல என்ன நல்லது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை, இன்னொரு அந்த குட்டி உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்க அடுத்தவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நாங்கள் இவங்க வீட்டில் வாங்கினோம், இல்லை இந்த நண்பர்கிட்ட வாங்கினோம், இது ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த நம்பகத்தன்மை தான் வந்து நேரடி விற்பனையில் இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம் நாய்க்குட்டிகள் வளர்ப்பில். டிஜிட்டல் தளங்களில் வாங்கிறது ஈஸி பை, ஆனால் செல்லப்பிராணி நேராக வாங்கிறது நம்பகத்தை ரொம்ப அதிகமாக கொண்டு வரும், ஒரு பிணைப்பை உருவாக்கும் உங்களுக்குள்ள. நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நீங்கள் ரெண்டு பேரும் கலந்து பேசி சமாளிக்க முடியும், உங்கள் ரெண்டு பேர்த்த வச்சு இன்னும் சில பேர்த்துக்கு கனெக்ட் ஆகிக்க முடியும், அந்த உள்ளூருக்குள்ளேயே ஒரு நல்ல பிணைப்பை இது கொண்டு வரும். அதே மாதிரி குட்டி வாங்கும்போது உறுதியாக அது வந்து 8 வாரத்துக்கு மேலே ஆச்சா அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப கேட்டு உறுதி பண்ணியிருக்கணும். 8 வாரத்துக்கு முன்னாடி இருக்கிற குட்டியை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பராமரிப்பும் நல்லா கொடுக்கவே முடியாது, அது ரொம்ப மிக முக்கியம். சில சமயம் வந்து இன்சூரன்ஸ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது, நிறைய இந்த உயர் ஜாதி நாய்கள் அல்லது உயர் விலையுள்ள சைபீரியன் ஹஸ்கி இந்த மாதிரி நிலைய விலை அதிகமாக இருக்கிற நாய்கள், இப்போ நாய் விலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 5000-50000 வரைக்கும் 1 லட்சம் வரைக்கும் விற்றுட்ருக்காங்க, அது வணிக ரோக்கில் அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களுக்கு உங்களோட தகுதிக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா நாய்களுமே நல்ல நாய்கள் தான், நாட்டு நாய்கள் சிறந்த நாய்கள் தான். நீங்கள் இது வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நாயை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு செலவும் இருக்குது. இப்போது ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு வந்து தடுப்பூசி போடணும், மருத்துவ செலவு கொடுக்கணும், சாப்பாடு தீவன நாய் தீவனங்கள் நம்ம வாங்கி கொடுக்கணும், தோல் பராமரிப்பு இருக்கணும். ஸோ இதுக்கான செலவுகளையும் கணக்கில் நீங்கள் வச்சுருக்கணும். இதுக்கான நிதி நம்மள்ட்ட முடியுமா? இப்போ இன்றைக்கி ஆசைக்கு ஒரு குட்டி வாங்கிட்டு வந்துடுறோம், இப்போ சைபீரியன் ஹஸ்கி வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த க்ரூமிங் கேர் நல்லா கொடுக்கணும், இல்லாட்டி ஸ்கின்னு அந்த தோல் முடியெல்லாம் வந்து மேட் ஆகி ஆகி அழகே போயிடும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு விட்டுருவீங்க. அப்புறம் போட்ட உங்களோட எவ்வளோ முதல் போட்டீங்களோ அது மட்டும் போகிறது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளே அந்த நாய் மேலே இருக்கிற பாண்டிங்கும் குறைஞ்சிரும். இந்த பாண்டிங் குறையாமல் இருக்கணும்னா நீங்கள் வாங்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப திட்டமிட்டு வாங்கணும். எப்போவுமே வந்து வாங்கிட்டு வந்த பிறகு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், நல்லா பண்ணிகிட்ருப்போம். 2 வருஷத்துக்கு பிறகு அதுக்கான சில வியாதிகள் வர ஆரம்பிக்கும் போது நம்ம அதை வந்து கொஞ்சம் நம்மளோட கவனம் குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் பண்ணக்கூடாது. 2 அல்லது 3 வருஷம் ஆகும்போதே வருடத்திற்கு ஒரு முறை நம்ம மாஸ்டர்கள் செக்கப் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பின்னாடி வர நோய்களெல்லாம் தடுக்க முடியும். இந்த நோய்களை தடுத்திங்கனாவே நாய்கள் வந்து உங்களோட ரொம்ப நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும். நிறைய பேர் வந்து வயசானவங்க வந்து டாக் எடுத்துகிட்டு போவாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த டாக் வந்து ஒரு 8 வருஷம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற தகவலே தெரியறதில்ல. அது 10 வருஷம் கழித்து அது இயற்கையான மரணம் வரும்போது கூட வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் இந்த விழிப்புணர்வு நாய் ஒவ்வொரு முறை நீங்கள் வாங்கும்போது, இது நாய்களோட ஆயுள் காலம் வந்து சில நாய்களுக்கு வந்து 7-8 வயசுலேயே இருக்கும், சில நாய்களுக்கு 10 வயசு, சிலது 15 வயசுக்கு. இப்போ உடல் எடை பெருசாக இருக்கிற நாய்களெல்லாம் ஒரு முக்கியமாக 10-12 வயசு கீழே இருக்கும். சிறு வகை நாய்கள் எல்லாம் வந்து ஒரு 14 வயசு வரைக்கும் இருக்கும். நம்ம நாட்டின நாயிடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா 15 சிலதெல்லாம் 20 வயசு வரைக்கும் வரும். அதனால் அதை மனசில் வச்சுட்டு உங்களோட இது வாங்கிறத நீங்கள் பண்ணணும். நாய் விற்கும் போதும் இதே தகவல்களை நீங்கள் வர வாங்குறவங்களுக்கு சொல்லணும். ஸோ இந்த தகவல் பரிமாற்றம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஊரில். ஏன்னா நம்ம ஊரில் வந்து ரொம்ப வளர்ந்து வர தொழிலாக இருந்துகிட்ருக்குது. இதில் எல்லா கிராமப்புற இளைஞர்கள்லேருந்து பெண்கள்லேருந்து எல்லோரும் ஈடுபடும் போது விற்பனையாளருக்கும் நம்பகம் இருக்கணும், வாங்குறவங்களுக்கும் நம்பகமாக இருக்கணும். இது வந்து ஒரு ஆரோக்கியமான நாய் நண்பர்கள் சமூகத்தில் நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கும். இந்த மாதிரி நீங்கள் வளர்றதுக்கு வாழ்த்துக்கள்.
1: என்ன முத்தழகு, செல்ல பிராணிகள் வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள் பற்றி சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலை

0: கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பி. செல்வராஜ் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா? இப்போ உனக்கே நாய்க்குட்டி வளர்க்கணும்னு ஆசை வந்திருக்குமே.
1: ஆமாங்கா, எந்த வகை நாய்க்குட்டி, அதை எப்படி தேர்வு செய்யறது, எங்க வாங்கறது, எப்படி பராமரிக்கிறது, அதில் இருக்கிற தொழில் வாய்ப்புகள் பத்தியும் தெளிவா சொன்னாரு.
0: அப்புறம் என்ன, விவரம் தான் தெரிஞ்சு போச்சு இல்ல. இனி நாய்க்குட்டி வளர்க்க சீனுக்கு எந்த தடையும் இல்லையே.
1: நிச்சயமா இல்லக்கா, அவன் ஃப்ரெண்டு வீட்டில் நாய்க்குட்டி போட்டிருக்கிறதா சொன்னான். அதில் உன்னை எடுத்துட்டு வந்து வளர்க்க போறதாவும் சொன்னான். நானே ஃபோன் போட்டு அவனை எடுத்துட்டு வர சொல்ல போறேன்.
0: முத்தழகு, ரொம்ப சந்தோஷம் புள்ள. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்.
1: என்னக்கா, என்ன விஷயம்?
0: என் அண்ணன் கோவில்பட்டியில இருக்காருல்ல, உனக்கு தான் தெரியுமே.
1: ஆமாக்கா, மாணிக்க அண்ணன். அண்ணன் தான் விவசாயத்துல வெள்ளாமையை அள்ளி குவிக்கிறதா அடிக்கடி சொல்லுவீங்களே.
0: ஆமாம் புள்ள, அதுக்கெல்லாம் காரணம் வேளாண்மை அறிவியல் நிலையம் தான். அங்கனை போய் கேட்டு கேட்டுதான் அண்ணன் இன்னைக்கு ஒரு முன்னோடி விவசாயியா வந்திருக்காரு.
1: அக்கா, அதுதான் எனக்கும் தெரியுமே. நீங்க தான் அப்பப்போ இந்த தகவல்களை வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பீங்களே.
0: ஆ, அதே மாதிரிதான் இப்ப கூட ஒரு தகவல் சொல்ல வந்திருக்கேன்.
1: என்னக்கா, என்ன விஷயம்?
0: கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் பற்றி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. பாக்கியத்து சாலிகா அவங்க சொன்ன தகவல்களை பதிவாக அண்ணன் அனுப்பிவிட்டுருக்கு. அதை நான் வைக்கிறேன், நாம் சேர்ந்தே கேட்போம்.
2: நம்ம தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர் காலத்தில் முதன் முதலாக துவங்கப்பட்ட ஒரு முக்கியமான ஆராய்ச்சி நிலையம்தான் இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம். இது வந்து 1901 துவங்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் வந்து பிரத்யேகமாக பருத்தி பயிரிடணும், பருத்தி சாகுபடி செய்யணும், அந்த பருத்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய இழைகள் அதன் மூலமாக தயாரிக்கப்படக்கூடிய ஆடைகள் வந்து அவங்க நாட்டுக்கு தேவைப்பட்டதுனால ஆரம்பிக்கப்பட்ட பருத்தி நிலையம்தான் இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம். 1945 வரைக்கும் இது வந்து ஒரு வேளாண் மாதிரி பண்ணை, அதாவது அக்ரிகல்ச்சரல் மாடல் ஃபார்ம் அப்படின்ட்டு தான் இயங்கிட்டு வந்துச்சு. பருத்தி மற்றும் சிறு தானியங்களுக்கான ஆராய்ச்சி நிலையமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அந்த 1945 1981 வரைக்கும் சென்னை மாகாணத்தில் இருந்த இந்த ஆராய்ச்சி நிலையம் 1981 கோவையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ், அதாவது எங்கேயோ அப்படியே இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கோவில்பட்டிலேயே இருந்தமேனுக்கு அது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழே செயல்பட ஆரம்பிச்சுது. ஸோ இந்த 1981 பார்த்தாலும் தமிழ்நாட்டிலையும், அதுவும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையும் எடுத்துக்கிட்டால், இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் தான் மிக பழமையான ஒரு ஆராய்ச்சி நிலையமாக செயல்பட்டுருக்கு. இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானாவாரி விவசாயிகளுக்கு தேவையான பயிர்கள், அவர்கள் பயிரிடக்கூடிய சரியான ரகங்கள், அந்த பயிர் ரகங்களை தேர்வு செய்து அவர்கள் சாகுபடி செய்யும் போது அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள், இதை எல்லாத்தையும் இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் நிறைய ஆராய்ச்சி திடல்கள் மூலமாக சோதனைகளை செஞ்சு அந்த சோதனைகளின் அடிப்படையில் வெளிவரக்கூடிய அந்த அவுட்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரகங்கள், புதிய புதிய ரகங்கள், புதிய புதிய தொழில்நுட்பங்களை வந்து நம்ம இந்த மானாவாரி பகுதி விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்தை சுற்றி இருக்கிற திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம் இந்த 4 மாவட்டங்களுக்குமே இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கிட்டத்தட்ட 60 பயிர் ரகங்களும் 100 மேற்பட்ட தொழில்நுட்பங்களும் வந்து சுலபமாகவும் ரொம்ப அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் மானாவாரி விவசாயிகளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 5 மத்திய அரசு திட்டங்களும் 3 மாநில அரசு திட்டங்களும் செயல்பட்டுருக்கு. விதைக்கிறதுலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வேளாண் மேலாண்மை தொழில்நுட்பங்களையும் வந்து கோவில்பட்டி ஆராய்ச்சி நிலையம் தான் வந்து ஒருங்கிணைத்து எல்லா விவசாயிகளுக்கும் கொடுத்துட்ருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 60 பயிர் ரகங்களை கண்டுபிடிச்சி வெளியிட்டிருக்கோம். அதில் வந்து சோளத்தில் K12 K13 மிளகாயில் K1 K2 அதே மாதிரி கருங்கண்ணி பருத்தியில் KC3 K12 இந்த மாதிரி ரகங்கள் இன்னுமே வந்து விவசாயிகள்கிட்ட வந்து பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அப்போது இந்த ரகங்களுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி விதைகள் தேவைப்படுது, எவ்வளவு விதைகள் தேவைப்படுது, இது எல்லாத்தையும் கண்டறிஞ்சு இந்த வல்லுநர்

0: விதை உற்பத்தியை நாங்களே செஞ்சு அந்த விதைகளையும் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்து அவங்களுடைய பயிர் சாகுபடிக்கு ஏற்ற தொழில்நுட்பங்களுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த பயிர் ரகங்களையும் கொடுக்கறதோடு இல்லாமல் அந்த ரகங்களுக்கு ஏற்ற விதைகளையும் உற்பத்தி செஞ்சு விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மானாவாரி விவசாயத்தில் மழை வந்து ரொம்ப ஒரு நிலையற்ற தன்மையுடையதாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் விவசாயிகள் என்ன செய்யலாம், அவங்க மீதமுள்ள காலத்தில் எப்படி அவங்க வருமானத்தை பெருக்கிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு தான் ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம். ஸோ நம்ம மானாவாரி விவசாயிகள் வந்து ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தின் மூலமாக அவங்க சாகுபடி செய்ய முடியாத காலத்தில் ஒரு 4 கறவை மாடு, ஒரு 5 கொடி ஆடு, ஒரு 10 அசில் பறவை இந்த மாதிரி அவங்க வளர்க்கலாம். அதே மாதிரி அவங்க மண்புழு உர பண்ணை அமைக்கலாம். அதுக்கான தொழில்நுட்ப பயிற்சியும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இந்த ஆடு மாடுகளுக்கு தீவன பொருட்களை வந்து அவங்களுக்கு கொடுத்து அந்த தீவன பயிரை அவங்களே வளர்த்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தீவனத்தை இந்த ஆடு மாடுகளுக்கு கொடுக்கலாம். இப்படின்னு நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டம் முக்கியமாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களுக்கும் மானாவாரி நிலத்துக்கு ஏற்ற ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தை வந்து நாங்கள் நிறைய ஆராய்ச்சி திடல்கள் மூலமாக செயல்படுத்தி அதில் எது பெஸ்ட்டாக வருது அப்படின்றதையும் நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆராய்ச்சி நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 7 கிராமங்களை வந்து நாங்கள் தத்தெடுத்திருக்கோம். அந்த 7 கிராமங்களும் வந்து இந்த திட்டங்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தினுடைய திட்டங்களினுடைய பயனாளிகளாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பயன் தர வேண்டிய வகையில் 2019 ஆண்டிலிருந்து ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் துணைநிலை திட்டம், அதாவது இந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா, மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி திட்டம், வானிலை மேலாண்மை ஆராய்ச்சி திட்டம், அதுக்கப்புறம் மத்திய கால ஆலோசனை வானிலை ஆலோசனை சேவை திட்டம், இதிலெல்லாம் வந்து பழங்குடியினர் ஆதி திராவிட விவசாயிகளும் வந்து பயன்பெறணும் அப்படின்ற வகையில் அவங்களையும் இணைச்சு இந்த ஒட்டப்பிடாரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விவசாயிகளுக்கும் வந்து நாங்கள் நிறைய இடுபொருட்கள் கொடுத்துருக்கோம், தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்த்துருக்கோம், அதே மாதிரி அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நமக்கு வந்து இந்த கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் மானாவாரிக்கு ஏற்ற பயிர்கள், பயிர் ரகங்கள், தொழில்நுட்பம், ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பருவ மாற்ற காலநிலைக்கான ஆலோசனை சேவை, அதே மாதிரி அவங்க வந்து இடுபொருட்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இடுபொருள் உற்பத்தி செய்து அந்த இடுபொருளை அவங்களே எப்படி உற்பத்தி செய்யணும் அப்படின்றதுக்கான பயிற்சியையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து அவங்க எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றதுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியும் கொடுத்துட்ருக்கோம். ஒருங்கிணைந்த பண்ணைய திட்டத்தை செயல்படுத்தி ஒவ்வொரு விவசாயியும் ஒருங்கிணைந்த பண்ணைய மூலம் எப்படி லாபம் ஈட்டணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த தொழில்நுட்பத்தையும் நாங்கள் வந்து முடிந்த அளவுக்கு நம்ம எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து மழை வர காலங்களில் மட்டும்தான் அவங்க வந்து தானிய பயிர்களை வந்து சாகுபடி செய்ய முடியும், பயிர் வகை பயிர்களை சாகுபடி செய்ய முடியும். மற்ற நாட்களில் வந்து இந்த பழ மர பயிர்கள் தான் வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும். அதனால நாங்கள் கோவில்பட்டி வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் விவசாயிகளுக்கு காய்கறி பயிர்கள், பழமர கன்றுகள் இவற்றையும் வந்து உற்பத்தி செய்து அவர்களுக்கு குறைந்த விலையில் தரமான முறையில் இது எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கோம். அதனால இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எங்கள் பழமர கன்றுகளை வாங்கி அவங்க வீணாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வறண்ட நிலத்தில் பயிர் செஞ்சு அதன் மூலமாக வரக்கூடிய பழங்கள் காய்கறிகள் மூலமாக அவங்க பயன்பெறுறாங்க.
1: என்ன முத்தழகு, கோயில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் பற்றி தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்கியத்து சாலிக்கா அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா?
2: நல்லாவே கேட்டுக்கிட்டேங்க்கா. அண்ணன் இன்னைக்கு ஒரு முன்னோடி விவசாயியா இருக்கிறாருனா அதுக்கு அந்த வேளாண் ஆராய்ச்சி நிலையம்தான் முக்கிய பங்கா இருந்திருக்கு.
1: விதைக்கிறதுலேருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் இருக்கிற எல்லா தொழில்நுட்பங்களையும் ஒருங்கிணைச்சி இவங்க தானே கொடுக்குறாங்க?
2: ஆமாங்க்கா, விவசாயிகளுக்கு சேவை செய்யக்கூடிய திட்டங்கள், பயிற்சிகள் இப்படி எல்லாமே நல்ல முறையிலலாம் செஞ்சுட்டு வராங்க. இது எல்லாத்தையும் அண்ணன் நல்ல முறையில் பயன்படுத்தி இன்னும் விவசாயத்தில் மேலும் மேலும் முன்னுக்கு வரணும். அதுக்கு இந்த முத்தழகு வாழ்த்து சொன்னதா சொல்லிடுங்க.
1: கண்டிப்பா புள்ள, அண்ணன் ஃபோன் பண்ணதும் நிச்சயமா சொல்லிடுறேன்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது

0: இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கு. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வளட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நிலையத்தில் நேரம் 8 மணி. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேயர்களே. இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியில் ஏன் பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியின் விதிமுறைகள் என்ன அப்படின்னா, நீங்கள் 3 பாட்டை வந்து தொடர்ந்து சரியாக பாடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பரிசு பாடல் கிடைக்கும். உங்களுக்கான ஒலிக்கீற்றை நாங்கள் இசைப்போம். அந்த ஒலிக்கீற்றின் இறுதி எழுத்தில் உள்ள எழுத்தின் வார்த்தைகளை வச்சு நீங்கள் வந்து பாட்டை வந்து நீங்கள் பாடணும். புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன் இணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன் இணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், வருக. வணக்கம். வணக்கம் ஐயா.
1: சொல்லுங்க சார்.
0: ஒலிக்கீற்று போட்டுடலாங்களா? உங்களுக்கான முதல் ஒலிக்கீற்று.

0: நீ அப்படின்ற இடத்துல முடிஞ்சிருக்கியா? நீங்க நீ அப்படின்ற இடத்துல பாடலாம்.
1: நீயாங்க சார், நீ
0: நீ
1: சார்,
0: குரல் நீ, நெடில் நீ, ரெண்டு நீயும்.
1: நீ என்ன சொன்னாலும் கருவி, நீ தாளும் புதுமை, அவ்வளவுதாங்க சார் வருது.
0: நாலு வரியாவது பாடி இருக்கணும் ஐயா. நல்ல முயற்சி, நன்றி.
1: நன்றி சார், நன்றி.

0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் ஐயா.
0: ஐயா, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாங்களா?
1: கொடுங்க ஐயா, நான் முயற்சிக்கிறேன்.

0: ஐயா நோ அப்படின்ற எழுத்துல இருந்து பாடலாம். நீங்க நோ
1: என்ன
0: நா நோ அந்த வரிசையில.
1: ஓகே, நான் வரிசை. ஓகே
0: நான் வரிசை.

0: துணிலை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், நானானிட்டால் அது நடந்து விட்டால்.
1: நல்லா பண்ணீங்க. உங்களுக்கான அடுத்த ஒளிக்கீற்று கொடுத்துடலாங்களா?
0: ஆ, கொடுங்கய்யா கொடுங்க.

0: நாலு லைன் கெட்ட லைனே பாடிட்டீங்க, அருமை அருமை. உங்களுக்கான அடுத்த
1: எப்படியோ
0: ஒளி
1: நினைவான ஒரு பாடி பாடி பரிசு பாடுவாங்களோ நான் செய்ய பாப்போம்.
0: பார்க்கலாம் பார்க்கலாம். மூணாவது கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்களா?
1: கொடுங்கய்யா கொடுங்க.

0: பே பேன்ற வரிசையில பாடலாம், பா பே அந்த மாதிரி.
1: பே. ஓகே. பேசுகிறேன் பேசுகிறேன் உன் இதயம் பேசுகிறேன், புயலடித்தால்

0: ஓகேவா ஐயா?
1: அருமையா, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து பாட்டு வழங்கலாம்?
0: ஐயா நீங்க ரெண்டாவது ஒரு போர்ட்டல் போட்டீங்கல்ல ஜீன்ஸ் படத்துல, இந்த அன்பே அன்பே கொல்லாதே ரொம்ப ரொம்ப அருமையான பாடல், அந்த பாடலே எனக்கு கொடுங்க ஐயா.
1: அன்பே அன்பே கொல்லாதீங்களா?
0: நன்றி ஐயா.
1: நன்றி நன்றி, இணைப்பில் இணைந்ததுக்கு நன்றி.

0: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா. முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், நீண்ட நாட்களாக உடல் வலி, மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா

0: கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், காஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit
6: நிலையத்தில் நேரம் 8:16. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களின் கவனத்திற்கு, இன்று இரவு 10 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று அவர்களுக்கான விருப்ப பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணையலாம். வருக, வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? தெளிவா இல்லைங்கய்யா உங்க குரல். கண்ணியப்பன் ஐயா, உங்களுக்கான ஒலிக்கீற்று கொடுத்துடலாங்களா?

0: தாயே அப்படின்ற வார்த்தையில் முடிஞ்சிருக்கு. தா அப்படின்ற எழுத்துல நீங்கள் பாடலாம். தா வரிசையில் நாலு வரியாவது பாடியிருக்கணுங்களே, நல்ல முயற்சி பண்ணீங்க. நன்றி, வணக்கம் ஐயா. வருக வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் காரியமங்கலம் வட்டம் கெங்கச்சேட்டுப்படி தீமராஜன் ஐயா.
0: பீமராஜன் ஐயா, உங்களுக்கான ஒலிக்கீற்று கொடுத்துடலாங்களா?
1: கொடுங்க ஐயா, நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன்.

0: வாங்க ஐயா, வாடியார் ஐயா, வரவேற்க வந்தோம் ஐயா, ஏழைகளை உங்கள் நன்றி வரவேற்க வந்தோம் ஐயா, வாங்க ஐயா, வாடியார் ஐயா. போதுங்களா,
1: இன்னொரு வரி பாடலாமே.
0: அவ்வளவுதான், நன்றி.
1: சரிங்க, உங்களுக்கான அடுத்த ஒலிக்கீற்று கொடுத்துர்லாங்களா?
0: கொடுங்க, முயற்சி பண்றேன்.

0: அஸ்க் அஸ்க் அப்படின்னு முடிஞ்சிருக்கு, ஆ அப்படின்ற இடத்துல நீங்கள் பாடலாம்.
1: ஆ என்ற இடத்துலயா? ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை யாரு, சேர்ந்து மனிதன் வாழும் வாழ்க்கை தெய்வத்தின் கட்டளை யாரு, ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை யாரு, ஒன்றே சொல்வான் ஒன்றே செய்வான், உள்ளத்தில் உள்ளது அமைதி. சொல்லையா?
0: போதுங்கய்யா, நல்லா பாண்டிங்க. உங்களுக்கான கடைசி ஒலிக்கீற்று கொடுத்துடலாங்களா?
1: கொடுங்கய்யா.

0: தா தலைவா அப்படின்ற எழுத்துல முடிஞ்சிருக்கு, தா அப்படின்ற எழுத்துல நீங்க பாடலாம்.
1: காவலியா?
0: ம்,
1: பாவலே தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாத்தா காந்தியின் மாமா நேரு, ஒன்றே செல்லுங்கள். ஐயா போய் வரலீங்களா?
0: வரலைங்களா? ரெண்டு பாட்டு இந்த சரியா பாடிட்டீங்க, மூணாவது பாட்டு கொஞ்சம் ஓகே. அடுத்த டைம் நல்லா முயற்சி பண்ணுங்க.
1: நன்றிங்க,
0: நன்றிங்க, நன்றிங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக. வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் தர்மபுரி மதிவன் பாளையம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் ஐயா. உங்களுக்கான ஒலிக்கீட்டு கொடுத்துடலாங்களா?
2: மூன்று ஒலிக்கீட்டுமே
0: எளிமையா கொடுக்கணுங்களா? எளிமையா கொடுக்கணுங்களா?
2: ஆமா ஐயா,
0: கொடுத்துறேன், கொடுத்துறேன், பாருங்க.

0: முளைத்தாய் அப்படின்றதுல மா எழுத்துலேருந்து பாடுங்க.
1: மாவா? மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா, பொன் மாலை எங்க தோட்டத்தை பார்க்க பூத்தாயா, ஆயிரம் கோடியில் செல்வம் அது வேண்டும், அரைநொடி என்றால் கூட அந்த ஆனந்தம் ஒன்றே போதும், பூவே எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா, வெண் பூவே எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான இரண்டாவது ஒலிக்கீட்டு கொடுத்துடலாங்களா?
1: புரியுங்கய்யா.

0: ஆசை சைன்ற எழுத்துல முடிஞ்சிருக்கு, சா அப்படின்ற எழுத்துல நீங்க பாடலாம்.
1: சந்தனம் ஜவாது பன்னீர் நீ அள்ளி போட்டுக்கோ, அல்லிப்பூ மல்லிப்பூ மாலை கட்டி போட்டுக்கோ. அது ஏன்னு தெரியுமா, நான் சொன்னா புரியுமா?
0: இடையில இருந்து பாடுறீங்களா என்ன?
1: வர போற வள்ளி வர போற வெள்ளி மணி தேரா.
0: பாடலோட முதல் வரியில இருந்து பாடணுங்கய்யா, நீங்க இடையில இருந்து பாடுறீங்கன்னு
1: நினைக்கிறேன். தொடங்க அந்த பாடல், நீ அந்த பாடல் கூட போட்டு பாருங்க.
0: அப்படிங்களா?
1: சரியா தான் பாடியிருக்கேன்.
0: அப்படிங்களா? சரிங்க, உங்களுக்கான மூன்றாவது ஒலிக்கீற்று கொடுக்குறேன், கேளுங்க.

0: தேவியே அப்படின்னு முடிஞ்சிருக்கு, தா வரிசையில பாடுங்க.
1: தா தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த், தாயகம் காத்திட்டு பண்ணாலும் போடிக்கிட்ட சொல்லுது ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய பூமி இது, காந்தி மகாத்மா வாழ்ந்த கண்ணிய பூமி இது, ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த்.
0: ஓ, சுதந்திர தினம் முடிஞ்சனால பாடுறீங்களா?
1: ஐயா,
0: சுதந்திர தினம் இப்பதான் முடிஞ்சது, அதனாலயா?
1: ஆமாங்கய்யா,
0: சரிங்க.
1: அதனால அந்த பாடல் எனக்கு முழுசாவே தெரியும்.
0: அப்படிங்களா? ஓகேங்க ஓகேங்க. சரி, உங்களுக்கான பரிசு பாடல் என்னங்க வேணும்?
1: எனக்கு முதல்வன் படத்துல உளுந்து விதைக்கையிலே அந்த உதக்காத்து வீசையிலே அந்த பாடல் குறிங்கய்யா.
0: முதல்வன் படத்துல இருந்தீங்களா?
1: ஆமாங்க, முதல்வன் படம் அர்ஜுன் நடிச்சது சங்கர் இயக்கத்துல, அதுல உளுந்து விதைக்கையிலேன்னு ஒரு பாடல் இருக்குங்கய்யா, அந்த பாடல் குடிங்க.
0: சரிங்கய்யா, நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா.
0: நன்றிங்க நன்றிங்க. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: சேலம் சீலநாயக்கன்பட்டி தரன் மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
4: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
12: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
11: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு

0: ஒரு முழுமையான வழி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
2: நிலையத்தில் நேரம் 8:33. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைகிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பு அறிவிப்பு அன்பு நேயர், வருக, வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: ஹலோ சார், நான் மோனிஷ் பேசுகிறேன்
2: சார். சொல்லுங்கள் மோனிஷ், எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: சேலம்லேருந்து.
2: சேலம்லேருந்து பேசுகிறீங்களா? என்ன பண்ணுறீங்க?
3: இன்ஜினியரிங் படிச்சுட்டு.
2: இன்ஜினியரிங், ஸ்டூடெண்ட்டுங்களா? சரிங்க, உங்களுக்கான ஒலிக்கீட்டு கொடுத்துடலாங்களா?

0: கண்மணி கண்மணி அப்படின்ற வார்த்தையில் முடிஞ்சிருக்கு, நீ அப்படின்ற இடத்துல பாடுங்க. குரல் நீ இல்ல நெடில் நீ
1: கவிதைகளா முகம் கவி முழு விண்பணி
0: பாட்டா பாடுங்க. பாடலாமே ஒரு நாலு வரி. அது பாட்டா பாடுங்க, நீங்க சொல்றத வந்து பாட்டா பாடுங்க, இன்னும் நல்லா இருக்கும்.
1: இனிய கவிதைகளா முகம் கட்டடி முதலில் பண்ணி எல்லாரத்தை மச்சம்
0: இந்த நிகழ்ச்சியோட இதுவே வந்து பாடணுமே. நல்ல முயற்சி, நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: பாளையம் முதல் காங்கிரஸ் கன்வென்ஸ் பேசுறேன். நல்ல கடுமையான பாட்டே போடுங்க. மூணு
0: கடுமையான சாங்கா போட்டலாம்.

0: இந்த வாழ்க்கை, வாழ்க்கைன்னு முடிஞ்சிருக்கு, கை அப்படின்ற எழுத்துலேருந்து பாடலாம்.
1: நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக, வணக்கம். ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க, யார், எங்கேருந்து பேசுறீங்க?
2: அரசம்பட்டி காவகட்டூர், ஏன் முருகன்.
0: முருகன் ஐயா, என்ன பண்றீங்க?
2: விவசாயம் சார், இந்த போலீஸ் இப்ப விவசாயம் பண்றேன் சார்.
0: அப்படிங்களா, நல்லதுங்க நல்லதுங்க. உங்களுக்கான ஒலிக்கீட்டு கொடுத்துடலாங்களா?
2: கொடுங்க சார்.

0: பார்த்தேன் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. பா அப்படின்ற இடத்துல வந்து பாடலாம் நீங்க.
1: பாவா சார்,
0: பாதம் பாதம்
1: பழைய பாட்டு சிவாஜி தோணு பாடலாமா சார்?
0: பாடுங்க பாடுங்க, நாலு வரி பாடினீங்கன்னா சரி.
1: பாலும் பழமும் கைகள் ஏந்தி பவள வாயில் புன்னகை சிந்தி கோல மயில் போல் ஓர்வாணி கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாய்.
0: நாலு வரி பாடிட்டீங்களா
1: சார்?
0: சரிங்க, உங்களுக்கான அடுத்த ஒலி கீற்று கொடுத்துடலாங்களா
1: சார், கொடுங்க சார்.

0: சானே அப்படின்னு முடிஞ்சிருக்கு. நே அப்படின்ற குரில் நே அப்படின்ற இடத்துலேருந்து பாடலாம்.
1: நே வாசா
0: நே நே குரில் நெடில் நே.
1: நே நேற்று நாளே படம் இருக்குது. நே பாட்டு
0: முயற்சி பண்ணுங்க.
1: ஒன்னு இருக்கு சார்,
0: பாடுங்க பாடுங்க
1: ஜெய்சங்கர் சார்.
0: பாடுங்க பாடுங்க.
1: நேருக்கு நே நின்று பாருங்கள் போதும்.
0: அடுத்த வரி
1: மறந்து போச்சு சார், ஐயோ மறந்து போச்சு.
0: சரிங்க, நல்ல முயற்சி, நன்றி,
1: நன்றி சார்.
0: வணக்கம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: ஐயா இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம். யா யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: ஐயா நான் தர்மபுரி குணபர் சந்தரிகள் முனியப்பன் தான் பேசுகிறேன்.
0: முனியப்பன் ஐயா சொல்லுங்க, என்ன பண்ணுறீங்க?
2: ஐயா நான் சணல்பை தையல் கலைஞர்.
0: நல்லது நல்லதுங்க ஐயா. நிகழ்ச்சி பார்க்குறீங்களா? நிகழ்ச்சியெலாம் பார்க்குறீங்களா?
2: நிகழ்ச்சி பங்கேற்றுன்னு தான் இருக்கிறேன்.
0: இல்லை மற்ற நிகழ்ச்சியெலாம் பார்க்குறீங்களா? எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: அதான் சுகமாளராகங்கள் பிடிக்கும்.
0: அப்படிங்களா?
2: மதியத்தில் கடித வயல் பழக எஸ்எம்எஸ் வாய்ஸ் மெசேஜ்.
0: நல்லது நல்லது.
2: அதே மாதிரி விவசாயத்தை அந்த நிறைய விஷயம் கேட்டுதான், லைவாக கேட்டுட்டு தான்
0: இருக்கிறேன். சரிங்க சரிங்க, தொடர்ந்து கேளுங்க. இப்போ உங்களுக்கான ஒலிக்கீட்டர் கொடுத்துடலாங்களா?
2: கொடுங்க, எளிமையாக கொடுக்க முயற்சி பண்ணுவோம்.
0: எளிமையாகவே கொடுக்குறேன்.

0: ஏன் அப்படின்ற இடத்துல இருந்து பாடுங்க.
1: என்னம்மா கண்ணு சவிக்குமா, ஆமாம்மா கண்ணு சவிக்கண்டா, என்னம்மா கண்ணு சவிக்குமா, ஆமாம்மா கண்ணு சவிக்கண்டா. அடுத்த கூட அடுத்தது
0: நாலு வரி பாடிட்டீங்களா?
1: ஆ பாடிட்டீங்களா?
0: மூணு வரி பாடின மாதிரி தான் இருக்கு.
1: சரிங்க பரவாயில்ல, வாய்ப்பு இருந்தால் தொடர்ந்து பேசுவோம், எல்லாம் பார்க்கலாம்.
0: சரிங்க, உங்களுக்கான இன்னொரு ஒலிக்கீட்டு கொடுக்குறேன், அதில் பாடுங்க. ம்

0: யோ யோ அப்படின்ற இடத்துல இருந்து பாடலாம்.
1: யோவாங்களா?
0: யோ யோ
1: யோ. சரிங்க, ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றிங்க.
1: நன்றி.
0: மீண்டும் ஒரு சந்திப்போம், ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி. ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என

0: முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
1: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நீண்ட நாட்களாக உடல் வலி, மூட்டு வலி உங்களுக்கு உள்ளதா? தீர்வுக்கு இப்போதே கவனியுங்கள். தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.

0: ஏக்கா, செய்தி தெரியுமா?
1: என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
0: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
8: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159, கவுன்சிலிங் கோட் 2683.
11: பண்பலை பாடும் நேரம் 8:50. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பு நேயர், வணக்கம். சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? பச்சியம்மாள். என்ன பண்றீங்கம்மா? அப்படிங்களா, இன்னைக்கு கிடைச்சிருச்சு.
12: சரிங்க சார்,
11: உங்களுக்கான ஒலிக்கீற்று கொடுத்துடலாங்களா?
12: கொடுங்க சார்.

0: ஏதடா அப்படின்ற எழுத்துல முடிஞ்சிருக்கு. ஏ அப்படின்ற நெடில் ஏ குறியில் இல்லை நெடில் எதுலயோ ஒன்று பாடுங்க. பாடுங்க பாடுங்க, நாலு வரி பாடுனீங்கன்னா சரி. அப்படிங்களா, ரெண்டு லைன் தான் பாடியிருக்கீங்க, நல்ல முயற்சிங்க. நன்றி, வணக்கம். அடுத்த நேயர் வருக, வணக்கம். முத்துப்பட்டியிலிருந்து செல்வி பேசுறீங்களா? சாம்பல் பட்டிங்களா? பொம்மல் பட்டி. சரிங்க செல்விமா, உங்களை நீங்க என்ன பண்றீங்க?
1: வீட்டில்
0: தான் இருக்கீங்களா? சரிங்கம்மா, உங்களுக்கான ஒலிக்கீற்று கொடுத்துடலாங்களா?

0: எளிமையாவே வா அப்படின்ற இடத்துல பாடுங்க.
1: என்னங்கய்யா?
0: வா வா
1: வா
0: வான்ற இடத்துல முடிஞ்சிருக்கு, நீங்கள் வா அப்படின்ற இடத்துல பாடலாம். நிறைய பாட்டு இருக்கு, முயற்சி பண்ணுங்க. நன்றிங்க, நன்றிங்க. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ஐயா போச்சம்லேருந்து குமார் பேசுகிறேங்க ஐயா.
0: குமார் ஐயா, என்ன வேலை செய்கிறீங்க ஐயா?
2: ஐயா டீ கடை தாங்க.
0: டீ கடை தான் வச்சுருக்கீங்களா? ரேடியோ பெட்டி நல்லா ஒலிக்குமே டீ கடையிலலாம்.
2: ரேடியோ பெட்டி இல்லைங்க ஐயா, இணையம் தாங்க.
0: அப்படிங்களா, சரிங்க. கேட்பீங்களா, நிகழ்ச்சிலாம் கேட்பீங்களா?
2: எல்லாம் கேட்டுங்க.
0: கேட்டுட்ருக்கீங்களா, சரிங்க. உங்களுக்கான ஒலிக்கீட்டு கொடுத்துடலாங்களா?
2: கொடுங்கய்யா, முயற்சி பண்ணுறேன்.

0: சொல்லுவேன் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. நான் அப்படின்ற இடத்துல பாடலாம் நீங்க.
1: அப்படிங்களா?
0: இல்ல வே சொல்லுவேன்.
1: நான் தானங்க ஐயா.
0: வே வேல பாடுங்க.
1: வேவா?
0: வே வே சொல்லுவேன் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. வேல பாடுங்க.
1: வேங்களா?
0: வே வே
1: வேலை இல்லாதவனா, வேலை தெரிஞ்சவனா, சிரமான வேலைக்கார, ரொம்ப நியாயமான வேலைக்கார.
0: இன்னும் ரெண்டு வரி பாடலாமே. அவ்வளோதாங்களா? சரி, உங்களுக்கான இன்னொரு ஒலி கீற்று கொடுத்துட்றேன்.
1: கொடுங்கய்யா.

0: நாங்காலி அப்படின்னு முடிஞ்சிருக்கு. கா நெடில் கால பாடுங்க.
1: நெடில் காவங்களா? தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் சிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றா, அவளே என்றும் என் தெய்வம். நாய் இல்லாமல் நான் இல்லை.
0: நான் நா அப்படின்றது தானே பாட சொன்னேன்
1: ஐயா? நாங்களா?
0: நா
1: அப்படிங்களா? நான் மாந்தோக்கில் நின்றிருந்தேன், அவர் மாம்பழம் வேண்டும் என்றார். நான் கேட்டால் நான் கொடுத்ததில்லை, என் கண்ணம் வேண்டும் என்றார். நான் தன்னந்தனியாய் நின்றிருந்தேன், அவள் தாகம் என்று சொன்னார்.
0: சரிங்க, உங்களுக்கான கடைசி ஒலிக்கீட்டர் கொடுத்தாரேன், இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பாட்டு போட்டுடலாம்.
1: ஆ சொல்லுங்க.

0: அன்பே அன்பே பே அப்படின்ற இடத்துல பாடுங்க.
1: பேங்களா?
0: பே பே நெடில் பே. பே நெடில் பேல தான் பாடணும். கொஞ்சம் கடினமா கொடுக்கணும்ல. சரிங்கய்யா, நல்ல முயற்சி.
1: நன்றிங்கய்யா.
0: நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. நன்றி, வணக்கம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
4: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நிலையத்தின் நேரம் 8:58. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று இளந்தென்ற நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நேயர்களே, ஏன் பாட்டு எசப்பாட்டு என்ற தலைப்பில் வந்து வளம் வந்துட்டு இருந்தது. நிறைய நேயர்கள் பங்கேற்றாங்க, நல்லாவும் பாடினாங்க, பரிசு பாடலையும் பெற்றாங்க. சந்திரசேகர் ஐயா பாடல் பெற்றாங்க, மோகன் ஐயா பாடல் பெற்றாங்க, மற்ற நேயர்கள் எல்லாருமே வந்து நல்லாவே முயற்சி பண்ணாங்க. நேயர்களின் கவனத்திற்கு, இன்று 10:00 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று அவர்களுக்கான விருப்ப பாடலை கேட்கலாம். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சி முடிவடைகிறது நேயர்களே. இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தது நான், கார்த்திகேயன் உன்னிகிருஷ்ணன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட்.

0: நிலையத்தில் நேரம் 9:30. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உங்கள் இரவுகளை இனிமையாக்க இதோ இடைவிடாத இசைமலை.
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
7: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: இதனை கேட்டதாரு இங்கு வந்ததாரு
1: பாஞ்சாலி பாஞ்சாலி கோவில்

0: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா. முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 10 மணி. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளின் ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் நம் மனதுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்க, கவலைகளை மறந்து இனிமையான நினைவுகளில் நம்மை நினைக்க இதோ வருகிறது சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட நேயர்கள் பங்கேற்று அவர்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் அழைக்க வேண்டியவை, புதிய நேயர்களாக இருந்தால், 0 43 42 என்ற முன் இணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன் இணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைத்து அவர்களுக்கு தேவையான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைப்பில் இணையும் முதல் நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கன்னு பேசுறீங்க?
3: சேலம் மாவட்டம் குள்ளப்பண்ணைக்குள்ள கணேசன் பேசுறேங்க ஐயா.
2: கணேசன் ஐயா, என்னையா பண்றீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
3: ஐயா? நான் வந்து ஒரு மாட்டுத்திறனாளிங்க ஐயா.
2: அப்படிங்களா ஐயா, சரிங்க ஐயா.
3: வீட்டோட இருக்கிறேங்க ஐயா, எனக்கு வயசு 74 ஆயிருச்சுங்க ஐயா. நான் வீட்டோட இருக்கிறேங்க ஐயா.
2: அப்படிங்களா, உங்களுக்கான பாடல்
3: பொழுதுபோக்கு வானொலி தாங்க ஐயா.
2: அப்படிங்களா, நல்லதுங்க.
3: பெண் குழந்தைங்க தாங்க வீட்டை மத்தாங்க, நாங்கள் எல்லாம் எங்கள் பெண் குழந்தை திருமணம் செஞ்சு கொடுத்தா நான் தனியாக இருக்கேன் ஐயா.
2: அப்படிங்களா, சரிங்க சரிங்க.
3: ஆமாங்க, எனக்கு உறுதுணையே வந்து வானொலி தாங்க ஐயா.
2: அப்படிங்களா, நல்லது நல்லதுங்க. உங்களுக்கான பாடல் கேட்கலாங்களா?
3: சரிங்க, பழைய பாடல் போட முடியுங்களாங்க ஐயா?
2: பழைய பாடல் தாங்க ஐயா, 1970 முன்னாடி.
3: 70 முன்னாடி, அந்த கொஞ்சம் சலங்கையில் ஜானகிம்மா பாடின சிங்கார வேலனை வா வாங்குற பாடல் போட முடியுமாங்க ஐயா?
2: உங்களுக்காக வேற ஒரு நல்ல பாட்டு கொடுக்குறோம்.
3: சரிங்க, ராம நன்றிங்க ஐயா.
2: சரிங்க சரிங்க,
3: நன்றிங்க ஐயா.
2: நன்றி. நேர் கேட்ட இதோ அந்த பாடல்.

0: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
5: நிலையத்தில் நேரம் 10:07. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் எங்கிருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சில நிமிடங்கள் இந்த இசையோடு பயணியுங்கள். காதுகளுக்கு இனிமை, இதயத்திற்கு அமைதி, நினைவுகளுக்கு சிறகுகள் தரும் இது சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அன்பு நேயர்.
6: சார் வணக்கம். சார், சேலம் மாவட்டம் தாரமங்கலம் ராமரெட்டி பிடிக்கிறம் ரஜினி சொல்லி பேசுங்க.
5: ஐயா சொல்லுங்கய்யா, என்ன வேலை செய்யறீங்கய்யா, என்ன பண்றீங்க?
6: சார் நம்ம வந்து ஸ்ரீயா ஆடியோன்னு சொல்லி மை செட் வச்சிருக்கிறோம்.
5: அப்படிங்களா, சரிங்கய்யா.
6: ஆமா சார், ஸ்ரீயா ஆடியோன்னு சொல்லி அதுதான் தொழில் நமக்கு.
5: சரிங்க, நல்லா போயிட்டு இருக்குங்களா?
6: நல்லா இருக்குதுங்க. அது ஒரு ஒரு 40 ஆண்டு காலமாகவே அப்படியே சிறு வயதுல இருந்து அப்படியே போயிட்டு இருக்குது.
5: அப்படிங்களா, சரிங்க.
6: அண்ணன் நான் தம்பி குடும்பம் அப்படி எல்லாம் வேலை.
5: அப்படிங்களா, நல்லது நல்லது. சரிங்க, உங்களுக்கான பாட்டு நீங்க கேட்கலாமா?
6: சரிங்க சார். சரி,
5: என்ன பாட்டு, எந்த படத்துல இருந்து?
6: விளையாட்டு பிள்ளையில இருந்து ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா.
5: அப்படிங்களா, சரிங்க, போட்டுக்கலாம்.
6: சரி, நன்றி,
5: ரொம்ப நன்றி. நன்றிங்க. நேயர் கேட்ட அந்த பாடல் இதோ.
7: ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா, சொல்லடி நெல்லு பெருசா, அப்பா எக சொல்லு பெருசா. ஏறு பெருசா இந்த ஊரு பெருசா.

நீ யாருக்காக தனகு நீங்கே சொல்லம்மா, அறுவடைக்கு காத்திருக்கும் நெல்லம்மா. நீ யாருக்காக தனகு நீங்கே சொல்லம்மா, பருவம் வந்த பொண்ணு போல அச்சமா, வீட்டை பார்க்க போற ஆசையிலே வெக்கமா. பருவம் வந்த பொண்ணு

பெருசா அப்பா எக சொல்லு பெருசா ஏறு பெருசா

0: சேலம் சீலநாயக்கன்பட்டி தரண் மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
2: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
3: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
4: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
5: நிலையத்தில் நேரம் 10:15. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஒரு பாடல், ஒரு நினைவு, ஒரு ராகம், ஒரு உணர்வு. இசை கேட்கும் ஒவ்வொரு நொடியும் நம் மனதுக்குள் ஒரு புதிய உலகத்தை திறக்கும். இது சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வருக. வணக்கம்
6: ஐயா. வணக்கம் ஐயா.
5: வணக்கம் ஐயா. யார், எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
6: நான் மாணிக்கம் பேசுறேன் ஐயா. சேலம் ரெட்டியிலிருந்து. நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கேங்க ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா?
6: நலமா இருக்கறேங்க ஐயா.
5: சாப்பிட்டீங்களா?
6: சாப்பிட்டாச்சுங்க ஐயா.
5: சரிங்க ஐயா. என்ன வேலை பாக்குறீங்க
6: ஐயா? நான் விஷய தெரிவி ஓட்டிட்டு இருக்கேன் ஐயா.
5: அப்படிங்களா? சரிங்க ஐயா. நல்லா போயிட்டு இருக்கீங்களா?
6: ஏதோ ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு.
5: அப்படிங்களா? சரிங்க. நீங்க எந்த படத்துல இருந்து பாடல் கேக்குறீங்க
6: ஐயா? படம் வந்து இரு வல்லவர்கள்.
5: சரிங்க.
6: அதுல படத்துல இருந்து நான் மலரோடு தனியாக.
5: சரிங்க, உங்களுக்காக பாடல் போட்டுடலாம்.
6: நன்றி.
5: நன்றி. வணக்கம். அவர் கேட்ட பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: பண்பலை பாடும் நேரம் 10:21. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மெல்லிசையின் மென்மையும் ராகங்களின் இனிமையும் காதல் நினைவுகளின் கதகதப்பும் நெஞ்சை வருடும் பழைய பாடல்களின் மனமும் இதோ சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: நேச்சர்ல இருந்து நிஷா பேசுறேங்க.
5: நிஷாமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது வர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல வீட்ல தான்
6: இருக்கீங்களா?
5: வீட்ல தான் இருக்கீங்களா? சரிங்கம்மா. உங்களுக்கான பாட்டு கேட்கலாமா? எந்த படத்துல இருந்து?
6: ரோசாப்பூ ரவிக்கே காரிங்க படம்.
5: சரிங்க.
6: உச்சி வகந்தெடுத்து பிச்சிப்பூ வச்ச கிளியா, அந்த பாடல் வேணுங்க. ரொம்ப நன்றிங்க.
5: சரிங்க, நன்றிமா, போட்டுடலாம். இதோ அவர்கள் கேட்ட அந்த பாடல்.

0: நிலையத்தில் நேரம் 10:27. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில சேலம் மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். புதிய நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன் இணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன் இணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைத்து அவர்களுக்கான விருப்ப பாடலை கேட்கலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்,
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்க பேசுறீங்க?
1: வைத்தியநாதபுரம். வைத்தியநாதன் ஐயா.
0: வைத்தியநாதன் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: ஆண்டவன் கட்டளை படங்க.
0: சரிங்க ஐயா.
1: அமைதியான நதியிலே ஓடுங்கிற படங்க.
0: போட்டுடலாங்க ஐயா. நன்றிங்க. வணக்கம்.
1: நன்றிங்க.
0: நன்றி நன்றி. இதோ அவர் கேட்ட அந்த பாடல்.

0: நிலையத்தில் நேரம் 10:33. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அன்றைய கவலைகளை எல்லாம் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு கண்களை மூடி மனதை இசையோடு இணைத்துக் கொள்ளும் நேரம். இந்த இனிய நேரத்தில் உங்கள் காதுகளுக்கு இனிமையையும் உங்கள் மனதுக்கு இதத்தையும் உங்கள் நினைவுகளுக்கு ஒரு சிறகையும் கொடுக்க சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்த நேயர்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கங்க. ஐயா யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஐயா சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல இருந்து செந்தில்குமார்.
0: செந்தில்குமார் ஐயா
1: பார்வையிட்டு சார் எனக்கு.
0: அப்படிங்களா ஐயா, சரிங்க. உங்களுக்கு உங்களுக்கான பாடல் படம் பெயர் சொல்லுங்க.
1: ஐயா விவசாய படத்துல வந்து நல்ல நிலை நிலம் பார்த்து நாவும் இதை கிடைக்கணும்.
0: அப்படிங்களா, சரிங்க.

0: போட்டுடலாம்யா.
1: போடுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: நன்றிங்க, நன்றிங்க. இதோ அவர் கேட்ட அந்த பாடல்.
2: நல்ல நிலமா பார்த்து பண்படுத்தி விதை விதைக்கிற மாதிரி நல்ல உள்ளங்களை தயார் பண்ணி அதில் அறிவை விதைக்கணும்.

பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து பார் முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து ஓர் முறை

நிலையத்தில் நேரம் 10:39. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வார்த்தைகளால் சொல்ல முடியாத உணர்வுகளை கூட ஒரு மெலடி மிக அழகாக சொல்லிவிடும். மனதில் சோகம் இருந்தாலும் இசை அதை வருடும். மகிழ்ச்சியாக இருந்தாலும் இசை அதை இன்னும் அழகாக்கும். தனிமையில் இருந்தாலும் இசை நமக்கு துணையாக இருக்கும். இசையோடு இணைகிறோம். இது சுகமான ராகங்கள்.

0: நேயர்களின் கவனத்திற்கு. இன்றைய நிகழ்ச்சியில் சேலம் மற்றும் ஏற்காடு நேயர்கள் பங்கேற்கலாம். பங்கேற்று அவர்களுக்கான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வருக. வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் ஏற்காட்டுல இருந்து அரங்க நடராஜன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சரிங்க சார், சரிங்க சார். சரி சார், எனக்கு ரிக்ஷா யானில இருந்து அங்கேயே பிரித்து அவர் சிடி கட்டணம் பாட்டு போடுங்க சார்.
0: போட்டுடலாம், கொடுத்துடலாம். ஐயா, பாட்டு கொடுத்துடலாம்.
1: நன்றி சார்.
0: சரிங்க, நன்றியா. இதோ அவர் கேட்ட அந்த பாடல்.

நிலையத்தில் நேரம் 10:44. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் சில நேரங்களில் வாழ்க்கையில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ஒரு நல்ல பாடல் காதல் விழுந்தால் மட்டும் போதும், நம்முடைய வேகம் கொஞ்சம் குறையும், மனம் அமைதியாகும், நினைவுகள் பின்னோக்கி செல்லும். அந்த பாடலை

0: எப்போது கேட்டேன், யாருடன் கேட்டேன், அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்ற பழைய நினைவுகள் ஒவ்வொன்றாக நம் மனதில் வந்து போகும். நாம் இணைகிறோம் நேயர்களே, இது சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார், எங்க இருந்து பேசுறீங்க ஐயா?
1: சங்ககிரி மணிங்க ஐயா.
0: மணி ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா?
1: பாடம் திருடாது. பாட்டு வந்து திருடாது பாப்பா, திருடாது பாப்பீங்க.
0: சரிங்க ஐயா, உங்களுக்காக அந்த பாட்டை கொடுத்துடலாம்.
1: நன்றிங்க ஐயா.
0: நன்றிங்க, நன்றிங்க,
1: நன்றி.
0: இதோ அவர் கேட்ட அந்த பாடல்.

நிலையத்தில் நேரம் 10:49. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நினைவுகளின் தொகுப்பாகும், உணர்வுகளின் தொகுப்பாகும் இது சுகமான ராகங்கள். நேயர்களின் கவனத்திற்கு, நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டுமென்றால் புதிய நேயர்களாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னிணைப்போடு 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86

0: 6 81 10 25 என்ற எண்ணிலும், மற்ற நேயர்களாக இருந்தால் 0 43 42 என்ற முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைத்து அவர்களுக்கான விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்று சேலம் மற்றும் ஏற்காடு மாவட்ட நேயர்கள் பங்கேற்று அவர்களுக்கான விருப்ப பாடல்களை கேட்கலாம். அந்த வரிசையில் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம்.
0: சொல்லுங்க.
1: தாரமங்கலம் சோரையாவிலிருந்து கோவிந்தன் பேசுறேன்.
0: கோவிந்தசாமி ஐயா, உங்களுக்கு எந்த படத்துல இருந்து ஐயா பாட்டு கொடுத்துடலாம்?
1: சார், கர்ணன் படத்துல இருந்து உள்ளத்தின் நல்லவளங்கிற பாட்டு வேணும் சார்.
0: சரிங்க ஐயா, கொடுத்துடலாம். உங்களுக்கான பாடல் பங்கேற்றது நன்றி. இதோ அவர் கேட்ட அந்த இனிமையான பாடல்.

0: பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கேங்க நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் சேலம் மற்றும் ஏற்காடு நேயர்கள் பங்கேற்கலாம். பங்கேற்று அவர்களுக்கான விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். குறிப்பாக 1970 முன்பாக இருக்கக்கூடிய பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் தாரமங்கலம் சோரையால பேசுறேங்க.
0: பேருங்க?
1: குமாருங்க.
0: குமார் ஐயா.
1: ஓ,
0: என்ன வேலை பார்க்குறீங்க?
1: நாங்கள் ரேடியோஷிப் வேலை தாங்க.
0: சரிங்க சரிங்க. உங்களுக்கான பாடல் எந்த படத்துலேருந்து கொடுத்துடலாம்?
1: வடகோட்டி படத்தில் வந்து தொட்டாப்பு மலரும்
0: பார்த்துக்கோங்க. சரிங்க ஐயா, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். தொடர்ந்து இணைந்துருங்க. நன்றி, வணக்கம். இதோ அவர் கேட்ட அந்த பாடல்.

0: நிலையத்தில் நேரம் 11 நிமிடம், 11 மணி. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. காலம் மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், ஆனால் நல்ல இசைக்கு என்றும் அழிவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன்பு நாம் கேட்ட ஒரு பாடல் இன்று மீண்டும் வானொலியில் ஒலிக்கும் போது, அந்த நாட்கள், அந்த மனிதர்கள், அந்த நினைவுகள் என்றும் நம் மனம் தானாகவே பின்னோக்கி செல்கிறது. இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி நேயர்களே. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: அம்மா, யாருமா, எங்க இருந்தம்மா பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் சின்னப்பட்டியில இருந்து வீராயி.
0: வீராயிமா, உங்களுக்கு எந்த படத்துல
1: இருந்து? படத்துல இருந்து வெற்றி நீடு வெற்றி என்று என்னை தேடும் வாங்கி தந்த பெருமை எல்லாம் உனக்கு, அந்த பாட்டு.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான அந்த பாட்டு போட்டுடலாம்.
1: நன்றி.
0: நன்றிங்க. இதோ அவர்கள் கேட்ட அந்த பாடல்.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தீர்கள் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: teams. In the BWF Badminton World Championships, Indian women's doubles pair of Tressa Jolly and Gayatri Gopichand have advanced to the pre-quarterfinals in Delhi. The Indian duos outshined United States' Lauren Lam and Allison Lee in straight games 21-15, 21-12. A shuttlers Lakshya Sen and Unnati Huda have sailed into the second round of their respective singles events. And that is the end of this news bulletin.
1: நிலையத்தில் நேரம் 11:10. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சி நிரல்களை கேட்கலாம் நேயர்களே. காலை 5:50 அடையாள பாடல், காலை 5:52 வந்தே மாதரம், காலை 5:55 பண்பலை தொடங்கும் அறிவிப்புகள், காலை 5:57 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து 6:00 குரல் ஓசை, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க முனைவர்னா அரவிந்த் குமார் அவர்கள் தருகிறார், 6:15 பக்தி மாலை, 6:35 தருமபுரி ஆர்ம ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 மழலை மொழி தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸின், 7:00 காலை வணக்கம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் சான்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது, 9:05 வானலையில் வசந்தம், 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சேவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, காலை 11:00 தருமபுரி இனிமை சேவியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் சமையல் நிகழ்ச்சி, 11:05 பூவே பெண் பூவே, நண்பகல் 12:00 நிகழ்ச்சியின் தொகுப்புகள், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம் களத்தில் சந்திப்போம், பெண்ணாகரம் பகுதியை சார்ந்த இறகு பந்தாட்ட வீராங்கனை எஸ் சுமித்ரா அவர்களுடன் நேர்முகம் காணலாம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம், அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம், வெற்றிகரமான இறால் வளர்ப்பிற்கு தரமான இறால் குஞ்சுகளை தேர்வு செய்யும் முறைகள் பற்றி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டேனியல் அவர்கள் தரும் தகவல்கள், மதியம் 2:30 பூங்கொத்து, 3:00 கட்சேவில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 தருமபுரி டாக்டர் தீபக் நியூபார்ன் அண்ட் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன், 5:05 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:28 மாநில செய்திகளுக்கு முன்பாக விளம்பரம், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 மாவட்ட செய்தி மலர், இன்று நாளை திருவாரூர் ஆர் விஜயகுமார் அவர்களின் செய்திகளை கேட்கலாம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி காடை வளர்ப்பு குறித்தான பயிற்சி, சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி முரளி அவர்களின் உரை, 8:00 இளந்தென்றல், நாளை இளந்தென்றல் நிகழ்ச்சியில் விளையாட்டு வினாடி வினா, 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாரதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து 9:15 செய்தி சுடர், 9:30 இடைவிடாத

செய்திமலை. 10 மணிக்கு சுகமான ராகங்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நாளைய நிகழ்ச்சிகளின் தொகுப்புகள். நல்ல மாற்றம் என்பது மற்றவர்களிடம் தொடங்குவதல்ல, அது நம்மிடமிருந்தே தொடங்குகிறது. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:55 தொடங்கும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.